0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 26 பதிகம் 7 பாடல், கழித்திலேன் காம வெண்ணோய். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம். வழங்குபவர் ஜெகன் ஓதுவார் அவர்கள். வணக்கம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருவையாறு தென் திருக்கையில எனப் போற்றப் பெறும் திருத்தலங்கள் திருக்காளத்தி, திருச்சிராப்பள்ளி, திருகோணமலை என்பனவாம். இவைகள் மலைத்தலங்கள். மலை என்பது இன்றி நம்மை மலைக்க வைக்கும் மாமலைப்பதி திருவையாறு. ஆதலால் தான் அப்பர் பெருமானுக்கு அற்புதமான கைலைக் காட்சி கிடைத்தது போலும். செண்டாடு புனற்புண்ணியாம் காவிரியில் நீராடி கல்யாண சிந்து எனும் கரையில் எழுந்தருளியுள்ள ஓலமிட்ட விநாயகரை உவந்து தொழுது குங்குலியக்கலைய தூபகுண்டம் கடந்து ஆட்கொண்டார் அடிபணிந்து அம்பொன் திருவாயில் கடந்து ஐயாற்றுப் பெருமானின் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். சூரிய புட்கரணையை அடுத்து சுடர்விட்டு பிரகாசிக்கும் தென்கயிலாயம் ஞான தபோதனரை அழைக்கும் ஞானபீடம். திருநின்ற செம்மை திருநாவுக்கரசர் திருமேனியை நாளெல்லாம் பார்த்து நாவினிக்கப் பாடலாம், நம்மை மறந்து ஆடலாம். ஆடி அமாவாசை என்றல்லவா அப்பமூர்த்திகள் கைலைக் காட்சி கண்டார். அந்நாள் விழா அடியார்கட்கு அற்புத திருநாள். அடுத்து வடகயிலாயம் வலம் வந்து நுழைந்தால் ஐயாற்றியம்பெருமானார் அற்புதப் பேராலயம். திருவையாறு அமர்ந்ததேனை கண்ணினார் காணப்பெற்று கருதிற்றே முடிந்தவாறே என்பார் உடைய அரசு. திண்டா திருமேனியாக ஐயாற்றியம்பெருமான் விளங்குகிறார். கயிலை மட்டுமல்ல காசிக்கு நிகரான தலமும் கூட. அம்பொற் கயிலைக்கு அதி விரைவில் எழுந்தருள அகத்தியர்க்கு வழிகாட்டியவர் ஐயாற்றுப் பெருமான் என்பது புராணம். காண்டற்கு அறிய கயிலையாளியை காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடி கசிவினார் தொழுதியிருந்த கலைவாய்மைக் காவலராம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐயாற்றில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய பதிகங்கள் பல. அவற்றுள் ஆறார் திரிபுரங்கள் எனத் தொடங்கும் திருத்தாண்டகத் திருப்பதிகத்தில் ஆறாமுதே ஐயாரன்னே எந்தென்றே நான் அறற்றி நைகின்றேனே என்று உருகும் திறம் நம் நெஞ்சை நிகழ்விக்கும். விழிமலர்கள் நீர் உகுக்கும். இறைவனது அருட்குணம் அருட்செயல் என்பவற்றை வகுத்து எடுத்து பல தொடர்கோவையாக முன்னிலை வகையில் அமைத்து ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற திருத்தாண்டகத் திருப்பதிகத்தை பாடியருளினார் அப்பர் தம்பிரானார். ஓசை ஒலி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சாய்க்காடு. பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி. திரு இருக்கு குரல் பன் கொல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்பழனம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருநேர்சை, திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கழிப்பாலை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டராகம், இராகம் பந்துவராளி, திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரார்த்தனை 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பாத்திரம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் பாத்திரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பன்னீர் விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மடது அஞ்சு பருதி குடலி உமிழ்கின்றதே உக்குள் பற்று விட்டோ கருதி தொழு கழப்பாதமும் தைத்தலமும் பாதமும் கைத்தலமும் நான்குள் நீத்த சுருதிப்பதல்

சுடலை பொடியும் படுதலை மாலையும் சூழ்ந்த மடலை பொலிமலர் மாலை நெல் தோல் மேல் மயிர்கயிரும் மடலை பொலி அயில்

அடியார் தில் திகழ் தில்லை அம்பலத்தால் தலன் திருள் தடியே அடியிட்ட கண்ணினுக்கோ அவள் அன்பினுக்கோ அவுணரே செடியிட்ட வா

அகழ் சோழ் மதில் தில்லை அம்பல கோத்த அடியமுகழ் சோழிலையும் முகைகளும் ஏயும் கொல் கற்பகத்திலே திகழ் சோழ் மலர் மழை தூவி திரள் பயில் சிந்தையராய் புகழ் சோழி மயவர் போற்றி தொழு நில் பூந்தல் புழில் சோழ் புலியோர் புலி செம்புல அம்பலத்து வேந்த தனக்கல்வே ஆட்டைவது எல்லே விரிதுணி மேல் ஆழ்தல் பழைய அவிழை அல்பாகிய பண்டைப்பறை சேர்ந்தல் கொடுக்க

தன்னல் மாலைய சாரதிய நேவிரத தொழில்.

அவள் தில்லை அம்பலத்து மேதக கோயில் கொண்டோ சேயவள் வீரணக்குடிவாய் போதக போர்வை பொறிவாள் அறவரை பொங்குசின

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகையாற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நட்டபாடையினுடைய மூன்றாவது கட்டளை வானில் பொலிவெய்தும் என்ற பதிகத்தினுடைய சந்தமாக அமைந்திருக்கிறது. இந்த மூன்றாவது கட்டளையினுடைய சந்தம்

என்ற சந்த அமைப்பு இந்த மூன்றாம் கட்டளையாகிய நட்டபாடை பண்ணினுடைய மூன்றாவது கட்டளை வானில் பொலிவெய்தும் என்ற திருப்பதிகத்துக்கு ஆகி வந்தது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 8. வழங்குபவர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

என்ன உருவத்துல பிறந்தாலும் சரிதான், என்ன ஜாதியில பிறந்தாலும் சரிதான், என்ன மிருகமா பிறந்தாலும் சரிதான், அங்க சிவன் வந்து உனக்கு அருள் செய்வான் என்பது பொருள். எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே

11 பாட்டு, திருஞான சம்பந்தர்ல 11 பாட்டு தவறாமல் இருக்கும். சிலப்பதிகங்கள்ல 12 இருக்கும். நாவுக்கரசர்ல 10 பாட்டு தான் இருக்கும். சிலதுல 11 இருக்கும். ஒரு பதிகத்துல பாத்தீங்கன்னா 30 பாட்டு இருக்கு. ஒரு பதிகத்துல பாத்தீங்கன்னா 20 பாட்டு கூட இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கிற தவறு என்று எண்ணி விடலாமோ? கிடையாது. கூட கிடைச்சா சந்தோஷம் தானே இல்லையா? குறைச்சலா கிடைச்சாதான் சந்தோஷம், வருத்தம் இல்லையா? கூட கிடைக்கணும் சந்தோஷம் தானே. பஸ்ல டவுன் பஸ்ஸா இருந்தா 5 பைசா 10 பைசா 1/2 ரூபா வரைக்கும் கிடைக்கல. வெளியூர் போற பஸ்ஸா இருந்தா விரைவு பரிசா இருந்தாக்கா 5 ரூபா 4 ரூபா 3 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. சில்லு இல்லையா என்ன சொல்ற? என்ன கொடுத்து வாங்கிட்டு போ. ரொம்ப நல்லா கணக்கு நல்லா போட தெரிஞ்சிருக்காங்க. 3 ரூபா 4 ரூபா கூட குறைச்சு கொடுத்துருங்க. அவர் பெரியவர் என்ன பண்ணினார், நான் சைதாபேட்டையில ஏறினேன். அவர் வயசானவர், கை பையில இந்த என்னென்னமோ சாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஏறின. ஐயா உட்காந்துக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், இந்த பைய பிரிச்சு ஒரு கணக்கு எழுதினார். கணக்கு எழுதிட்டு வெண்டைக்காய் 4 ரூபா, கொத்தமல்லி 1 ரூபா அப்படின்னு எழுதிட்டு வந்து அதுக்கண்டாண்ட ஒன்று எழுதினார். சொல்லலாமா வேண்டாமான்னு இருக்கு எனக்கு. இப்போ கண்டக்டர்னு போட்டு அந்தாண்ட வேற ஒரு சொல்ல சொல்லி போட்டார். அதை நான் சொல்ல மாட்டேன். அந்த சொல்ல தெளிவான அவர் சொன்னதை எழுதுனதை நான் சொல்லக்கூடாது பப்ளிக்ல. கண்டக்டர்னு போட்டு அந்தாண்ட என்னமோ ஒன்று எழுதிட்டார். தகாத சொல்லு எழுதிட்டார். எழுதிட்டு 10 பைசா போட்டார். ஆக 10 பைசா அதுக்கு கிடைக்கலன்னு அவர் வருத்தப்படுத்தானே செய்யறாரு இல்லையா? இப்ப நமக்கு 10 பாட்டுக்கு 30 பாட்டு கிடைச்சது சந்தோஷம் தானே நமக்கு இல்லையா? அப்படி இருக்கு. ஆக இந்த திருப்பதியத்துல கடைசி பாட்டு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகிறார் சுவாமி. திருஞான சம்பந்தருடைய கடைசி பாட்டு, அவர் பதிகத்தை பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்று எழுதிப்பார் என்று நான் சொன்னேன் அல்லவா? அவனை

சம்பந்தனுடைய தமிழை படித்தவர்களுக்கு பொன் கிடைக்கும். சரி, பொன்னடைந்தார் போட்டார். போகங்கள் பல அடைந்தார் போடுறது. போகம் என்பது அனுபவித்தல். இன்னைக்கு நாம போகம் சொன்னா வேற யாரே ஒண்ணுக்கு மாத்திரம் தான் நாம பொருள் பண்றோம். இல்ல, கிடையாது. நல்ல வயிறார சாப்பிடுறதும் போகம்தான், உடம்புக்கு நல்ல ஆடையை உடுத்துறதும் போகம்தான், நல்ல வீட்டுல குடியிருக்கிறதும் போகம்தான். அது அனுபவித்தல் என்ற பொருள். பொன்னடைந்தார் போகங்கள் வர. சில பேருக்கு நல்ல பெரிய வீட்டுல இருப்பான், அவருக்கு இருக்கிறதுக்கு முடியாது. அவன் வீட்டுல சாப்பாடு இருக்கும், அரிசி சாப்பாடு சாப்பிட விடான்னு விடுவான். அப்படியே சாப்பிட்டாலும் இவ்வளவு சோறு தான் திங்கணும் வச்சு விடுவான். இவன் என்ன பண்ணுவான், என்னது பிரயோஜனம், அவ்வளவு சொத்து கிடைச்சி என்ன பிரயோஜனம் இல்லையா? எனக்கு தெரியும் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு 7 ரைஸ் மில் சாரட்டு, ஆனா 6-ல் இருந்து 8 வரலையும் ஒரு ரைஸ் மில், 8-ல் இருந்து 10 வரலையும் ஒரு ரைஸ் மில், 10-ல் இருந்து 12 இருக்கிறதுக்கு இல்ல. வேலைக்காரி சமயக்காரன் படுத்து தூங்குறான், இவர் படுத்து தூங்குறதுக்கு இருக்கோ இல்ல, இவர் இருக்கிறது பூரா அங்க ரைஸ் மில்ல தான். ஆக அந்த போகத்தை அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்ல. சுவாமி சொல்றாரு, பொண்ணும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, பொண்ணும் போகமும் ஒருத்தனை கிடைச்சானா அவன் புண்ணியவானாக இருக்க மாட்டான் நிச்சயமாக. கையில பணம் நிறைய கிடைச்சதுன்னு சொன்னா அவன் வந்து போக்கிருத்தனம் பண்ணாமல் இருப்பானா? இந்நாட்டு குடிமகனாச்சே அவன், இந்நாட்டு பெருங்குடிமகனாக இருப்பான். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு மனைவியா போறும் பத்தாதே, இன்னும் என்னமோ தப்பெல்லாம் பண்ணுவான். வாரியார் சாமி சொல்லுவார், ஒரு சீட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்து அதுக்குதான் போவான், கோயிலுக்கா போவான், போக மாட்டானே. சாமி சொல்றார், என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவனுக்கு பொண்ணும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும், அவன் புண்ணியவானாகவும் இருப்பான். சாமி சொல்றாரு, அப்படி நிச்சயமா? ஆமா.

பிரயாகில சில காலம் இருந்துவிட்டு மறுபடியும் தன்னுடைய யாத்திரையை தொடங்குகிறார். யாத்திரையை தொடங்கி அவர் பாடி வைத்த பாடல்கள் நமக்கு இருக்கிறது. நாம விரும்பாத குறை ஒன்றுதானே தவிர, அவர் எழுதி வச்சதுல ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்தது இன்னைக்கு 400 பதிகம் இருக்கிறது, 4000 பாடல் இருக்கிறது. ஐயோ சாமி எல்லாம் கிடைக்கலையே, 16000 பதியம் பாடினார் என்று வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு 1000 பதியம் கூட இல்ல, நமக்கு கிடைச்சிருக்கு 300 பதியமா நம்ம தான் கிடைச்சிருக்கு. அதை பார்த்தே அவன் அழுதான் ராஜராஜ சோழன். நாம அழவா செய்யறோம் இல்ல, வேற ஒரு மதத்துக்கு நூல் போறலேன்னு சொல்லிதான் கண்ணதாசனை வச்சு வேற ஒரு நூல் எழுத சொன்னார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அல்லவா? தெரியலையா? இதான் சொல்லட்டுமா அந்த நூலுடைய பேர்? வேண்டாம். நமக்கு அப்படி நூல் எழுத சொல்லணுமா? தேவையா? கிடையாது. பாருங்க, எழுதி வச்ச நூலே நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லை என்று சொல்வதை விட அறிவில்லை, அன்பில்லை. அப்படிதான் நம்ம சொல்லிக்கணும் இல்லையா? என் மேல வருத்தப்படாதீங்க. ஆக திரு மயேந்திரப்பள்ளி என்ற ஒரு ஊருக்கு போறார் சுவாமி. அதுதான் என்னுடைய குருநாதன் அவதாரத்தலம். வேலா இது ஒருவர் பிறந்த ஊரு. எனக்கு ஆசான் திருமுறையை சொல்லிக் கொடுத்தவர் 6 வேளாயுத ஓதுவார். அவர்கிட்ட படித்தவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 பேர் 200 மேல ஓதுவாரா இருக்கான். எந்த ஓதுவாரும் ஒரு ஓதுவார் ஒரு 100 ஓதுவாரை தயார் பண்ணவும் இந்த நாட்டிலேயே கிடையாது. ஆமா, பாரியார் ஒரு தடவை அவரை பார்த்தது பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்தார். வேளாயுத ஓதுவார் ஓதுவார் ஃபேக்டரி வருது பாருங்க அப்படின்னு. ஓதுவார் ஃபேக்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேக்டரி இருந்து எண்ணில்லாத சாமான்களை எண்ணி செய்து அனுப்புறான், ஓதுவாரை தயார் பண்ணி அனுப்புறான் சொல்லிட்டு வேளாயுத ஓதுவாரை ஓதுவார் ஃபேக்டரி. தன்னை தேய்த்துக் கொண்டு அத்தனை ஓதுவார் தயார் பண்ண வேற எவனும் அந்த மாதிரி செய்ய முடியவில்லை. இருந்தா சொல்லுங்க பாடம். ஒரு 100 ஓதுவாரை தயார் பண்ண ஒரு ஓதுவார் இருந்தா சொல்லுங்க. எனக்கு 50 வருஷத்துல எனக்கு தெரியல, கிடையாது. இப்ப நான் கூட என்ன பண்ண முடிஞ்சது? 100 கச்சேரி வேணா பண்ணிருப்பேன், 200 கச்சேரி வேணா பண்ணிருப்பேன், ஒரு 500 கேசட் வேணா பாடியிருப்பேனே தவிர ஒரு 100 மாணவனை தயார் பண்ணேன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட தயார் பண்ணுங்க ஒரு 4 பேர் 5 பேருக்கு மேல கூட கிடையாது. 2-3 பேர் தான் எனக்கு விரல் விட்டு என்றாப்புல தான் இருக்க தவிர விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு இல்லை. அவர் வேளாயுத ஓதுவார் பிறந்த ஊர் அந்த திருமயேந்திரப்பள்ளியை போய் சுவாமி பாடுகிறார். அபூர்வமான ஊர் அந்த ஊர். கோயிலைத்தான் கோயிலையும் அல்லது அந்த ஊர் சிற்றரசன் ஒருவனுடைய மாளிகையோ வெள்ளக்காரன் பீரங்கி வச்சு தகர்த்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆமா, வெள்ளக்காரங்கள் நம்ம நாட்டை மேல வேற யாரும் வருத்தப்பட மாட்டீங்களே, பெரும்பகுதி அழிக்கத்தான் செய்தான். தன்னுடைய நிலையை நாட்டிக்கொண்டான். எவ்வளவோ கட்டப்பட்டு கத்தியின்றி ரத்தமின்றி தேடி கொடுத்து விட்டான் ஒரு கிழவன். சந்தம் என்ற பேர்ல என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டில். ஏதோ மனிதனாக உழவிக் கொண்டிருக்கிறோம், ஊழல்தோம். ஆக வெள்ளக்காரன் அங்க ஒரு பெரிய சிற்றரசனுடைய மாளிகையை பீரங்கியினால தகர்த்தான் என்று வரலாறு எழுதி வைக்கிறார்கள். அந்த ஊர்ல பாடிய திருப்பதிகத்தை இப்போது பாடி

வரலாறு எழுதும் பொழுது பாடல் பெற்ற கேத்திரத்திற்கு வரலாறு எழுதியவர் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் அப்படின்னு ஒரு பெரியவர். அவர்தான் சிவத்தல மஞ்சள்னு ஒரு நூல் எழுதினார். அதுல இந்த பாடல் பெற்ற கேத்திரத்துக்கு எப்படி போகணும், எங்க ரயில்ல இறங்கணும், ரோட் நல்லா இருக்கா, எப்படி போகணும், கார்ல போகலாமா இல்ல நடந்துதான் போகணுமா, அந்த ஊருக்கு எத்தனை பதியம் இருக்கிறது, யார் பாடியிருக்கா அப்படின்னு எழுதினார் அவர். கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் என்று அவருக்கு பேர். அவருக்கு அப்புறமா சில பேர் எழுதினார்கள். அதை விட இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தி காஞ்சி காமகோடி பீடத்திலிருந்து திருமுறை தலங்கள் என்று ஒரு நூல் வெளியாக அதுல பூரா ஜெய செந்தில்நாதன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். மிக அழகான நூல், மிக அழகா இருக்கார். தேவார திருவாசகத்தை எழுதினதோடு அல்லாமல் அந்த ஊர் வரலாறுகள் முதற்கொண்டு எழுதி வச்சிருக்கார். மிக அற்புதமான நூல், எனக்கு அது கிடைக்காமலே இருந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு, வச்சிருக்கேன், அதை ஒழிந்த போதெல்லாம் படிச்சு பாத்துக்குவேன். அது நன்றாகவே இருக்கிறது அந்த நூல். அது கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு கேள்வி. அவர் எழுதும்போது இந்த கலிக்காமூரை பத்தி எழுதும்போது என்ன எழுதி வைக்கிறார், அந்த ஊர்ல ஒரு சிற்றரசன் இருந்தான். அவன் என்ன பண்ணினானா, காட்டுக்கு ஒரு நாள் வேட்டையாட போனா விளையாட்டாக என்ன பண்ணினா, தன்னுடைய மனைவிக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினான். காட்டுல அரசன் இறந்து விட்டான்னு போய் மனைவி கிட்ட போய் அரசு கிட்ட போய் சொல்லிவிட்டுட்டான். தவறான சொல்லு இல்லையா, விளையாட்டா சொல்லிவிட்டான். இவன் போய் அரசு கிட்ட போய் சொல்லிவிட்டான், ராஜா புலிவாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. சொன்ன உடனே அவன் இறந்து போயிட்டான். இவன் வீட்டுக்கு வந்தா ராணி இறந்து போயிட்டான். இது பாபம் அல்லவா, சொல்லால் வந்த குற்றம். அது திருஞான சம்பந்தர் சொல்லுவார், சொல்லால் வருகிற குற்றம், மனத்தில் நினைக்கிற குற்றம், செயலால் வருகிற குற்றம், இது மூணும் போகணும்னா திருநாரையூர் சிவனை வழிபடும்பர். குற்றம் வருவதற்கு இது மூன்று வழிதான், புண்ணியம் வருவதற்கு மூணு வழிதான். ஆக சொல்லால் சொன்னா அந்த ராணி இறந்து போயிட்டா, அதுல இருந்து அவனுக்கு மனசு சரியா இல்ல. நாம விளையாட்டா சொன்னோம், இப்படி போய் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட்டு தினந்தோறும் என்ன பண்ணா, 1000 பேருக்கு சோறு போட்டான். அந்த மனச்சாந்திக்காக வேண்டி ஒரு நாள் கனவுல ஆண்டவன் வந்து சொன்னானா, உனக்கு இந்த பாபம் போகணும்னு சொன்னா நீ இந்த இப்படி சாப்பாடு போட்டுக்கிட்டே இரு, என்னைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பெரியவர் வந்து இங்க சாப்பிடுவார், அவர் சாப்பிட்டாருன்னா இந்த ஆராய்ச்சி மணி தானே அடிக்கும், அப்படி அடிச்சுன்னா அந்த பெரியவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம், அன்னைக்கே உனக்கு இந்த பாவம் போயிட்டுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னானா இறைவன். அப்படி தினந்தோறும் சாப்பாடு போடுவீங்கன்னா ஒரு நாள் ஆராய்ச்சி மணி அடிச்சது, அப்படி ஒரு பெரியவர் வந்து சாப்பிட்டாரு, அவர் தான் பட்டினத்தார் என்று எழுதி வைக்கிறார் அவர். இந்த வரலாறு அவர் எழுதியிருக்கிறார். நல்லா இருக்கு பாத்தீங்களா, கதையாக இருந்தாலும் எழுதி வச்சிருந்து நல்லா இருக்கல்லவா. அப்படி அந்த திருக்கலிக்காம ஒரு தரிசனம் பண்ணி பதியம் பாடிவிட்டு அந்த ஆண்ட திருக்காட்டுப்பள்ளி, கீழே திருக்காட்டுப்பள்ளி, மேலே திருக்காட்டுப்பள்ளின்னு ஒண்ணு இருக்கு தஞ்சாவூருக்கு அண்ணாண்ட இருக்கிறது. நான் அந்த ஊருக்கும் பாட போயிருக்கேன், இந்த ஊருக்கும் பாட போயிருக்கேன். சொல்ல போனா பாடப்பட்ட கேத்திரங்கள் பூரா நான் பாடியிருக்கிறேன், போயிருக்கிறேன். ஆமா, சொல்ல போனா அந்த தமிழ்நாட்டுல நான் போகாத பட்டி தொட்டியே இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்ப என்னால முடியல போறதில்லை, அந்த ஊருக்கு போய் பதியம் பாட.

ஐயா, ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பாட்டு தானே சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்காகத்தான் பதிகம் பூரா பாடி வச்சிருக்கேன். பூரா 96 கேசட். இந்த டேப்பை சுத்தி விட்டுட்டு புத்தகத்தை வச்சுட்டு படிச்சுக்கலாம். இது வந்து சாம்பிளா தான் இங்க நான் பாடி காட்டுகிறேன். அவ்வளவும் பாடுறது என்பது முடியாது இல்லையா? அதனால ஒவ்வொரு பதிகம், ஒவ்வொரு பதிகத்துக்கு ஒவ்வொரு பாட்டு உங்களுக்கு நினைவூட்டி சொல்லுவேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சிதம்பரத்துக்கு போகிறார் சுவாமி. சைவத்துல கோயில்னு சொன்னா சிதம்பரத்தை தான் குறிக்கும். தேவாரத்தில் பாத்தீங்கன்னா சிதம்பரம்னு இருக்காது. தேவார புத்தகத்தை எடுத்தீங்கன்னா கோயில்னு தான் இருக்கும். என்ன அர்த்தம்? சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னாலே சிதம்பரம் தான் என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஊருக்கு என்ன பெயர்? தில்லைவனம் என்றுதான் பெயர். திரு ஆலங்காடு என்று இருக்கிறது அல்லவா, திரு பனையபுரம் என்று இருக்கிறது அல்லவா. பனைமரத்தின் கீழே சுவாமி இருந்தான், அதனால பனையபுரம். ஆலங்காட்டுக்கு ஆலமரத்தின் கீழே இருந்தான், ஆலங்காடுன்னு பேர். அந்த அந்த ஊர்ல தில்லை என்று ஒரு செடி இருந்தது, ஒரு மரம் இருந்தது. இப்ப அது இல்லை என்றும் தெரிகிறது சாமி. அந்த தில்லை சிதம்பரத்துக்கு அண்ணாண்ட ஏதோ சில ஊர்கள்ல இந்த தில்லை என்ற மரம் இருக்கிறது என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தில்லை வனம் என்றுதான் பேர். மதுரை என்ற சொல்லு கூட கடம்ப வனம் என்றுதானே அந்த ஊருக்கு பேர். மதுரை என்ற சொல் வந்ததுதானே. ஆமா, சொன்னா சாமிநாதன் தானே எனக்கு பேர். தர்மபுர சுவாமிநாதன் அல்லவே. தர்மபுர சுவாமிநாதன் என்பது இடையிலே வந்ததுதான். தர்மபுரம் இடையிலே வந்ததுதானே. அப்படி மதுரை என்ற சொல்லும் கூடலாலவா என்று சொல்லும் பின்னால வந்ததுதானே. அதற்கு கடம்பவனம் என்றுதானே பேர். அதுபோல சிதம்பரத்திற்கு தில்லை என்றுதான் பேர். சிதம்பரம் என்பது அந்த மந்திரத்திற்குத்தான் பேர். அந்த மந்திரத்தினுடைய வலிமை இந்த ஊர் பேரையே விழுங்கி விட்டது. அதனால்தான் சிதம்பரம் என்று தெரிகிறது. அந்த ஊருக்கு போறார் நமது ஆண்டவன். அங்கே பாடி ஆடிக்காட்டிய ஊர் தைப்பூசத்தில் ஆடிக்காட்டினான் என்று வரலாறு. பதஞ்சலி வியாகரபாத முனிவருக்காக அவன் ஆடிக்காட்டினால் தைப்பூசத்தன்னைக்கு தான் ஆடிக்காட்டினான். இன்னைக்கு தைப்பூசம் சொன்னா என்ன வந்துவிடுகிறது? வடலூர்னு வந்து போச்சு இல்லையா? அவன் தைப்பூசமா வடலூர் அப்படின்னு வந்திருக்கு. தைப்பூசத்தான் அவன் ஆடிக்காட்டினான். அந்த ஆடலை சொல்லும் பொழுது மனித பிறவியும் வேண்டுவதே.

பஞ்சாட்சர வடிவமாகவே சிவன் இருக்கிறான், நடராஜ பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். சில படத்துல பாத்தீங்கன்னா இந்த விதித்த காலில் அப்படின்னு எடுத்து போட்டுப்பாங்க பாத்திரீங்களா. ஆமா, இந்த வடிவத்திலேயே அவன் இருக்கிறான் என்பதுதான் பொருள் என்று சொல்லுவார்கள். படைக்கலமாக நாமத்தை எடுத்து அன்று என்னாவிற்கொண்டேன். இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார் படைக்கலம் போல, ஒரு கவச்சம் போல, என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எனக்கு எது தெரியுமா? நமச்சிவாய மந்திரம் தான் படைக்கலம். படைக்கலமா

0: திருநாவுக்கரசர் முன்றையே தோன்றிவிட்டார். சீர்காழியில இப்படி ஒரு குழந்தை திருமுலைப்பாலை உண்டு பாடியது என்று கேள்விப்பட்டார் சுவாமி. யாரு? அப்பர் சுவாமி கேள்விப்பட்டார். திருநாவுக்கரசர் என்ற பெயர் ஆண்டவன் கொடுத்த பெயர். மறுநைக்கியார் என்பதுதான் அவங்க தாய் தந்தையை இட்ட பெயர். திருநாவுக்கரசருக்கு தாய் தந்தை இரட்ட பேர் மருள் நீக்கியார். என்ன பொருள்? மயக்கத்தை தீக்கிறவன் என்று பொருள். மருள் மயக்கம் நீக்கியார். சரி, கூட்டாயினவாறு ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை பாடினோன்ன திருவதிக வீரட்டானத்து சிவன் உனக்கு திருநாவுக்கரசு என்ற பெயர் இருக்கட்டும் என்று சொன்னானாம். ஆமா, சீர்காழியில இப்படி ஒரு பிள்ளை ஆண்டவன் கொடுத்த பாலை கொடுத்துவிட்டு பாடினார் என்று கேள்விப்பட்டார் அப்பர் சுவாமிகள். நேர சீர்காழி போனார். அவரை பார்த்து வணங்கணும் என்ற நோக்கத்தோடு போறார். கண்ட உடனே கீழே விழுந்து கும்பிட்டார். அவர் தோலை பிடிச்சு தூக்கி என்னுடைய அப்பர் மாதிரி இருக்கிறார், அப்பரே எழுந்திருன்னு சொன்னாராம். ஆனால்தான் அவருக்கு அப்பர்னு பேர். இவ்வளவு பெரிய மனிதர், ஆண்டவனுடைய அருளை பெற்றவர், அவர் காலில் விழுந்தார். ஏன் அவர் பெரியவர் என்று நினைக்கிறார் நாவுக்கரசர் அல்லவா? அப்படி அற்புதமான பதிகத்தை பாடுகிறார் நாவுக்கரசர். அந்த ஊருக்கு போறார் சுவாமி திருஞான சம்பந்தர்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு வைகாவூர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் சாதாரி ராகம் பந்துவராளி. திருச்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: உழைத்து பெறுவதனால் எதிர்த்து ஆனால் உழையாமல் பெறுவது வேண்டுதல் செய்ய
3: உடம்பு கூடாது
2: மனம் திகழ்ந்தைகள் எட்டும் ஏழுதையும் மறிய மாறு அங்கம் கேட்டா ஐந்து விதமான கேள்வி சிவா ஐந்து விதமான கேள்வி அதனால
3: போறோம் போயிட்டு போறோம் அப்படியே போறோம் அப்படியே போறோம் அவன் ஒரு சங்கீதம் ஹோமமாக
2: நிறைவாக விளை நெருமையுள் கை செறிப்பவரும் நேரிகள் கைகுலத்திலே ஒளிதரவனும் அருகில் ஓமபுரியல வயல்களெல்லாம் நல்ல விளை விளைச்சல் பொன் போட்டா பொன்படையும். அது எப்பமாக வயலானது பெருக்கமா இருக்கலாம். எதனால என்ன அங்கே அந்த தண்ணியை மட்டும் இல்ல தண்ணியை போட்டுவதற்கு வந்து பவனங்களை இந்துக்களையும் கொண்டு வந்து தருமா அப்படி பொருள் பார்த்தா ஆனால் வயலான பவளம் இந்துக்கள் இருக்கலாம். இதனுடைய ஒளி விழுந்தோம் அதனால இவையெல்லாம் இருக்கும்படியாக கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஹோம் புரியல் தான் மேதிகள் மேம்புலத்திலே ஒளிதரவன் அருமையா இருக்கிற வயதுதான் இந்த பவளம் இருக்கும். ஆனாலும் மாடல் வைக்கும்படியே இருக்கும் அருமையான குறிப்பாக இங்கே இருக்கின்ற இந்த இந்த முறை பற்றிய பங்கேற்கை கணித எழுத்தில் காந்த எழுதல் காரியம் வந்த அனித எதிர்பார்கள் அமரவசிப்பார்கள்
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்பர் சுவாமிகள் நான்காவது திருமுறை திருக்கொண்டீச்சரம். இந்த திருக்கொண்டீச்சரம் என்று சொல்லக்கூடியதிலே இந்த ஆன்மாவானது எந்த நிலையிலே இருக்கிறது என சொன்னால், மாயையிலே மயங்கி நம்மை வந்து யார் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என சொன்னால், ஒருவனுக்கு ஒரு இடமா இருக்கலாம், சமயத்தில் ரெண்டு அதிகாரிகளுக்கு மத்தியில் அகப்பட்டு ஒருவனும் ஒரு இன்னல் படுவது உண்டு. ஆனால் நம்மை அதிகாரம் செய்து நம்மை அடிமைப்படுத்த 96 பேர் நம்ம உடம்புக்குள்ள கிடக்கிறாங்க. 96 பேர் யாரெல்லாம்? 36 தத்துவங்கள், 60 தாத்துவியங்கள், இதில் அகப்பட்டு இருக்கின்றேன் என்று இந்த உயிரினுடைய நிலையினை அப்பர் சுவாமிகள் கூறுவதை அழகாக சொல்லி காட்டுகிறார். பொக்கமாயின்ற பொல்லா புழுமிடை உடைக்கொள் ஆக்கை, பொக்கமாய் நின்ற பொல்லா புழுமிடை முடைகொள் ஆக்கை, தொக்கு நின்று ஐவர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று 5 பேர் இருக்கிறான். 96 துயக்கம் செய்ய, 96 பேர் மிக்கு நின்று இவர்கள் செய்யும் வேதனைக்கு அலந்துவோனே. கருவிலே இருக்கின்ற பொழுது உன்னை நினைந்து நான் கதிவிருவே நினைச்சு வந்தது. ஆனா இங்கே 96 பேர், இந்த 5 பேர் நம்மளோட பக்கத்துல இருந்து அதிகாரம் பண்றான். செக்கரே திகழமேனி திருக்கொண்டீச்சரத்துடானே. ஆகையினாலே இந்த 36 பேர்களிடம் இந்த ஆன்மா பட்டிருக்கிறது. வேதனைக்கு அலந்து போனேன் என்று அழகாக உயிரினுடைய நிலையை அப்பர் சுவாமிகள் கூறுவதை இங்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார். ஒரு உண்மை தெரிந்து கொள்ளணும், அப்பர் சுவாமிகள் என சொல்லுகின்ற பொழுது இந்த அப்பர் என்ற சொல்லாட்சி திருமுறையிலே எங்கே வருகிறது? அப்பர் என்பதற்கு 2 பொருள் உண்டு. அப்பு என்கின்ற அந்த கங்கையை தாங்கியவர் அப்பர், அப்பன் என்று பொருளாகும். இன்னொன்று, அப்பர் என்பது தூய தமிழ் என்னவென்று கேட்டால் தந்தை என்பதிலே வரும். ஆனால் அப்பர் என்பதை திருமுறையிலே எங்கே வருகிறது என சொன்னால், தலைவன் என்ற பொருளிலே, எஜமானன் என்ற பொருளிலே வருகிறது. இந்த அப்பர் என்ற சொல்லினை திருமுறையிலே கையாள்பவர் அப்பர் சாமிகள் தான். திரு கொண்டீச்சரன் அந்த திருப்புகலூர் பதிகத்தில் சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய உடம்புக்குள்ளே 96 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 60 தாத்துவங்கள் சேர்ந்து என்னை தலைவன் போல் இருந்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே என்னால் இதை தாங்க இயலவில்லை என்று அப்பர் சுவாமிகள் அந்த திருப்புகலூர் பதிகத்தில் சொல்லி காட்டுகிறார். 30
3: இடுகுறம்பை அப்பர் போல் ஐவர் வந்து, அப்பர் தலைவன் போல அவன் வந்து, அப்பர் போல ஐவர் வந்து, ஏற்கனவே 36, இப்ப ஐவருக்கெல்லாம் தலைமை தாங்குவதை போல 5 பேர்கள், அப்பர் போல் ஐவர் வந்து அது தரு இரு விடு என்று ஒப்பவே நிறைய உரியுமாறு அறிய மாட்டேன். செப்பமே திகழும் மேனி திருப்புகலூர் அணியே. ஆக இந்த ஆன்மாவுடைய நிலை என்ன? 96 தத்துவங்களுக்குள்ளே அங்கு அடைபட்டு கிடக்கிறது. இந்த ஆன்மாவானது 5 புலன்களுக்கு அங்கே அடிமையாக இருக்கிறது என்பதை இங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு பாடல், இந்த உயிரானது எப்படி இருக்கிறது என சொன்னால், இந்த பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு அல்லல் ஒருவரை அடுத்த திருப்பாட்டாக சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்திருக்கின்ற அந்த திருவிடை மருந்தூர் பதிகத்திலே உள்ள ஒரு திருப்பாடலை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். கழித்திலே அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பாடல், ஐவகை ஐயர் அவராகி, ஐவகையர் ஐயர் அவராகி. இந்த ஐயர் என்ற சொல்லுக்கு, ஐ என்பதற்கு தலைவன் என்ற பொருள், என் ஐ முன் நில்லன் மின். இந்த 5 பேர்களும் எனக்கு தலைவன் போல் வந்து ஆட்சி செலுத்துகிறார்கள். ஐவகையர் ஐயர் அவராகி ஐயர்னா தலைமை பெற்று, ஐவகையர் ஐவர் அவராகி ஆட்சி கொண்டு ஒரு நாள் அவர் நீங்கார். அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஐபோல வேடர் எடுத்து அகப்பட்டு கொண்டிருக்கின்ற இவரை தான்மா மீள முடியாது துடிக்கின்றது. அவ்வகையர் வேண்டுவதானால் அவர் அவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வகை அறியேன். கையொன்று செய்ய விடியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நான் ஒன்று பேச. ஒவ்வொன்றும் அதன் பக்கத்திலே இருக்கிறது. ஒரு உல குற்றம் அதனில் வாழ் முதலைகள் ஐந்து. அப்பு சுவாமிகள் முதலை வந்து ஒருவரை பற்றும் தப்ப விடாது, தன்போல் இருக்கும். ஐந்து முதல்களை பற்றி ஐந்து திசிக்காக இருக்கன்னா அந்த அவன் என்ன ஒரு நிலைமையில் இருப்பான் என்பதை சிந்திச்சுவான். இதைத்தான் செல்வகை அறியே சிவதோகா தீவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு வகை அருளா இடை மருதூரை எந்தை பிரானே. நான் எந்த விதத்திலே இதிலிருந்து மீடுவேன் என்று அழகாக சுட்டி காட்டுகிறார். அப்ப இதனுடைய பொருள் என்ன? இந்த ஆன்மாவானது ஐம்புரர் வேட நிலத்தை அகப்பட்டு அது மீள முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுகிறார். அடுத்த அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஆறாவது திருமுறையிலே வருகின்ற திரு கொண்டீச்சரம் ஒரு பதிகம். வரையிலே புலன்கள் ஐந்தும், வரையிலேன புலன்களை அடக்க இயலவில்லை. வரையிலே புலன்கள் ஐந்தும் வரையிலா பிறவி மாய வரையிலா பிறவி. இந்த புலன்களை அடக்காத காரணத்தினாலே அளவற்ற பிறப்புகளை அடைகின்றேன். குறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழியும் காணேன். இந்த உடம்பில் இருந்து இந்த உயிர் போகின்ற வழியும் எனக்கு தெரியவில்லை. அறையிலே மெழிலும் நாகத்து அண்ணனே அஞ்சல் என்னாய் திரையுளாம் பழனவேலி திரு கொண்டீச்சரத்துடானே. அதனாலே இந்த ஐம்புலர் வேடரிடத்தே இருந்து நீர்தான் என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த ஐம்புலர் வேடம் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது? அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று இருக்கிறது இந்த ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொன்று யமனாக அமைகிறது. பதினொன்றாம் திருமுறையிலே பட்மத்தடிகள் கோயில் நான்மணி மாலையில சொல்லி காட்டுறார். இந்த விட்டில் இருக்கிறதே சுடரிலே சென்று விழுந்து ஏதோ பொருள் என நினைந்து அந்த விற்று சுடரிலே சென்று விழுந்து அது கண்ணாகி இந்திரத்தியால் அணிகிறது. அசுனமா என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கானது தன்னுடைய காது யமனாகி அது விழுகிறது. இதெல்லாம் செய்து நிறைய இருக்கு. நம்ம காலாவாசத்தை பற்றி இதை மீண்டும் சொல்றேன். அதாவது இந்த அசுனமா விலங்கு இசையை நன்றாக கேட்கும், ஆனால் பறை ஓசை துடி ஓசை போன்ற வல்லோசையை கேட்டால் உடனே உயிர் போய்விடும். அதனுடைய உடல் அமைப்பு அப்படி, கால் அமைப்பு அப்படி, வல்லோசை கேட்டால் உயிர் போயிடும். எனவே அசுனமா காதியமனாக இருக்கிறது. வண்டானது தன்னுடைய மூக்கினாலே மலரிலே இருக்கிற மனத்திலே விழுந்து தேனை முகர்ந்து மயங்கி அந்த மலருக்குள்ளேயே விழுந்து இதழ்கள் விடப்பட்டு அது இறந்துடுகிறது. மீனானது தூண்டி உள்ளிலே இருக்கின்ற அந்த சிறு புழுவிற்கு ஆசைப்பட்டு நாக்கினாலே அது சிக்கி அது அழிகிறது. யானையானது ஸ்பரிச உணர்ச்சியினால் அது இறக்கிறது. இதை பதினொன்றாம் திருமறையிலே கோயில் நான்மணி மாலையில பட்டத்தார் பற்றி காட்டுகிறார். மின்னு விளக்கத்து விட்டில் போலவும் ஆசையாம் பரிசத்து யானை போலவும் ஓசையின் விழிந்த புள்ளும் போலவும் வீசிய மனத்தின் வண்டு போலவும் வளைவாய் தூண்டிலின் உள்ளிரை விழுங்கும் பன்மையின் போலவும். இப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு புலன்கள் பகை. ஆனால் இந்த அஞ்சுமே சேர்ந்து பகையானது மனுஷ ஒருத்தன்தான். அதனாலேதான் என்னாலே மீள முடியவில்லை என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் இங்கே அந்த அருமையான ஒரு விண்ணப்பத்தை இங்கே வைத்து காட்டுகின்றார். அடுத்தபடியாக நம்முடைய அடுத்த திருப்பாடலானது, அதாவது வரையிலேன் புலன்களைந்தும் என்ற பாடலுக்கு அடுத்தது கழுத்திலேன் என்று தொடங்குகின்ற அருமையான ஒரு பாட்டு. அப்பர் சுவாமிகள் நான்காவது திருமுறையிலே திருவதியை வீரட்டத்திலே வரக்கூடிய இந்த அருமையான ஒரு பாடல். கழுத்திலேன் காம வெண்ணோய் காதன்மை என்னும் பாஷம் ஒழித்திலேன் உண்கண் நோக்கி உணர்வெனும் இமை திறந்து விழித்திலேன் வெளி தோன்ற வினை எனும் சரக்கு கொண்டேன் அழித்திலேன் அயர்ந்து போனேன் அருகை வீரட்ட நீரே. அதாவது எல்லா பொருளுக்கும் குணம் குணி என்று ஒன்று உண்டு. சிவபெருமானிடம் அங்கே குணமாக இருப்பது, அங்கே இச்சை கிரிய ஞானம், அந்த குணம் சிவத்திடம் இருக்கிறது. உயிர்களிடமும் இந்த இச்சை கிரிய ஞானம் இருக்கிறது. உயிர் குணி குணம் இச்சை கிரிய ஞானம். ஆனால் அதை தொழிற்படாதபடி இந்த உயிரானது ஆணவமனத்தால் அங்கே மூடப்பட்டிருக்கிறது, மாயில் அமிழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்தல் வேண்டும்? இறைவன் ஏன் இந்த உடம்பை கொடுத்திருக்கின்றான்? அங்கே உடம்பு ஞானம் என சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு கண்ணினை திறந்து பார்த்தால் என்னாகும்? அந்த உள்ளிருக்கின்ற அந்த உணர்வெனும் இமை திறந்து வெளியிலே இருக்கின்ற கண் புறப்பொருளை காட்டும். ஆனால் நம்முள் இருக்கின்ற நிலைமையினை, உண்மையினை, ஞானத்தினை காட்பதற்கு நமக்குள் ஒரு இமை திறந்து காணுதல் வேண்டும், உட்கண் வைத்து நோக்குதல் வேண்டும். அந்த உட்கண் வைத்து நோக்காத காரணத்தினாலே நான் இன்னும் பிறப்பு இறப்பிலே அகப்பட்டு கிடக்கின்றேன் என்று சொல்லி காட்டுறார். எனவே இறைவனானவன் நமக்கு புறக்கண்ணே கொடுத்ததை போல அகக்கண் ஒன்று இருக்கிறது. அது ஞான நோக்கு. அந்த ஞான நோக்கு நான் இன்னும் திறக்கவில்லை. எனவே உன்னிடம் ஞான நோக்குக்கு உரிய அந்த சாதனம் உள்ளது. அந்த ஞான நோக்குக்குள்ள கண்ணை திறந்து வார் என்று கூறுவதை போல சொல்லி காட்டுகிறார். உணர்வனும் இமை திறந்து இந்த செய்தியை அப்படியே நம்முடைய திருமுறை சொல்லுவார். முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பது என்ன? அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அதை நிறைய நகக்கண்ணை வைத்து நாம் திறந்து காணுதல் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து இந்த ஆன்மாவாகிய நாம் பெருதற்கரிய இந்த பிறவியை பெற்று நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த மாயையிலே சிக்கி மேலும் வரக்கூடிய பிறப்புக்கு விதையை ஈட்டிக் கொண்டிருக்கிறது இந்த ஆன்மா. அதைத்தான் மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணரமாட்டேன். மறுமையை உணராமல் மனத்தை மாட்டினேன். மாயாபோகங்களிலே என் மனதை போய் நான் செலுத்தி விட்டேன். மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணரமாட்டேன். மூட்டினான் முன்னை நாளே முதல்வனை வணங்க மாட்டேன். பாடியில் நாய் போல் நின்று பற்றதாம் பாவம் தன்னை ஈட்டினேன். களைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. ஆகையினாலே நான் இந்த மாயையிலே சிக்கிக் கொண்டு மேலும் மேலும் வினையினை ஈட்டுகிறேன். இந்த உயிர் எந்த நிலையே இருக்கிறது? அங்கே இருவனையொப்பு மலபரி பாவம் சத்திரியை பாவம் எய்துவதற்காக மாயில் அமிழ்த்தப்பட்டது. ஆனால் இது மாயையிலே மனத்தை மாட்டி அது எது செய்து கொண்டிருக்கின்றது? மேலும் மேலும் பிறப்புக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் அழகாக சொல்லி காட்டினார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சொக்கநாதன்வாரி சொல்லி காட்டுவார். உன்னை சிங்காரித்து உன்னழகை பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். பார்க்க வேண்டிய உன்னை பாராமல் இந்த மாயாவாரிய பொருளிலேயே நான் நோக்கம் கொண்டு இடர்பட்டேன். இந்த வார்த்தையை கவனிக்கணும். குருஞான சம்பந்தர் இவ்வளவு நுட்பமா சொல்லுங்க. உன்னை சிங்காரித்து உன்னழகை பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். ஏன்? பொன்னை அறிவையை அறையே நினையும் அன்பிலே இருக்க உன்தாள் தருவையோ சொக்கநாதா. ஆகையினாலே இந்த பொன்னை அறிவையரையே நினைக்கின்ற இந்த போகப் பொருள்களில் மாய காரியங்களிலே என்னுடைய மனத்தை நான் செலுத்தி நான் என்ன செய்து விட்டேன்? நான் மேலும் பிறப்புக்கு வழிவகுத்து விட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். திருமுறைகளிலே நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்று ஞானாசிரியன்மார்கள் கூறுவார்கள். இப்போ இந்த இடத்திலே மாட்டினேன் மனத்தை மாட்டினேன்கிறார். மாயிலே மனம் வைத்தேன் என்றால் உடனே அப்பர் சுவாமிகள் மனமானது இதிலே பதிந்திருந்தது என்பது பொருள் அல்ல. எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்கள் உலகோர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்வார்கள். மணிமாசேபுரத்தை சொன்னார், கையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவுளினார். அப்போ தையலார் மையம் தாக்கியதன் பொருள் எடுத்துடக் கூடாது. ஞானாசிரியன்மார்கள் ஒரு குற்றத்தை சொன்னால் இதை நான் செய்தேன் என்றால் அது உலகோர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்லுகின்றார் என்றுதான் நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து அழகாக 23வது திருப்பாடல் நம்முடைய அருமையான ஒரு செய்தி. பழியுடை யாக்கைதன்னில் பாழுக்கே நீர் இறைத்து வழியிடை வாழமாட்டேன் மாயமும் தெளியவில்லை. அதாவது இந்த பெருதற்கு அறிய இந்த யாக்கையை பெற்றும் கூட
2: அங்கே பால் நிலத்திலே நான் நீர் பாய்ச்சி அது விரயமானதை போல என்னுடைய உடம்பை பிறப்பை கெடுத்து விட்டேன். அழிவுடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்ட நீரே. கடலிலே கட்டப்படாத ஒரு மரக்கலமானது காற்றினாலும் அலையினாலும் அலைக்குண்டு இருப்பதை போல நான் இந்த பிறப்பிலே அலைக்கொண்டிருக்கிறேன் பிறப்பு இறப்பு என்று. காரணம், இந்த பெருவிற்கரிய பிறப்பினை பெற்றும் கூட நான் என்ன செய்யவில்லை, நான் அந்த அசைவற்றி இருக்கக்கூடிய நிலைவினை பெறவில்லை என சொல்லி காட்டுவார். இதைத்தான் சித்திர வாக்கனை சொல்லி காட்டுவார். அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி உயிர் நாலாறு மாதமா குயவனை வேண்டி பத்து மாசமா வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி உடம்பு, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அது சித்திர வாக்கிலே இந்த உடம்பை பெற்று பயனற்று இருக்கின்றோம் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்றார். எனவே நம்முடைய உடம்பை எல்லாம் நாம் பெற்றிருப்பது அவனுக்கு ஆட்படுத்துவது என்பதற்காக தான் திருவங்க மாலை என்றே வருகிறது. அதற்கடுத்தால் ஒன்று, நாம் எப்படி இந்த கருவி கரணங்களை சிவன்பால் பதிய வைக்க வேண்டும் என்பதற்கு அழகாக ஞான நூல்களிலே ஒன்றாக இருக்கின்ற பதினொன்னாம் திருமறையிலே சேரமான் பெருமான் அருள் செய்த பொன்வண்ணன் தந்தாய் இருக்கிறார். இந்த கருவி கரணங்களை எல்லாம் மடைமாற்று செய்து சிவத்திடம் பதிய வை, எப்படி பதிய வைக்க வேண்டும் அழகாக சொல்லி காட்டுகிறார் சேரமான் பெருமான். சிந்தனை செய்ய மனம் வைத்தேன், யாரு சிவத்தை பற்றி சிந்தனை செய்ய மனம் வைத்தேன், செப்ப நாமைத்தேன், வந்தனை செய்ய தலையமைத்தேன், கை தொழ அமைத்தேன், வந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன், மெய் அரும்ப அமைத்தேன், வெந்த வெண்ணீர் அணி ஈஷர்க்கு இவை யான் விதித்தனவே. வந்தனை செய்ய மனம் அமைத்தேன், இறைவனை என் நம்மையும் உறவாக்க கட்டுவதற்கு அந்த அன்பெனும் கயிறு தான். ஆனால் இந்த அன்பெனும் கயிறுவை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செல்வத்திலும் மாதர்கள் மேலும் வைத்து நாம் விரைவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டினார். அடுத்து இந்த பிறவியை பெற்று இந்த உலகின் கண்ணே இப்படித்தான் ஆள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானாசிரியர்மார்கள் திருமுறைகளை சொல்லி காட்டியிருக்கிறார்கள், சித்தாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விதிபடி நான் இன்னும் நடக்காமல் வீணடித்துக் கொண்டிருக்கின்றேனே. எனவே விதிவழி இன்னும் நடக்காமல் நான் விலங்குக்கு சமமாக அமை இருக்கின்றேன் என்று அடுத்த திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது குலம் கொள்ளேன் குணம் கொள்ளேன், குலம் கொள்ளேன்னு அழகாக அங்கே சொல்லி காட்டுகிற நற்குலத்தில் பரவா தன்மை, அதாவது குலத்திற்கு உரிய ஆச்சாரத்தை பேணாமை. ஒருவன் எக்குலத்திலே இருக்கின்றானோ அந்த குல ஆச்சாரத்தை பேணுதல் வேண்டும். சாதி குலம் பிறப்பு என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. சாதி குலம் பிறப்பு போகம் எதை எதை அனுபவிக்க வேண்டும், ஆயுள் இத்தனையும் சுவாமி நிர்ணயிச்சு தான் அனுப்புறார். அது குல ஆச்சாரம் என்று இருக்கிறது. உதாரணமாக விசார சர்ம சண்டேஸ்வரர் விசார சர்மன் திருவடியை போகின்ற பொழுது ஆயம் பசுவினை அடித்து விட்டார். உடனே அந்த விசார சர்மன் பசுவினை அடித்து விட்டாயே, இனி இந்த பசுக்களை நானே மேய்ப்பேன். அந்தனகுலத்தை சார்ந்த சிறுவன் பசு நான் மேய்ப்பேன். பசுவினை மேய்க்கின்ற அதிகாரம் உரிமை தகுதி இறைவனால் கொடுக்கப்பட்டது ஆயிரம் குலத்துக்கு தான். ஆனா இந்த குழந்தை என்ன சொல்றது, இனிமே நானே நிறைக்கு மேய்ப்பேன், நானே மேய்ப்பேன் என்று விசார சர்மன் தான் முதல்ல சொன்னார். ஏன் எப்படி சொன்னார், அந்த பசுக்களை பேணுவதற்காக. உடனே பசுக்களை அவர் ஓட்டி செல்லவில்லை, அந்த நகர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களிடம் கேட்டு கோலாச்சாரத்திற்கு இது ஒவ்வாது ஆகையினாலே சிறப்பாக எனக்கு அனுமதி வேண்டும் என்று அனுமதி கேட்டுதான் பசுக்களை மேய்த்தார். இது பெரிய புராணத்தில் சேர்க்கிறார். இதை விளக்கமும் சொல்லி காட்டுறார், துறக்கமாக குறிப்பாக சொல்லி காட்டுறார். குலம் கொள்ளேன் குணம் கொண்டேன், இருக்க வேண்டிய நற்குணங்கள் இல்லை, குறியும் கொள்ளேன் நல்ல குறிக்கோள் என்னிடம் இல்லை, குற்றமே பெரிதுடையேன், குற்றங்களை தான் பெருக்கிக் கொண்டு செல்கிறேன், கோலமாய நலம் கொள்ளேன் நான் கொள்ளேன், ஞானியல்லேன் நல்லாரோடும் இசைந்தில்லேன். ரொம்ப இது ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவார் நாரனே, ஞானத்தால் தொழுவார் தொடக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுவேனே. எனக்கு ஞானம் இல்லாவிட்டாலும் ஞானமுடையவர்கள் பக்கம் சென்றால் எனக்கும் சித்தித்திருக்கும். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நல்லவரோடு இசைந்தேன், நடுவேன் என்ற விலங்கனேன், விலங்கலாவது ஒளிந்தனேன், அந்த விலங்காவது சில முறைமைகளை மரபுகளை பின்பற்றும் நான் மாறி இருக்கின்றேன்,
3: வெறுப்பனவும் மிக பெரிதும் பேச வல்லேன். எது எது ஆகாதோ அதை விருப்பி செய்கின்றேன். இளம் கொல்லேன் இறப்பதே ஈயமாட்டேன் என் செய்வன் தோன்றினேன் ஏழை ஏனே. எனவே இப்படி இருக்கின்றன்னா நான் இந்த நிலையிலே இருக்கின்றேன் என்று அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட பாடல் அப்பர் சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார். கல்முற்ற நான் முதலாகவும் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்தியைத்து ஒழிந்தேன். திருவற்றூரா திரு ஆரவாயா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே. இந்த இடத்திலே உயிரினுடைய நிலைமை பற்ற வேண்டி சிவத்தை பற்றாது எதையோ பற்றி வீணடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பற்ற வேண்டி சிவத்தை பற்ற வேண்டும். ஆக இந்த அகப்பற்று புறப்பற்று என்பதை எந்த ஆன்மா விடுகிறதோ அந்த ஆன்மா தான் சிவத்தை பற்றும். ஆகையினால ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய். ஆகையினாலே அகப்பற்று புறப்பட்டு அறுத்து பற்றற்ற நிலையில் தான் உயிர் சிவத்தை அடையும் என்று சொல்லி இந்த உயிரானது பற்றிலேயே அகப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார். அடுத்து அழகாக 26வது திருப்பாடல் சுந்தரருடைய தேவாரம். பந்தித்த வல்வினை பற்ற பிறவிப்படும் கடற்பரப்பு தவிர்ப்பானை. இந்த உயிரானது அரைக்கடைத்துக் கொண்டிருக்கின்றது என சொன்னார், வினைகளை ஈட்டுகிறது என சொன்னார். அதிலிருந்து மீள்வதற்கு இந்த ஆன்மாவுக்கு இயலாது முடியாது. அப்ப அதை செய்யக்கூடிய மீட்கக்கூடிய மீட்பர் யார்? நம்முடைய பெருமான் ஒருவனே. அதைத்தான் பந்தித்த வன்மீனை பற்றற பிறவிப்படும் கடல் பரப்பு தவிர்ப்பானே. எத்தனை சுந்தரமூர்த்தி நாயனன் ஒரு பாட்டு அழகாக சொல்கிறார், நமக்கு முக்தி பேரு நிலை பேரு வீடு பேரு தரக்கூடிய தன்மை சிவபெருமான் ஒருவருக்கே வேண்டும். முத்தா முத்தி தரவல்ல முகின்மென் முறையாளுமை வந்தான். எனவே அவன் ஒருவன் தான் உயிராக உனக்கு முக்தி தருவான். பண்டித்த வல்வினை பற்றற பிறவிபடும் கடற்பரப்பு தவிர்ப்பானை. சந்தித்த திரளால் பணிபூட்டி தவத்தை ஈட்டு தம் அடியவர்க்கு சிந்தித்ததற்கு எளிதாய் திருப்பாரும் சிவலோகம் திறந்தேற்ற வல்லானை. தன்னை சிந்திப்பவர்களுக்கு அவன் எளிமையாக இருக்கின்றான். ஆன்மாவை இதை உணர்ந்து கொள். வந்திப்பாத மனத்தில் உள்ளானே. ஆன்மாவே நீ சிவத்தை நினைத்தால் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்ளுவான். அதனால்தான் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்ளுவான் என்பதற்காகத்தான் முருகனுக்கு புகன் மனமாக கோயிலே இருப்பவன். சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் இல்லங்குடியான். இந்த குடி பழங்குடிந்தோறும் என்று சொல்கிறார். இந்த இல்லத்திலே வந்து குடிகொண்டிருக்கிறான். அதனால்தான் சிவபெருமானுக்கு இல்லங்குடியான் பேர். எனவே வந்திப்பார் மனத்தின் உள்ளானே வலி வலம் தன்னே கண்டு உண்டேனே கண்டேனே என்று சொல்லி காட்டுறார். அடுத்து அழகாக சொல்லி காட்டுகிறார் அருமையான ஒரு பாட்டு 27வது அந்த திருப்பாடல். கூச நீக்கி குற்றம் நீக்கி சற்றமன நீக்கி நான்மா கடைதேறுதல் வேண்டும் என சொன்னால் கூச நீக்கி கூச்சம் நீக்கணும். எதுக்கு கூச்ச போடுகிறான்? அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஒருவன் சைவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சைவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்பது சூத சங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருநீர் அணியணும், ருத்ராட்சம் தாங்கணும். எத்தனை பேர்கள் திருநீர் அணிவதற்கு கூச்சப்பட்டு ஒரு விரலை எடுத்து துடைக்கிறான். அதுலேயும் ஒருத்தர் பேஸ் போடுறார், எடுத்து அதை போடுறார். ஏதோ வெள்ளதையா தெரியணுமா? ருத்ராட்சம் அணிவதற்கு கூச்சப்படுகிறான். இந்த இரண்டும் இல்லைன்னா அவன் சைவனாக முடியுமா? சூதங்கியலை சொல்லி காட்டுகிறார். நீரு கண்டிகை கொள்ளும் நியதியர் ஏறும் ஐந்தெழுத்து எண்ணும் உழத்தினர் மாறில் பத்தியில் பூசை வயக்கினர் ஆறு சூடிய அடியவராவரால். அடியவன் என்று சொன்னால் திருநீரு ருத்ராட்சம் இருக்கணும். ஐந்தெழுத்து ஓத வேண்டும், பூசையிலே கலந்து கொள்ளுதல் வேண்டும், பூசை ஏற்றுதல் வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கின்றாய். அதான் கூச்சம் நீக்கி குற்றம் நீக்கி என்று அழகாக சொல்லிக்காடார். கூச்சம் நீக்கி குற்றம் நீக்கி நம்மிடம் இருக்கின்ற ஆன்ம குற்றங்கள் நீக்கி செற்ற மனம் நீக்கி ஒவ்வொரு பொருள் மீது செல்லுகின்ற அவாவினால் வருகின்ற அந்த கோபம் செற்றத்தை நீக்கி வாசமல்கு குழந்தார்கள் வஞ்சமனை வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி இவைகளெல்லாம் மழை மாற்று செய்து சிவத்திடம் அன்பு சேர்த்து என்பு அணிந்து ஏறு ஏறும் ஈஷர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. எனவே நாம் இவைகளை எல்லாம் சிவத்தின் மால் அந்த அன்பினை நாம் பதிய வைத்தல் வேண்டும் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
2: எனவே இந்த ஆன்மாவானது ஞாபகப்படுத்துகிறேன், அந்த ஒன்பதாவது மாதத்திலே கருவிலே அதற்கு உண்மை தெரிந்தது, வைராக்கியம் இருந்தது. ஆனால் இந்த மாயைக்குள் வந்தவுடனேயே அது தன்னுடைய நிலை அப்படியே முற்றிலும் மாறுபட்டு விட்டது. அதை எப்படியெல்லாம் மாறுபட்டு இருக்கிறது, எப்படி கடைத்தேற்றுதல் வேண்டும், எப்படி மடை மாற்று செய்தல் வேண்டும் என்பதைத்தான் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டப்பட்டுகிறது. அடுத்து மூன்றாவது அதிகாரமாகிய இருள் மல நிலை. இந்த இருள் மல நிலை என்பது சைவர்கள் கண்டிப்பாக நாம் இதை ஊன்றி படிக்க வேண்டிய ஒரு அதிகார செய்தி. அதை அடுத்த நாளிலே திருவருள் கூட்டி வைக்க நான் சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம், திருக்கழுக்குன்ற திருப்பதிகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அருளுதரோ பெருங்கருணை பெற்றினோ

மத ஊரடி அழடியனைகள் போற்றி திருச்சிற்றம்பலம் சிழுக்கமலத்

பொறுப்பவனே ஆரா உண்பவனே.

அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் போற்றி திருவகவல் 41வது வரி முதலாக விளக்கஞ்செய்ய எண்ணுகிறேன். உயிர்கள் உலகத்திலே தோன்றுவது முதலாக கடவுளை அடைகின்ற வரையிலும் அந்த உயிர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு மறுதலையாக பல வகையான துன்பங்களை உயிர்கள் சந்தித்து அதிலே வெற்றி பெறுவது என்பது சாமான்யமாக இல்லை. அப்படிப்பட்ட அந்த செயலைத்தான் இந்த போற்றி திருவகவரிலே விளக்கமாக சொல்கிறார். உயிர்கள் தோன்றுகிறது, கொஞ்ச காலம் வாழ்கிறது, அப்புறம் இறந்து போகிறது. அப்படி தோன்றி வாழ்ந்து இறந்து போவதிலே பிரயோசனம் கிடையாது. தோன்றுதல் வாழ்கள் இறத்தல் என்பது எல்லா உயிர்களுக்கும் இயல்புதான். எல்லா பிராணிகளும் தோன்றுகிறது, வாழ்கிறது, அப்புறம் காலம் வந்தால் இறந்து போகிறது. மனிதனும் அதை போல தோன்றுகிறான், வாழ்கிறான், இறந்து போகிறான் என்றால் மனிதனுக்கும் அந்த பிராணிகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும். இப்போ பட்சி சாதிகள், மிருக சாதிகள் தோன்றுகிறது, அந்த ஜாதிக்கு தகுந்தார் போல வாழ்கிறது, அப்புறம் இறந்து போகும். மனிதன் தோன்றுகிறான், இந்த ஜாதிக்கு தகுந்தார் போல வாழ்கிறான், அப்புறம் இறந்து போகிறான். அதனாலே மனிதனுக்கும் அந்த பிராணிகளுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. பிராணிகள் தோன்றுகிறது, அதற்கு இயல்பாயுள்ள குணத்தின்படி வாழ்கிறது, அது வந்து குழந்தை குட்டிகளை பெறுகிறது, அப்புறம் காலம் வந்தாலும் இறந்து போகும். அதே போல மனிதன் தோன்றுகிறார், அவன் மனைவி மக்கள் முதலான போக போக்கியங்களை பெற்று கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இறந்து போகிறான் என்றால் இது ஒரு பெரிய வாழ்க்கை. இந்த வாழ்வை பெரியோர்கள் வாழ்வு என்றே சொல்லுவதில்லை, இது சிறு வாழ்வு. பெருவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. அந்த பெருவாழ்வுதான் கடவுளை அடைவதற்காக வாழ்வது. கடவுளை அடைவது, நீ வாழ்கிறாயா என்றால் வாழ்கிறேன். எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் அதற்கு ஒரு நல்ல பதில் இருக்கும். லாலாப்பாட்டைக்கு வருகிறாயா? வருகிறேன். எதற்காக வருகிறாய்? திருவாசகம் சொல்ல வருகிறேன் என்று சொல்லுவோம். சும்மா சுத்தி பார்த்துட்டு போலாம்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாததான். லாலாப்பாட்டையை சுத்தி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னா அவன் அறிவில்லாத என்ன காரியத்துக்காக சென்றேன் என்று அந்த காரியம் உயர்ந்த காரியமாக இருக்கணும். அந்த காரியம் உயர்ந்த காரியமாக லாலாப்பாட்டைக்கு போனேன், சினிமா பார்க்க போனேன் அப்படின்னா அது ஒரு பிரிசு இல்லை, அது ஒரு காரியம். அது போல இந்த ஜென்மம் வந்திருக்கிறது என்றால் இது முன்னே எங்க இருந்தது என்பது தெரியாது, இப்பொழுது இங்க வந்திருக்கோம், எங்கே போவோம் என்பதும் தெரியாது. எங்கே போவோம் என்பதும் தெரியுமா இருக்காங்க சொல்ல முடியாது. எங்கிருந்து வந்தோம் என்றும் சொல்ல முடியாது. நீங்க எந்த ஊரு என்றால் இப்ப இருக்கிற உரைக்கு நீங்க முன்னே தெரியும். அதே போல எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்டாலும் தெரியும், எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்று கேட்டாலும் சொல்ல தெரியாது. அதனால வாழ்கின்ற காலத்திலே பற்ற வேண்டியதை பற்றி பெற வேண்டியதை பெறுவது வாழ்க்கைக்கு லட்சணம். அதனால அப்படி பற்ற வேண்டியது பெற வேண்டியது நமக்கு மேலே உள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் உபகாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற கடவுளை நினைந்து வாழ்கள், கடவுள் திருவடியை அடைதல், இதுதான் கடவுளை நினைந்து வாழ்தல், கடவுளுடைய திருவடியை அடைதல். முடிவிலே நீ எங்கே போகிறாய் என்றால் கடவுளிடத்திலே போவேன் என்று சொல்ல வேணும். கடவுளிடத்திற்கு போவேன் என்று சொல்ல வேணும். இப்ப நதி புறப்படுகிறது என்றால் அந்த நதி எங்கேயே செல்லுகிறது? கடலை நோக்கி செல்லும். கடலிலே சங்கம் ஆகிவிடும். இப்படி கடலிலே சங்கம் ஆகிவிட்டால் அது கடல் என்ற பெயரை பெற்றுவிடும். சிறிய நதியும் பெரிய பெயரை பெற்றுவிடும். கடல் நீர், ஆற்று நீர் கடலிலே கலந்து விட்டால் அந்த நீருக்கு கடல் என்றுதான் பெரும். அது போல யாரு சிற்றறிவுடையதாயிருக்கிற ஆன்மா பேரறிவுடையதாயிருக்கிற கடவுளோடு கலந்து விட்டால் அதுவும் பேரறிவு புடை பொருளாக மாறுகிறது. அதனாலே வாழ்கிறாய் என்றால் எதற்காக வாழ்கிறேன் என்று கேட்டால் கடவுளை அடைவதற்காக வாழ்கிறேன். அதுதான் லட்சியம். வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் சொல்லும். லட்சியம் இல்லாத, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை. அப்பர் சுவாமி பல

நம்முடைய அறிவு செயல் சிந்தனை எல்லாவற்றையும் கடவுளத்துல ஈடுபடுத்தி வாழும். அதனால உலகத்தை விட்டு வாழ்தல், உலகத்துல வாழ்ந்து உண்டு கடவுளத்திலே தன்னுடைய அறிவு செயல் சிந்தனை எல்லாவற்றையும் செலுத்தி கொண்டிருப்பது. சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது ஒன்று இல்லார். அந்தி வண்ணர்தம் அடியவருக்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் என்பது அமர்நீதி நாயனார் புராணம். அதனாலே உயிர்கள் தோன்றுவது முதலாக தாய் கற்பத்தில் இருக்கும் போது 10 மாதமும் துன்பத்தை அடைகிறது, பிறந்த பிறகு துன்பத்தை அடைகிறது, அப்புறம் வயது வந்து உலக வாழ்க்கையில ஈடுபட்ட போது துன்பத்தை அடைகிறது, அப்புறம் கடைசியா ஆயால என்னமா போறான்னா பலரும் வந்து ஆள கடைசியா துன்பம். அதுலதான் வந்து அப்படி இல்லாம இது துன்பத்துக்கு இடையிலையும் நிலைத்த இன்பம் தருகின்ற பரம்பொருளை நினைந்து மனம் வாக்கு காயங்களாலே வாழ்த்தி வணங்கி அந்த கடவுளை அடைவதற்கான முயற்சியில வாழ்கின்றதான் உண்மையான வாழ்வு. அதைத்தான் சொல்லுகிறாரு மாணிக்க வாசர் இந்த போற்று திருவகவல்ல, இப்படி உலகியல்ல இருந்து அவன் தப்பி ஒவ்வொன்றிலேயும் தப்பி பிழைத்து பிழைத்தும் பிழைத்தும் அல்லவா ஒவ்வொன்றிலேயும் பிழைத்து எல்லாம் கண்டங்கிறார். செல்வமும் கண்டம், தருத்திரமும் கண்டம், கல்வியும் கண்டம். கல்வியில அது இப்ப ஒருத்தன் பெயிலா போயிட்டான்னு வச்சுக்க, உடனே அவன் என்னென்ன துன்பப்படுறான் தெரியுமா? அதே போல எல்லாவற்றிலும் வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி கிடைத்தால் வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி வந்தால் இப்படி வேலையெல்லாம் தப்பி புல்வரம்பாய பல துறை பிழை சிறிய சிறிய துறைகளாயிருக்கின்ற பல வகையான நெறிகளிலே இருந்து தப்பி பிழைத்து அதற்கு மேலே தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாயின் தொடங்குறார். தெய்வம் என்பதோ சித்தம், இத்தனை கண்டங்களுக்கும் தப்பி பிழைத்து அதற்கு மேலே தெய்வம் என்கின்ற ஒரு எண்ணம் உண்டாகுதல். தெய்வ பொதுப்படம், பொதுப்படம் தெய்வம் என்கின்ற ஒரு சித்தம் உண்டாகுதல். கடவுள் ஒருத்தர், ஏன்னா கடவுள் கண்ணுக்கு தெரியலே இல்ல, கடவுள் நம்ம மாதிரி ஊருக்குள்ள அலைஞ்சுகிட்டாரே இல்ல, இல்ல கடவுள் உண்டுன்னு நம்புறதுங்கிற சாமானியமா இல்லை. அது எத்தனையோ பிறவிகளிலே கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வந்து அதன் பிறகு ஓஹோ நமக்கு மேல ஒரு பொருள் இருக்கிறது தெய்வம்ங்கிறது பொதுப்பட. அது தெய்வங்கள் பல, தெய்வங்கள் பல, எத்தனையோ வகையான தெய்வங்கள். பிரம்மன் முதலாக எல்லாரையும் தெய்வங்கள் தான் சொல்லுவோம். பிரம்மனும் தெய்வம், விஷ்ணுவும் தெய்வம், இந்திரனும் தெய்வம், சூரியனும் தெய்வம், சந்திரனும் தெய்வம், காளியும் தெய்வம், அப்புறம் அது கீழே இருக்கிறதெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை. எல்லாமே தெய்வங்கள், பிரம்ம விஷ்ணு முதலான மூர்த்திகள் எல்லாமே தெய்வம்னு தான் சொல்றோம். அப்படிப்பட்ட தெய்வங்கிடத்துல பக்தி வந்து அதை விட கீழே இருக்கிற தெய்வங்கள தான் அதிகமா பக்தி வருது. முதல்ல பலி வாங்குகின்ற தெய்வங்கள், காளிய கருப்பண்ணை மாதிரி இந்த மாதிரியான சிறு தெய்வங்கள் சொல்றது, அப்படிப்பட்ட தெய்வங்கிடத்துல பக்தி உண்டாகி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல வந்து அதுல பல ஜென்மங்கள் போய் அதிலே பல ஜென்மங்கள் அதன் பிறகு ஆகையாலே சிவனிடத்திலே பக்தி உண்டு. பல ஜென்மங்கள் அப்படி போய் அதன் பிறகு ஆகையாலே சிவனை நினைக்கின்ற பக்தி பல ஜென்மங்களுக்கு பிறகுதான் சமான் வரா. அது இது மாதிரி ஏதாவது வாசனை இருந்து கதை கேட்டாத்தான் வரும், இல்லைன்னா அது வராது. இப்படி பல கோடி ஜென்மங்களை எடுத்து அதன் பிறகு சிவனிடத்தில பக்தி உண்டாகும். அதத்தான் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி பொதுவாக முனிவியலாததோர் பொருள் அது விருதம். முனிவியலாததோர் பொருள்னா சலிப்பில்லாததாய் கெடுதல் இல்லாததாய் இருக்கின்ற ஒரு பொருளை கருதல். சலிப்பில்லாததாய் கெடுதல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு பொருள் என்பதுதான் சிவம். சிவம் ஒன்றுதான் கெடுதல் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் எல்லா தெய்வங்களும் உயிர்கள் வர்க்கமாகினாலே அதற்கு கெடுதல்கள் வரும். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும் மேல்வனை இஞ்சியும். ஆதலால் இவை இலாதான் அறிந்தருள் சிவன் என்று என்பது ஞானசாஸ்திரம். அதனாலே மற்ற தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்ணும் என்றால் நம்மை போல உயிர் வர்க்கங்கள் ஆகையினாலே அது சில காலம் இருந்து அப்புறம் பிறகு அது காலம் முடிந்து போகும். அது சில்லாண்டில் சிதையும் சில தேவர்னாரு திருப்பல்லாண்டு. சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே என்பது திருப்பல்லாண்டு. அப்படி அந்த திரு தெய்வங்களை பக்தி பண்ணி அதன் பிறகு ஆகையால சிவபெருமானிடத்திலே பக்தி உண்டாவதத்தான் முனிவியலாததோர் பொருளது கருதலும். முனிவு என்கின்ற கெடுதலோ விருப்போ செறிப்போ இல்லாததாய் இருக்கின்ற ஒரு பொருள் என்கின்ற ஒப்பற்ற பொருளாய் இருக்கிற சிவனை கருதலும். அப்படி சிவபக்தி வந்தவுடனே அந்த சிவனை பக்தியின் முறையாக செய்து அந்த பக்தியிலிருந்து மாறாமல் இருந்து அந்த பக்தியை முறையாக செய்து அதில்

0: நிலைத்து நின்று அதிலே நன்றாக முற்றி பாஷ் பண்ணி அந்த சிவன் அருளை அடைவது என்பது சாமான்யம் அல்ல என்று சொல்லி அடுத்தாற் போல சிவபக்தி வந்துருச்சுன்னா அதை கெடுப்பதற்காக 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் வரும். எதை கெடுப்பதற்காக? சிவபக்தியை கெடுப்பதற்காக. பயிர் நட்ட உடனேயே களை வந்துருது, அப்புறம் பூச்சி வந்துருது, அப்புறம் புகையா வந்துருது, என்னென்னமோ வருது, என்னென்னமோ வருது. விளையறதுக்குள்ளே அந்த பயிருக்கு எத்தனையோ கண்டங்கள், எத்தனையோ கண்டங்கள் விளைஞ்சு வீட்டுக்கு வந்தாத்தான் நிச்சயம். அப்படி இருக்கு, அப்படித்தானே இருக்கு. அத்தனை கண்டங்களிலே தப்பி நெல் வருவது போல பல கண்டங்கள், அதாவது 6 கோடி மாயா சக்திகள், 6 கோடி மாயா சக்திகள், அளவில்லாத சக்திகள் கெடுப்பதற்காக, கையாலே அவனுடைய புத்தியை கலைப்பதற்காக, கத்தியை கெடுப்பதற்காக அப்படி உண்டாகும் சொல்றத. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கி, 6 கோடி மாயா சக்திகள் அதாவது வேலையை செய்து கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா எப்படி உங்களுக்கு பக்தி நிலைக்கும்? சாமான்யம் அல்ல, சாமான்யம் அல்ல. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. அதே சிலவற்றை நமக்கு தெரிஞ்ச சில கெடுதல வரிசையா எடுக்கிறார். நமக்கு தெரிஞ்ச சில கெடுதல்களை ஆத்தமானார் அயலவர் குடி முதலிலே சொல்றார். ஆத்தமானார், ஆத்தமானார்னா நமக்கு வேண்டியவர்களா இருக்கிறவர்களே, நமக்கு சுந்தக்காரங்களேன்னு வச்சுக்கோ, நமக்கு வேண்டியவர்களா இருக்கிறவர்கள் அயலவர் கூடி நாத்திகம் வீசி நாத்தடும்பு ஏறினார். நமக்கு சொந்தக்காரனா இருப்பா, வேண்டியவனா இருப்பா, அவரே என்ன பண்ணுவான்னா, அயால இப்படி எல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு இருக்காதுப்பா, அடே சாமினா ஒரு அளவுதான் இருக்கணும், சும்மா சாமி சாமினா அதையே வேலையா காலத்தை போக்கிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு கோயில் போயிட்டாலையா, அதனால கடவுளுங்கிறது அப்படிலாம் ஒண்ணு இல்லை என்று சொல்லுதான் நாத்திகம். நாத்திகம் என்பது வந்து சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, பிறப்பு கிடையாது, கடவுள் கிடையாது, பாவம் கிடையாதுன்னு சொல்றது நாத்திகம். அப்படிப்பட்ட நாத்திகத்தை வந்து போதிக்கின்ற ஆசிரியர்கள் பல பேர், நாத்திகத்தை போதிக்கின்ற ஆசிரியர்கள் பலர் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள், அவர்கள் எப்போதுமே இருப்பார்கள். அதனாலே அவர்களால முடிஞ்ச அளவு இதை கெடுப்பதற்காக உபதேசம் பண்ணுவார்கள். அவர்கள் பண்ணுகிற உபதேசம், கடவுளுங்கிறது ஒன்று கிடையாது, கடவுளால ஒண்ணு ஆக போறதில் நம்ம முயற்சி பண்ணினா நம்ம பாடுபட்டா தான் பலன் கிடைக்குது, கடவுள் கடவுள் இருந்தா பலன் வந்துருமா என்று சொல்லி கடவுள் இல்லாமையை சொல்லி அந்த பக்தியை கெடுப்பார்கள். நாத்திகம் வீசி நாத்தெலும்பு ஏறி நறுங்கிறார். அந்த அளவுக்கு பேசுற நாத்திகர்கள்லாம் இப்ப கொஞ்சம் குறைவுன்னு பாக்குறேன், கொஞ்சம் குறைவு. முன்னெல்லாம் ரொம்ப சுற்றம்ங்கள் பற்றி அடைத்து பதறினர் பெருகம். சுற்றம் என்று சொல்லுவது நமக்கு சொந்தக்காரர்கள் என்பது, தாயோடு கூடிய பிறந்தவர்கள், தாயின் சுற்றத்தார், தந்தையுடைய சுற்றத்தார், மனைவியின் சுற்றத்தார் என்று நம்மை சேர்ந்த சுற்றத்தார் சொந்தக்காரர்கள் பந்துக்கள் சொல்றோம். அது தொல்பசுக்குழாங்கள்ங்கிற தொல்பசுக்குழாங்கள்னா பரம்பரையா சொந்தங்கள் வந்துகிட்டு இருப்பது. பசுக்குழாங்கள்னா வந்து உயிர் வர்க்கங்கள்ல உள்ள ஒரு கூட்டம், அதாவது உயிர் கூட்டங்கள். அது பசு குழாங்கள் என்று சொல்லுகின்றபடியினாலே அது அறிவில்லாமையே குறிக்கிறது. அதை மாத்தி சொன்னோம்னா மாடுன்னு அர்த்தம் பசு. அதுக்கு அது என்னன்னு சொல்லுவோம், வேற வேற மாடுன்னு சொல்லுவோம். மாடுன்னு சொன்னா அறிவில்லாமையே குறிக்கிறது. மாடுன்னா செல்வம் ஒரு கூட, அது ஒரு வகை. இது வந்து அறிவில்லாமைய குறிக்கத்தான் சுற்ற என்னும் தொல்பசு குழாங்கள் கூட்டங்கள் சொந்தக்காரர்கள் பற்றி அழைத்து, பற்றி அழைத்து என்று சொன்னால் நம்ம மீது அவர்கள் வைத்திருக்கிற பாசம், அந்த பாசத்தினால அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், இப்படி திருநீர் பூசி உருத்திராட்சம் போட்டு சிவனை கும்பிட்டு சிவபக்தியில இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. என்ன காரணம் என்றால், இந்த நூல்களை படிக்காமையினாலும், உயிரினுடைய தன்மையை தெரியாமையினாலும், கடவுளினுடைய தன்மையை தெரியாமையினாலும், நிலைத்தது நிலையில்லாதது நித்திய நித்தியம் தெரியாமையினாலும், இதெல்லாம் தெரியாமையினாலே இப்படி எல்லாம் ஜாமி கும்பிட்டு அடையப்படாதுப்பா. இப்ப நம்ம பெம்பாட்டெல்லாம் ஜாமி கும்பிடலையா, அதனால எப்போ ஒரு தடவை அப்படி ஜாமி கும்பிட வேண்டியதா? இந்த மாதிரி திறந்தோர் இந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் மணி அடிச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு திருநீர் இவ்வளவு எல்லாம் பூஜை வேண்டியது இல்லப்பா, உத்தராசம் போட வேண்டியது இல்லப்பா, மாமசம் சாப்பிடாம இருக்கப்படாதுப்பா, சாப்பிட்டா தாப்பா உடம்புக்கு தெம்பு கொடுக்கும், அதுதான் சத்தே கொடுக்கும், அது நம்ம சாமிக்கு கடை வெட்டணும்ப்பா, வெட்டலைன்னா சாமி வெட்டி கொடுக்கப்பா என்றெல்லாம் சொல்லி அவர்கள் நம்ம மேல வச்சிருக்க பாசத்தை அவர் உண்மை தெரியாமையினாலே, உண்மை தெரியாமையினால இந்த நெறி அவர்கள் நெறி கெடுதல். அவர் சிவனை வணங்காமலும் மற்ற தெய்வங்களை, செத்து பிறக்கின்ற தெய்வங்களை, பேய் விசாரிகளை வணங்கி அதற்கு பலியிட்டு அதற்கு சாராய வச்சு கும்பிடுறவன் வந்து நம்மளை குற்றம் சொல்றான். அதான் ஒரு ஆச்சரியமா நம்மளது உயர்ந்தது. சிவநெறி உயர்ந்த நெறி, சிவன் உயர்ந்தோன், சிவநெறி உயர்ந்தது. அதுல வந்து கொண்டிருக்கிற கொள்கைகள் எல்லாமே உயர்ந்தது, எதுவும் தவறான. இது முதல்ல இந்த பழக்கம் வந்துட்டா, இந்த சைவத்திர பழக்கம் வந்துட்டா, தப்பு தவறு செய்ய அதிகபட்சம் வரா. தப்பு தவறு செய்ய மாட்டான், சிகரெட்டு குடிக்க மாட்டான், அதனால தண்ணீர் போட மாட்டான், மற்ற கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போக மாட்டான். முதல்ல இந்த கண்டிஷன் சைவத்துக்கு வந்துட்டா, முதல்ல இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். ஒருவனும் வரமாட்டான். இப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து சிகரெட்டு குடினா நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், சிகரெட்டே குடிக்க மாட்டேன்னா அப்புறம் மத்ததெல்லாம் குடிப்பானா? அது மாதிரி இந்த நெறியில வந்தவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துருவார், ஒரு நல்ல பழக்கத்துக்கு வந்துடுவார். முதல்ல மாதாபிதாவை மதிக்கணும், மாதாபிதாவை பூஷிக்கணும், குருவை பூஷிக்கணும், அன்போடு நடக்க போகணும், உயிர்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, தீய காரியங்களை செய்யப்படாது, தீயதை நினைக்கப்படாது, தீயதை பேசப்படாது, கெட்ட வார்த்தைகளை பேச. சைவத்துல இதெல்லாம் முக்கியம். மனம், வாக்கு, காயம் மூன்றும் சுத்தமா இருக்கணும். இப்ப தீய வார்த்தையை பேசணும்னு வச்சுக்கோங்க, வாக்கு அசுத்தமா போயிடும், வாக்கு அசுத்தம். அதே போல் தீயதை நினைத்தால் மனம் அசுத்தம், சீதை செய்தால் தேகம் அசுத்தம். இது எல்லாமே சுத்தம். பேசுவது சிவனை, நினைப்பது சிவனை, செய்வது சிவகாரியம். முதல்ல இந்த நல்ல பழக்க வழக்கம் வந்து கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போக விடாது. ஆகையினால இந்த பழக்க வழக்கம் சுற்றத்தாரனுக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் சுற்றத்தாரனு பிடிக்காம அவர்கள் பரம்பரையா பலகாலம் பழகிய அந்த பழக்கத்தை நீ மேற்கொள்ளாமல் புதுசா இந்த பழக்கத்தை ஏண்டா நீ போய் பழகுன? நந்தனார் அப்படித்தான் எல்லாம் சண்டை போட்டான். நந்தனாரோட பங்காளிகள்லாம் நம்ம தெய்வம் மாறி நமக்கு சேரியில மாறி இருக்கிறான், நம்ம சேரியில மாறி இருக்கிறான். அதுக்கு முப்பூசிய போட்டு வீரன் இருளன் காட்டேறி வெறியல் நுண்டி சாமுண்டி துரி தூண்டி நல்லெண்ணெய் பெத்தண்ணெய் தொட்டிய சின்ன பாவாராயன் ஜங்கிலி கருப்பேன் கொக்கு வெட்டியான் பரமரத்த இப்பேற்பட்ட தெய்வங்களுக்கு முப்பூசைய போட்டு, முப்பூசையா புரியுதா? முப்பூசைய போட்டு ஆடு கோழி பன்றி முப்பூசைய போட்டு கள்ள வச்சு சாராயத்தை வச்சு படைச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல அந்த சாமி ஆடுனம்னா என்ன? அதை விட்டு நீ சிதம்பரம் சிதம்பரம் இல்லைக்கு போவேன் இல்லைக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் சொல்றதெல்லாம் முறையாடா. நம்ம சாதியில அந்த பழக்கம் உண்டா? நம்ம பெரியவங்கன்னா அப்படி பண்ணிருக்காங்களா? நம்ம பாட்டை போயிருக்கானா? அப்ப போயிருக்கானா? சிதம்பரம்னு சொல்லலாமாடா என்று எல்லாம் சண்டைக்கிட்டேன் நந்தனன். அதே மாதிரிதான் நம்முடைய சமுதாயங்கள் இருக்கு, வேற ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது. பேருக்கு தான் புள்ள மாறுங்கிறான், வந்து செட்டியாருங்கிறான், ஆச்சாரியங்கிறான், இப்படி ஏதோ சாதிக்கு சொல்லிக்கிறான. தவிர அந்த குலத்துக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அதே பழக்கம் தான் இந்த குலத்துக்கு, வித்தியாசமே கிடையாது. அவனும் அந்த கள்ளுச்சாராய மாமிசத்தை வச்சு சாமியை கும்பிடுறான், இவனும் அதே சாமியைத்தான் கள்ளுச்சாராய மாமிசத்தை. என்ன வித்தியாசம்? நீ உசந்த ஜாதிங்கிறதுக்கு அந்த ஆளுநருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதனாலே நம்முடைய சுற்றத்தார்கள் இந்த சிவநெறியில இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. என்ன எத்தனை பேர் சொல்றான்? நிறைய நாட்டு நேரம் அதிகமா சொல்றது இல்லை. சுற்றம் என்னும் தொழில் சுற்றுலாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். ரொம்ப கவலைப்படுவான் பதறினர், ரொம்ப நம்மளை பார்த்து அவன் கவலைப்படுவான். இப்படி நல்லது போனதை தின்னு உடம்ப தேத்தாமட்டியானா அப்படின்னு அவன் கவலைப்படுவான். அவன் வீணா போட்டாரு, நம்ம கவலைப்படும். சிவனை கும்பிடாம இப்படி வீணா போட்டாரு, இந்த ஜென்மத்தை வீணாக்கிட்டாரு. சிதம்பரம் போகாம இருப்பேரோ ஜென்மத்தை வீணாக கொடுப்போம். மனித ஜென்மம் கிடைப்பது அரிது. ஆகையினாலே இந்த அரிதான ஜென்மத்தில அரிதான பொருளை அடைவதுதானே இயல்பு. அதை செய்யாமல் இவன் வீணா போனானே என்று சொல்லி நாம கவலைப்படுறோம். அவன் நம்மளை பார்த்து கவலைப்படுறான். அதனால பதிப்பு விரதமே பரமாக வீதியிடம் சரதமாகவே சாத்திரங்காட்டு. இது வந்து எப்படி என்ன, கர்ம பிரதிவாதிகள்னு ஒரு மதம். கர்ம பிரதிவாதிகள் அவர்கள் வந்து கண்மமே பலன் தரும், கண்மமே பலன் தரும். கண்ம என்றால் வேள்வி முதலாகிய சடங்குகளை செய்வதே பலனை தரும், விரதமே பலனை தரும் என்று சொல்லி அந்த சரியே கிரிய யோகம்னு சொல்ற மாதிரி நம்ம முறையில சிவபக்தியில சரியே கிரிய யோகம் ஞானம் பூசே தவம் ஜபம் இது இதெல்லாம் அவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கர்ம பிரதிவாதிகள் அவர்கள் அதற்கு வேண்டிய சாத்திரங்களை காட்டி நூல்களை காட்டி அவர்கள் தான் இந்த மீமாஞ்சகர்னு பேரு. மீமாஞ்சகர்னு இந்த தாரு கவன திருஷின்னு சொல்லுவோம் அல்லவா, வேள்வியை செய்து சிவனை கொண்டு விட்டுவான் புலியை ஏவினவர்கள், முயலகனை ஏவிய, பாம்பை ஏவி, நெருப்பை ஏவினவர்கள் அவர்கள் தான் அந்த கர்ம பிரதிவாதிகள். அதுக்கு ஒரு சாத்திரங்கள் இருக்கிறது. அந்த சாத்திரத்தை காட்டி இப்படி நீ சிவபூஷை பண்ண வேண்டியதில்லை என்று சொல்லி அது தடுப்பார்கள். சிவபக்தி பண்ண வேண்டியதில்லை என்று தடுப்பார்கள். விரதமே பரமாக, பரமாகன்னு அதுவே உயர்ந்தது என்று சொல்லி சரதமாகவே உறுதியாகவே சாத்திரமும் காட்டி. சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அறற்றி வளர்ந்தனர். சமயவாதிகள் சொன்னால் சமயங்கள்ங்கிறது எண்ணில்லாத சமயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் தொகுத்து ஆறு வகை சமயம்னு நம்முடைய சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆறு வகை சமயங்களும் 24 ஆக இருக்கிறது. புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று 24 வகையாக இருக்கிறது. அதற்கு மேலே தோன்றி இருக்கிற புது புது சமயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. புது புது சமயங்கள்லாம் இப்ப நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு வகையான நிறமுள்ள வஸ்திரங்களை உடுத்தினா அது ஒரு சமயம்.
1: ஒவ்வொரு வகையான நிறமுள்ள வஸ்திரங்களை கட்டினா அது ஒரு சமயம். அது சமயத்திலே சேராது.
0: ஆகையினாலே அப்படிப்பட்ட சமயவாதிகள் எங்க சமயம் தான் உயர்ந்தது, எங்க தெய்வம் தான் உயர்ந்தது, நாங்க சொல்லுகிற கொள்கை தான் உயர்ந்தது என்று சொல்லி அவர்கள் இந்த சைவத்துல இருக்கின்ற சைவ சித்தாந்தியோடு போருக்கு வருவார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக, எங்க மதத்துலதான் உண்மையே இருக்குது, நாங்க சொல்றதுதான் உண்மை, எங்க தெய்வம் தான் உண்மை என்று சொல்லி அவர்கள் சண்டைக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த சமயத்துல அவர்கள் வைத்திருக்கிற உரைப்பு, சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மறைந்தனர். சமயம்னா உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம சமயம் சைவ சமயம்னு சொல்லுவோம். சைவ சிவனை வழிபடுவது, திருநீர் பூசுதல், இந்த நின்னுங்க, இது சைவ சமயம்னு சொல்றது. அதே மாதிரி வைஷ்ணவ சமயம், அதே மாதிரி ஏகாண்மவாத வேதாந்திகள்னு சொல்றது, அதற்கு மேல சமண சமயம், புத்த சமயம், இப்படி இன்னும் பல சமயங்கள். அப்படிப்பட்ட சமயங்கள் எல்லாம் தன்னுடைய சமயத்தை உயர்ந்ததாக சொல்லி கொண்டு எல்லா சமயங்களும் கொண்டிருக்கிற தெய்வம், அந்தந்த சமயங்களுக்கு உரிய தெய்வங்கள், தலைவனாக இருக்கின்ற தெய்வங்கள், இறந்து பறந்து இறந்து போகின்ற தெய்வங்கள் மற்ற சமயங்கள். அது அவரும் ஒப்புக்கொள்ள வேற ஒன்றும் சொல்ல முடியாது, அல்லன்னு சொல்ல முடியாது. அந்த சமய தெய்வங்கள் பிறப்பு இறப்பு உடையதாகும். சைவ சமயத்துல இருக்கின்ற தெய்வம் தான் பிறப்பு இறப்பு இல்லாத, பிறப்பு இறப்பு இல்லாத மங்கள பொருளாகிய சிவன் தான் சைவ சமயத்துக்கு தனிநாயகன். சைவ சமயத்து தனிநாயகன், எல்லா சமயங்களுக்கும் ஒவ்வொரு உயிர் வர்க்கங்களிலே சிறந்தவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள். சைவ சமயத்துக்கு கடவுளாகிய பிறப்பிறப்பு இல்லாததாகிய சிவபெருமான் தான் தலைவர். இதனாலே சைவ சமயம் உயரும். ஆகவே சைவ சமயவாதிகள் தத்த மதங்களில் மதங்களே அமைவதாக அறற்றி மறைந்தனர். அறற்றி மறைந்தனர் என்றால் அவ்வளவு தீவிரமாக அவர்கள் சமயத்தை பேசி நம்முடைய சமயத்தை குறை சொல்லி நீ அதுல இருந்து நீங்குவாயா என்று சொல்லுவார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் ஆதித்த நிலை குரு செஞ்சுடரோன் முதலாகிய தேவர்கள் பஞ்சுடை மேறு பல

நன்மினோடு ஆயிரம் நாமம் ஜோதியின் உள்ளே சுடரொளியாய் நிற்கும்

வேத பொருளை விளங்குகிறீரே, வேத பொருளை விளங்குகிறீரே, பாருக்கு கீழே பகலோன் வரும்படி

ஆதி தன் ஓடி அடங்கும் இடங்கண்டு

எதிர்கதிர் ஞாயிறு மின்பனி சோறும் எதிர்கதிர் சோமன் எதிர் நின்று எரிப்ப விரிகதிர் உள்ளே இயங்கும் என் ஆவி ஒரு கதிராகில் உலாது ஆமே சந்திரன் சூரியன் தார்வர் பூஜனை சந்திரன் சூரியன் தான் வரி

ஈசன் கைலையில் தனிச்சுடராய், கனிச்சுடராய் நின்ற கைலையில் ஈசன் கனிச்சுடராய் நின்ற கைலையில் ஈசன் அனிச்சுடர் மேல் கொண்ட வண்ணமும் ஆனே நேரறிவாக நிரம்பிய பேரொளி போரறியாது புவனங்கள் போய்வரும் தேரறியாத திசையொளியாயிடும்.

போய்வர் நின்றிட தேனிலை நேரறிவார் நாவிக்கண் ஆசி நயன நடுவின் சுபியோடு ஐந்தும் சுடர்விடு ஜோதிகை தேவர்கள் ஈசன் திருமால் பிரமரும் மூவருமாக உணர்ந்திருந்தாரே சிவாதித்தன் அன்றிய பாச இருளும் ஞானம் சென்றிடு ஞான பிரகாசம் ஆதலால் ஒன்றும் இரு சுடரா வருணோதயம் துண்டிருள் நீங்குதல் போல தொலைந்ததே கடம் கடம் தோறும் கதிரவன் தோன்றில் அடங்கிட மூடில் அவற்று அடங்கார் விடங்கொண்ட கண்ணனும் ஏவிய காயத்து அடங்க

தமிழகம் சைவ பெரும்பரி தாங்கிய வல்லுயிர் ஐவர்க்கு இடம் இடையாரங்கமே பது இலக்கம் உண்ணும் அளவில் உணரும் ஒருவனை தன்னு மறைகள் பயிலும் பெறமனை என்னுள் இருக்கும் இளையா விளக்கினை என்னுள் இருக்கும் இளையா விளக்கினை அன்னமயமின்று

போல சுடர் கொண்டு அணிவினை தூவழி செய்ய இடர் கொண்ட பாத இருளர் ஒட்டி நடர் கொண்ட நல்வழி நாடலும் அமே அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணு அற நின்ற கலப்பது உணரார் இணையில் ஈசன் அவன் எங்குமாகி தனிவர நின்றான் சராச்சரம் தானே சிவன் மேவிய சிவன் வடிவது சொல்லிடு கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம்

ஒன்றே ஏனோர் பெருமையன் ஆயினும் எம்மிரை ஊனே பெருமையின் கலந்து அங்குடன் வானோர் அறியும் அளவல்லன் மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவே உண்டு தெளிவன் உறக்க வியோகமே கொண்டு பயிலும் குணமில்லை ஆயினும் பண்டு பயிலும் பயில் சிவனாதின் கண்டு சிவனும் கண்டு சிவனுருக்குள்வர் கருத்துளே மாயா உபாதி வதத்தாகும் சேதனத்து ஆய குரு அருளாலே குரு அருளாலே அதில் தூண்ட ஓயும் உபாதியோடு ஒன்றும் ஒன்றாது உயிர் ஆயதுரியம் புகுந்தறிவாகவே பசு கற்ற பசுக்கள் கதறி திரியினும் கொற்ற பசுக்கள் குறிகட்டி மேலி முற்ற பசுக்கள் ஒரு கூடம் வாழ்வோலும் மற்ற பசங்கள் வரல் பசுதானே கொல்லையின் மேயும் பசுக்களை செய்வதன் எல்லை கடப்பி இறைவன் அடி கூட்டி பல்ல செய்து ஆற்ற மதித்தபின் அல்லது கொல்லை செய் நெஞ்சமே குறிப்பறியாதே போதங்கறிஞர்.

சிவன் என சிவன் என்ன வேறில்லை சிவனார் சிவனாரை அறிகிலரு சிவனார் சிவனாரை அறிந்தவர்

0: தொழில் உள்ளார், நாள்தோறும் ஈசன் நடத்தும் தொழில் உள்ளார், நாள்தோறும் ஈசன் நயந்தூட்டல் நாடினார், நாள்தோறும் ஈசன் நல்லோர் கருள் நல்கதால் நல்கலால் நாள்தோறும் நாடார்கள் நாள் வினை யாழரே, நாள்தோறும் நாடார்கள் நாள் வினையாளரே திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 36 பாடல் முதல் 43 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. இது எல்லாரும் தெரிந்த பாடல், ரொம்ப எளிமையான பாடல். அப்பனை எல்லாம் அருளாளர்கள் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரம்பது சொல்றாங்களே. அதாவது வாழ்க்கையில இந்த தந்தைன்னு வரும் பொழுது உடலுக்கு தந்தை வேறு, நம்ம உறவு முறையில அப்பான்னு சொல்றோம். உயிருக்கு தந்தை யாருன்னா இறைவன், அது உயிர் தந்தை. கடவுளுக்கு பேரு உயிர் தந்தை. ஞானத்தை வழங்குபவரும் ஞான தந்தை, அதுவும் ஞான தந்தை தானே. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தை சனற்குமாரரும் பாரு சிவப்பிரகாசத்துல, எந்தை சனற்குமாரன் ஆரம்பி எந்தைனா ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு கூட தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்பனை நந்தியை, நந்தினா சிவபெருமானுக்கும் உள்ள பேர், நந்தி நாமம் நமச்சிவாயு. ஆறா அமுது, நாம யாருமே ஆறா அமுதுன்னு பேர் வைக்கிறதே கிடையாது. ஐயங்கார் ஆறாமுது ஐயங்கார்னு இருக்கு, இருக்கா இல்லையா? ஆறாமுது ஐயர்னு யாரும் இல்லை. ஏன் சிந்திக்கிறீங்க? ஆறா அமுதுங்கிறது சைவ சைவ பெயர், நாம ஆறாமுத விட்டுட்டோம். ஐயங்கார் ஆறாமுது ஐயங்கார்னு பேர் வைப்பாங்க. ஏன் நம்ம வச்சா என்ன ஆறாமுது ஐயர்னு, இல்ல ஆறாமுதுன்னு நீங்க பேர் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் பேர் வைக்கிறதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு, எல்லாம் நெட்ல பார்க்க வேண்டியா இருக்கு. சார் அவங்களே சொல்றாங்க, சார் மூணு எழுத்துல ரெண்டு எழுத்துல சுருக்கமா வைங்க சார். நிறைய வந்துருச்சு இப்போ, நியூமராலஜி போய் அஸ்தோ நியூமராலஜி போய் நியமாலஜி போய் சைனாலஜி கையெழுத்தியல் வந்துருச்சு. அதனால இந்த கையெழுத்தியல்ங்கிறத கூட இப்போ எழுதிட்டு இருக்கேன், கேட்டு கேட்டு எழுதிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்கேன். நிறைய வந்துருச்சுங்க. இப்போ பேரெல்லாம் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி படிக்கணுங்க, இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி நல்ல அருமையான பேர் எவ்வளவு இருக்க பாருங்க. இறைவனுக்கு ஆறாமுதுன்னு பேர். தெவிட்டாத இன்பத்தை வழங்குபவன் சிவபெருமான், அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை. இன்கம்பேரபிள், ஒப்பிலி. இறைவனோடு யார் யார் ஒப்பிட முடியுமா? ஒப்பிலி வள்ளல் இலக்கியத்தில் ரெண்டே வள்ளல் தான், அது கடையேழு வள்ளல், அது வேற. அந்த வள்ளல்லையும் முக்கியமாக ரெண்டு பேர் வள்ளல், ஒன்று பாரி இன்னொன்று கர்ணன், அவ்வளவுதான். பாரியும் கர்ணன் தான், பாரி வள்ளல் கர்ணன் வள்ளல். உலகம் இருக்கின்ற வரை ரெண்டு பேர் போல் இருக்கும். சிவபெருமானுக்கு வள்ளல்னு பேர். ஏன்னா வள்ளல் தன்மைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னு ஒன்று வச்சிக்காம கொடுத்துருணும். கந்தர் அனுபூதியில கண்ணுன்னு சொல்லுவார், நாலு உபதேசம் கொடுக்குறாரு. அதில் முதல் உபதேசம் கரவாது இடிமின், மனசுக்கு சொல்றார், தேறு நீ, நீ தேறி வரணும்னா உனக்குன்னு ஒன்னை வச்சிக்காத, குடுன்னார் அருணகிரினார். நீ ஒன்று கொடுத்தா ரெண்டு கிடைக்கும், வச்சிக்கிட்டா ஒன்று தான் கிடைக்கும். ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? ஒன்றே போருமா? ஒன்று பெருகும், ஒன்று ஒன்றே ஒன்று தான். கொடுத்து பாருங்க அடுத்தவங்களுக்கு, அப்போ தெரியும். பாரதியார் சொன்னார், ஈத்துவக்கும் இன்பம் சாப்பாடு போற சொல்றார், இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்று இருக்கையிலே தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம். சந்தோஷம் எப்போ தம்மா தெரியும், நீங்க கொடுக்கும் பொழுது பெற்றவருடைய மனசு சந்தோஷம் அடையுது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறோம் பாருங்க, அதுக்கு உள்ள இன்பம் உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு பாரதிதாசன். இலக்கியத்தில் ஈத்துவக்கும் இன்பம், ஒருத்தர் கொடுக்கறதுனால நமக்கு வரக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க, அதுதாங்க வள்ளல். அது பாரிக்கும் உண்டு, கர்ணனுக்கும் உண்டு. நம்ம ஒன்றும் வச்சுக்க வேண்டாம், என்ன கொண்டு வந்தால் என்ன கொண்டு போக போகிறோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சோன்னு கூட தெரியாத அளவுக்கு மறந்துடுவோம். போட்டுருவார் 3 மாதத்துக்கு கோமா ஸ்டேஜில் போட்டுருவார், கொடுக்க கூட முடியாது, எங்கே வச்சுங்கிறது தெரியாது. இது எதுக்கு இந்த வேலை நமக்கு, அது இருக்கும் போதே எல்லோரும் கொடுத்து சந்தோஷம் பண்ணலாம்ல. ஏன் கொடுத்ததுனால என்னங்க வரப்போகுது, கொடுத்து பாருங்களேன், அதாங்க வல்லல். இதெல்லாம் இதெல்லாம் உணரணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்து பார்க்கணும். ஆர்க்கும் இடிமின்னர் இன்னொரு பாடல சொல்லுவார், அப்போ சொல்லுமே சொல்கிறேன். அதனால் அருணகிரிநாதர் அவனுடைய கந்தர் அனுபூதியில் சொல்லும் பொழுது சரவாதி மனனே கேள், கெதி நீ, உனக்கு கெதி வேணுமா, கரவாது கொடு, உனக்குன்னு வச்சுக்க வேண்டாம் கொடு. சில பேர் சொல்லுவாங்க கணக்கு மிஞ்சி தானம் தருமா சார், கணக்கு மிஞ்சி தானம் தரும். அவங்கள கேட்டா ஒரு புதிய விளக்கம் ஒன்று கொடுப்பாங்க, என்ன விளக்கம் தெரியுமா, நாம் சாப்பிட்டு நல்லா சுகமா இருந்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு மீதிய கொடுக்கணும், தனக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு மிஞ்சி போனாதான், அது மிஞ்ச போறதே கிடையாது. தாய்மார் ஒரு பாடல சொல்லுவாரு, இந்த கடலையே எழுதி வச்சா கூட மனிதனுக்கு ஆசை அடங்காதுன்னாரு. நாளைக்கு கடலை ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுறது. ஒரு தாய்மார் பாட்டில் ஒன்று இருக்கு, தனக்கு மிஞ்சி தானம் தரணும்னா நம்ம உடம்ப விட்டு உயிர் போகும் பொழுது ஒன்றையும் கொண்டு போக போறதில்லை, தான் செய்த தானமும் தர்மமும் தான் தனக்கு பின்னால வரும். அடுத்த பிரிவிலையாவது நல்லா இருக்கலாம், தனக்கு மிஞ்சுவது தானமும் தர்மம் அதுதான். அதாவது போகர் 7000 ஒரு நூல் இருக்கு, போகர் 7000 நான் முதல் 1000 வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எந்த புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்படி இருக்கு இப்போ. அதில் கண்மகாண்டம்னு வச்சுருக்கேன், கண்மகாண்டம் வினை, நல்லா கேட்டுங்க. அந்த வினையை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு வியாதி எதனால் வருகிறது அப்படின்னு போட்டிருக்க, எல்லாத்தையும் வியாதி வருது. இந்த காலில் சொன்ன மாதிரி ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருந்தோம்னா நமக்கு ப்ரெஷர் வரும். போன ஜென்மத்தில் யாருடைய குடும்பத்தையாவது பிரித்திருந்தால் அதனுடைய விளைவு இந்த பிறவியை நம் பிறவிகள் நம்மை தாக்கும். அதே ரிஃப்ளெக்ஷன் நிறைய சொல்லலாம். அப்ப கண்மகாண்டத்தில் வினை விதி இது வியாதியை பத்தி நிறைய சொல்றார். அப்போ அந்த வியாதியை போக்குறதுக்கு என்ன வழி சொல்றார் தெரியுமா, தர்மம் செய்யுங்கள். என்னென்ன கண்மத்தினால் என்னென்ன வினையினால் என்னென்ன வியாதி வரும், அந்த வியாதியை போக்குவதற்கு என்னென்ன நிலையில் தர்மம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள்ங்கிற போகர் சித்தர். பேர் திருமலரும் சொல்றார், திருமலரும் சொல்றார், யார் ஒருவர் அறம் செய்யவில்லையோ அவர்களுக்கு ஈலை, ஈலை என்னதுங்க, ஈசனா பிள்ளையாவா, ஆஸ்துமா. தர்மம் செய்யாதவங்களுக்கு ஆஸ்துமா வருங்கிறார், பின்னாடி வரும் இந்த திருமந்திரத்தில் பின்னாடி வருது. நாம் எந்த வினையை செய்தோமோ தெரியாது, அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா தர்மம் செய்ய வேண்டும். அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை, இந்த வள்ளலுக்காக சொன்னேன், வள்ளல்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பேர். சிவபெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார், தனக்குன்னு எதாவது வச்சுக்கிறாரா, சிவபெருமான் தனக்குன்னு எதாவது வச்சுக்கிறாரா, எல்லாத்தையும் நமக்கு தானே கொடுக்குறாரு. ஊழி முதல்வன், ஊழின்னா இது எத்தனாவது ஊழி தெரியாதா, 12வது ஊழி. 12வது ஊழி நடக்குதுங்க, எப்படின்னா சீர்காழிக்கு ஒவ்வொரு ஊழியிலும் ஒரு பேரு, சீர்காழியில் சீர்காழிக்கு 12 பேரு, 12வது பெயர் சீகாழி, சீகாழி சீர்காழி இல்லை சீகாழி. 12வது ஊழி நடக்குது இப்போ, அந்த ஊழி முடிஞ்சு போச்சுன்னா அங்கே சட்டை நாட்டன்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம அவரை மட்டும் பார்க்க மாட்டோம், மேலே ஏறி பார்க்கணும். சீர்காழிக்கு போனால் எட்டாவது பார்க்கணும், அவர் மட்டும் உட்காந்துருப்பார். ஏன்னா அந்த ஊழி முடிஞ்ச உடனேயே மீண்டும் அந்த உலகத்தை மீண்டும் படைப்பதற்காக இறைவன் சட்டைநாதராக சீர்காழியில் இருக்கிறான். ஆனால் ஊழிய முதல்வன் சிவபெருமான். ஊழிதோர் ஊழி முற்றும், இங்க சுந்தரர் பாடிட்டு போறார், ஒவ்வொரு ஊழியிலும் இறைவன் இருக்கிறான். ஊழி முதல்வன் எப்பரிசாயினும் ஏத்துமின். இது என்ன சார், எப்பரிசுன்னா என்னது? எப்பரிசாயினும் ஏத்துமின், இறைவனை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். அன்பு வழிபட்ட கண்ணப்பர் அன்பினால் வழிபட்டார். கொடுத்தாரா இல்லையா? ஆகம முறைப்படி வழிபடணுமா? முறைப்படி வழிபடுங்க, அதையும் ஏத்துப்பார். சார் பாடவும் தெரியாது, பூஜை பண்ணவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, பரவாயில்ல. எந்த எது உங்களுக்கு தெரியுமோ, எது உங்களுக்கு முடியுமோ வழிபாடு செய்யுங்க. சரி, காலையில செய்யறதா மாலையில செய்யறதா, உங்க எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வழிபாடு செய்யுங்க. என்ன செய்யணும், கையில என்ன இருக்கு அதை கொடுங்க. எப்படி சாயணுங்கிறது விளக்கம் நீளம். ஆகம வழிமுறையில் வழிபாடு செய்த சிவகோச்சாரியாரை விட அன்பு வழியால் இறைவனை வழிபட்ட கண்ணப்பருக்கு முக்தி கிடைச்சு இல்லையா? பாவம் சபரி காட்டுக்குள்ள இருந்தாங்க, ரொம்ப நாள் ராமர் வருவார்னு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பழத்தை கொடுத்தாரு, ராமர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? என்னங்க வந்தி பிட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையா? இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார். பாருங்க, பக்தி பெரியதா தொண்டு பெரியதான்னு ஒரு கேள்வி கேட்டா, பக்தியா தொண்டா? பெரிய பட்டிமன்றம் வச்சிருவோமே, பெரிய பட்டிமன்றம் வச்சிருவோம். வந்தி செய்த பக்தியினால் இறைவனே வந்திக்கு தொண்டராக வந்தார். இல்ல இறைவனே தொண்டு செஞ்சாருலங்க வேலையாளா வந்து. அப்ப எங்க எது சிறந்து நிக்குது? தொண்டு. தொண்டு சிறப்பு இல்லையாங்க, இறைவனை தொண்டு செய்யறான்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. ஆனா எப்படி சாயினும் இறைவனை ஏத்துமின், இது உங்களுக்கு எந்த வழி தெரியுதோ, எந்த முறை தெரியுதோ, எப்ப என்ன தெரியுதோ அது வழியா இறைவனை வழிபடுங்கள். எப்படி சாயினும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலானே. நீங்கள் எதை நினைத்து வழிபடுகின்றீர்களோ அது உடனடியா பரிசு கிடைக்கும். ஆனா பரிசுன்னா என்னது? பயன், பயணியல். சிவஞானம் போதத்திலேயே 12வது 100 ரூபா பயணியல் தான், பயணியல்லையே 12வது 100 ரூபா சீவன் முத்தர் நிலை கிடைக்கும், முத்தி கிடைக்கும். இன்னைக்கு காலையில இருந்து உட்காந்துருக்கோம், 10 மணிலேருந்து உட்காந்துருக்கோம், எதுக்காக உட்காந்துருக்கீங்க? என்ன பயன்? திருமந்திரத்தை கேட்ட பயன், அது ஒரு பயணியல் தானே. அது போல எப்பரிசாயினும் ஏத்தின ஏத்தின அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. பாதகத்துக்கே பரிசு வைத்தான், பாதகத்துக்கே பரிசு வைத்தான் இல்லையா? இப்ப நம்ம பாதகமா செஞ்சோம், சிவனை நினைச்சோம், இன்று ஒரு நாள் சிவ பொழுதாச்சு, இதுக்கு என்ன பரிசு? திருமந்திரம் தான் பரிசு, சிவயோகம் என்ற ஒரு பயிர் தான் உங்களுக்கு பரிசு. யார் இறைவனை எப்படி வழிபடுகின்றார்களோ அதனுடைய நிலை அறிந்து, தன்மை அறிந்து, ஆழம் தெரிந்து, அதற்கு தகுந்தவாறு உங்களுக்கு வெகுமதி பரிசு உண்டு. மேம்போக்கா சாமியை கும்பிட்டீங்கன்னா மேம்போக்கா பலன், ஆழமா சாமியை கும்பிட்டீங்கன்னா ஆழமான பலன். எது உங்களுக்கு வேணும்? என்ன செய்வோம் சார்? நான் மேம்போக்கா சாமி கும்பிடுவோம் சார், ஆனா பலன் எனக்கு ஆழமா கிடைக்கணும். அதை நம்ம இறைவனை வேல் மாதிரி வழிபடணும், வேல் மாதிரி வழிபடணும். வேல் எப்படி இருக்கு? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து அகன்று நுண்ணியன் சுகமா இல்லையா? அது போல ஆழமாகவும் அகலமாகவும் நுட்பமாகவும் இறைவனை வழிபட்டால் நாம் எந்த அளவுக்கு வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு அருளை வழங்குவான் என்று கூறி இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: பதிகம் நான்கு. திருநின்ற செம்மை திருநாவுக்கு அரசர் தில்லையம்பலத்துள் ஆடுகின்ற பெருமான் கடல் வணங்கியிருக்கும் நாட்களில் திருஞான சம்பந்த பெருந்தகையார் திரு அவதாரம் செய்தருளிய திருப்புகலியாம் சீகாழிப்பதிக்குச் செல்பொழுதில் திருநாரையூர் பணிந்து போற்றினர் என்பது வரலாறு. அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கடல் வணங்கி அருள் முன்பெற்று பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறங்கி ஏத்தி செப்பரிய பெருமையினார் திருநாரையூர் பணிந்து பாடிச் செல்வார் என்பது திருத்தொண்டர் புராணம். நாறு பூம்பொழில் நாரையூர் நாயகன் சவுந்தரநாதர் என்ற திருப்பெயர் பெற்றவர். திருமேனிய அழகராம் தேவாதி தேவன் திருவனப்பில் உளம்தோய்ந்த திருநாவுக்கு அரசர் அம்மா அழகிரே என்ற மகுடம் தாங்கிய சொற்றொடர் இடம்பெற அற்புதமான திருக்குறுந்தொகைப்பதிகத்தை பாடி அருளியுள்ளனர். நன்னினார் துயர் தீர்த்தலும் நாரையூர் அன்னலார் செய்கை என்ற தொடர் வழிபடுவோர் அன்பை மிகுவிக்கும் என்பது திண்ணம். வீறுதானுடைய எனத் தொடங்கும் திருநாவுக்கரசர் திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருவாலி அமுதனார் அருளிய திருவிசைப்பா. திருவாலி அமுதனார் திருவிசைப்பா ஆசிரியர்களில் 7 ஆவார். பாலரா வாயராம் திருஞான சம்பந்தப் பெருமான் திரு அவதாரம் செய்த சீர்காழிப்பதிக்கு அருகில் உள்ளது ஆலி நாடு. அதன் தலைமையூர் திருவாலி. அந்த ஊரிலே கோயில் கொண்டுள்ள திருமாலுக்கு அமுதனார் என்று பெயர். அங்கே வைணவக்குடி ஒன்றில் தோன்றிய இந்த திருவாலி அமுதனார் என்ற அடியார் சிவபக்தியில் ஈடுபட்டவர். தில்லை கூத்துகந்த பெம்மானை தம் குல நாயகமாகக் கொண்டு அடியார் பக்தி சிவபக்தியில் முதிர்வாராயினார். அதனால் பதிகள் தோறும் சென்று சிவபெருமானுடைய திரு எழில்களை எடுத்து தோத்தரிப்பாராயினார். இவர் பாடியனவாக நமக்கு கிடைத்தவை திருவிசைப்பாவில் உள்ள 4 பதிகங்களாகும். அவையெல்லாம் கோயில் என்ற பொன்னம்பலத்தை பற்றியனவே ஆகும். இவர் மயிலாடு துறையான மாயூரத்தில் பிறந்ததாகவும் கூறுவது உண்டு. திருவாலி அமுதனார் அருளிய திருவிசைப்பா. கோயில் பண் பஞ்சமம். இந்த பதிகம் இறைவன் திருவுருவை பாதாதி கேசமாக போற்றி பாடுக.

தீரா காதல் கொண்ட உமையவளை இடப்பாகத்தில் உடையவன், திருமாலாகிய இடப வாகனத்தில் ஏறி வருபவன், மான் கன்று ஏந்திய தடக்கையன், மேகம் போன்ற நீலகண்டன், நெருப்பு மயமான மழு ஏந்தியவன், மிகப் பெரியவன், சுடுகாட்டு நெருப்பில் அழகாக ஆடக்கூடியவன், அழகிய நீர் நிறைந்த வளமான வயல்கள் சூழ்ந்த தில்லை பொன்னம்பலத்தான். அவனுடைய சிவந்த திருவடிகள் தானாக வந்து என் உள்ளத்தில் இடம் பிடித்து விட்டனவே.

தண்ணீர் தாழ்ந்திருக்க அதில் பொற்றாமரை மலர் மேலே எழுந்து நிற்கும் குளமும் அக்குளத்து நீரில் உள்ள தாமரை மலரை அணைந்து ரீங்காரம் செய்யும் வண்டுகள் மலரில் மோதும் அழகும் பொருந்திய தில்லைப்பதியில் உள்ள பொன்னம்பலத்தில் சிவபிரான் ஆடுகிறான். அந்த பெருமானைக் கண்டு ஆனந்த கண்ணீர் பொங்க தேவர்களும் வித்யாதரர்களும் புகழ்ந்து துதிக்கிறார்கள். இத்தகைய கூத்தப் பெருமானுடைய வீரக் கடல், சிலம்பு, சதங்கை ஆகியவை என்னுள் புகுந்து என் மனத்தில் இடம் பிடித்து விட்டனவே.

நீண்டு சுருண்ட கூந்தலை உடைய பெண்கள் குயில் போல் கொஞ்சி பேசும் அழகிய மாளிகைகள் நிரம்பிய தில்லைப்பதியில் செல்வ வளமிக்க சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய பெருமான் பெருமை மிக்க மலையரசன் மகளாகிய பார்வதி தேவி வியந்து நின்று தொழுமாறு நடனமாடும் கூத்தன் அவனுடைய மாணிக்கம் போல் அழகுடன் ஒளிவீசும் திரண்ட திருத்தொடைகள் என் சிந்தையுள் புகுந்து அதை தங்கள் இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டு விட்டனவே.

ஆணையை பிளந்து மலையரசன் மகளாகிய உமாதேவிக்கு உண்டான அச்சத்தை கண்டவன். குளிர்ந்த நீர்மிக்க ஆழமான குளங்கள் நிறைந்த தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் சுற்றி வந்து பாயும் புலியின் தோலை தன் இடுப்பில் அணிந்தவன், அதன் மேல் அழகிய கயிற்றை இழுத்து கட்டியவன். அப்படி தொங்கும் கச்சு என்னை தளர வைத்து விட்டதே.

தன் வாக்களை கட்டியுள்ள பந்த பாசங்கள் அற்றுப்போகுமாறு செய்து இயல்பான ஆணவ மலத்தை நீக்கிய பல முனிவர்களோடும் 3000 அந்தனர் வணங்கும் அழகிய தில்லை சிற்றம்பல பெருமான், அவனுடைய செந்தழல் போன்ற திருமேனியும், விளங்குகின்ற அழகான திருவயிரும், அந்த வயிற்றில் உள்ள உந்திச் சுழியும் என் உள்ளத்தில் புகுந்து இடங்கொண்டு விட்டனவே.

குதிரை யானை இவற்றுடன் தேர்கள் பல ஒன்று சேர்ந்து நெருங்குகின்ற தில்லைப்பதியில் பூங்கொம்பு போன்ற மங்கையருடன் இன்னிசை பாடும் அடியார்கள் மகிழ்ந்து துதிக்கும் சிற்றம்பலப் பெருமானும் ஒலிக்கும் வீரக்கலன் அணிந்த நீண்ட திருவடிகளை வீசி ஆடும் கூத்தனும் ஆகிய பெருமான் மேல் விளங்குகின்ற வயிற்றின் மேல் கட்டப்பெற்ற திரு அறைப்பட்டிகள் என் உள்ளத்தினுள்ளே இடம்பெற்று

படத்தை உடைய பாம்பில் படுக்கும் திருமாலுடன் பிரமனும் பரம்பொருளை அருள்வாயாக என்று பெரிய கைகளை கூப்பி வணங்குகிறார்கள். அவர்களுக்கு அருள் புரியாமல் தீயேந்தி ஆடுகின்றான் சிற்றம்பலப் பெருமான். அவனுடைய திருக்கைகள் நான்கும் திருத்தோள்களும் பரந்த மார்பினில் ஒளி வீசும் அணிகளும் அவற்றுக்கு மேலே விடம் காட்டும் திருக்கழுத்தும் தீவினையேனாகிய என்னை மெலியச் செய்கின்றனவே.

நல்ல சங்குகளுடன் தாமரை மலர்கள் சூழ்ந்த குளங்களை உடைய தில்லைப்பதியில் பெருமை மிக்க மறையோது மந்தனர்கள் வழிபட உலகில் உள்ள ஆன்மாக்கள் உய்ய மகிழ்ந்தாடும் பெருமான் சிற்றம்பலத்தான். அவனுடைய சிவந்த திருவாயின் புன்முறுவலும் திகழும் காதுகளும் அக்காதுகளில் உள்ள குளையுடன் அழகிய தோடுகளும் அல்லவா அடியேனை அன்றே ஆட்கொண்டு விட்டன.

பெருஞ்சினங்கொண்டு வலிமையான முப்புறங்களும் தீயில் அழியும்படி மேறு மலையாகிய வில்லை வளைத்து தணிக்க முடியாத பெருந்தீக்கு உணவூட்டியவன். பெருமைமிக்க ரத்தினங்களை வாரிக் கொண்டு வரும் நீர் நிலைகள் மிக்க தில்லைப்பதியில் எழுந்தருளிய பொன்னம்பலவன். அவனுடைய அழகான இரண்டு திருக்கண்கள், மலர்ந்த திருமுகம், அம்முகத்தில் விளங்கும் நெற்றிக்கண் ஆகியவை என் நெஞ்சில் பதிந்து நிலைத்து விட்டனவே.

பசுக்கூட்டங்கள் தாமரை மலரில் மிதித்து துவைக்கின்றன. கரும்பின் சாறு வயல்களில் பாய்கிறது. கயல் மீன்கள் மனக்குழப்பத்தோடு மடைகளில் பாய்கின்றன. இத்தகைய வளமிக்க தில்லையில் எழுந்தருளிய நடராஜ பெருமானுடைய முறுக்கப்பட்ட பூமாலையோடு தோன்றிய அகத்தி முட்டும் ஊமத்தம் பூவும் பிறைச்சந்திரனும் திகழும் சதாசிவமூர்த்தத்தின் ஐந்து திருமுடிகள் பிரியாமல் என்னுள் வந்து நிற்கின்றனவே.

0: தூய நீராட்டி மலர்களால் அர்ச்சித்து வணங்கும் கைகளை உடையவர்களாய் ஒப்பற்ற பிராணவாயுவை உள் நிறுத்தி விரும்பி உருகிய அன்புடையவர்களாய் தேவர்கள் வணங்க ஆனந்த கூத்தாடுகிறான் தில்லை கூத்தன். அப்பெருமானைப் போற்றி திருவாலி அமுதனார் சொன்ன இப்பாடல்களை பாடி துதிக்க வல்லவர்கள் இடப வாகனராகிய சிவபெருமான் திருவடிகளை அடைவார்கள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களால் வரும் இடர்கள் தீர்வதற்கும் ஆயுள் பலம் பெருகுவதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் வேயிறு தோழிபங்கன் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு திருப்பதி பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் தாளம் திசிர திருப்புடை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: பணம் இந்த

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: திரு நவிபள்ளி பஞ்சமம் பதிவையும்

அறிய விவாதம் கல்வியது.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் செக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், அமர்நீதி நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: உனடைந்த உடம்பில் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருவாள். தேனடைந்த மலர்பொழில் பிள்ளையுள் மானடஞ்சை வரதர் பொற்றாள். எழுதருமறைகள் சேராய் இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து சொல்கை தலை மீதேற துளும்புகள் நீரும் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். தொல்லை இருந்திரவு சூழல் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது. எல்லை மறுவாணியளிக்கும் வரதூரின் கோன் திருவாஜகம் என்னும் தேன். அருமுக நாவலர் நூல் நிலையர்கள் எப்ப திறந்திருப்பாங்க? சம்பளம் பெரியவர்களே, ஆனந்த அத்தீத்தம், ஆனந்த அத்தீத்தம் இரண்டு சொற்கள் சேரும்பொழுது வடமொழி புணர்ச்சி தீர்க்க சந்தி என்று பெயர். உயிரும் உயிரும் சேரும்பொழுது அந்த உயிரினுடைய நெடிலாக மாறும். தமிழ்ல வந்து உடம்புடுமை உண்டாகும் என்று ரெண்டு சொல்வது வகரமை உண்டாகும். ஆனந்த வதீதம் என்றாகும். தமிழ்ல சேர சேர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் இலக்கண முறைப்படி சேர வேண்டும். ஆனந்த அதீதம் என்று சொற்களை சேர்ந்து ஆனந்த வதீதம் என்றாகும். வடமொழி முறைப்படி ஆனந்தாதீதம் என்றாகும். ஆனந்தாதீதம் என்றால் என்ன பொருள்? அதீதம் என்றால் ஒன்றிலே அழுந்துவது, ஒன்றை கடந்தது என்பது பொருள். ஆனந்தத்தை கடந்து ஆனந்தத்தை தனக்கு வேறாக அறியும் வரையிலும் அதனை நாம் கடப்பதில்லை. ஆனந்தத்தை நமக்கு வேறாக அறியாமல் நம்மை அந்த ஆனந்தத்திலே இழந்து விட்டோம் என்று சொன்னார். நாம் அந்த ஆனந்தத்திற்குள் அழுந்தி சென்று விட்டோம் என்று சொன்னார். கங்கைக்குள்ளே குடம் முழுகிவிட்டது. கங்கை தனியாக குடம் தனியாக அறியவில்லை. ஒரு குடம் கங்கையை குடத்திலே முண்டு கொண்டு வெளியிலே வந்தால் குடம் வேறு, கங்கை வேறு. ஆனால் குடமானது கங்கைக்குள் தன்னை இழந்து விட்டால் கங்கைக்குள் குடம் கிடக்கும், குடம் தன்னை வேறாக அறியாது. அதை போல கரிகையனின் பரங்கருணை தடங்கடையில் படிவாமாறு அருள் என்று அருகே அந்த பரங்கருணை தடங்களிலே தான் சென்று அமிழ்ந்து விழுந்து விட வேண்டும், அதிலே அமுங்கி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவ்வாறு கிடைக்கின்ற நிலைக்கு காட்ட நிலை என்று பெயர். காஷ்டம் என்றால் ஒரு கட்டை போல அசைவற்று சலனமற்று அதிலே அழுந்து கிடைக்கின்ற நிலைதான் காட்ட நிலை. அந்த நிலையை அதீத நிலை என்று சொல்வார்கள். ஆனந்த பரவசம் என்று 9வது பத்திற்கு பெயர் வைத்தார்கள் பெரியோர்கள். எல்லாம் நம்ம குருநாதர் வைத்த பெயர் இல்லை, பின்னால் வந்து பெரியோர்கள் வைத்தார். அது வந்து பெயரை போலவும் அமையும், அந்த பதிகத்தினுடைய பொருளை குறிப்பாக தருவதைப் போலவும் ஒரு குறிப்பு உரை போலவும் அமையும். ஆனந்தம் என்பது இறைவன் நம்முடைய குருநாதரை ஆட்கொண்டு பிரிந்த பிறகு அந்த பிரிவு தாங்காமல் உயிர் போகின்ற ஒரு அன்பு, அந்த அன்பு தனக்கு வேண்டும் என்று கேட்பது, அதுதான் ஆனந்த பரவசம். எந்த ஆனந்தத்தின் வசமாகத்தான் ஆக வேண்டும். தன்னை ஆட்கொண்டது ஓர் ஆனந்தம். ஆனந்த ஆனந்தத்தின் வசமாகத்தான் இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆனந்தம் இன்றி நம்மால் உயிர் வாழ முடியாது. ஆனந்தத்தின் வசமாக இல்லாமல் நாம் உலகின் வசமாகவோ நம் வசமாகவோ இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆனந்தம் நம்மிடம் இல்லாமலும் நம்மால் உயிர் வாழ முடியும். அந்த ஆனந்தம் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலே உயிர் வாழ்கின்ற நிலை நமக்கு இயலாது, பொருந்தாது. அந்த ஆனந்தத்திற்காக நாம் உயிர் விட்டுவிட வேண்டும் என்ற அந்த அன்பினை வேண்டுகின்றதுதான் 9வது 10. ஆகவே அதே ஆனந்த பரவசம், ஆனந்தத்தின் மயமாக அதன் வசமாக அதன் சார்பாக மாறுதல் என்ற பொருளையே சொன்னார்கள். ஆனந்த அதீதம் என்பது அந்த ஆனந்த பரவசத்தினால் எழுதுகின்ற விளைவு என்ன என்று சொன்னால் அந்த பேரன்பிற்கு பயன் இறைவன் திருவடியே. இறைவன் திருவடியே ஆனந்த அடையமாக இருக்கின்றது. திருவுருளே ஆனந்த அடையமாக இருக்கின்றது. அந்த திருவுருளிலே தோய்ந்து தானும் அதுவும் ஒன்றாக வேண்டும் என்ற அந்த குறிப்பு, அந்த குறிப்பு தான் ஆனந்த அதீதம். அந்த ஆனந்த அதீத நிலையை வேண்டுகின்றார், ஆனந்த பரவசத்தை வேண்டுகின்றார். முன்னாடி ஆனந்த அதீதத்தை இங்கு வேண்டுகின்றார். பாட வேண்டும் நான் பொற்றி நின்னையே, பாடி நைந்தனை குருகினக்கென காட வேண்டும் நான் பொற்றி, அம்பலத்தாடுமின் கலர் போது நாயினின் கூட வேண்டும் நான் பொற்றி, புழு கூடி நிற்கனை பொற்றி, பொய்யெல்லாம் வீழ வேண்டும் நான் பொற்றி என்று எல்லாமே முற்றுமை. எல்லா பொய்களையும் விட்டு நீங்க வேண்டுமா? எல்லா பற்றுகளையும் விட்டு நீங்க வேண்டும். பொய்யெல்லாம் வீழ வேண்டும் நான் பொற்றி, வீடுதந்து என்று கேட்பதனாலே அது ஆனந்த அதிகம் என்று முதல் பாடல் மாறியில்லாத

கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே, மாறிலாத மா கருணை வெள்ளமே. கருணை கடலே, எந்த ஒரு நீர் வரத்திலே இடையராது நீர் வந்து கொண்டே இருக்கின்றதோ, நீர் ஒழுக்கு நின்று விடாமல் பெருகிக் கொண்டே இருக்கின்றதோ, அதனை வெள்ளம் என்று சொல்வார். ஓடி நின்று விட்டது என்று அது வெள்ளம் ஆகாது, ஓடிக்கொண்டே இருந்தால் அது வெள்ளம். அதில் அதிகமாக நீர் அதிகரித்தும் வர வேண்டும். பத்ரிநாத்தில் பார்த்த கங்கை அது நிற்பதாக தெரியவில்லை. எத்தனை நாள் போய் பார்த்தாலும் அந்த பாலத்தின் மேல் நின்று பார்க்கும்போது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது கங்கை வெள்ளம். மேட்டூர்லேருந்து திறந்து விட்டால் கொஞ்ச நாள் நமக்கு வரும் அப்படின்னு நின்றுடும். காவிரி புனல் தனி உருகி வந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானுடைய கருணைக்கு எல்லை உண்டா என்று சொன்னால் எல்லை இல்லை. ஆகவே அதனை கருணை வெள்ளம் என்று சொன்னார். அது உடம்போடு புடர்த்தி நமக்கு அறிவிக்கின்றார். வெள்ளம் என்பது வற்றக்கூடாது. பொதுவாக ஊரிலே பார்க்கின்ற வெள்ளம் வெள்ளமாக காணப்படும் போது வெள்ளமாக காணப்படும், பிறகு வற்றலும் கூடும். ஆனால் என்றும் வற்றுதல் இல்லாததோர் வெள்ளம் உண்டு என்று சொன்னால் அது மாறிலாத வெள்ளம். மாறுதல் என்ற சொல்லுக்கு வற்றுதல் என்று ஒரு பொருள் உண்டு. ஆகவே மாறு இல்லாத மாறுதல் என்பது தல் இற்று தொழிற்பெயர். வற்றுதல் என்பது பொருள். அந்த தல் என்ற தொழிற்பெயர் விகுதி, அந்த விகுதியை எடுத்துவிட்டால் அது முதல் நிலை தொழிற்பெயர் என்று பெயர். மாறு என்று சொன்னால் முதல் நிலை தொழிற்பெயர். மாறு என்றாலும் மாறுதல் என்ற பொருள் தான். மாறு என்று ஒரு ஏவல்வினை உண்டு, சேஞ்சின், அது அந்த பொருள் இல்லை. மாறு என்பதும் மாறுதல் என்ற பொருளை தரும். முதல் நிலை தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர் விகுதி இல்லாமல் முதல் நிலையாகவே பகுதி நிலையிலேயே இருக்கின்றது. மாறு இல்லாத என்றால் மாறுதல் இல்லாத, வற்றுதல் இல்லாத. கருணை வெள்ளம் வெள்ளமாக, நீர் வெள்ளம் வெள்ளமாக காணப்படும் பொழுது வற்றுதல் இன்மை தெரியும். ஆனால் அந்த நீர் வெள்ளம் வற்றினாலும் வற்றும். ஆனால் இந்த கருணை வெள்ளம், இறைவனுடைய கருணை வெள்ளம் என்பது என்றைக்கு போனாலும் பெருமானத்திலே கருணை உண்டு. இல்ல எனக்கு கொஞ்சம் கருணை குறைஞ்சு போச்சு அப்புறமான சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு பெரிய வள்ளலா இருந்தா கூட அவர்கிட்ட நம்ம ஒரு ரசீது பசதி எடுத்துட்டு போறோம், இப்ப கொஞ்சம் சிரமமா இருக்குது, நீங்க அடுத்த மாசம் வாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர. ஆனா பெருமான் சொல்ல மாட்டேன். கொடி சுண்ட போனா கூட நாளைக்கு வாங்க சொல்லலாம். என்ன காரணம்னா மனித இயல்பு. அவன் அந்த நிலைமைக்கு வந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. சொல்லி ஆனா பெருமானுக்கு அதே மாதிரி பதக்கம் உண்டான்னு கேட்டா இல்ல. இதை யார் சொல்றாரு? பின்னை என்னார் பெருமான் அடிகளேன்னு தேவாரத்துல சொல்றாங்க. சம்பந்த பெருமான் சொல்ற பின்னை என்னார் பெருமை, நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டார் சுவாமி. கடவுர் மயான், இன்றைக்கே அவர் அருள் செய்வார் என்று பார்க்கின்றோம். பெருமாடுகளே சம்பந்தரா அப்புறம் சம்பந்த பெருமான் நாளைக்கு வான்னு சொல்லாததுனாலே அவர்கிட்ட கருணைக்கு பிறவி இல்லைன்னு தெரியும். கருணை வெள்ளம் என்பதற்கு உடம்புடு புணர்த்துகின்ற அடை மாறிலாத கருணை. அந்த கருணை வெள்ளம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மகத்துவம் பொருந்தியது. சிறிதொரு கைமாற்றினை எதிர்பாராத கருணை, இயல்பான கருணை. இன்னொருவர் பிறருடைய தூண்டுதலை எதிர்பாராத கருணை. ஒரு வள்ளல்ட்ட நம்ம போறோம், ஐயா வள்ளல், ஆனா அவருக்கு என்ன முன்னாடி தெரியாது. ஐயா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நம்ம மாதிரி தான். ஆனா அவருக்கு வேண்டியவர், இவர் நல்ல ஒரு இவர் வந்து கேட்டா ஏதாவது கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. ஒரு சிபாரிசு அடிப்படையில் அவர் கொடுக்கிறார். அது யாரை நம்பி கொடுக்கிறாரு? பிள்ளை போய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு பிள்ளைல இருக்கிற நம்பிக்கையில முன்பு நிறையாதவருக்கு அவர் கொடுக்கிறாரு. அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒரு கண்டிஷனல் கருணை இருக்கின்றது. உலகத்தில் எல்லாத்தையும் இருக்கு. இன்னார் நமக்கு வேண்டியவர், அவர் சொல்வதனால இன்னதை செய்வோம் என்று அன்பு கொண்டு செய்கின்றார்கள். அவ்வாறு இறைவன் செய்வதில்லை. யாருடைய தூண்டுதலும் இல்லாத பொருள் இறைவன். இறைவனிடத்தில் சிபாரிசு செல்ல ஒருவர் சொல்லி இறைவன் கேட்க வேண்டும் என்பது இல்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே அது மாக்கருணை என்று பார்க்கின்றோம். அவனுடைய கருணை இயல்பானது. பெருமானத்தில் கேட்டாலே போறோம். அவன் கேட்க மாட்டானா என்றவன் இருக்கின்றான் கொடுப்பதற்கு காத்துக்கொண்டு. அவனை கேட்டால் போதும் கொடுத்து விடலாம் நிலைமையில இருக்கிறார். தொட்டால் போதும் ஷாக் அடிச்சுக்கலாம்னு கரண்ட் இருக்கு, லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க. அந்த உயர்ல கரண்ட் போயிட்டே இருக்கு. யாராவது தொடமாட்டாங்களா அவங்க உடம்புக்குள்ள போவோம் இருக்கு. அது போல பெருமான் யாராவது கேட்டால் கொடுத்து விடுவோம்னு வச்சுட்டு இருக்கிறாரு. ஆகவே யாரும் கேட்பதில்லை என்பதுதான் குற்றம். மாக்கருணை என்பது இயல்பாக பெருமானுக்கு இருக்கின்ற கருணை, வற்றாத கருணை. அப்படிப்பட்ட வெள்ளமாக வந்து நம்மை சேர்கின்ற கருணை, அப்படிப்பட்ட கருணையை வடிவமாக இருக்கின்ற பெருமானே. கருணையாகின்ற வெள்ளத்தை கொண்ட பெருமான் அந்த கருணையே வடிவமாக இருக்கின்றான் என்பதனால, கருணை வேறு இல்லை, அவன் வேறு இல்லை என்பதனால அவருடைய கருணையே அவனுடைய வடிவமாக இங்கு உபசரிக்கின்றார். பெருமானே நீரே கருணை, நீர் வேறு இல்லை, கருணை வேறு இல்லை. நானே போய், நான் வேறு இல்லை, நீ வேறு இல்லை. நானே போய் என்பதை போல பெருமானே கருணை. பெருமானிடம் கருணை இருக்கின்றது சொன்ன அது இல்லாமலும் போகலாம். ஆனால் அப்படிப்பட்டவர் இல்ல பெருமான். பெருமானே கருணை என்பதனால அவரிடத்துல கருணை இல்லாமல் போகாது. மாறிலாத மா கருணை வெள்ளமே. இன்னொரு பொருள், மாறுதல் என்பது குணம் மாறுதல், குணம் கெடுதல், சேஞ்சிங். கருணையோடு இருந்த பெருமான் சிரிகின்றான் என்று ஒரு நிலை வருமா என்று சொன்னால் வாராது. பெருமான் வந்து எப்போதுமே கருணை வடிவமாகத்தான் இருக்கின்றான், அவனுக்கு சீறுதல் இல்லை. ஆகவே மாறிலாத மா கருணை வெள்ளம் என்று சொன்னால் பெருமான் தன்னுடைய குணம் என்றைக்குமே மாறாதவன் என்று ஒரு பொருள். மூன்றாவது ஒரு பொருள்,
மாறு என்பது இணை. பெருமாளுடைய கருணைக்கு இணையாக உலகத்திலே ஒருவருடைய கருணையை சொல்ல முடியுமா? அம்மா எல்லாம் நம்ம ரொம்ப அன்பா தான் வளர்த்திருக்காங்க, ஆனா தாயினும் நல்லவன் சங்கரன் என்று சொல்வதனால பெற்ற தாயினும் இனியன் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமாளுடைய கருணைக்கு இணையாக இன்னொரு கருணை கிடையாது. மாறு என்றால் இணை, இணையில்லாத கருணை. நான்காவது பொருள், பெருமாளுடைய கருணைக்கு அந்த கருணையை பெற்றுக் கொண்டவர்கள் பிரதி உபகாரம் செய்ய முடியுமா என்றால் முடியாது. கைமாறி இல்லாத கருணை. மாறி இல்லாத கருணை என்றால் கைமாறி இல்லாத கருணை. பெருமாளிடமிருந்து கருணையை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த கருணைக்கு பலராக இன்னதை செய்வோம், ஒரு நாள் உழவாரம் செய்து ஒரு திருவாசக பாரணம் பண்ணுவோம்,

அன்பர்கள், மெய்மை அன்பர்கள், மெய்யன்பர்கள் என்பது பொருள். ஒரு பண்பினை, ஒரு பண்புக்கு உரிய பண்பு என்று சொல்வார்கள். பண்பினை பெற்றவன் பண்பு. அந்த பண்பியோடு சேர்த்து சொல்லும் பொழுது பண்பு பெயர் முழுவதும் வராது. அப்ப வந்து மெய்மை அன்பர் என்று சேரும்போது மெய்யன்பர் என்றாகும். ஆனால் இங்கு மெய்யன்பர் என்று ஆகாமல் மெய்மை என்பர் என்றே பயன்படுத்தியிருக்கிறார். மெய்மையே வடிவமாக இருப்பவர்கள், அவர்களுக்கு மெய்மை என்பது ஒரு சிறப்பு இலக்கணம் இல்லை. அவர்களுடைய அந்த மெய்மை என்பது அவருடைய வடிவமாக ஆகிவிடுகின்றது. மெய்மை வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு இழக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை அவர்களுக்கு. அவருடைய உருவமாகவே அது ஆகிவிட்டது. அதுவும் அவர்களுக்கு மாறிலாத நிலை வந்துவிட்டது. அதாவது அந்த மெய்மையிலிருந்து அவர்கள் அந்த அதான் அதீத நிலை, காட்ட நிலை. எங்கு சென்று விட்டால் மீண்டும் வர முடியாதோ? ஒரு பண்பினை பெற்றவன் அதிலே அழுந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பண்பினை அவனால் இழக்க முடியாது. அதுபோல மெய்மையாகின்ற பண்பினை பெற்றுக்கொண்டு அழுந்தி பெற்றுக் கொண்டு விட்டார்கள். அந்த பண்பினை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதனால அந்த பண்பையே அவர்களாக இங்கு கூறுகின்றார். மெய்மை அன்பர், மெய்மையே வடிவாகின்ற அன்பர். மெய்மை என்பது அன்பு. பெருமானிடத்தில் இருக்கின்ற மெய்யன்பு, அந்த வடிவமாக இருக்கின்ற அன்பர்கள் வந்து முந்தி நின் மலர்கள் தாயினே வேயிலா பத பரிசு பெற்றார்கள். பெற்ற நின் மெய்மை அன்பர் நின் உன் மெய்மை மெய்தினார். அந்த பரிசனை பெற்றார்கள். அதன் காரணமாக, அதன் அடிப்படையிலே உன்னுடைய மெய்மையாகின்ற உண்மை தன்மையை அவர்கள் மெய்தினார்கள். நான் இறைவனை சார்ந்திருக்கின்ற உயிர் தான் உண்மையான உயிர். அது தன் உண்மை உயிர் என்பதை அறியும். ஏனைய உயிர்கள் பிறந்து இறப்பதனால பொய்யோ என்று கருதக்கூடும். பொய்யின் சார்பினை பெறுவதனால யானே பொய் என்று கருதக்கூடிய நிலை அதற்கு உண்டு. மெய்யினை சார்ந்திருக்கின்ற உயிரானது மெய்வடிவமாக இருப்பதனால இந்த மாறாத இயல்பு வந்தமைகின்றது. சிவமாகின்ற தன்மை வந்ததுனால அவர்கள் மெய்மை மெய்தார்கள். உருடைய சிவமாகின்ற தன்மையை அடைந்தார்கள், பொருந்தினார்கள். எப்படிப்பட்ட தாழ்மையை வந்து அவர்கள் பெற்றார்கள், அந்த என்ன பதத்தினை பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். உன்னுடைய மலர்கொள் தாளினை என்று சொன்னார். மலர்கொள் தாளினை என்பதுக்கு என்ன பொருள் பார்ப்போம். கொள் என்பது ஊம உருதா கொள்ளலாம். அடிப்படையில் மலர்கொள் தாளினை, மலரை போன்ற இரண்டு திருவடிகள் என்று. அடுத்தது மலர்கொள் தாளினை, அடியவர்கள் பூசிக்கின்ற மலர், அந்த மலரையெல்லாம் ஏற்கொள்கின்ற தாளினை. இன்புற்றார் இட்டபூ ஏறும்படி. அப்ப அடியவர்கள் வந்து இறைவனை பூசிக்கின்றார்கள். அந்த பூசினையிலே அவர்கள் செலுத்துகின்ற மலர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற தாளினை. அப்ப மெய்யம்பர்கள் இடுகின்ற அந்த மலர்களை தாளினை ஏற்றுக்கொள்ளும். ஏனையோர் இடுகின்ற பூவினை ஏற்றுக்கொள்ளாது, காலில் விழுந்துடுமோ என்று சொல்லி காலை இழுத்துக் கொள்ளும். வெட்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நற்க நிற்பன் அவர் தம்மை நாணியை வெட்கப்பட்டு கால் மேல விழுந்துட போவதோ காலை இழுத்துப்பாரு. ஆனா மெய்யம்பர்கள் இடுகின்றனை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொள்வது எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்னா, கண்ணப்பர் இடுகின்ற பூவினை மெய் முழுதும் ஏற்றுக்கொண்டார் பெருமான். அவன் பலையால் இட்ட பூ என்று சொல்லி அன்போடு அதனை ஏற்றுக்கொண்டார். மலர்கொள் தாளினை, அன்பர்கள் பூசிகளை இடுகின்ற பூவினை ஏற்றுக்கொள்கின்ற தாளினை. மலர், மலர்தல் என்பது தள்ளிற்று தொழிற்பெயர். அது தள்ளுன்ற அந்த விகுதி போய் மலர் என்று முதல் நிலையாக நிற்கும். மலர் என்றாலும் மலர்தல் என்றாலும் ஒன்றுதான். மலர் கொள் தாளினை, மலர்தலை கொள்கின்ற தாளினை என்றால் தோன்றுகின்ற திருவடி. அன்பர்கள் எங்கு நினைத்தாலும், எங்கே இருந்து நினைத்தாலும் அங்கே வந்து தோன்றும். கழிப்பாளி தேவாரத்துல நம்பியார் சொல்றார், எங்கேனும் இருந்து நடிகை உடனே நினைந்தால் என் உடன் உடனாகி நின்று அருள்கின்ற பெருமானே. ஆகவே அடியார் பெருமக்கள் எங்கு இருந்து நினைத்தாலும் அங்கு வந்து தோன்றுகின்ற திருவடி என்பதனால மலர்கொள், மலர்தலை கொள்கின்ற, தோன்றுதலை செய்கின்ற, எவ்விடத்தும் காணப்படுகின்ற திருவடி. எவ்விடத்தும் இருக்கின்ற திருவடி என்பதனால எவ்விடத்தும் காணப்படும். காணுபவர்க்கு காணப்படும், காணுகின்ற தகுதி கொண்டவர்களுக்கு அது எவ்விடத்தும் காணப்படும். கல்லிலும் காணப்படும், தூணிலும் காணப்படும் என்று பார்க்கின்றோம். அதனாலதான் என்ன பண்ணது, கமரிலும் காணப்பட்டது. யாருக்கு? அறிவாள் தாயிற்கு. கமரிலும் காணப்பட்டது என்று மலர்கொள் தாளினை. மலர்கொள் தாளினை, உலகங்கள் மலர்தலை கொள்கின்ற தாளினை, மலர்த்துதலை கொள்கின்ற தாளினை. அப்ப பூவகை உலகங்களும் பெருமானுடைய திருவடியிலேயே தோன்றுகின்றன. மலர்தல் என்றால் தோன்றுதல். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாங்க பெரியவரான முதல் பாடல்ல. மலர் சிலம்படி என்பது உலகங்கள் மலர்கின்ற சிலம்படி, மலர்கொள் உலகங்கள் மலர்தலை கொள்கின்ற திருவடி. அப்ப நீலமேனி வாழிகை வாகத்து ஒருவன் இருத்தால் நிகழ்த்தி பூவகை உலகம் முகிழ்த்தன முறையே என்பதனால எல்லா உலகங்களும் தோன்றுகின்ற திருவடி. எவ்விடத்தும் அடியார்களுக்காக அன்போடு தோன்றுகின்ற திருவடி. எவ்விடத்தும் எப்பொழுதும் தோன்றுவதனால சத்யோஜாதன் பேரு. மலரை போன்ற திருவடி, இன்புற்றார் இட்டபூ ஏறுகின்ற அடி, மலர்கள் தாளினை. இப்படிப்பட்ட திருவடி. அந்த திருவடி, திருவடியின் அப்படின்னு ஒரு இன், அந்த ஐந்தாம் வெற்றிமை உருவம் இங்கு வந்து மறைந்திருக்கின்றது. ஐந்தாம் வெற்றிமை தொகை. மலர்கள் தாளினையின் வேறில்லா பத பரிசு. அந்த மலர்கள் தாளினையை விட்டு வேறு இல்லாத, அதாவது அது வேறு நாம் வேறு என்ற நிலை இல்லாத, அதோடு இரண்டரை கலந்து விட்ட பாலோடு சேர்ந்த நீர், நீர் என்று அறியப்படாது, பால் என்றே அறியப்படும். ஒரு லிட்டர் பால் 20 ரூபாய், ஒரு லிட்டர் தண்ணி அதுல விட்டா அந்த தண்ணிக்கும் 20 ரூபாய். ஏன்னா அது வேறு வேறு அறியப்படாது. அது 2 லிட்டர் பாலா 40 ரூபாய்க்கு விற்றுடலாம். கேட்கறதுக்கு ஆக முடியாது. என்ன காரணம், இதுல இருக்க பாலுக்கு மட்டும் காசு வாங்கிக்க, தண்ணிக்கு காசு வாங்கிக்காதுன்னு சொன்னா கேட்பாங்களா? பாலோடு சேர்ந்து தண்ணீர் என்ன ஆயிட்டது, பாலாகி விட்டது, அதான் வேறு இல்லாத நிலை. அதனால அதற்கும் பாலுடைய கௌரவம் வந்துருது என்று மறுக்கின்றோம்.

0: அதுபோல இரண்டர கலத்தல், பிரிக்க முடியாத வண்ணம் கலந்து விடுதல். ஜீவன் சிவனோடு இரண்டர கலந்து விட்டான் என்று சொன்னால் ஜீவனும் சிவனாகவே கருதப்படுவான் என்று படிக்கிறேன். வெள்ளப்பாகில இருக்கின்ற நீரும் இனிக்கும். அது வெள்ளம் வந்து அதனுடைய அணு முழுவதும் அது கலந்து விட்டதுனால அது இனிக்கும் என்று படிக்கும். அதே போல இங்க வந்து பெருமாளுடைய மரபுகள் தாழினை வேறிலா பதம், பதம் என்றால் பக்குவம். தன்னுடைய மனமொழி மெய்களினாலே இறைவனையே 24 மணி நேரமும் இடையறாது அந்த பெருமானிடத்திலே மனமொழி மெய்களை அர்ப்பணித்து விட்ட தன்மையினாலே, மனதினால் அவனையே நினைப்பது, வாயினால் அவனையே பேசுவது, அந்த உடம்பினால் அவனுக்கே தொண்டு செய்வது என்று அந்த முக்கரண சுத்தியினாலே இறைவனுடைய தொடர்பு கொண்டால இறைவனை சார்ந்து விட்டார்கள். அறவே நின்னை சார்ந்தடியார், முழுமாக இறைவனையே சார்ந்திருக்கின்ற தன்மையினாலே அவர்களுக்கு ஒரு பதம், பதம் என்றால் பக்குவம், பக்குவம் வருகின்றது. அந்த பக்குவம் என்ன சொன்னா, இறைவனுடைய திருவடியாகின்ற திருவுருள், அந்த திருவுருள் இருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத நிலை. திருவுருள் வேறு, தாங்கள் வேறு, திருவடி வேறு, தாங்கள் வேறு என்று பிரித்துக் கொள்ள முடியாத நிலையை அடைந்து விட்டார்கள். அந்த நிலையை அடைந்த அடியார்களை தான் அடிகள் என்று சொல்வார்கள். அபூதி அடிகள், நமிநந்தி அடிகள், திருவடியிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத நிலையில இருக்காங்க. அதனால அவர்களுக்கு திருவடியினுடைய பெயரே அவங்களுக்கு அடிகள். அதை வந்து விளக்கிறார் அப்புற பெருமான். பெருமானுடைய திருவடியாகின்ற மலரையே திருமுடியிலே கொண்டவர் அப்பூதடிகள். குஞ்சிப்பூ குஞ்சிப்பூவாய் அப்பூதி, அஞ்சிப்பூவை களிமலை அருளோம் அப்பூதி, குஞ்சிப்பூவாய் என்ற சேவடி என்று பருகின்றோம். ஆகவே பெருமானுக்கு அடிகள் என்று பெயர் திருவடி வடிவமாக இருப்பதனால, அந்த திருவடியிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத அதோடு இரண்டரை கலந்திருப்பதனால அடியார்களுக்கும் அடிகள் என்று பெயர். எல்லா அடியார்களுக்கும் அடிகள் என்று பெயர் கிடையாது, அவ்வாறு இரண்டரை கலந்த தூய அன்பினை பெற்றவர்களுக்கு அடிகள் என்று பெயர் வருகின்றது, தண்டி அடிகள். அப்ப வந்து இவர்கள் அதாவது வந்து ஜீவன் முக்தி அடைந்தவர்கள். உடம்புதான் இருக்கு உலகத்துல ஈடுபட்டிருக்கே தவிர மற்றபடி மனம், மனமொழி மெய் முழுவதும் இறைவிடத்திலே அர்ப்பணித்து விட்டவர்கள், ஒப்படைத்து விட்டவர்கள். அறவே நின்னை சார்ந்த அடியார், அற்றவருக்கு அற்ற சிவன், சிவனுக்கென்று அவர்கள் தங்களை அற்றார்கள், இழந்தார்கள். சிவனும் அவர்களுக்கென்று தன்னை கொடுத்து விட்டான், அதான் அற்றவருக்கு அற்ற சிவன். அந்த நிலையிலே இருக்கின்ற அடியார்கள் அந்த அதான் பக்குவம், மலர்கொள் தாழினை வேறிலா பதம், அந்த பக்குவம், பத பரிசு பெற்ற அதனை தங்களுடைய இயல்பாக பெற்ற, திருவடியிலிருந்து தங்களை பிரித்து உணர முடியாத பக்குவத்தினை தங்களுடைய சுபாவம் இயற்கை இயல்பாக பெற்றிருக்கின்ற மெய்மை அன்பர், அது அந்த இதுதான் அவர்களுக்கு இலக்கணம். திருவடியிலிருந்து தங்களை பிரித்து அறிய முடியாத நிலை, அந்த நிலையிலே இருக்கின்ற அடியார்கள் தான் மெய்மையான அடியார்கள், மெய்யன்பர்கள், மெய்மை அன்பர். அதன் பயனாக, அந்த இயல்பின் பயனாக எதை அடைந்தார்கள், சிவமாகவே ஆகிவிட்டார்கள். உன் மெய்மை மேவினார், அவர்கள் இரண்டரை கலந்து சிவமாக அவர்கள் வரும்போது பார்க்கப்படுகின்ற சிவம் என்று பார்க்கலாம். சிவத்தை கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு மெய்யடியார் நம் வீட்டிற்கு வந்தால் சிவனாகவே அவரை கருதலாம் என்று அவர்களுக்கு செய்கின்ற தொண்டு சிவருக்கு செய்கின்ற தொண்டாகவே அப்பதான் நடமாடும் கோயில் என்று அவர்கள் சொல்லுவார். நடமாடுகின்ற கோயில், கோயில் நம்ம வீட்டுக்கு வராது, அடியார் இடத்திலே அவர்கள் வரும்போது கோயிலே நம் வீட்டிற்கு வருவதை போல அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் திருமேனி இறைவன் உரைகின்ற கோயிலாக ஆகியோரும். மெய்மை அன்பர், உன் மெய்மை மேவினார், உன்னுடைய சிவமாகின்ற தன்மையை பொருந்திவிட்டார்கள், இனி அதிலிருந்து அவர்கள் மீண்டு வரமாட்டார்கள். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நான் வந்து என்னை நீ வந்து கைவிட்டு விட்டாய், நான் வந்து அதனால் கடையனாயினேன், கடையவரையிலும் மிகவும் கடையனாயினேன், எப்படி ஆகினேன் என்று சொன்னால், ஈரில்லாத நீ எளியாகி வந்து பெருமானே இயல்பாக கடையவர்கள் கையவர்கள் உண்டு, அவர்கள் உன் அருளை பெறவே மாட்டார்கள். அவ்வாறு இல்லாமல் உன் அருளை பெற்று இழந்த நான் அவரினும் கடையனாயினேன், கடையன் ஆயினேன் என்பதனால என்னை போல இன்னொரு கடையன் கிடையாது, கடையரிலும் மிக தாழ்ந்த கடையன் ஆயினேன், இவ்வாறு ஆகிவிட்டேன். கழுதைந்து கட்டணமானதைப் போல நான் கடையரிலும் கடையன் ஆயினேன், நான் பட்ட கீழ்மை இது. இன்னும் கீழாக ஒருவர் செல்ல முடியாது. என்ன காரணம், என் திருவுருளை பெறாத கடையராயிருப்பதும் என் திருவுருளை பெற்ற பின் அதனை இழந்து அக்கடையோரிலும் மிகவும் கடையனாக ஆகினேன். எப்படிப்பட்ட கருணையை நீ செய்தாய், ஈரில்லாத நீ, எல்லையே இல்லாத நீ, இயலாத இன்பம் நம்மிடம் வந்து தங்கும் சொல்றார் பின்னாடி கூட, மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனின்றின் வழியடைத்து அமுதே உறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய், தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துயிலே சிவனே, ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்பே. எல்லையில்லாத புண்ணியத்தின் பயனாக அடைகின்ற பதங்கள் உலகங்கள், அந்த உலகங்களையெல்லாம் கடந்து இருப்பது மேலான உலகமாகின்ற சிவலோகம், அங்கிருக்கின்ற பெருமான், அதாவது எல்லையில்லாத புண்ணியத்தின் விளைவாக அடைகின்ற உலகம், அதான் ஈரில்லாத பெருமான். ஈரில்லாதவன் என்று சொன்னால் அவனை அடைவதற்கு ஒரு புண்ணிய எல்லை கிடையாது, எல்லையில்லாத புண்ணியம் செய்தவர்கள் தான் அவனை அடைவார். அதாவது இடையராது புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த நிலையில் தான் இறைவனை விட்டு பிரியாத நிலை ஏற்படும். ஏனைய புண்ணியங்களுக்கெல்லாம் ஈறுகொண்ட பலன் தான் கிடைக்கும். அதாவது அழிகின்ற உலகங்களே பயனாக கிடைக்கும். அழிவில்லாத புண்ணியத்தை சிவபுண்ணியங்களை இடையராக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அழிவில்லாத சிவலோகம் கிடைக்கும். அந்த சிவலோக வடிவமாக இறைவன் இருப்பதனால அவன் ஈரில்லாத அவன் அளிக்கிற இன்பம் ஈரில்லாத இன்பம். ஆகவே அதனை அடைவது யாருக்கும் முடியாது. ஆனால் அதனை ஒருவர் அடைகின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் நம்மாட்டு செய்கின்ற அன்பு. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. ரொம்ப பெரியவரா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரியவர், அவர்கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. இருந்தாலும் அவர் நமக்கு தகப்பனர், அதனால அவர் நம்ம வந்து நெருங்குவர். அப்படி பழங்காலத்துல ரொம்ப மரியாதையா எல்லாரும் இருந்திருக்காங்க. இந்த காலத்துல அப்பாவை யாரும் மதிக்கிறது இல்ல, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. எங்க தகப்பனார்லாம் வந்து வீட்டுக்கு வந்தா அவர் சொல்ற வரையும் நாங்க உட்கார மாட்டோம். அதே போல அவங்க தகப்பனார்ல அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவர்களா வந்து நம்மிடம் நெருங்குவார்கள். என்ன காரணம்னா அவர்கள் அன்பு கொண்டவர்கள். ஆகவே இறைவன் அப்படிப்பட்டவன் தான், எந்த உயிரும் அவனை சென்று அடைய முடியாது. ஏன்னா அவன் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்து இன்பம். இருந்தாலும் அவன் என்னுடைய அன்பு என்பதனால என்னிடத்திலே அன்பு செய்கின்ற பெருமான். அன்பு என்பது என்னிடத்தில் அன்பு செய்வன் என்னுடைய அன்பு. மை லவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அப்படியே தமிழில் சொல்றார் என்னுடைய அன்பு. மை லவ் என்று சொல்வது நம்மிடம் அன்பு செய்பவர்களை. அதுபோல என்னுடைய அன்பு என்று சொல்வது என்னிடத்திலே அன்பு செய்கின்ற இறைவன். என்னிடத்திலே அன்பு செய்கின்ற இறைவன் என்னுடைய அன்பு. அவன் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமாக இருந்தாலும் கூட அவன் என்னுடைய அன்பாக இருப்பதனால அவனை நான் எளிதில் பெறுவேன் என்பது பொருள். ஈரிலாத நீ, எல்லையே இல்லாத நீ, அதாவது உன்னை அடைவதற்கு எந்த புண்ணியமும் பற்றாது. எல்லையில்லாத புண்ணியம் செய்வதில் தான் உன்னை நெருங்குவார்கள். அப்படிப்பட்ட நீ ஈரிலாத நீ, எளியாகி வந்து மிகவும் எளியவனாக வந்து அரியவனாக இருக்கின்ற நீ, எளியவனாக வந்து இயல்பிலே அரியவனாகிய நீ, செல்வம் நல்குறவின்றி பின்னோர் குழு புல் வரம்பின்றி யாருக்கும் வருவர்களாக இருக்கின்ற அரியாகின்ற நீ, உன்னுடைய இயல்பினாலேயே நீ வெளியே ஆகி வந்து ஆகுதல் ஆக்கச் சொல்வதனால இறைவன் முனைந்து செய்கின்றான். இவனுக்கு அருள் செய்வோம் என்று அவன் திருவுள்ளத்திலே குறிப்பு ஏற்படுகின்றது. ஆகவே அவன் முனைந்து தன்னுடைய அருமையை கருதாது எளியவனாக ஆகின்றான். வெளியே ஆகி வந்து ஒளி செய் மானுடம் ஆக நோக்கியும், இரண்டு பொருள் இது. ஒளி என்றால் ஞானம், செய்தல் என்றால் அதனால் செய்யப்படுதல், அதாவது அதோடு பொருந்துதல். ஒளிசை மானுடமாக யான், ஒளிசை மானுடமாக நீ என்னை நோக்கியும், நான் அறிவு பெறு அறிவை பெறுவதற்காக என்னை நீ கருணையோடு தீட்சித்தும் நயன தீட்சை செய்தும். இவனுக்கு நல்லறிவு உதயமாகட்டும், இவனுக்கு சிவஞானம் இவனிடத்திலே உதிக்கட்டும், நலம் என்பது சிவஞானம், அந்த நன்மை இவனிடத்திலே வந்து பொருந்தட்டும் என்று பெருமான் திருத்தினாலே எண்ணி தன்னுடைய திருக்கடைக்கண்ணாலே என்னை கடைக்கணித்தார் நோக்கியும். ஆக ஒளிசை மானுடம் யானாக என்னை நோக்கியும். ஒளிசை ஆக என்ற சொல் வந்து ஆகி என்ற சொல் ஆக என்று தெரியும். ஒளிசை மானுடமாகி நோக்கியும் பெருமான் எவ்வாறு எளியனாகினான் என்று சொன்னால், ஞானமே வடிவாகின்ற மனித வடிவத்திலே வந்து எளியனாகினான். அவன் எளியனாகினான் என்பதற்கு அந்த என்ன பிரமாணம், எதனை கொண்டு நான் அவன் எளியனாகினான் என்று சொன்னேன் என்று சொன்னால், அவன் ஒளி மிகுந்த ஞான ஆசிரியனாக என்னிடம் வந்தான். ஒளி என்பது ஆசிரியனுடைய ஞான ஒளி. பெருமான் என்னைப் போலவே மானுட வேடத்தில் வந்தான். ஏன் அவன் மானுட வேடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், அப்போதுதான் அத்தனை அவனை நாம் நெருங்குவோம். மானை காட்டி மானை பிடிப்பார்கள் என்று சொல்ல, ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வேடன் என்ன செய்வான், இன்னொரு மானை வச்சிருப்பான். அந்த மானுடைய கணைப்பை கேட்டு இந்த மான் அருகிலே வந்து வலையில விழுந்துவிடும். ஒரு மான் கூப்பிடுவதை தான் ஒரு மான் நம்பி வரும். ஏதோ ஒரு மான் நம்மளை கூப்பிடுது அப்படின்னு நினைச்சுன்னு இந்த மான் நம்பி போய் வலையில விழும். ஒரு புலியை வச்சிருந்த மானை பிடிப்பாங்களா, வேடன் பிடிக்க மாட்டான். என்ன, புலியினுடைய உடம்பு வாசனையே மானுக்கு தெரியும். அது சுத்தம் மொத்தம் அந்த வாசனை தெரிஞ்சாலே ஓடிவிடும் என்று பார்க்கின்றோம். மானை காட்டி மானை பிடிப்பதை போல பெருமான் என்ன பண்றாரு, மனித வடிவத்திலே ஆசிரிய கோலத்தோடு எழுந்து கொள்கின்றார். அச்சமின்றி பழகுவதற்காக அவர் உடனிருந்து பழகின்றார். அந்தமில்லா அரியனாய மருந்தருளியும். இந்த திருப்பெருந்துறையில பெருமான் செய்த அருள் என்ன, அங்கிருக்கின்ற நம்பியார்களுக்கெல்லாம் வேதத்தையும் பொருளையும் சொல்வதற்காக எல்லையில்லாத காலம் அவர்களோடையே இருந்தாராம். அது ஒரு பெருமை. எல்லா ஊர்லயும் சாமி வருவாரு, மறைஞ்சிருவாரு, எத்தனை நாள் கூட இருப்பாரு. மதுரையில கூட ரொம்ப நாள் கூட இல்லை. ஒரு நாள் விறகு வித்தாரு, ஒரு நாள் பணம் கிடைக்குன்னு சொன்னாரு, ஒரு நாள் வளையல் வித்தாரு, இல்ல கொஞ்ச நேரம் தான், அவ்வளவுதான். திருப்பெருந்துறையில கூடவே பல நாள் இருந்தார். அது திருவாசகத்துல சொன்னார், அந்தமில் நந்தம்பாடியில் நான்முறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தளின் எல்லை இல்லாத காலம் ஆசிரியனாக வித்திருந்தான். அந்த ஆசிரியனாக வித்தினால் அவன் மறைந்தான். மறைந்த போது இவர்கள் வந்து வந்தது ஆத்மநாதரே என்று இவர்கள் அறிந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த பிரிவு தாங்காமல் அன்று இரவு உண்ணாதும் உறங்காதும் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு பூசை பண்றாங்க. என்ன மாதிரி சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பெருமானுக்கு சமைக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே நம்பியார் தான், ஒரே ஜாதி தான். அந்த ஜாதியிலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கு யார் வந்து சாப்பிட்டு விட்டார்களோ அவர்களை என்ன பண்ணிட்டாங்க, இனிமே இங்க பெருமானை தொட்டு பூசிக்க வேண்டாம், ஆனால் இந்த உண்ட குற்றம் நீங்குவதற்காக பெருமானுக்கு உணவு தயாரியுங்கள். அவங்க வந்து வடப்பள்ளியில அவங்கதான் சமைப்பாங்க. இதே மாதிரி ஒரு தலம் உண்டா உலகத்துல கிடையாது. அப்ப பெருமான் வந்து எளியனாகி வருவது எப்படின்னா மனித வடிவத்திலே வருவது. இந்த அந்தனமாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி என் தமராமிவன் என்று இங்கு என்னையும் மட்டுந்தொருளும் செந்ததல் போல் திருமேனி தேவர் பிரான் என்று சொன்ன. அப்ப ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்றால் ஒளிசை மானுடமாகி நோக்கியும் எளியாகி எங்கனும் எளியாகி ஒளிசை மானுடமாகி ஞான ஆசிரியர் ஒளி என்பது ஞான ஆசிரியனாகி ஞான ஆசிரியனாக இரண்டு கைகளோடு மனித வடிவத்திலே வந்து அவ்வளவு எளியனாகி வந்து என்னை நோக்கியும் எனக்கு கருணைக்கண் பார்த்தும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன். அவ்வாறு நீ பெருங்கருணை செய்தும் வலிய நெஞ்சத்தை கொண்டவன் உன்னை இழந்து வாடுகின்றேன். இல்லாத இதுவும் கீரி என்பது முதல்நிலை குறிப்பெயர். கீறுதல் இப்பதான் கீரனாயிருக்கு. அப்ப கீரை இல்லாதன்னா கீறுதல் இல்லாத கீறுதல் முடியாதன்னு, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் சர்ஃபேஸ் ஒரு கோடு கூட அதை போட முடியாது, கீறக்கூட முடியாது, அதை பிளக்க முடியாது. பிளக்க முடியாத கடுமையான ஒரு பொருள், அதை உடைக்க முடியாது, பிளக்க முடியாது. அது வன்பராய் முருடுக்கு முருடு ஒக்கும் என் சிந்தை. திருப்புராய் துறையில அந்த பராய் என்ற அந்த மரம் தான் அங்க வந்து தலைவிருஷம். அந்த தலைவிருஷமும் இருக்கு, பராய் மரங்களும் இருக்கு. கோயிலே ஒருத்தர் வந்து ஒரு மரங்களை வெட்டிட்டு இருக்கிறாரு, ஒரே ஒரு கட்டையை மட்டும் வெட்டல, அது பராய் முருடு வெட்டல, பிறகு வெட்டுறவர். நானும் எங்க ஆசிரியருமா போயிருக்கிறோம், தேவாரம் போட்ட ஆசிரியர் உடலை எல்லாத்துலயும் வைக்கிறாரு, இதுல வைக்க மாட்டேங்கிறாரு. இது இது பராமரிடுங்க அப்படின்னாரு. ஏங்க இதை வெட்ட வேண்டியது, இதை வெட்டினா கோடாலி திரிச்சிடும், கோடாலினால அதை ஒரு அடி போட்டா இரும்பு தெரிக்கும், ஏதோ அது தெரிக்காதா. அப்படிப்பட்ட மென்மையான மனம் வன்பராய் முருடுக்கும் சிந்தை. அப்படி அப்படிப்பட்டது பராய் முருடுதான். பராய் என்ற ஒரு மரத்தினுடைய அந்த கட்டை முருடுனா கட்டை, அந்த கட்டை தான் அப்படிப்பட்ட வலிமையானது. அது ஃபைபர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் கீரிலாத நெஞ்சு, அதை வந்து கீரவே முடியாது, உடைக்க முடியாது நெஞ்சு. உடைச்சானா உள்ள நுழையலாம். அப்படிப்பட்ட மனதையும் பெருமான் என்ன பண்ணாரு, கல்லை பிசிந்து கனியாக்கி தன் குருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிவார். அவரால் முடியாது இல்ல, நம்மால் முடியாது என்பது அங்கு பொருள். உலகத்திலே இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது, அது அந்த நெஞ்சத்தை கீற முடியாது. கீரில்லாத நெஞ்சு உடைய நாயினேன் என்றால் கீற முடியாத நெஞ்சினை கொண்ட நாய் என்று தன்னை சொன்னார். என்ன காரணம்னா நாயெல்லாம் செய்யினி அறியும், செய்யினி அறியாத ஒரு நாய் நான், ஆகவே நாயினும் வேறானவன். அப்படிப்பட்ட ஒரு நாய். ஏனைய நாய்களை இந்த சாதாரண நாயின்னு என்ன சொன்னா அந்த நாய்க்கெல்லாம் கோவம். சாதாரண ஒரு நாயை போல இந்த நாயின்னு சொல்லிட்டா நாங்க என்ன இவனை போலவா மட்டமாவா இருக்கணும், அந்த நாய்கள் கோவித்துக் கொள்ளும். ஆகவே அதுல இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக கீரிலாத நெஞ்சு உடைய வேறோர் நாயினேன் நான், கடையன் ஆயினேன் மிகவும் மட்டமாக மாறினேன். பட்ட கீழ்மை இது, நான் அடைந்த படுதல் அடைதல், நான் அடைந்த கீழ்மை என்பது மிக மட்டமான குணம் இது என்பது செய்யப்படும் பொருள். அதை அந்த அந்த பயனிலே வரவேற்றுக் கொள்ள வேண்டும். நான் பட்ட கீழ்மை இது, இவ்வளவு மோசமாக நான் ஆகிவிட்டேன் பெருமானே. உன்னை பிரிந்திருக்கின்ற இந்த காலத்திலே நான் இவ்வளவு மோசமாக ஆகிவிட்டேன். ஆகவே உன் மெய்மை என்பர் எந்த எழுதினாரோ, நீயோ மாறிலாத கருணை வெள்ளம், அந்த வெள்ளத்தை மீண்டும் என் மீது பாய்ச்சி அந்த மெய்மை என்பர் மேவிய மெய்மையை நானும் முறையாக வந்து அடையுமாறு நீ கருணை கண் காட்ட வேண்டும் என்பது குறிப்பிட்டோம். மை இளங்கினர் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்டது வந்து முந்தி அப்படின்னு இருக்கு. அது அந்த ஒரு சிறப்பு என்ன, அந்த மெய்மை என்பர் உன் மெய்மை மேவினார், உன் மலகுள் தாழினை வந்து முந்தினார், நின் மலகுள் தாழினை வந்து அதனை வந்து அடைந்து முந்தி என்றால் எனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நான் அடைவதற்கு முன்பாக அவர்கள் அடைந்தார்கள், என் கண் முன்பாக என்றும் கொள்ள நான் வாழாதிருப்ப அவர்கள் அடைந்தார்கள். வந்து முந்தி என் மலகுள் தாழினை வெறியிலா பத பரிசு பெற்றார்கள், அதன் மூலம் நின் மெய்மை நெய்கிறார்கள்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த கொங்கு நாட்டு தல திருப்புகள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் பூவனத்தவன் புண்ணியன், பாடியவர் தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருக்குடந்தை திருப்பதிகம் திருநாவுக்கரசு பெருமான் அருளியது திருக்குறுந்துகை.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாகி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலே அமைந்த 3வது திருப்பதிகம், திரு காணாட்டுமுள்ளூர் பண்வரிசையிலே 40வது திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: Jadi kita mula.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிச் செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 31வது திருப்பதிகம் கண்டப்பத்து திருத்தில்லையில் அருளிச் செய்தது நிறுத்த தரிசனம் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இது. இதற்குரிய ராகம் செஞ்சுருட்டி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஒரு திருவடி அடையணுங்கிற அந்த எண்ணத்தினால்தானே இவ்வளவு பாரும் பண்ணும். அப்படி காண்பாரோ, நம்முடைய திருக்கல் திப்படியார்ல தான் இருக்குது. அதுக்காக தான் 14 சாஸ்திரம் படிக்கணுங்கிறது. திருக்கல் திப்படியார் ஒரு அருமையான வாக்கு இருக்கு. இந்த திருக்கல் திப்படியார்லாம் நம்ம இவங்க திருவாவூர்ல பாடமா இருக்குல்ல, எல்லா நூலுமே பாடம் வச்சிருக்காங்க அல்லவா. ஒரே ஒரு வெண்பா, அந்த வெண்பாவில பின்னிரண்டடி அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதவும் அவரதம் கருத்துக்கு சேயனாய் தான். ஒரு வெண்பா ஞாபகம் இருக்கா? அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் தன்பால் ரொம்ப அன்பாக இருக்கிற அறிவுரை எல்லாம் ஆடுவது ஆண்ட பெருமான் கூட எப்படி அவனை அந்த அன்பரை ஆணுகிறார் என்று சொன்னால், அவரதம் கருத்துக்கு சேயனாய் தான். அவங்க கருத்தளவில் நின்ற மாட்டார் ஆண்டவன். இவங்களுக்கு இன்பம் கொடுப்பார், மற்றதெல்லாம் செய்வாரு தவிர, ஆனா இவர்களுக்கு கொடுக்கிற இன்பம், இவர்களுக்கு கொடுக்கிற அந்த பெருமான் அவ்வளவுதான். அந்த அளவுல தான் அவனுக்கு அவருடைய ஆற்றலும் அந்த கருணையும் எங்கேயோ இருக்கு. அதுல ஒரு சிறு பகுதியே நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு இப்படி சொன்னா விளங்குதா? விளங்க மாட்டேங்குது. தெரியும் திருக்கல்ட்டு பிடியாரு ஆசிரியர் இருக்கு. இங்க வாப்பா, நீங்க எல்லாம் வந்து எப்படி இதுக்கெல்லாம் போயிருங்களா? வந்து அடியார் கூட்டமெல்லாம் அடிக்கடி வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போய் சிவனடியார் திருக்கூட்டம் அழைச்சிட்டு போய் நீங்க வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வரீங்கல்ல. சரி, ஆடி அமாவாசை நாளைக்கு ராமேஸ்வரம் போறீங்க, போனதா வைத்துக் கொள்ளுங்க. போறோம், போனா அருமையா நம்முடைய கோவிலுக்கும் கடலுக்கும் நடுப்புற நம்ம திருப்பனந்தால் மடம் இருக்குது, மடம் இருக்குது. அதனால நடுவில் இந்த மடம் இருக்கு. எனவே இந்த பிறகு இதுன்ட்டு இப்படியே கடல்ல குளிக்கலாம், வேணா உடைய மாத்திக்கலாம், இப்படியே கோயிலுக்கு போகலாம், வழிபாடு செய்யலாம். அப்படி ஒரு அமைப்பு எங்க ராமேஸ்வரத்துல திருப்பனந்தாள் மடத்துக்கு அப்படி ஒரு மடம் இருக்குது நடுவில். அதனால நாங்க இதெல்லாம் பல முறை போக முடிஞ்சது, வர முடிஞ்சது. இல்லைன்னா எங்க போக முடியுது? முடியாது. அதனால எனவே இப்ப நீங்க போய் அங்க குளிக்கும் போது ராமேஸ்வரத்துல குளிக்கிறீங்க. குளிக்கும் போது ராமேஸ்வரத்துல குளிக்கும் போது கடல் அலையே இருக்காது. அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து வெறும் குளத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்னும் அடிச்சிட்டு போகுது போகாது, ஒரு குளத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற எந்த எல்லா இடங்களிலும் கடினம். திருச்செந்தூர் கேட்கவே வேணாம், கன்னியாகுமரி கேட்க வேணாம், அங்கெல்லாம் நம்ம அப்படியே மலை மோதும். ஆனா இங்க ஒரு மட்டும் இருக்கு. சரி, நீங்க அருமையா ராமேஸ்வரத்துல நல்லா அருமையா ஒரு அரை மணி நேரம் இருந்தே குளிக்கிறீங்க. ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உப்பு இல்லவா? அதனால குளிச்சுட்டேன். உங்களை இங்க இருந்து வந்தவனே, திருவண்ணாமலை வந்தவனே, ஐயா நீங்கெல்லாம் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தீங்க. ஆமையா, ஏதோ கூட்டு வச்சது ஆண்டவன் போயிட்டு வந்தோம். ஆடி அம்மாவாசை அன்னைக்கு போயிட்டு நல்ல வழிபாடியா, எல்லாம் குடல்லாம் எல்லாரும் சௌகரியமா வந்து ஐயா, ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு தெரியும் கடலை பத்தி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆளினால் தெரியும். கடல்ல போய் நான் குளிச்சுட்டு வந்துருக்கிறது உண்மை சத்தியம், அதுல ஒன்னும் மாற்றம் இல்ல. ஆனா கடலை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னானே, தெரியுமா? தெரியுமா? நீங்க ஒண்ணு சார், நாங்க போய் இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டோமா, இருந்து போய் வடக்கையோ கிழக்கையோ நோக்கி முழுவனு சொன்னாங்க. அப்படி முழுவனுமா முடிவு உடம்பு தேய்ச்சோம், கொஞ்ச நேரம் இருந்தோம், பொத்துன்னு எடுத்தா இடுப்புல தலையை தோட்டிட்டு வந்துட்டோம் சார். கடலை பத்தி எங்களுக்கு தெரியுமா? அப்ப கடல்ல முழுகினது உண்மை, ஆனா கடலை பற்றி தெரியாது இருப்பதும் உண்மை. புரிஞ்சுக்கிறீங்களா? அது போலத்தான் யாருக்கு சொல்றேன், ஞான சம்பந்தர் போன்றோர், நாவுக்கரசர் போன்றோர், மணிவாசர் போன்றோர்களுக்கு ஆண்டவன் அருள் செய்தது உண்மை. ஆனால் அந்த அருள் செய்ததுனாலே அவருடைய அறிவினுடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டவர் ஆண்டவர். அறிவினுக்கு உட்பட்டவர் அவர் எங்கேயோ இருக்கிறார். இவங்க ஒரு அளவுல அந்த போய் அருள் பெற்று இவங்க அருள் பெற்றது உண்மை. நாம கடல்ல குளிச்சது உண்மை, அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. ஆனால் அது ஒண்ணு நம்ம எனக்கு வந்து கடலை தெரியும் பொழுது, அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் தன்பால் அன்பு செய்த அந்த அந்த அறிவர்களுக்கு ஆண்டவன் அருள் தந்தது கூட ஏதோ அவங்க கருத்தளவுல இல்லைவான், கருத்துக்கு சேயனாய்க்கான். அவங்க கருத்தளவுக்கு நாம் பெற்ற இன்பம் வையகம் என்று சொல்லி அவங்க அருமையா அந்த இன்பத்தை பெற்றார்கள், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் பெற்ற அனுபவம் தான் ஆண்டவனுடைய அனுபவம் என்று சொல்றது. ஆண்டவனமும் எங்கேயோ இருது, எங்கேயோ இருது. அவரவர்களும் பெறுகிற அனுபவம் எங்கேயோ இருக்குதான். அருமையா திருக்கிறது. அதனால்தான் இங்க பாருங்க, இப்ப விரவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய் அன்பின் அடியார்கள். நல்ல அன்பினுடைய அடியவர்கள் எல்லாம் உமையொரு பாகனாக இருக்கின்ற உன்னை ரொம்ப அருமையாக வணங்குவார்கள், வாழ்த்துவார்கள் அல்லவா. ஆனாலும் அவர்களுக்கும் அரிதாக இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப இறை அனுபவத்தை விளைக்கிற இந்த இடத்துல எது போடணும், திருக்கல் பிடியாருடைய அந்த சிந்தனை வந்தால்தான் நமக்கு ஓரளவு விளங்குது, இல்லைன்னா விளங்காது. அது எது, கடல் எல்லை போய் குளிக்க போய். எனவே இவ்வாறு அந்த அருமையான பாட்டு அமைந்திருக்கு. வேனில் வேல்மல் அரியாணி யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தியம் பெரியாணி, அரியாணி யாவர்க்கும், யாவர்க்கும் அரியாணி. அப்ப என்னதான் கேட்டது, நல்ல வீடு பேரடைகின்ற பக்குவமுடையவர்களுக்கு கூட அவன் அறியவன் தான். ஏ முழுமையாக அவன் அறிவு வந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவான் அல்லவா, அறியவன். அப்படி யாவர்க்கும் அரியாணி யாவர்க்கும் அம்பரவா எல்லோருக்கும் மேலாக இருக்கிறானாம். அம்பலத்தியம் பெரியாணி தில்லையிலே அம்பலத்திலே வீற்றிருக்கின்ற பெருமானாக இருக்கிறான். சிறியேனை ஆட்கொண்ட பெய்களற்கு இந்த மிகச்சிறியவனாக இருக்கிற என்னை இந்த திருவடிதான் ஆட்கொண்டது. அப்படிப்பட்ட அருமையான திருவடிக்கு நான் என்ன செய்யணும், என்னென்னவோ செய்யணும், எதுவும் செய்யலையே, எதுவும் செய்யலையே அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கொண்ட அந்த திருவடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, விரையார்ந்த மலர் தூவேன். ஆண்டவனுக்கு அணிகின்ற மலர்கள் எப்படி இருக்கு கேட்டா, விரை, விரைன்னா வாசனை, நல்ல நறுமணமிக்க பூக்களா இருக்கும். ஆனா அவன் ஏற்றுக்கொள்வது வெறும் பச்சிலையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவான், அது வேற விஷயம். ஆனா நாம செய்வது எப்படி இருக்கு கேட்டா, நல்ல மலர்களாக, வாடா மலர்களாக, நல்ல மனமுடைய மலர்களாக இருக்கும் அல்லவா. நாம் இப்ப விருந்தாடிதான் வர்றாங்க, ஐயா ஐயா ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒற்றமுள்ள தண்ணி மட்டும் கொடுங்க, தண்ணி மட்டும் கொடுங்கிற வச்சுங்க. சரி, அவர் கேட்கற தண்ணி தான், வெறும் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க. மீள தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வந்து உங்களை பாக்கணும்னு நினைச்சேன். அடாரா நல்லா மாறீங்களா, வீட்டுல நல்லா இருக்காங்களா, நான் இதோ போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தண்ணி மட்டும் கொடுங்கன்னு தண்ணி குடிச்சிட்டு சரி போட்டு விட்டுவீங்களா. அவருடைய பண்பு வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு போறேங்கிறது, நம்முடைய பண்பு நல்ல கதை போங்க. என்னப்பா இது இட்லாம் எல்லாம் ஆயிட்டுதே, உட்காருங்க உட்காருங்க, நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கணும், ரொம்ப அவசரமா இருந்தா ஒரு டிஃபனாவும் சாப்பிட்டு போங்கய்யா, என்னய்யா நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபன் கொடுக்கறது நல்லதா, சரி சரி ஒரு டம்ளர் தண்ணியோடவே சரி போட்டுவாங்கிறத. அதுபோல ஆண்டவன் வந்து யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, வெறும் பச்சிலையை போட்டா கூட போதும்தான், அது அவனுடைய திருவுள்ளம். ஆனால் நாம் என்ன செய்யணும், விரையார்ந்த மலர் தூவேன், நல்ல நறுமணமிக்க மலர்களை கொண்டு வழிபாடு செய்யணும். உன்னுடைய திருவடிக்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டுமே, நான் செய்யவில்லை. விரையார்

தேனி. இப்படி ஒரு ஆள் எவ்வளவோ பெருங்கருணை செய்தும் பெருமான் செய்தும் கூட அவருக்கு ஒரு மலரை தூக்கி போடவோ அல்லது ஒரு மனசிலால் நினைக்கவோ கூட இல்லைன்னு சொன்ன அவன் இருந்தென்ன இறந்தென்ன. அவியனும் வாழினும் என் திருவள்ளுவர். அவன் வாழ்ந்தான் செத்த என்ன போடான்ட்டு. அது மாதிரி நான் வந்து இருந்தென்ன அல்லது இறந்தென்ன ரெண்டும் ஒண்ணுதான் என்று தன்னைத்தான் சிறுமையாக கருதுகிறார் அவர். ஒன்னும் அப்படி ஒன்னும் பக்தர் அல்லாம இல்ல. ஆனால் தனக்கு செய்த பெருமைக்கு கருணைக்கு தாம் ஒன்றுமே செய்யலையேன்னு ரொம்ப சிறுமையாக நினைக்கிறார். இப்படி எல்லாம் அருமையான பாடல்களுடைய எல்லாம் வேனில் வேல் மலர் கணிக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பாணிஞ்சே. இது நெஞ்சை நேராகவே நோக்கி சொல்லுகிறார். என்ன நோக்கிறார்? வேனில் வேல் மலர் கணிக்கும். வேனில் வேல் அது யாரு? வேனிற் காலத்து வேல் மன்மதன் அர்த்தம். வெறுமன் அந்த வேனில் எடுத்துட்டு வெறும் வேள் என்று சொல்லிட்டு யாரை குறிக்கும்? முருகனை குறிக்கும். முருகனை குறிக்கும். எனவே வேள் என்ற பொதுமை மன்மதனையும் குறிக்கும் முருகப்பெருமானையும் குறிக்கும். வேனில் வேல் என்று சொல்லிவிட்டா அவற்றை போடும் யாரு? மன்மதன் போடும். அந்த வேனில் வேல் மலர்கணைக்கும் அதான் முருக வேள் என்றெல்லாம் பெயர் வைக்கிறாங்களே. இந்த வேள்ங்கிறது ஆடவர்கள மிகச்சிறந்தவர்களுக்கு தான் வச்சுக்கணும். எது இந்த வேள் என்பது? யார் சொன்ன? இலக்கணம் சொல்லுது. வேள் குறிசில் ஆடு இன்னன ஆண்பார்ல சிறப்பான பெயர். விடலை கோ வேள் குறிசில் இதெல்லாம் மிகச்சிறந்த ஆடவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெயரா? ஒரு காலத்துல தமிழ வேள்னு யாருக்கு பட்டம் கொடுத்தது? உமாமேஸ்வரம் பிள்ளைக்கு. அடுத்தாப்புல பிடிஆர் கொடுத்தது மதுரையில பி டி ராஜனுக்கு. தமிழ வேள் பி டி ராஜன் கொடுத்தது பார்த்தீங்களா. இந்த வேள்ங்கிறது உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். நம்ம எல்லையில பார்க்கும்போது கரண்டேல உமாமேஸ்வரம் பிள்ளைக்கு கொடுத்தது, அப்புறம் பி டி ராஜன் அவருக்கு கொடுத்தது. இப்ப இந்த வேள் குறிசில் இன்னன ஆண் பெயர் ஆகும் என்றெல்லாம் நன்னூலார் சொல்லுகிறார். அதனால முருக வேள் காம வேள் என்று சொன்ன ஏன்னு கேட்டா இந்த வேள்ங்கிறது அழகுங்கிற வகையில பார்க்கும்போது மன்மதனை சொல்லுகிறோம் அல்லவா. அருள் என்ற வகையில பார்க்கின்ற பொழுது பெருமானி முருகப்பெருமானி சொல்லுகிறோம் முருக வேள் என்று. எனவே வேனில் வேள் மலர் கணிக்கும். அது கூட வேனில் வேள்னு ஏன் பேர் வந்தது கேட்டா இந்த அதெல்லாம் இலக்கணம் தான். இதெல்லாம் பாடப்போன இலக்கணம் வந்ததுன்னா நல்லது. இந்த இளவேனிற் காலம் இருக்குதே அதுதான் ரொம்ப அருமையான காலம்னு பேர். இன்பத்துக்கு சிறந்தது. இப்ப நாங்க நம்ம எல்லாம் மனைவி அழைச்சிட்டு இங்க எப்ப போவோம்னு கேட்டா இது மாதிரி மழை பெஞ்சா போக முடியுமா? நான் போய் ரூம் எடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அதனால ஐப்பசி கார்த்திகை போகக்கூடாது. மாரளி மாசம் தை மாசம் போகக்கூடாது. நடுக்கும் குளிர் பின்ன எப்ப போறது? தை மாசி அதுல கூட வந்து என்னன்னு கேட்டா கொஞ்சம் பின்பணி இருக்கும். பின்ன எப்ப போகணும்? சித்திர வைகாசியில தான் போகும். சித்திர வை ஏன்? அது இளவேனிற் காலம். இளவேனா வேனில் வந்து இன்னும் வெப்ப காலம் வந்து ஆணி ஆடிதான் ரொம்ப கடுமையான வெயில். சித்திர வைகாசி கொஞ்சம் லேசா இருக்கும் இல்ல. ரெண்டாவது நீங்க என்ன தமிழனுடைய அந்த எண்ணம் பாத்தீங்களா? ஐப்பசி கார்த்திகை இது ரெண்டு மாசம் நல்ல மழை கொட்டும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கார்காலம். அடுத்தது கார்காலம் ஆவணி புரட்டாசி. ஐப்பசி கார்த்தியே குதிர்காலம். குதிர்காலம் மழை பெய்யற காலம் அல்லவா. ஐப்பசி கார்த்தியே மார்கழித்தை முன்பணி, மாசி பங்குனி பின்பணி. எனவே இந்த கார்காலமாக அப்படியே மேகமெல்லாம் மூடி இருக்கிறது ஆவணி புரட்டாசி போய் அப்புறம் அருமையா கொட்டா கொட்டுற மழை காலம் வந்து அப்புறம் மழை நீங்கி போய் அப்புறம் அருமையான அந்த பனி அல்லவா முன்பணி. சார் சாயந்தரம் வெளியில போவே முடியலையா? முன்பணி அல்லவா. பின்பணி எப்படி இருக்கு கேட்டா முன்னாலெல்லாம் நல்லா ஃபேன் போட்டுக்குவோம். காலையில நாலு மணி ஆச்சுன்னா இப்ப பனிக்காலம் வந்து ரொம்ப பனியா இருக்கும். இப்படி முன்பணி பண்ணி இந்த நான்கு மாதம் தொடர்ந்து அந்த பயிர்களுக்கு அந்த குளிர்ச்சி இருப்பதனால அந்த சித்திரை வைகாசி மாசம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்கேயும் நல்லா அருமையா பசும் பசும்பு. எப்ப கர்நாடகா தண்ணின்னு இல்லாம நம்முடைய காவேரியா இருந்த போது சொன்னாங்க அவங்க இல்லவா. காவேரி நம்மளதுதான், எதை நம்மளதுன்னு வச்சுக்கிட்டோம். இது ஒன்ன வைக்கா விட்டோம், எத்தனையோ விட்டோம் விட்டோம் அதனால போயிட்டோம். அதனால அப்படிப்பட்ட அருமையான காலத்துல தண்ணீர் பத்தி கவலையே இல்லாத மலைத்தலைய கடற்காவிரி என்றாலே

0: சங்கப்புலவன், சங்கப்புலவன். எப்பா நம்ம காவிரிக்கு எது தொடக்கம் எது இறுதினர், மலைத்தலைய கடற்காவிரி. அடாரா நாளே சொல்ல முடிஞ்சுதான். மலையை தலையாக கொண்டிருக்குது, கடலை காலாக கொண்டிருக்குது. அப்ப எங்க குடகுமலை தலை, பூம்புகாரில் இருக்கிற கடல் அது வால். எனவே மலைத்தலைய கடற்காவிரி சங்கலிக்கும். இதுக்கு ஒரு தாத்தா வேணுமா இன்னைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு? இத்தனை மனுஷன் தான் கொடுக்கணும், இத்தனை தான் கொடுக்கணும்னு ஏன் ஆச்சு? எத்தனையோ இழந்தோம், அதை இது ஒண்ணு இழந்தோம், எதை வச்சு வாழ்ந்தோம், ஒண்ணும் ஆண்டவன் தான் காக்கணும் தமிழன். அதனால எனவே அப்படிப்பட்ட அந்த இளவேநீர் காலத்தினால எப்படி இருக்கும்னு கேட்டாரு. எங்க பார்த்தாலும் நல்ல பசும்புல் இருக்குமா இல்ல? அந்த பசும்புல் எப்படி இருக்கும்னா, தண்ணி எப்படி இருக்கும்னு கேட்டா கொஞ்சம் அப்படி லேசா போயிட்டு இருக்கும், லேசா போயிட்டு இருக்கும், முழுமையா இருக்காது, லேசா போகும். அது மாதிரி இருக்கிற அந்த இளவேநீர் காலத்துலதான் கணவன் மனைவியரிடையே ஒரு நல்ல இன்ப இது மாதிரி வந்து வெளியில போக அழைச்சிட்டு போக வர எல்லாம் உறவெல்லாம் இருக்குமா. அதெல்லாம் நச்சினார்க்கினியர்னு ஒருவர் தொல்லாப்பியது உழல நச்சினார்க்கினியர். அவரை விரும்பினவங்களுக்கு நல்லவன், வேண்டாதவன் அடையாண்டா ஒரே உடம்பு எழுதுறான். எங்க செட்லயே ஒரு ஆள் இருந்தது தெரியும் அவருக்கு. சென்னையில இருந்து ஓய்வு பெற்றார் என் கிளாஸ்மேட்டு. என்ன பண்ணுவான்னு கேட்டா, மற்ற நாள்லாம் படிக்க மாட்டான். அந்த தேர்வுன்னு தொடங்கிட்டாங்கன்னா தினமும் நாலு மட்டை வேணும், நாலு மட்டை வச்சு உறிஞ்சுக்கிட்டு சரிங்களா. அது வரைக்கும் படிச்சு தொட்டாதான் தொடர்றதும் இல்லை. அதனால உடனே ராத்திரி 10-11 மணிக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவான். ஏப்பா சுந்தரம், இந்த ஒரு சூத்திரத்துக்கு இவ்வளவு சூத்திரம் இருக்கு, இவ்வளவு எழுதுறானுங்க, இவ்வளவு எழுதுறானுங்க, எவன்தான் அந்த பணமட்டையை வெட்டி போட்டானோ? அப்ப காகிதம் எல்லாம் இல்ல, காகிதம் கிடையாது, எல்லாம் படவடையெல்லாம் ரொம்ப கடினமானது. ஆராய்ச்சி பண்ணுவான் ராத்திரி 11 மணிக்கு, ஏன் இவ்வளவு சூத்திரம் இதுக்கு இவ்வளவா எழுதுவான், எவன்தான் பணமட்டையை வெட்டி போட்டானோ? அப்படிமா நீ எல்லாம் படிச்சு வச்சிருப்ப உனக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு. அதான் அந்த அதுல முன்ன படிச்சிருக்கணும், தினமும் படிச்சிருந்தா நல்லா இருக்கும். அது எல்லாம் விட்டுட்ட பிறகு படிச்சோம்னா அதுவும் அப்பெல்லாம் என்ன பெரிய பலு பொருளாதாரம்னா அவ்வளவு பெருத்து இருக்கு, முழுதும் இருக்கும். நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, பல முறை படிச்சிருந்தா நீங்க ஒரு நாள் ரிவிஷன் பண்றதுக்கே சாயந்தரம் 6:30 உட்கார்ந்தா 8 வரைக்கும், 8 சாப்பிட்டுட்டு 8:30 கை கழுவுனா இங்க பிடிச்சிருந்த பிடிச்சிட்டு 8:30 அந்த 6:30 தான் சமயம். 9:30, 11:30, 12:30, 1:30, 3:30, 4 மணிக்கு தான் முடிக்கலாம். ஒரு தரம் சுவாமி பாக்குறத பெருதியார் விட பெருசு இல்ல. இது அன்னைக்கு பார்த்து பிரயோஜனம் இல்ல, அன்னைக்கெல்லாம் இங்க இருக்கணும். இது சும்மா அப்படி அன்னைக்கு ரெஃபரன்ஸ் அப்படியே அதெல்லாம் இருக்கான் அப்படி பார்த்துட்டே வரணும். அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், சரிய நாள் நாளுக்கு படுத்த உடனே 6 எந்திரிச்சிடும், எந்திரிச்சிடலாம் தானா? நாமா எந்திரிக்கிறோம். விதி நின்றது, புடர் பிடித்து உந்த நின்றது என்றானே கும்பகர்ணன். அது மாதிரி தேர்வு நின்றது, புடர் பிடித்து உந்த நின்றது. அதனால் 6 தானா முடி போகும், குடிச்சு குடிச்சு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு எதேனும் எது எந்த இடம் கொஞ்சம் கருகலா இருக்குமோ அந்த இடத்த மட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி பார்த்துட்டு தூங்கி போட்டோம் எட்டரை ஒன்பது ஆச்சுன்னா சரி நேரம் நெருங்க நெருங்க புசத்தை தூக்கி விட்டுருங்க ஐயோ ஆ ஊங்க போடாது அப்படி ஒன்பது ஒன்பதரை மணிக்கு அப்படி போகும்போது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு போகணும். எந்த கேள்விதான் கேட்டு போறானு அப்படி போகணும். 6:30 கஞ்சன் திருத்தினா கூட 99 போகணும் போற அப்படி வரணும். அதனால அங்க ஒரு எழுதினார் இளவேநீர் காலத்தை பத்தி, இன்னமும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இது பாருங்க, நீ பாட்டா வசனமானு தெரியாது, பாட்டா பாட்டு மாதிரிதான் இருக்கும். ஆனா அவர் உடனடியாக எழுதினார், சாதாரண வசனமா எழுது மாதிரி நினைக்கிறார். தெல்லறல் யாற்று திரைமணல் அடைகரை, தெல் அறல் யாற்று தெல்லறல் தெளிந்த மணலாம், அந்த மணலை உடைய அந்த ஆறு தெல்லறல் யாற்று திரை மணல் அடைகரை அங்கெல்லாம் திட்டத்திட்டா மணல் இருக்கும், சிலது அப்படியே வரிசையா போயிட்டு இருக்கும். வண்டு வரிபாட தன்போதளந்து காதும் தளிரும் மேதகத்துவந்தை, பல்பூஞ்சோலை பன்மலர் ஆற்றமுடு செவ்விதி தெண்டல் நொவிதிற்றாகி உயிர்கூ குரலும் பயில்வதன் மேலும் நிலவும் சாந்தும் நிலவும் சாந்தும் பலவும் பொருளும் இன்பம் விளைக்கும் நண்பொருள் பிறவும் இன்பம் விளைக்க நண்பொருள் போலவும் போலதல்லாது இளவேநீர் காலத்து பொழிவுடையாடியும் புதுப்பூ பெய்தும் அருவி ஆடியும் முன்னர் விளையாட்டு நிலந்தை பற்றி பிரிந்த கிடத்தி மெலிந்துரைக்கும் கிளவி பயந்து வருதலானும். அப்பா ஒரு காரணம், ஏன் இளவேனிற் காலம் சிறப்புங்கிறதுக்கு ஒரு காரணம் இது. இப்ப இது வரைக்கும் சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், இதெல்லாம் ஒரு காலத்துல அப்படியே எழுதினாதான் மதிப்பெண் போட்டாங்க. வெறும் கயிறு விட்டாலும் வெறும் கயிறு தான், பார்க்கவே மாட்டான். ஒரு அடி அடிப்பேன் பக்கத்துல ஜீரோ போட்டு மேல நெக்ஸ்ட் தூக்கிக்கணும், வேலை தூக்கி போட்டு. பாடி கார்டு மார்க்குன்னு பேரு. என்ன பாடி கார்டு மார்க்குன்னா, ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கோடு போடணும், இல்லைன்னா முன்னால ஒரு ஒன்பது போட்டான்னா 99 ஆயிடுமே. அதுக்காக பாடி கார்டு மார்க்குன்னு பேரு. எது வரைக்கும்? ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும். 12-13 அப்புறம் ஒன்னு அதுக்கு மேல ஒரு எண் சேர்க்க முடியாது, அதனால 10 வரைக்கும். அதனாலதான் பாடி கார்டு மார்க். அதனால என்ன, 4 வாங்கியிருப்பான், இன்னும் 4-5 தரம் தேர்வு சந்திப்பான் போடான்ட்டு. எப்ப சந்திப்பானோ இந்த மாதிரிதான், அப்படிதான் போறோம். அப்படி எல்லாம் இருந்த காலம் ஒரு காலம், அதனாலதான் அப்படி படிக்கவும் முடிஞ்சது. என்ன முடியுமா சிவசிவ? அதனால அந்த வேனில் வேல், அப்படிப்பட்ட வேனிற் காலம், தெண்டல் ஆட்டு திருமணல் அடைகரை வண்டு வழிபாட தன்போதலந்து தாதுங்களிலும் மேதகத்துவண்டி பல்வும் சோலை பன்மலாத்து மொழி சுவிதி திண்டல் நுபிதிற்றாகி குயில்கோக்குரலும் பயில்வதன் மேலும் இருக்கிற அந்த இளவேனிற் காலம். யார் சொத்து இது? நச்சினார்கிடியர் சொத்து அப்படின்னு போட்டது அல்லவா? அந்த மாதிரி காலத்துலதான் நம்ம இப்ப பெரும்பாலும் கூட பாருங்க, எங்கேயாவது வெளியில நம்ம டூர் போறதுன்னா அப்பதான் இன்ப செலவு அப்பதான் போடணும். ஏன்னு கேட்டா சித்திரமா ரொம்பவும் வெயில் காலம் வந்தாலும் முடியாது, ரொம்பவும் பனிகாலம் வந்தாலும் முடியாது. என்னைக்குமே மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர். நீங்க எந்த ஒண்ணுக்கு வைத்துக் கொண்டாலும் சரியா வரும். இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும், நீங்க எந்த ஒண்ணு எடுத்துங்க, வேஷ்டி மிகினும் குறையினும் நோய் செய்யும், சட்ட மிகினும் குறையினும் நோய் செய்யும், பாடி மிகினும் குறையும். ஆமா, ரொம்ப சொன்னா என்னையா தாத்தா பாடியா இருக்குமா, போடவே முடியல கழுத்திலேயே இறங்கலாம் வச்சுக்கேன், என்னைய குழந்தை எது வாங்கிட்டு இருக்கேம்மா, மிகினும் குறையும் நோய் செய்யும். பண்ற மோதிரம் மிகினும் குறையினும் நோய் செய்யும், சாப்பிடுற சாப்பாடு மிகினும் குறையினும் நோய் செய்யும், தலையை சீவுறது குறையினும் மிகினும் நோய் செய்யும். இவை ஜீவ இப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் தான் இருந்தார், அவர் தான் திருவள்ளுவர். அதையும் காத்துல பிறகு புரிஞ்சுனா, வேனில் வேல் மலர் கணைக்கும், அப்படிப்பட்ட மன்மதனுடைய அந்த மலராகிய அம்பு அவனுக்கு, வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணரார் கண்ணியர்க்கும், வெண்மையான அந்த பற்கள், சிவந்த வாய், அப்புறம் பாணரார் அப்படின்னா பால் போன்ற அந்த சொல்லினை உடையவரா நல்லவா திருவள்ளுவர். பாலோடு தேன் கலந்தே பனிமொழி வாழையிடும் ஊரிய நீர், வெறும் பால் இவர் பாணலார்னார், பாலோடு தேன் கலந்தே எது என்ன பனிமொழி வாழையிடு ஊரிய நீர், இன்பத்து பால்ல இன்பமாவும் சொல்லி வச்சிருக்கேன் அருமையா. ஆகவே பானலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பாணிஞ்சே, இப்படி மன்மதனுடைய அந்த அம்புக்கும் அதனால் பெண்களுடைய பார்வைக்கும் இந்த ரெண்டுக்கும் பதித்து உருகிறாய நெஞ்சே, ஊனலாம் நின்றுருக பூந்தாண்டான், இது தேவையில்லாத ஒண்ணுக்கெல்லாம் ஒரு கால எல்லையில தான் இருக்குது இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் பதித்து உருகின்றது ஒரு காலம், அப்புறம் 20-30, 25-36 வருது, தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து வரும்போது சொல்லும் போது என்னன்னு கேட்டா, எங்க மாசரு பொண்ணே வலம்புரி முத்தேனா? ஆமா, மாசரு பொண்ணே ஆகுது வலம்புரி முத்தே ஆகுதுமா. எப்ப? 45 வயசு ஆள். எல்லாம் ஒரு கால எல்லையில் தான், மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு வரையல். எனவே ஒரு கால எல்லைக்குள் போகின்ற ஒரு சிற்றின்பத்துக்கெல்லாம் இவ்வளவு தூரம் உருகனே, ஆனால் நிலையான இன்பமாக இருக்கிறது எதற்கு? ஊனலாம் நின்றுருக புகுந்தாண்டான், இந்த ஊனெல்லாம் உருகுமாறு அவன் நமக்கு அந்த புகுந்து ஆண்டான். என்ன புகுந்து? என் உள்ளத்தில் புகுந்து ஆண்டான் இல்லவா. எங்கே திருப்பெருந்துறையிலே நான் வருகின்ற பொழுது தான் எனக்கு முன்னே எழுந்தருளி வந்து என் உள்ளத்திலே புகுந்து ஆர்கொண்டான் இல்லவா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அப்படி புகுந்தவன் ஒரு நிமிஷம் கூட என்னுடைய என் நெஞ்சை விட்டு நீங்க மாட்டாங்க, நீங்க மாட்டாங்க. கண்ணிமிஞ்சு மூடுறதுல கூட போக மாட்டான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கேன், இப்படி ஊனலாம் நின்றுருக புகுந்து ஆண்டான் இன்று போய்வானுளான். இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? என் உள்ளத்துல இருக்கிறான், ஆனா நீ புறப்பார்வையா பாக்குன்னு சொன்னா அவன் இன்னைக்கு கைலாயத்துல இருக்கான் வானுளான். ஆனா நீ ஒண்ணுமே தெரியாம நெஞ்சே காணாய் நீ வாழா வாழ்கின்ற மாழ்கின்றாயே, நீ இவ்வளவு தூரம் பூந்தாண்ட பெருமான் இமிப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காது இருக்கின்ற பொழுது கூட நீ வெறும் பயனற்ற வாழ்வு வாழ்கிறியப்பா, என்னைக்கு நினைப்பேன் என்று சொல்லி தன் நெஞ்சை மீண்டும் எடுத்து புலந்து உரைக்கிறார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வாழ்கின்றாய், நீ வாழ தெரியாத நெஞ்சு ஆனா வாழ்ந்து விட்டு இருக்கிற பேர்ல என்ன, நீ வாழ்றேன்னு பேர் அல்லவா வாழ்கின்றாய். ஆனா என்ன செய்கிறாய் உண்மையில, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். நிச்சயம் இப்படியே இருந்தேன்னு சொன்னா கொடுமையான வலிய வினைகள் வந்து உன்னை தாக்கி நீ என்ன இதுவே நீ தொழிலா இருந்த இருள் சேர் இருவினையும் பேரா இறைவன் பொருள் சேர் பொறுப்புரிந்தார் மாட்டு. இந்த இருவினை கொள்கையை நாம் இன்னைக்கு சொல்றோமே, இருவினை கொள்கையை திருவள்ளுவர் போற போக்கல போற போக்கல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொறுப்புரிந்தார் மாட்டு என்று சொன்னார். எவனொருவன் பெருமானுடைய புகழை விடாமல் சொல்லுகிறான் அவனிடத்துல இருள் சேர் இருவினையும் சேரா வினை நீக்கம் செய்வான், வினை நீக்கம் செய்வான் என்றெல்லாம் வினை நீக்கம் வினை உண்மை இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கு. சித்தாந்த சாஸ்திரம் நமக்கு வந்து 12-13 வந்ததே தவிர ஒரு நூல் வடிவில் வந்தது, கருத்துக்கள் நூல் வடிவில் வருவதற்கு அத்தனை காலம் ஆச்சே தவிர நூலின் கருத்துக்கள் கல் தோன்றி மந்தோன்றா காலத்திலேயே இன்னைக்கு இருக்கிற நூல்ல தொல்காப்பியம்னா அங்கிருந்து. அதனால வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், கொடுமையான வினைக்கு ஆளாகி நீ அதிலேயே அழுந்த போகிறாய். ஆடாமல் காப்பானே, அந்த வினையில இருந்து நீ அந்த மாதிரி ஆழ்ந்து விடாமல் உன்னை காப்பதற்கு ஒருவன் உண்டென்றால் அது இறைவன் தான். அவன் என்ன பண்ணணும், ஏத்தாதே விடாமல் வணங்கும். அதான் பொருள் சேர் புகழ் புரிதல். இப்ப பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னது ஒரு குறள், எது கோளில் கொடியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, அது உடம்பால வணங்கணும்னு சொன்னார். வாயினால பெருமானை சொல்லணும்னு புகழணும்னர், அது எது பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, அவனுடைய புகழ் உண்டுதான் பொருள் சேர் புகழ்னர். நம்ம புகழ்னா பொருள் இல்லாத புகழ்னர், பொருள் என்ன பொருள்னா விளங்காது, அர்த்தம் இல்லாத புகழ்னா விளங்குது. ஆமா, ஆனா அர்த்தமுடைய புகழ்னா தான் விளங்குது, பொருள் செய்யற புகழ்னா விளங்கல. ஏன், நாம் தமிழன், நாம் மொழி தமிழ், அதனால விளங்கல. பொருள் செய்யற புகழ் அருமையான தமிழ்ல சொன்ன அதற்கெல்லாம் உண்மையிலேயே இப்ப இவங்கெல்லாம் நம்ம பாடம் நடத்தும் போது அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். சும்மா இப்ப நேரத்தை இன்னைக்கெல்லாம் ஒரு எழுத ஆரம்பிக்குது, இதெல்லாம் என்னத்து பண்ண போகுது, என்ன பண்ண போறீங்க அதுக்கெல்லாம், அதுக்கெல்லாம் என்ன எழுதுவீங்க, பொருள் செய்யற புகழுக்கு என்ன எழுதுவீங்க, ஒண்ணு வேண்டாம்பீங்க, அவர் கடல் வாழ்த்து அவர் பாடினது இல்லைம்பீங்க. ஏன்னா நேரா போன் வந்தது இவங்கிட்டதான், என்ன ஹலோ முதல் திருவள்ளுவர் திருக்குறள், ஆம் முதல் அதிகாரம் திருவள்ளுவரால் பாடப்பட்டது அன்று என்று போன் வந்தது அவங்களுக்கு. 1330 அருங்குறளும் பாயிடத்தினோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய்கேக்கன் உள்ளளவோ மண்ணு தவிழ்புறவராய் விட்டிருக்கலா. எங்கே விட்டு வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமீ, ஏதோ நீ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு பேரு இருக்கு, ஆனா நீ எல்லாம் வாழ்வதில்லை. ஏன், திருவள்ளுவர் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன். இப்ப வாழ்க்கை ரெண்டு இருக்கு, என்ன இருக்கு, வாழ்வாங்கு வாழ்வது ஒண்ணு இருக்குது, ஏதோ வாழ்றோம் இருக்குது. ஏதோ ரெண்டு போட்டோம், இன்னைக்கு பொழுது போச்சு, இன்னைக்கு என்ன பார்த்தேதி 11-18 போச்சு போ, நாளைக்கு 13 அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கைக்கும் வாழ்வாங்கு வாழ்தல் என்பதற்கும் வேற்றுமை உண்டு. அதனால் நீ வாழ்வது எப்படின்னு கேட்டா வாழ்வாங்கு வாழ்லியப்பா, வாழ்கின்றாய் நெஞ்சமீ. என்னமோ ஆடு மாடு வளரலையா, அது போல நீ போற வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய். இப்படி எல்லாம் இந்த பிறவியாகிய அந்த கடலிலே ஆழாமல் அழுந்தி விடாமல் உன்னை காப்பதற்கு ஒரே ஒருவன் தான் உண்டு. ஒருவன் ஆழாமல் காப்பானை, அவன் யார், இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவன் அந்த இறைவனாகிய ஒருவனின் நோக்கம். அப்படி ஆளாமல் காப்பான், அந்த பிறவிக்கடல்ல அழிந்து விடாமல் காக்கின்ற ஒரே ஒரு தன்மையாளன் பெருமான் தான். அவனை ஏத்தாதே ஒன்னு வழிபாடு செய்யாமல் சூழ்கின்றாய்க்கேடு, என்னமோ உன் தலையெடுத்து நான் எங்க பிறந்துட போறப்பா, நீ கேடு தலையில வச்சு வாரி கட்டிக்கிற, கேடு உனக்கு, உனக்கு கேட்டு நீயே சூழ்ந்து கொடுக்குறாய், கேடு உனக்கு சூழ்கின்றாய். அதனால மட்டுமல்ல என்ன என்ன ஆகினாரு, கேடு உனக்கு சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன், பல்காலும் வீழ்கின்றாய். எங்கே நீ அவல கடலாய வெள்ளத்தே, அவலம்னா துன்பம், துன்பம் நிறைந்த பெரிய வெள்ளத்துலதான் நீ ஒவ்வொரு நாளும் தான் செய்கிற. எனவே இவற்றையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், திருக்கோயில் தூக வேண்டும், மெழுக வேண்டும், பூமாலை புனிதல் வேண்டும், பெருமானை வாயார வாழ்த்த வேண்டும், இடைவிடாத நினைத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் அல்லது இந்த போக்குத்தான் உனக்கு சரியான வாழ்வினை தராது என்று சொல்லி இந்த அமைப்பை நிறைவுபடுத்தினார். எது அறிவுறுத்தல் என்ற பகுதி. இது நெஞ்சை நோக்கி சொன்னதும் நெஞ்சை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னதுமாக எண்ணுதரமா இருக்கு. இருந்தாலும் அவருடைய நெஞ்சுக்கல்ல இதெல்லாம், நம் போன்றவர்களே நெஞ்சுக்கு என்பதை பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திரு அம்மானை

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 78வது பதிகம் 3வது பாடல் மாட்டினின் மனத்தை. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை குறைந்த திருநேரிசை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயின்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தேவு, பண் காந்தார்,

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா சேந்தனார் அருளி செய்த ஏகநாயகனே ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து சேந்தனார் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறையின் பிற்பகுதியாகிய திருப்பல்லாண்டிலிருந்தும் ஒரு பாடல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை உள்ள திருக்குறுந்தொகை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருவையாறு தென் திருக்கையில எனப் போற்றப் பெறும் திருத்தலங்கள் திருக்காளத்தி, திருச்சிராப்பள்ளி, திருகோணமலை என்பனவாம். இவைகள் மலைத்தலங்கள். மலை என்பது இன்றி நம்மை மலைக்க வைக்கும் மாமலைப்பதி திருவையாறு. ஆதலால் தான் அப்பர் பெருமானுக்கு அற்புதமான கைலைக் காட்சி கிடைத்தது போலும். செண்டாடு புனற்புன்னியாம் காவிரியில் நீராடி கல்யாண சிந்து எனும் கரையில் எழுந்தருளியுள்ள ஓலமிட்ட விநாயகரை உவந்து தொழுது குங்குலியக்கலைய தூபகுண்டம் கடந்து ஆட்கொண்டார் அடிபணிந்து அம்பொன் திருவாயில் கடந்து ஐயாற்றுப் பெருமானின் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். சூரிய புட்கரணையை அடுத்து சுடர்விட்டு பிரகாசிக்கும் தென்கையிலாயம் ஞான தபோதனரை அழைக்கும் ஞானபீடம். திருநின்ற செம்மை திருநாவுக்கரசர் திருமேனியை நாளெல்லாம் பார்த்து நாவினிக்கப் பாடலாம், நம்மை மறந்து ஆடலாம். ஆடி அமாவாசை என்றல்லவா அப்பமூர்த்திகள் கைலைக் காட்சி கண்டார். அந்நாள் விழா அடியார்கட்கு அற்புத திருநாள். அடுத்து வடகையிலாயம் வலம் வந்து நுழைந்தால் ஐயாற்றியம் பெருமானார் அற்புதப் பேராலயம். திருவையாறு அமர்ந்ததேனை கண்ணினார் காணப்பெற்று கருதிற்றே முடிந்தவாறே என்பார் உடைய அரசு. தீண்டா திருமேனியாக ஐயாற்றியம் பெருமான் விளங்குகிறார். கயிலை மட்டுமல்ல காசிக்கு நிகரான தலமும் கூட. அம்பொர் கயிலைக்கு அதி விரைவில் எழுந்தருள அகத்தியர்க்கு வழிகாட்டியவர் ஐயாற்றுப் பெருமான் என்பது புராணம். காண்டற்கு அறிய கயிலையாளியை காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடி கசிவினார் தொழுதியிருந்த கலைவாய்மைக் காவலராம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐயாற்றில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய பதிகங்கள் பல. அவற்றுள் ஆறார் திரிபுரங்கள் எனத் தொடங்கும் திருத்தாண்டகத் திருப்பதிகத்தில் ஆறாமுதே ஐயாரன்னே எந்தென்றே நான் அறற்றி நெய்கின்றேனே என்று உருகும் திறம் நம் நெஞ்சை நிகழ்விக்கும். விழிமலர்கள் நீர் உகுக்கும். இறைவனது அருட்குணம் அருட்செயல் என்பவற்றை வகுத்து எடுத்து பல தொடர்கோவையாக முன்னிலை வகையில் அமைத்து ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற திருத்தாண்டகத் திருப்பதிகத்தை பாடியருளினார் அப்பத்தம்பிரானார். ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற தொடரில் ஓசை எனப்பட்டதும் ஒலி எனப்பட்டதும் வேறு வேறு என்பர் சான்றோர். ஓசை ஒலி என்பன சத்தம் நாதம் என்னும் பொருளுடையன. வெற்றோசையை ஓசை என்றும் பொருள் ஓசையை ஒலி என்றும் வழங்குவதாக அறிஞர்கள் கருதுவர். பதினோரு பாடல்களிலும் தமக்கு திருவடி சூட்டிய திறத்தைச் சொல்கிறார் அப்பரடிகள். ஐயாறு அகலாத செம்பொற்சோதியை அகம் நெக உருகப்பாடிய திருத்தாண்டகம் ஓசை ஒலியலாம் ஆனானியே எனும் பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சாய்க்காடு. பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி. திரு இருக்கு குரல் பன் கொல்லி. திருச்சி

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருப்பழனம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேர்சை, திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கழிப்பாலை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டராகம், இராகம் பந்துவராளி, திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரார்த்தனை 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பாத்திரம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் பாத்திரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பன்னீர் விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தகது அஞ்சு பருதி குடலில் உமிழ்கின்றதே உக்குள் பற்று விட்டோ கருதி தொழு கழப்பாதமும் தைத்தலமும் பாதமும் கைத்தலமும் நாங்குள் நீத்த சுருதிப்பதல் முழங்க

சுடலை பொடியும் படுதலை மாலையும் சூழ்ந்த மடலை பொலிமலர் மாலை நெல் தோல் மேல் மயிர்கயிரும் மடலை பொலி அயில்

திகழ்த்தில்லை அம்பலத்தால் தவன் அடியிட்ட கண்ணினுக்கோ அவள் அன்பினுக்கோ அவுணரே செடியிட்ட வாழ் துயர்

அகழ் சோழ் மதில் தில்லை அம்பல கோத்த அடியமுகழ் சோழிலையும் முகைகளும் ஏயும் கொல கற்பகத்திலே திகழ் சோழ் மலர் மழை தூவி திரள் பயில் சிந்தையராய் புகழ் சோழி மயவர் போத்தி தொழு நில் பூந்தல் புழில் சோழ் புலியோர் புலி செம்புல அம்பலத்து வேந்த தனக்கல்தே ஆட்டைவது எல்லே விரிதுணி மேல் ஆழ்தல் பழைய அவிழை அல்பாகிய பண்டை பறை சேர்ந்தன கொடுக்க

தொழில செய்யப்ப தவர் யாரில் ஏற்பிடையாய் தாவு தொழில் பட்டடே தன்னல் மாலைய சாரதிய நேவிரத தொட

அவள் தில்லை அம்பலத்து மேதக கோயில் கொண்டோ சேயவள் வீரணக்குடிவாய் போதக போர்வை பொறிவாள் அறவரை பொங்குசின சா

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு செருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடு கையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக ஏடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நட்டபாடையினுடைய மூன்றாவது கட்டளை வானில் பொலிவெய்தும் என்ற பதிகத்தினுடைய சந்தமாக அமைந்திருக்கிறது. இந்த மூன்றாவது கட்டளையினுடைய சந்தம்

என்ற சந்த அமைப்பு இந்த மூன்றாம் கட்டளையாகிய நட்டபாடை பண்ணினுடைய மூன்றாவது கட்டளை வானில் பொலிவெய்தும் என்ற திருப்பதிகத்துக்கு ஆகி வந்தது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 8. வழங்குபவர் தர்மபுரம் ப. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

என்ன உருவத்துல பிறந்தாலும் சரிதான், என்ன ஜாதியில பிறந்தாலும் சரிதான், என்ன மிருகமா பிறந்தாலும் சரிதான், அங்கே சிவன் வந்து உனக்கு அருள் செய்வான் என்பது பொருள். எங்கேனும் யாதாகி பிறந்தடினும் தன் அடியார்க்கு இங்கே

தாராபுரத்து அருமணி அடி பணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் உள்ளாகி பெறலாமே என்று பத்து பாட்டு பதிகம் என்று சொன்னால் பத்து பாட்டு பதினோரு பாட்டு திருஞான சம்பந்தத்தில் பதினோரு பாட்டு தவறாமல் இருக்கும். சில பதிகங்கள்ல பன்னெண்டு இருக்கும். நாவுக்கரசர்ல பத்து பத்து பத்து பத்து பத்து தான் இருக்கும். சிலதுல பதினொன்னு இருக்கும். ஒரு பதிகத்துல பாத்தீங்கன்னா முப்பது பாட்டு இருக்கு. ஒரு பதிகத்துல பாத்தீங்கன்னா இருபது பாட்டு கூட இருக்கு அவர்கிட்ட. அப்படி இருக்கிற தவறு என்று எண்ணி விடலாமோ? கிடையாது. கூட கிடைச்சா சந்தோஷம் தானே இல்லையா? குறைச்சலா கிடைச்சாதான் சந்தோஷம் வருத்தம் இல்லையா? கூட கிடைக்கணும் சந்தோஷம் தானே இல்லையா? பஸ்ல டவுன் பஸ்ஸா இருந்தா அஞ்சு பைசா பத்து பைசா கால் ரூபா வரைக்கும் கிடைக்கல. வெளியூர் போற பஸ்ஸா இருந்தா விரைவு பரிசா இருந்தாக்கா அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் மூணு ரூபாய் கூட கிடைக்க மாட்டேங்குது. சில்லை இல்லையா? என்ன சொல்ற? என்ன கொடுத்து வாங்கிட்டு ரொம்ப நல்லா கணக்கு நல்லா போட தெரிஞ்சிருக்காங்க. மூணு ரூபாய் நாலு ரூபாய் கூட குறைச்சு கொடுத்துருக்கு. அவர் பெரியவர் என்ன பண்ணினார்? நான் சைதாப்பேட்டையில ஏறினேன். அவர் வயசானவர், கை பையில இந்த என்னென்னமோ சாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஏறின. ஐயா உட்காந்துக்குன்னு சொல்லிட்டு உட்காரட்டு. உட்கார்ந்த உடனே என்ன பண்ணார் அவர்? என்ன பண்ணார்? இந்த பைய பிரிச்சு ஒரு கணக்கு எழுதினார். கணக்கு எழுதிட்டு வெண்டைக்காய் நாலு ரூபா, கொத்தமல்லி ஒரு ரூபா அப்படின்னு எழுதிட்டு வந்து கண்ணாண்ட ஒண்ணு எழுதினார். சொல்லலாமா வேண்டாமான்னு இருக்கு எனக்கு. கண்டக்டர்னு போட்டு அந்தாண்ட வேற ஒரு சொல்ல சொல்லி போட்டார். அதை நான் சொல்ல மாட்டேன். அந்த சொல்ல தெளிவான அவர் சொன்ன எழுதுனதை நான் சொல்லக்கூடாது பப்ளிக்ல. கண்டக்டர்னு போட்டு அந்தாண்ட என்னமோ ஒண்ணு எழுதிட்டார். தகாத சொல்லு எழுதிட்டார். எழுதிட்டு பத்து பைசா போட்டார். ஆக பத்து பைசா அதுக்கு கிடைக்கலன்னு அவர் வருத்தப்படுத்தானே செய்யறார் இல்லையா? இப்ப நமக்கு பத்து பாட்டுக்கு முப்பது பாட்டு இருக்கு சந்தோஷம் தானே நமக்கு இல்லையா? அப்படி இருக்கு. ஆக இந்த திருப்பதியத்துல கடைசி பாட்டு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகிறார் சுவாமி. திருஞான சம்பந்தருடைய கடைசி பாட்டு அவர் பதிகத்தை பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்று எழுதிப்பார் என்று நான் சொன்னேன் அல்லவா? அவனை சொல்லி பார்ப்போம். இன்பங்கள் தருவானே தத்துவனே கண்ணடைந்த மது

சம்பந்தனுடைய தமிழை படித்தவர்களுக்கு பொன் கிடைக்கும். சரி, பொன்னடைந்தார் போட்டார். போகங்கள் பல அடைந்தார் போடுறது. போகம் என்பது அனுபவித்தல். இன்னைக்கு நாம போகம் சொன்னா வேற யாரையோ ஒண்ணுக்கு மாத்திரம் தான் நாம பொருள் பண்றோம். இல்ல, கிடையாது. நல்ல வயிறார சாப்பிடுறதும் போகம் தான், உடம்புக்கு நல்ல ஆடையை உடுத்துறதும் போகம் தான், நல்ல வீட்டுல குடியிருக்கிறதும் போகம் தான். அது அனுபவித்தல் என்ற பொருள். பொன்னடைந்தார் போகங்கள் பல. சில பேருக்கு நல்ல பெரிய வீட்டுல இருப்பான், அவருக்கு இருக்கிறதுக்கு முடியாது. அவன் வீட்டுல சாப்பாடு இருக்கும், அரிசி சாப்பாடு சாப்பிடுவான். அப்படியே சாப்பிட்டாலும் இவ்வளவு சோறு தான் தீங்கன்னு வச்சுப்பிடுவான். என்ன பண்ணுவான், என்னது பிரயோஜனம், அவ்வளவு சொத்து கிடைச்சி என்ன பிரயோஜனம் இல்லையா? எனக்கு தெரியும் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு 7 ரைஸ் மில், சாரட்டு ஆனா 6-ல் இருந்து 8 வரலையும் ஒரு ரைஸ் மில், 8-ல் இருந்து 10 வரலையும் ஒரு ரைஸ் மில், 10-ல் இருந்து 12, ரெண்டுல இல்ல. வேலைக்காரி சமயக்காரன் படுத்து தூங்குறான், இவர் படுத்து தூங்குறதுக்கு இருக்கோ இல்ல, இவர் இருக்கிறது பூரா அங்க ரைஸ் மில்ல தான். அந்த போகத்தை அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்ல. சுவாமி சொல்றாரு, பொண்ணும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, பொண்ணும் போகமும் ஒருத்தனை கிடைச்சானா அவன் புண்ணியவானாக இருக்க மாட்டான் நிச்சயமாக. கையில பணம் நிறைய கிடைச்சதுன்னு சொன்னா அவன் வந்து போக்கிருத்தனம் பண்ணாமல் இருப்பானா? இந்நாட்டு குடிமகனாச்சு அவன், இந்நாட்டு பெருங்குடிமகனாக இருப்பான். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு மனைவியா போறும் பத்தாதே, என்னமோ தப்பெல்லாம் பண்ணுவான். வாரியார் சாமி சொல்லுவார், ஒரு பார்த்தா சீட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்து, அதுக்குதான் போவான், கோயிலுக்கா போவான், போக மாட்டானே. சாமி சொல்றார், என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவனுக்கு பொண்ணும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும், அவன் புண்ணியவானாகவும் இருப்பான். சாமி சொல்றாரு அப்படி நிச்சயமா. ஆமா.

சிறையில் சில காலம் இருந்துவிட்டு மறுபடியும் தன்னுடைய யாத்திரையை தொடங்குகிறார். யாத்திரையை தொடங்கி அவர் பாடி வைத்த பாடல்கள் நமக்கு இருக்கிறது. நாம விரும்பாத குறை ஒன்றுதானே தவிர, அவர் எழுதி வச்சதுல ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்தது இன்னைக்கு 400 பதிகம் இருக்கிறது, 4000 பாடல் இருக்கிறது. ஐயோ சாமி, எல்லாம் கிடைக்கலையே, 16000 பதிகம் பாடினார் என்று வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு 1000 பதிகம் கூட இல்ல, நமக்கு கிடைச்சிருக்கு 300 பதிகமா நம்ம தான் கிடைச்சிருக்கு. அதை பார்த்து அவன் அழுதான் ராஜராஜ சோழன். நாம அழவா செய்யறோம் இல்ல, வேற ஒரு மதத்துக்கு நூல் போடலன்னு சொல்லிதான் கண்ணதாசன் வச்சு வேற ஒரு நூல் எழுத சொன்னார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அல்லவா? தெரியலையா? இதான் சொல்லட்டுமா அந்த நூலுடைய பேர்? வேண்டாம். நமக்கு அப்படி நூல் எழுத சொல்லணுமா? தேவையா? கிடையாது. பாருங்க, எழுதி வச்ச நூலே நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லை என்று சொல்வதை விட அறிவில்லை, அன்பில்லை. அப்படிதான் அவன் சொல்லிக்கணும் இல்லையா? என் மேல வருத்தப்படாதீங்க. ஆக திரு மயேந்திரப்பள்ளி என்ற ஒரு ஊருக்கு போறார் சுவாமி. அதுதான் என்னுடைய குருநாதன் அவதார தலம். வேலா இது பிறந்த ஊர். எனக்கு ஆசான் திருமுறையை சொல்லிக் கொடுத்தவர் 6 வேலாயுதவர். அவர்கிட்ட படித்தவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 பேர் 200க்கு மேல ஓதுவாரா இருக்கான். எந்த ஓதுவாரும் ஒரு ஓதுவார் ஒரு 100 ஓதுவாரை தயார் பண்ணவன் இந்த நாட்டிலேயே கிடையாது. ஆமா, பாரியார் ஒரு தடவை அவரை பார்த்தது பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்தார். வேலாயுதம் ஓதுவார், ஓதுவார் ஃபேக்டரி வருது பாருங்க அப்படின்னாரு. ஓதுவார் ஃபேக்டரி அப்படின்னாரு. என்ன அர்த்தம்? ஃபேக்டரியிலிருந்து எண்ணில்லாத சாமான்களை எண்ணி செய்து அனுப்புறான், ஓதுவாரை தயார் பண்ணி அனுப்புறான் சொல்லிட்டு வேலாயுத ஓதுவாரை ஓதுவார் ஃபேக்டரி. தன்னை தேய்த்துக் கொண்டு அத்தனை ஓதுவார் தயார் பண்ண வேற எவனும் அந்த மாதிரி செய்ய முடியவில்லை. இருந்தா சொல்லுங்க பாடலாம். ஒரு 100 ஓதுவாரை தயார் பண்ண ஒரு ஓதுவார் இருந்தா சொல்லுங்க. எனக்கு 50 வருஷத்துல எனக்கு தெரியல, கிடையாது. இப்ப நான் கூட என்ன பண்ண முடியுது? 100 கச்சேரி வேணா பண்ணிருப்பேன், 200 கச்சேரி வேணா பண்ணிருப்பேன், ஒரு 500 கேசட் வேணா பாடியிருப்பேனே தவிர ஒரு 100 மாணவனை தயார் பண்ணேன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட தயார் பண்ணுங்க ஒரு 4 பேர் 5 பேருக்கு மேல கூட கிடையாது. 2-3 பேர் தான் எனக்கு விரல் விட்டு என்றாப்புல தான் இருக்க தவிர விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு இல்லை. அவர் வேலாயுத ஓதுவார் பிறந்த ஊர் அந்த திருமயேந்திரப்பள்ளியை போய் சுவாமி பாடுகிறார். அபூர்வமான ஊர் அந்த ஊர். கோயிலைத்தான் கோயிலையும் அல்லது அந்த ஊர் சிற்றரசன் ஒருவனுடைய மாளிகையோ வெள்ளக்காரன் பீரங்கி வச்சு தகர்த்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆமா, வெள்ளக்காரங்கள் நம்ம நாட்டை மேல வேற யாரும் வருத்தப்பட மாட்டீங்களே, பெரும்பகுதி அழிக்கத்தான் செய்தான். தன்னுடைய நிலையை நாட்டிக்கொண்டான். எவ்வளவோ கட்டப்பட்டு கத்தியின்றி ரத்தமின்றி தேடி கொடுத்து விட்டான் ஒரு கிழவன். சுதந்திரம் என்ற பேர்ல என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டில். ஏதோ மனிதனாக உழவி கொண்டிருக்கிறோம், உழட்டும். ஆக வெள்ளக்காரன் அங்க ஒரு பெரிய சிற்றரசனுடைய மாளிகையை பீரங்கியினால தகர்த்தான் என்று வரலாறு எழுதி வைக்கிறார்கள். அந்த ஊர்ல பாடிய திருப்பதிகத்தை இப்போது பாடி பார்த்தோம்.

வரலாறு எழுதும் பொழுது பாடல் பெற்ற கேத்திரத்திற்கு வரலாறு எழுதியவர் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் அப்படின்னு ஒரு பெரியவர். அவர்தான் சிவத்தல மஞ்சரின்னு ஒரு நூல் எழுதினார். அதுல இந்த பாடல் பெற்ற கேத்திரத்துக்கு எப்படி போகணும், எங்க ரயில்ல இறங்கணும், ரோட் நல்லா இருக்கா, எப்படி போகணும், கார்ல போகலாமா இல்ல நடந்துதான் போகணுமா, அந்த ஊருக்கு எத்தனை பதியம் இருக்கிறது, யார் பாடியிருக்கா அப்படின்னு எழுதினார் அவர். கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் என்று அவருக்கு பேர். அவருக்கு அப்புறமா சில பேர் எழுதினார்கள். அதை விட இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தி காஞ்சி காமகோடி பீடத்திலிருந்து திருமுறை தலங்கள் என்று ஒரு நூல் வெளியாகி அதுல பூரா ஜெய செந்தில்நாதன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். மிக அழகான நூல், மிக அழகாக இருக்கார். தேவார திருவாசகத்தை எழுதினதோடு வரலாமல் அந்த ஊர் வரலாறுகள் முதற்கொண்டு எழுதி வச்சிருக்கார். மிக அற்புதமான நூல், எனக்கு அது கிடைக்காமலே இருந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு, வச்சிருக்கேன். அதை ஒழிந்த போதெல்லாம் படிச்சு பாத்துக்குவேன். அது நன்றாகவே இருக்கிறது அந்த நூல். இப்ப கொஞ்சம் அது கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு கேள்வி. அவர் எழுதும்போது இந்த கலிக்காமூரை பத்தி எழுதும்போது என்ன எழுதி வைக்கிறார், அந்த ஊர்ல ஒரு சிற்றரசன் இருந்தான். அவன் என்ன பண்ணினானா, காட்டுக்கு ஒரு நாள் வேட்டையாட போனான். விளையாட்டாக என்ன பண்ணினா, தன்னுடைய மனைவிக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினான். காட்டுல அரசன் இறந்து விட்டான்னு போய் மனைவி கிட்ட போய் அரசு கிட்ட போய் சொல்லி விட்டுனுட்டான். தவறான சொல்லு இல்லையா, விளையாட்டா சொல்லிவிட்டான். இவன் போய் அரசு கிட்ட போய் சொல்லிவிட்டான், ராஜா புலிவாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. சொன்ன உடனே அவன் இறந்து போயிட்டான். இவன் வீட்டுக்கு வந்தான், ராணி இறந்து போயிட்டான். இது பாபம் அல்லவா, சொல்லால் வந்த குற்றம். அது திருஞான சம்பந்தர் சொல்லுவார், சொல்லால் வருகிற குற்றம், மனத்தில் நினைக்கிற குற்றம், செயலால் வருகிற குற்றம், இது மூணும் போகணும்னா திருநாரையூர் சிவனை வழிபடும்பர். குற்றம் வருவதற்கு இது மூன்று வழிதான், புண்ணியம் வருவதற்கு மூணு வழிதான். ஆகவே சொல்லால் சொன்னா அந்த ராணி இறந்து போயிட்டா, அதுல இருந்து அவனுக்கு மனசு சரியா இல்ல. நாம விளையாட்டா சொன்னோம், இப்படி போய் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட்டு தினந்தோறும் என்ன பண்ணா, 1000 பேருக்கு சோறு போட்டான். அந்த மனச்சாந்திக்கு ஆக வேண்டி ஒரு நாள் கனவுல ஆண்டவன் வந்து சொன்னானா, உனக்கு இந்த பாபம் போகணும்னு சொன்னா நீ இந்த இப்படி சாப்பாடு போட்டுக்கிட்டே இரு, என்னைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பெரியவர் வந்து இங்க சாப்பிடுவார், அவர் சாப்பிட்டாருன்னா இந்த 6 மணி தானே அடிக்கும், அப்படி அடிச்சுன்னா அந்த பெரியவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம், அன்னைக்கே உனக்கு இந்த பாவம் போயிட்டுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னானா இறைவன். அப்படி தினந்தோறும் சாப்பாடு போடுவீர்னா ஒரு நாள் 6 மணி அடிச்சது, அப்படி ஒரு பெரியவர் வந்து சாப்பிட்டாரு, அவர் தான் பட்டினத்தார் என்று எழுதி வைக்கிறார் அவர். இந்த வரலாறு அவர் எழுதியிருக்கிறார். நல்லா இருக்கு பாத்தீங்களா, கதையாக இருந்தாலும் எழுதி வைத்திருந்து நல்லா இருக்கல்லவா. அப்படி அந்த திருக்கலிக்காம ஒரு தரிசனம் பண்ணி பதியம் பாடிவிட்டு அந்த ஆண்ட திருக்காட்டுப்பள்ளி, கீழே திருக்காட்டுப்பள்ளி, மேலே திருக்காட்டுப்பள்ளின்னு ஒண்ணு இருக்கு, தஞ்சாவூர் கண்ணாண்ட இருக்கிறது. நான் அந்த ஊருக்கும் பாட போயிருக்கேன், இந்த ஊருக்கும் பாட போயிருக்கேன். சொல்ல போனா பாடப்பட்ட கேத்திரங்கள் பூரா நான் பாடியிருக்கிறேன், போயிருக்கிறேன். ஆமா, சொல்ல போனா அந்த தமிழ்நாட்டுல நான் போகாத பட்டி தொட்டியே இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்ப என்னால முடியல, போறதில்ல. அந்த ஊருக்கு போய் பதியும்

பாட்டுக்கு ஒரு பாட்டு தானே சொல்றீங்க நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்காகத்தான் பதிகம் பூரா பாடி வச்சிருக்கேன். திருஞான சம்பந்த பூரா 96 கேசட். இந்த டேப்பை சுத்தி விட்டுட்டு புத்தகத்தை வச்சுட்டு படிச்சுக்கலாம். இது வந்து சாம்பிளா தான் இங்க நான் பாடி காட்டுகிறேன். அவ்வளவும் பாடுறது என்பது முடியாது இல்லையா. அதனால ஒவ்வொரு பதிகம் ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு உங்களுக்கு நினைவூட்டி சொல்லுவேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சிதம்பரத்துக்கு போகிறார் சுவாமி. சைவத்துல கோயில்னு சொன்னா சிதம்பரத்தை தான் குறிக்கும். தேவாரத்தில் பாத்தீங்கன்னா சிதம்பரம்னு இருக்காது. தேவார புத்தகத்தை எடுத்தீங்கன்னா கோயில்னு தான் இருக்கும். என்ன அர்த்தம்? சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னாலே சிதம்பரம் தான் என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஊருக்கு என்ன பெயர்? தில்லைவனம் என்றுதான் பெயர். திரு ஆலங்காடு என்று இருக்கிறது அல்லவா, திரு பனையபுரம் என்று இருக்கிறது அல்லவா. பனைமரத்தின் கீழே சுவாமி இருந்தான், அதனால பனையபுரம். ஆலங்காட்டுக்கு ஆலமரத்தின் கீழே இருந்தான், ஆலங்காடுன்னு பேர். அந்த அந்த ஊர்ல தில்லை என்று ஒரு செடி இருந்தது, ஒரு மரம் இருந்தது. இப்ப அது இல்லை என்றும் தெரிகிறது சாமி. அந்த தில்லை சிதம்பரத்துக்கு அண்ணாண்ட ஏதோ சில ஊர்கள்ல இந்த தில்லை என்ற மரம் இருக்கிறது என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தில்லை வனம் என்றுதான் பேர். மதுரை என்ற சொல்லு கூட கடம்ப வனம் என்றுதானே அந்த ஊருக்கு பேர். மதுரை என்ற சொல் வந்ததுதானே. ஆமா, சாமிநாதன் தானே எனக்கு பேர். தருமபுரம் சாமிநாதன் அல்லவே. தருமபுரம் சாமிநாதன் என்பது இடையிலே வந்ததுதான். தருமபுரம் இடையிலே வந்ததுதானே. அப்படி மதுரை என்ப சொல்லும் கூடலாலவா என்று சொல்லும் பின்னால வந்ததுதானே. அதற்கு கடம்பவனம் என்றுதானே பேர். அதுபோல சிதம்பரத்திற்கு தில்லை என்றுதான் பேர். சிதம்பரம் என்பது அந்த மந்திரத்திற்குத்தான் பேர். அந்த மந்திரத்தினுடைய வலிமை இந்த ஊர் பேரையே விழுங்கி விட்டது. அதனால்தான் சிதம்பரம் என்று தெரிகிறது. அந்த ஊருக்கு போறார் நமது ஆண்டவன். அங்கே பாடி ஆடி காட்டிய ஊர் தைப்பூசத்தில் ஆடி காட்டினான் என்று வரலாறு. பதஞ்சலி வியாகரவாத முனிவருக்காக அவன் ஆடி காட்டினால் தைப்பூசத்தன்னைக்குதான் ஆடி காட்டினான். இன்னைக்கு தைப்பூசம் சொன்னா என்ன வந்து விடுகிறது? வடலூர் வந்து போச்சு இல்லையா. அவன் தைப்பூசமா வடலூர் அப்படின்னு வந்திருக்கு. தைப்பூசத்தான் அவன் ஆடி காட்டினான். அந்த ஆடலை சொல்லும் பொழுது தாபுக்கரசர் மனித பிறவியும் வேண்டுவதே.

பஞ்சாட்சர வடிவமாகவே சிவன் இருக்கிறான், நடராஜ பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். சில படத்துல பாத்தீங்கன்னா இந்த விதித்த காலில் அப்படின்னு எடுத்து போட்டுப்பாங்க பாத்திரீங்களா. ஆமா, இந்த வடிவத்திலேயே அவன் இருக்கிறான் என்பதுதான் பொருள் என்று சொல்லுவார்கள். படைக்கலமாக நாமத்தை எடுத்து அன்று என்னாவிற் கொண்டேன். இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார், அது படைக்கலம் போல, ஒரு கவச்சம் போல, என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எனக்கு தெரியுமா, நமச்சிவாய மந்திரம் தான் படைக்கலம். படைக்கலம்

0: திருநாவுக்கரசன் முன்றையே தோன்றிவிட்டார். சீர்காழியில இப்படி ஒரு குழந்தை திருமுறைப்பாலை உண்டு பாடியது என்று கேள்விப்பட்டார் சுவாமி. யாரு? அப்பர் சுவாமி கேள்விப்பட்டார். திருநாவுக்கரசர் என்ற பெயர் ஆண்டவன் கொடுத்த பெயர். மறுநீக்கியார் என்பதுதான் அவங்க தாய் தந்தை இருட்ட பெயர். திருநாவுக்கரசருக்கு தாய் தந்தை இருட்ட பெயர் மருள் நீக்கியார். என்ன பொருள்? மயக்கத்தை தீக்கிறவன் என்று பொருள். மருள் மயக்கம் நீக்கியார். சரி, குற்றாயினவாறுனு ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை பாடின திருவதிக வீரட்டானத்து சிவன் உனக்கு திருநாவுக்கரசு என்ற பெயர் இருக்கட்டும் என்று சொன்னானாம். ஆமா, சீர்காழியில இப்படி ஒரு பிள்ளை ஆண்டவன் கொடுத்த பாலை கொடுத்துவிட்டு பாடினார் என்று கேள்விப்பட்டார் அப்பர் சுவாமிகள். நேர சீர்காழி போனார். அவரை பார்த்து வணங்கணும் என்ற நோக்கத்தோடு போறார். கண்ட உடனே கீழே விழுந்து கும்பிட்டார். அவர் தோலை பிடிச்சு தூக்கி என்னுடைய அப்பர் மாதிரி இருக்கிற அப்பரே எழுந்திருன்னு சொன்னாராம். ஆனால் அவருக்கு அப்பர்னு பேர். இவ்வளவு பெரிய மனிதர், ஆண்டவனுடைய அருளை பெற்றவர், அவர் காலில் விழுந்தார். ஏன் அவர் பெரியவர் என்று நினைக்கிறார் நாவுக்கரசர் அல்லவா? அப்படி அற்புதமான பதிகத்தை பாடுகிறார் நாவுக்கரசர். அந்த ஊருக்கு போறார் சுவாமி திருஞான சம்பந்தர்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு வைகாவூர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை பண் சாதாரி ராகம் பந்துவராளி திருச்சிற்றம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: உழைத்து பெறுவதனால் எதிரே இருந்தது. ஆனால் உடம்பும் கூடாது, உள்ளமும் கூடாது. நானும் திருவள்ளுவர் பாருக்கே சொல்லுவாரு, ஏண்டா சிரித்து நிற்கட்டா நீரவர் சாப்பாடு கொஞ்சம் கூட அதிகமாக சாப்பிட்டாரு, இப்போ அளவாக சாப்பிட்டாங்க. இன்னைக்கு எப்படி பூரா சாப்பாடு தான் அதுதான் எல்லாருக்கும் நான் அங்கே வாங்கினேன். அதனால பேராசு பெரிய போய் சொல்ல பார்த்து நாம கிராமம் நாம வந்து மாதிரியில போட்டா மாதிரிக்காய் கண்ணு தீபா வளர்த்துலாம் முதலாளர்களாக அன்னைக்கு அவர்களுக்கு மாதிரி வர முடியுமா? அதனால பேராசி தான் பெரும்பாலும் அதை சொல்லி சொல்றா. ஆமா மன வயல்படுத்த அவங்களுக்கு புரியுது, அவங்க இருக்காங்க நம்ம புரியாங்க பட்டியல் இல்ல பட்டியல் இல்ல சின்ன ஒரு விரும்பாமல் இருப்பதுதான் வேண்டாம் வீடும் வேண்டா என்னென்ன குரங்கள் எல்லாம் தான் இருக்க வேண்டும். மனம் திகழ்ச்சிகள் எட்டும் ஏழையும் அறியமாறு அங்கம் கேட்டா ஐந்து விதமான வேண்டிய செய்வார். ஐந்து விதமான வேண்டும் அதனால நல்ல திருமணத்தை
3: அப்படியே அவங்களுக்கு பார்ப்பேன். அவன் ஒரு சங்கீதம் ஓமமாக
2: நிறைவாக விலை நெருமையினுள் வெயில் செறிப்பவரும் நேரிகள் வெயிலுலகத்திலே ஒளிதரவனும் அருகில் ஓமபுரியல வயல்களெல்லாம் நல்ல விலை விளைச்சல் பொன் போட்டா போகும். அது எப்பமாக வயலானது வெளிச்சமா இருக்கலாம். எதனால என்ன அங்கே அந்த தண்ணீர் மட்டும் இல்ல, தண்ணீர் போட்டுவதற்கு வந்து பவனங்களை இந்துக்களை கொண்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு வந்தா ஆனால் வயலான பவனம் வயல் இந்துக்கள் இருப்பாங்க. இதனுடைய ஒளிப்பு இருந்தோம் அதனால இவையெல்லாம் இருக்கும்படியாக கொண்டிருக்கின்ற எங்களுடைய நோம் புரியுதான். மேதிகள் மெய் குளத்தலை ஒளிதரவர்கள் அருமையா இருக்கிற வயல்தான் இந்த பவளத்துக்கள் இருக்கும். ஆனால் மாயனுடைய முடியும் அருமையான செழிப்பாக முடியும். இங்கே இருக்கின்ற இந்த இந்த முறை பற்றிய பங்கேற்கை கணித எழுத்தில் காந்த செல்வன் காரியம் ஞானம் வந்த அணித எதிர்பாளர் பக்கத்தில் அமரவசிப்பார். இப்படிலாம் படிக்கிறது கேட்டா இதுக்கு என்ன பயனாரு அமரலோகத்தில் வாழ்வாங்க வாழ்வும் வானையும் தெய்வத்து வருகின்றன. அமரலோகத்தில் இருப்பாரு திருக்குறள் திருமணியும் ஒன்றாக இருக்கிறது சொன்ன அப்படின்னு தெரிவித்து வந்ததாக வையத்தில் வாழ்வாங்க வாழ்வும் வானையும் தெய்வத்து வைக்கப்படுறாரு. இந்த நாள் இருப்பவர்கள் அருமையாக இருக்கும் அமரலோகத்தில் இருப்பாரு.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: தலம் திரு ஆரூர் பூங்கோயில், திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்பர் சுவாமிகள் நான்காவது திருமுறை திருக்கொண்டீச்சரம். இந்த திருக்கொண்டீச்சரம் என்று சொல்லக்கூடியதிலே இந்த ஆன்மாவானது எந்த நிலையிலே இருக்கிறது என சொன்னால், மாயையிலே மயங்கி நம்மை வந்து யார் இயக்கி கொண்டிருக்கிறார் என சொன்னால், ஒருவனுக்கு ஒரு இடமா இருக்கலாம், சமயத்தில் ரெண்டு அதிகாரிகளுக்கு மத்தியில் அகப்பட்டு ஒருவனும் ஒரு இன்னல் படுவது உண்டு. ஆனால் நம்மை அதிகாரம் செய்து நம்மை அடிமைப்படுத்த 96 பேர் நம்ம உடம்புக்குள்ள கிடக்கிறார். 96 பேர் யாரெல்லாம்? 36 தத்துவங்கள், 60 தாத்துவியங்கள், இதிலே அகப்பட்டு இருக்கின்றேன் என்று இந்த உயிரினுடைய நிலையினை அப்பர் சுவாமிகள் கூறுவதை அழகாக சொல்லிக்காட்டுகிறார். பொக்கமாயின்ற பொல்லா புழுமிடை உடைக்கொள் ஆக்கை, பொக்கமாய் நின்ற பொல்லா புழுமிடை உடைகொள் ஆக்கை, தொக்கு நின்று ஐவர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று 5 பேர் இருக்கிறான். 90 அறுவரும் சுயக்கம் செய்ய, 96 பேர் மிக்கு நின்று இவர்கள் செய்யும் வேதனைக்கு அலந்துவோனே. கருவிலே இருக்கின்ற பொழுது உன்னை நினைந்து நான் கனிவிருவேன் நினைச்சு வந்தது. ஆனா இங்கே 96 பேர், இந்த 5 பேர் நம்மள பக்கத்துல இருந்து அதிகாரம் பண்றான். செக்கரே திகழமேனி திருக்கொண்டீச்சரத்துளானே. ஆகையினாலே இந்த 36 பேர்களிடம் இந்த ஆன்மா பட்டிருக்கிறது. வேதனைக்கு அலந்து போனேன் என்று அழகாக உயிரினுடைய நிலையை அப்பர் சுவாமிகள் கூறுவதை இங்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார். ஒரு உண்மை தெரிந்து கொள்ளணும், அப்பர் சுவாமிகள் என சொல்லுகின்ற பொழுது இந்த அப்பர் என்ற சொல்லாட்சி திருமுறையிலே எங்கே வருகிறது? அப்பர் என்பதற்கு 2 பொருள் உண்டு. அப்பூ என்கின்ற அந்த கங்கையை தாங்கியவர் அப்பர், அப்பன் என்று பொருளும். இன்னொன்னு அப்பர் என்பது தூய தமிழ் என்னவென்று கேட்டால் தந்தை என்பதிலே வரும். ஆனால் அப்பர் என்பதை திருமுறையில் எங்கே வருகிறது என சொன்னால், தலைவன் என்ற பொருளிலே, எஜமானன் என்ற பொருளிலே வருகிறது. இந்த அப்பர் என்ற சொல்லினை திருமுறையிலே கையாள்பவர் அப்பர் சாமிகள் தான். திரு கொண்டீச்சர அந்த திருப்புகலூர் பரிகத்தை, திருப்புகலூர் பரிகத்தில் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய உடம்புக்குள்ளே 96 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 60 தாத்துவங்கள் சேர்ந்து என்னை தலைவன் போல் இருந்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே என்னால் இதை தாங்க இயலவில்லை என்று அப்பர் சுவாமிகள் அந்த திருப்புகளும் பரிகத்தில் சொல்லி காட்டுகிறார். 30, 36, 30, 30, 36, 30 எவ்வளவு? 96. 30, 36, 30 இடுபுறம்பை அப்பர் போல் ஐவர் வந்து, அப்பர் யாரு? தலைவன் போல, தலைவன் போல அவன் வந்து, அப்பர் போல ஐவர் வந்து. ஏற்கனவே 36, இப்ப அவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்குவதை போல 5 பேர்கள். அப்பர் போல் ஐவர் வந்து அது தரு இரு

0: அறியீரே. ஆக இந்த ஆன்மாவுடைய நிலை என்ன? 96 சத்துவங்களுக்குள்ளே அங்கு அடைபட்டு கிடக்கிறது. இந்த ஆன்மாவானது 5 புலன்களுக்கு அங்கே அடிமையாக இருக்கிறது என்பதை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு பாடல், இந்த உயிரானது எப்படி இருக்கிறது என சொன்னால், இந்த பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு அண்ணன் ஒருவரை அடுத்த திருப்பாட்டாக சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்திருக்கின்ற அந்த திருவிடை மருந்து பதிகத்திலே உள்ள ஒரு திருப்பாடலை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். கழுத்திலே அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பாடல், ஐவகை ஐவகை ஐயர் அவராகி, ஐவகையர் ஐயர் அவராகி. இந்த ஐயர் என்ற சொல்லுக்கு, ஐ என்பதற்கு தலைவன் என்ற பொருள். என் ஐ முன் நில்லன் மின், இந்த 5 பேர்களும் எனக்கு தலைவன் போல் வந்து ஆட்சி செலுத்துகிறார்கள். ஐவகையர் ஐயர் அவராகி, ஐயர்னா தலைமை பெற்று, ஐவகையர் ஐவர் அவராகி ஆட்சி கொண்டு ஒரு நாள் அவர் நீங்கார். அதான் ரொம்ப முக்கியம். லைபோல வேடர் எடுத்து அகப்பட்டு கொண்டிருக்கின்ற இவரை தான்மா மீள முடியாது துடிக்கின்றது. அவ்வகையர் வேண்டுவதானால் அவரவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வகை அறியேன். கையொன்று செய்ய விடியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நான் ஒன்று பேச. ஒவ்வொன்றும் அதன் பக்கத்திலே இருக்கிறது. ஒரு உல குற்றம் அதனில் வான் முதலைகள் 5 அப்படி சொன்னீர்கள். முதலை வந்து ஒருவரை பற்றும் தப்ப விடாது, தன்போல இருக்கும். 5 முதல்களை பற்றி 5 திசைக்காக இருக்கன்னா அந்த அவன் என்ன ஒரு நிலைமையில் இருப்பான் என்பதை சிந்திக்கிறான். இதைத்தான் செல்வகை அறியே சிவலோகா தீவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு வகை அருளா இடை மருதூரை எந்தை பிரானே. நான் எந்த விதத்திலே இதிலிருந்து மீளுவேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்ப இதனுடைய பொருள் என்ன? இந்த ஆன்மாவானது 5 முறை வேடர் இடத்தை அகப்பட்டு அது மீள முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகிறார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் 6வது திருமுறையிலே வருகின்ற திரு கொண்டீச்சரம் ஒரு பதிகம், வரையிலே புலன்கள் ஐந்தும், வரையிலேன புலன்களை அடக்க இயலவில்லை. வரையிலே புலன்கள் ஐந்தும் வரையிலா பிறவி மாய, வரையிலா பிறவி, இந்த புலன்களை அடக்காத காரணத்தினாலே அளவற்ற பிறப்புகளை அடைகின்றேன். குறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழியும் காணேன். இந்த உடம்பில் இருந்து இந்த உயிர் போகின்ற வழியும் எனக்கு தெரியவில்லை. அறையிலே மெழிலும் நாகத்து அண்ணனே அஞ்சல் என்னாய் திரையுளாம் பழனவேலி திரு கொண்டீச்சரத்துடானே. அதனாலே இந்த 5 புலர் வேடரிடத்தே இருந்து நீர்தான் என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த 5 புலர் வேடம் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது? அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று இருக்கிறது இந்த 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொன்று யமனாக அமைகிறது. 11வது திருமுறையிலே பட்டினத்தடிகள் கோயில் 4 மணி மாலையில சொல்லி காட்டுறார். இந்த விட்டில் இருக்கிறதே சுடரிலே சென்று விழுந்து ஏதோ பொருளில் நினைந்து அந்த விட்டு சுடரிலே சென்று விழுந்து அது கண்ணாகி இந்திரத்தியால் அணிகிறது. அசுனமா என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கானது தன்னுடைய காது யமனாகி அது விழுகிறது. இதெல்லாம் செய்து நிறைய இருக்கு. நம்ம கலாவாசத்தை பற்றி இதை மீண்டும் ஒருவன் சொல்றேன். அதாவது இந்த அசுனமா விலங்கு இசையை நன்றாக கேட்கும், ஆனால் பறையோசை துடி ஓசை போன்ற வல்லோசையை கேட்டால் உடனே உயிர் போய்விடும். அதனுடைய உடல் அமைப்பு அப்படி, காது அமைப்பு அப்படி, வல்லோசை கேட்டால் உயிர் போயிடும். எனவே அசுனமா காதியமனாக இருக்கிறது. வண்டானது தன்னுடைய மூக்கினாலே மலரிலே இருக்கிற மனத்திலே விழுந்து தேனை முகர்ந்து மயங்கி அந்த மலருக்குள்ளேயே விழுந்து இதழ்கள் விடப்பட்டு அது இறந்துபடுகிறது. மீனானது தூண்டி உள்ளிலே இருக்கின்ற அந்த சிறு புழுவிற்கு ஆசைப்பட்டு நாக்கினாலே அது சிக்கி அது அழிகிறது. யானையானது ஸ்பரிச உணர்ச்சியினால் அது இறக்கிறது. இதை 11வது திருமறையிலே கோயில் 4 மணி மாலையில பட்டத்தார் பற்றி காட்டுகிறார். மின்னு விளக்கத்து விட்டில் போலவும் ஆசையா பரிசத்து யானை போலவும் ஓசையின் விழிந்த புல்லும் போலவும் வீசிய மனத்தின் வண்டு போலவும் வளைவாய் தூண்டிலின் உள்ளிரை விழுங்கும் பன்மையின் போலவும். இப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு புலன்கள் பகை. ஆனால் இந்த அஞ்சுமே சேர்ந்து பகையானது மனுஷ ஒருத்தன் தான். அதனாலே தான் என்னாலே மீள முடியவில்லை என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் இங்கே அந்த அருமையான ஒரு விண்ணப்பத்தை இங்கே வைத்து காட்டுகின்றார். அடுத்தபடியாக நம்முடைய அடுத்த திருப்பாடலானது, அதாவது வரைகிலேன் புலன்களைந்தும் என்ற பாடலுக்கு அடுத்தது கழுத்திலேன் என்று தொடங்குகின்ற அருமையான ஒரு பாட்டு. அப்பர் சுவாமிகள் நான்காவது திருமுறையிலே திருவதியை வீரட்டத்திலே வரக்கூடிய இந்த அருமையான ஒரு பாடல். கழுத்திலேன் காமம் என்னோய் காதன்மை என்னும் பாஷம் ஒழித்திலேன், உண்கண் நோக்கி உணர்வெனும் இமை திறந்து விழித்திலேன், வெளியில் தோன்ற வினை எனும் சரக்கு கொண்டேன், அழித்திலேன் அயர்ந்து போனேன் அருகை வீரட்ட நீரே. அதாவது எல்லா பொருளுக்கும் குணம் குணி என்று ஒன்று உண்டு. சிவபெருமானிடம் அங்கே குணமாக இருப்பது, அங்கே இச்சை கிரிய ஞானம் அந்த குணம் சிவத்திடம் இருக்கிறது. உயிர்களிடமும் இந்த இச்சை கிரிய ஞானம் இருக்கிறது. உயிர் குணி குணம் இச்சை கிரிய ஞானம். ஆனால் அதில் தொழிற்படாதபடி இந்த உயிரானது ஆணவமனத்தால் அங்கே மூடப்பட்டிருக்கிறது, மாயில் அமிழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்தல் வேண்டும்? இறைவன் ஏன் இந்த உடம்பை கொடுத்திருக்கின்றான்? அங்கே உடம்பு ஞானம் என சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு கண்ணினை திறந்து பார்த்தால் என்னாகும்? அந்த உள்ளிருக்கின்ற அந்த உணர்வெனும் இமை திறந்து வெளியிலே இருக்கின்ற கண் புறப்பொருளை காட்டும். ஆனால் நம்முள் இருக்கின்ற நிலைமையினை, உண்மையினை, ஞானத்தினை காட்டுவதற்கு நமக்குள் ஒரு இமை திறந்து காணுதல் வேண்டும், உட்கண் வைத்து நோக்குதல் வேண்டும். அந்த உட்கண் வைத்து நோக்காத காரணத்தினாலே நான் இன்னும் பிறப்பு இறப்பிலே அகப்பட்டு கிடக்கின்றேன் என்று சொல்லி காட்டுறார். எனவே இறைவனாரவன் நமக்கு புறக்கண்ணே கொடுத்ததை போல அகக்கண் ஒன்று இருக்கிறது. அது ஞான நோக்கு. அந்த ஞான நோக்கு நான் இன்னும் திறக்கவில்லை. எனவே உன்னிடம் ஞான நோக்குக்கு உரிய அந்த சாதனம் உள்ளது. அந்த ஞான நோக்குக்குள்ள கண்ணை திறந்து வார் என்று கூறுவதை போல சொல்லி காட்டுகிறார். உணர்வெனும் இமை திறந்து, இந்த செய்தியை அப்படியே நம்முடைய திருமுறை சொல்லுவார். முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பது எங்க? அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அதனாலே நகக்கண்ணை வைத்து நாம் திறந்து காணுதல் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து இந்த ஆன்மாவாகிய நாம் பெருக்கரிய இந்த பிறவியை பெற்று நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த மாயையிலே சிக்கி மேலும் வரக்கூடிய பிறப்புக்கு விதையை ஈட்டிக் கொண்டிருக்கிறது இந்த ஆன்மா. அதைத்தான் மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணரமாட்டேன், மறுமையை உணராமல் மனத்தை மாட்டினேன். மாயாபோகங்களிலே என் மனதை போய் நான் செலுத்தி விட்டேன். மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணரமாட்டேன், மூட்டினான் முன்னை நாளே முதல்வனை வணங்க மாட்டேன். பாடியில் நாய் போல் நின்று பற்றதாம் பாவம் தன்னை ஈட்டினேன், களைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. ஆகையினாலே நான் இந்த மாயையிலே சிக்கிக் கொண்டு மேலும் மேலும் வினையினை ஈட்டுகிறேன். இந்த உயிர் எந்த நிலையே இருக்கிறது? அங்கே இருவினை ஒப்பு மலமரி பாவம் சத்தினி பாவம் எய்துவதற்காக மாயில் அமிழ்த்தப்பட்டது. ஆனால் இது மாயையிலே மனத்தை மாட்டி அது எது செய்து கொண்டிருக்கின்றது? மேலும் மேலும் பிறப்புக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் அழகாக சொல்லி காட்டினார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். சொக்கநாத வெண்பாலை சொல்லி காட்டுவார். உன்னை சிங்காரித்து உன்னழகை பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். பார்க்க வேண்டிய உன்னை பாராமல் இந்த மாயாவாரிய பொருளிலேயே நான் நோக்கம் கொண்டு இடர்பட்டேன். இந்த வார்த்தையை கவனிக்கணும். குருஞான சம்பந்தர் இவ்வளவு நுட்பமா சொல்ற, உன்னை சிங்காரித்து உன்னழகை பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். ஏன்? பொன்னை அறிவையை நினையும் அன்பிலே இருக்க உன்தாள் தருவையோ சொக்கநாதா. ஆகையினாலே இந்த பொன்னை அறிவையரையே நினைக்கின்ற இந்த போகப் பொருள்களில் மாய காரியங்களிலே என்னுடைய மனத்தை நான் செலுத்தி நான் என்ன செய்து விட்டேன்? நான் மேலும் பிறப்புக்கு வழிவகுத்து விட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்லிக் கொடுங்க. திருமுறைகளிலே நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் என்று ஞானாசிரியன்மார்கள் கூறுவார்கள். இப்ப இந்த இடத்திலே மாற்றினேன், மனத்தை மாற்றினேன்கிறார். மாயிலே மனம் வைத்தேன் என்றால் உடனே அப்பர் சுவாமிகள் மனமானது இதிலே பதிந்திருந்தது என்பது பொருள் அல்ல. எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்கள் உலகோர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்வார்கள். மணிவாசகம் சொன்னார், தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவுள். அப்போ தையலார் மையம் தாக்கியதன் பொருள் எடுத்துடக் கூடாது. ஞானாசிரியன்மார்கள் ஒரு குற்றத்தை சொன்னால் இதை நான் செய்தேன் நான் செய்தேன் என்றார், அது உலகோர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்லுகின்றார் என்றுதான் நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து அழகாக 23வது திருப்பாடல் நம்முடைய அருமையான ஒரு செய்தி. பழியுடை யாக்கை தன்னில் பாழுக்கே நீர் இறைத்து வழியிடை வாழமாட்டேன் மாயமும் தெளியவில்லை. அதாவது இந்த பெருக்கு அறிய இந்த யாக்கையை பெற்றும் கூட அங்கே பால் நிலத்திலே நான் நீர் பாய்ச்சி அது விரயமானதை போல என்னுடைய உடம்பை பிறப்பை கெடுத்து விட்டேன். அழிவுடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்றேன் கடவுள் வீரட்ட நீரே. கடலிலே கட்டப்படாத ஒரு மரக்கலமானது காற்றினாலும் அலையினாலும் அலைக்குண்டு இருப்பதைப் போல நான் இந்த பிறப்பிலே அலைக்கொண்டிருக்கிறேன் பிறப்பு இறப்பு என்று. காரணம், இந்த பெருவிற்கரிய பிறப்பினை பெற்றும் கூட நான் என்ன செய்யவில்லை, நான் அந்த அசைவற்று இருக்கக்கூடிய நிலைவினை பெறவில்லை என சொல்லி காட்டுவார். இதைத்தான் சித்திர வாக்கனை சொல்லி காட்டுவார். அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி உயிர் 4 மாதமா குயவனை வேண்டி 10 மாசமா வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி உடம்பு, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அது சித்திர வாக்கில இந்த உடம்பை பெற்று பயனற்று இருக்கின்றோம் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்றார். எனவே நம்முடைய உடம்பை எல்லாம் நாம் பெற்றிருப்பது அவனுக்கு ஆட்படுத்துவது என்பதற்காக தான் திருவங்க மாலை என்றே வருகிறது. அதற்கு அடுத்தாற்கொன்று நாம் எப்படி இந்த கருவி கரணங்களை சிவன்பால் பதிய வைக்க வேண்டும் என்பதற்கு அழகாக ஞான நூல்களிலே ஒன்றாக இருக்கின்ற 11ஆம் திருமறையிலே சேரமான் பெருமான் அருள் செய்த பொன்வண்ணன் தந்தாய் இருக்கிறார். இந்த கருவி கரணங்களை எல்லாம் மடைமாற்று செய்து சிவத்திடம் பதிய வை, எப்படி பதிய வைக்க வேண்டும் அழகாக சொல்லி காட்டுகிறார் சேரமான் பெருமான். சிந்தனை செய்ய மனம் வைத்தேன், யாரு சிவத்தை பற்றி சிந்தனை செய்ய மனம் வைத்தேன், செப்ப நாமைத்தேன், வந்தனை செய்ய தலையமைத்தேன், கை தொழ அமைத்தேன், வந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன், மெய் அரும்ப அமைத்தேன், வெந்த வெண்ணீர் அணி ஈஷர்க்கு இவை யான் விதித்தனவே. வந்தனை செய்ய மனம் அமைத்தேன், இறைவனை என் நம்மையும் உறவாக்க கட்டுவதற்கு அந்த அன்பெனும் கயிறு தான். ஆனால் இந்த அன்பெனும் கயிறுவை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செல்வத்திலும் மாதர்கள் மேலும் வைத்து நாம் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுறார். அடுத்து இந்த பிறவியை பெற்று இந்த உலகின் கண்ணை இப்படித்தான் ஆள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானாசிரியர்மார்கள் திருமுறையிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சித்தாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விதிபடி நான் இன்னும் நடக்காமல் வீணடித்துக் கொண்டிருக்கின்றேனே. எனவே விதிவழி இன்னும் நடக்காமல் நான் விலங்குக்கு சமமாக அமை இருக்கின்றேன் என்று அடுத்த திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது குலம் கொள்ளேன் குணம் கொள்ளேன், குலம் கொள்ளேன்னு அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். நற்குலத்தில் பரவா தன்மை, அதாவது குலத்திற்கு உரிய ஆச்சாரத்தை பேணாமை. ஒருவன் எக்குலத்திலே இருக்கின்றாலும் அந்த குல ஆச்சாரத்தை பேணுதல் வேண்டும். சாதி குலம் பிறப்பு என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. சாதி குலம் பிறப்பு போகம் எதை எதை அனுபவிக்க வேண்டும், ஆயுள் இத்தனையும் சுவாமி நிர்ணயிச்சுதான் அனுப்புறார். அது குல ஆச்சாரம் என்று இருக்கிறது. உதாரணமாக விசாரசர்மர் சண்டேஸ்வரர் விசாரசர்மர் திருவடியை போகின்ற பொழுது ஆயம் பசுவினை அடித்து விட்டார். உடனே அந்த விசாரசர்மன் பசுவினை அடித்து விட்டாயே, இனி இந்த பசுக்களை நானே மேய்ப்பேன். அந்தனகுலத்தைச் சார்ந்த சிறுவன் பசு நான் மேய்ப்பேன். பசுவினை மேய்க்கின்ற அதிகாரம் உரிமை தகுதி இறைவனால் கொடுக்கப்பட்டது ஆயிரம் குலத்துக்கு தான். ஆனால் இந்த குழந்தை என்ன சொல்றது, இனிமேல் நானே நிறைக்கு மேய்ப்பேன், நானே மேய்ப்பேன் என்று விசாரசர்மன் தான் முதல்ல சொன்னார். ஏன் எப்படி சொன்னார், அந்த பசுக்களை பேணுவதற்காக. உடனே பசுக்களை அவர் ஓட்டி செல்லவில்லை, அந்த நகர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களிடம் கேட்டு கொலாச்சாரத்துக்கு இது ஒவ்வாது, ஆகையினாலே சிறப்பாக எனக்கு அனுமதி வேண்டும் என்று அனுமதி கேட்டுதான் பசுக்களை மேய்த்தார். இது பெரிய புராணத்தில் சேர்க்கிறார், இதை விளக்கமும் சொல்லி காட்டுறார், துறக்கமாக குறிப்பாக சொல்லி காட்டுறார். குணம் கொள்ளேன், குணம் கொண்டேன், இருக்க வேண்டிய நற்குணங்கள் இல்லை. குறியும் கொள்ளேன், நல்ல குறிக்கோள் என்னிடம் இல்லை. குற்றமே பெரிதுடையேன், யாரு குற்றங்களை தான் பெருக்கிக் கொண்டு செல்கிறேன். கோலமாய நலம் கொள்ளேன், நான் கொள்ளேன், ஞானி அல்லேன், நல்லாரோடும் இசைந்தில்லேன். ரொம்ப இது ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவார் நாரனே, ஞானத்தால் தொழுவார் தொடக்கன்று ஞானத்தால் இதை நானும் தொழுவேனே. எனக்கு ஞானம் இல்லாவிட்டாலும் ஞானமுடையவர்கள் பக்கம் சென்றால் எனக்கும் சித்தித்திருக்கும். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நல்லவரோடு இசைந்திறேன், நடுவேன் என்ற விலங்கனேன், விலங்கலாது ஒளிந்தனேன். அந்த விலங்காவது சில முறைமைகளை மரபுகளை பின்பற்றும் நான் மாறி இருக்கின்றேன். வெறுப்பனவும் மிக பெரிதும் பேச வல்லேன், எது எது ஆகாதோ அதை விரும்பி செய்கின்றேன். இளம் கொல்லேன், இறப்பதே ஈயமாட்டேன், என் செய்வேன் தோன்றினேன் ஏட ஏனே. எனவே இப்படி இருக்கின்ற நான் இந்த நிலையிலே இருக்கின்றேன் என்று அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட பாடல் அப்பர் சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார். கருமுற்ற நான் முதலாகவும் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும், நானும் கிடந்து அளந்து ஏய்த்து ஒளிந்தேன். திருவற்றூரா, திரு ஆரவாயா, திருவாரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே. இந்த இடத்திலே உயிரினுடைய நிலைமை பற்ற வேண்டி சிவத்தை பற்றாது, எதையோ பற்றி வீணடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பற்ற வேண்டி சிவத்தை பற்ற வேண்டும். ஆக இந்த அகப்பற்று புறப்பற்று என்பதை எந்த ஆன்மா விடுகிறதோ அந்த ஆன்மா தான் சிவத்தை பற்றும். ஆகையினால ஒரு பற்றிலாமையும் கண்டு இறந்தார். ஆகையினாலே அகப்பற்று புறப்பட்டு அறுத்து பற்றற்ற நிலையில் தான் உயிர் சிவத்தை அடையும் என்று சொல்லி இந்த உயிரானது பற்றிலேயே அகப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார். அடுத்து அழகாக 26வது திருப்பாடல் சுந்தரருடைய தேவாரம். பந்தித்த வல்வினை பற்ற பிறவிப்படும் கடற்பரப்பு தவிப்பானை. இந்த உயிரானது அரைக்கடைத்துக் கொண்டிருக்கின்றது என சொன்னார், வினைகளை ஈட்டுகிறது என சொன்னார். அதிலிருந்து மீள்வதற்கு இந்த ஆன்மாவுக்கு இயலாது, முடியாது. அப்ப அதை செய்யக்கூடிய மீட்கக்கூடிய மீட்பர் யார், நம்முடைய பெருமான் ஒருவனே. அதைத்தான் பந்தித்த வன்வினை பற்ற பிறவிப்படும் கடல் பரப்பு தவிர்ப்பானே. எத்தனை சுந்தரமூர்த்தி நாயனன் ஒரு பாட்டாளராக சொல்கிறார், நமக்கு முக்தி பேரு, நிலை பேரு, வீடு பேரு தரக்கூடிய தன்மை சிவபெருமான் ஒருவருக்கே வேண்டும். முத்தா முத்தி தரவல்ல முகின்மென் முலையாளுமை வந்தான். எனவே அவன் ஒருவன் தான் உயிராக உனக்கு முக்தி தருவான். பண்டித்த வல்வினை பற்ற பிறவி கொடர் கடற்பரப்பு தவிர்ப்பானை. சந்தித்த திரளால் பணிபூட்டி தவத்தை ஈட்டு தம் அடியவர்க்கு சிந்தித்ததற்கு எளிதாய் திருப்பாரும் சிவலோகம் திறந்தேற்ற வல்லானை. தன்னை சிந்திப்பவர்களுக்கு அவன் எளிமையாக இருக்கின்றான். ஆன்மாவை இதை உணர்ந்து கொள், வந்திப்பாத மனத்தில் உள்ளானே. ஆன்மாவே நீ சிவத்தை நினைத்தார் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்ளுவான். அதனால்தான் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்ளுவான் என்பதற்காகத்தான் முருகனுக்கு புகன், மனமாகிய கோயிலே இருப்பவன். சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் இல்லங்குடியான். இந்த குடி பழங்குடில் தோறும் என்று சொல்கிறார், இந்த இல்லத்திலே வந்து குடி கொண்டிருக்கிறான். அதனால்தான் சிவபெருமானுக்கு இல்லங்குடியான் பேர். எனவே வந்திப்பார் மனத்தின் உள்ளானே, வலி வலம் தன்னே கண்டு உண்டேனே, கண்டேனே என்று சொல்லி காட்டுறார். அடுத்து அழகாக சொல்லி காட்டுகிறார் அருமையான ஒரு பாட்டு 27வது அந்த திருப்பாடல். கூச நீக்கி, குற்றம் நீக்கி, சற்றமன நீக்கி, நான்மா கடையிலேறுதல் வேண்டும் என சொன்னால், கூச நீக்கி, கூச்சம் நீக்கணும். எதுக்கு கூச்ச போடுகிறான், அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஒருவன் சைவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சைவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்பது சூத சங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருநீர் அணியணும், ருத்ராட்சம் தாங்கணும். எத்தனை பேர்கள் திருநீர் அணிவதற்கு கூச்சப்பட்டு ஒரு விரலை எடுத்து துடைக்கிறான், அதுலேயும் ஒருத்தர் பேஸ் போடுற எடுத்து அதை போடுறார், ஏதோ வெள்ளதையா தெரியணுமா. ருத்ராட்சம் அணிவதற்கு கூச்சப்படுகிறான். இந்த இரண்டும் இல்லைனா அவன் சைவனாக முடியுமா? சூதசங்கிலே சொல்லி காட்டுகிறார், நீரு கண்டிகை கொள்ளும் நியதியர் ஏறும் ஐந்தெழுத்து எண்ணும் உழத்தினர், மாறில் பத்தியில் பூசை வயக்கினர், ஆறு சூடிய அடியவராவரால். அடியவன் என்று சொன்னால் திருநீரு ருத்ராட்சம் இருக்கணும். ஐந்தெழுத்து ஓத வேண்டும், பூசையிலே கலந்து கொள்ளுதல் வேண்டும், பூசை கேட்டுதல் வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கின்றாய், அதான் கூச்சம் நீக்கி குற்றம் நீக்கி என்று அழகாக சொல்லிக்காடார். கூச்சம் நீக்கி குற்றம் நீக்கி, நம்மிடம் இருக்கின்ற ஆன்ம குற்றங்கள் நீக்கி, செற்ற மனம் நீக்கி, ஒவ்வொரு பொருள் மீது செல்லுகின்ற அவாவினால் வருகின்ற அந்த கோபம் செற்றத்தை நீக்கி, வாசமல்கு குளனார்கள் வஞ்சமனை வாழ்க்கை ஆசை நீக்கி, அன்பு சேர்த்தி இவைகளெல்லாம் மழை மாற்று செய்து சிவத்திடம் அன்பு சேர்த்து, என்பு அணிந்து ஏறு ஏறும் ஈசர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. எனவே நாம் இந்த இவைகளை எல்லாம் சிவத்தின் மால் அந்த அன்பினை நாம் பதிய வைத்தல் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆன்மாவானது, ஞாபகப்படுத்துகிறேன், அந்த ஒன்பதாவது மாதத்திலே கருவிலே அதற்கு உண்மை தெரிந்தது, வைராக்கியம் இருந்தது. ஆனால் இந்த மாயைக்குள் வந்தவுடனேயே அது தன்னுடைய நிலை அப்படியே முற்றிலும் மாறுபட்டு விட்டது. அதை எப்படியெல்லாம் மாறுபட்டு இருக்கிறது, எப்படி கடைத்தேற்றுதல் வேண்டும், எப்படி மடை மாற்று செய்தல் வேண்டும் என்பதைத்தான் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டப்பட்டுகிறது. அடுத்து மூன்றாவது அதிகாரமாகிய இருள் மல நிலை. இந்த இருள் மல நிலை என்பது சைவர்கள் கண்டிப்பாக நாம் இதை ஊன்றி படிக்க வேண்டிய ஒரு அதிகார செய்தி. அதை அடுத்த நாளிலே திருவருள் கூட்டி வைக்க நான் சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம், திருக்கழுக்குன்ற திருப்பதிகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அருளுதரோ பெருங்கருணை பெற்றினோ

சிறு

네.

கருக்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருளையினாலே இன்று திருவாசகம் போற்றி திருவகவல் 41 வரி முதலாக விளக்கஞ்செய்ய எண்ணுகிறேன். உயிர்கள் உலகத்திலே தோன்றுவது முதலாக கடவுளை அடைகின்ற வரையிலும் அந்த உயிர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு மறுதலையாக பல வகையான துன்பங்களை உயிர்கள் சந்தித்து அதிலே வெற்றி பெறுவது என்பது சாமான்யமாக இல்லை. அப்படிப்பட்ட அந்த செயலைத்தான் இந்த போற்றி திருவகவரிலே விளக்கமாக சொல்கிறார். உயிர்கள் தோன்றுகிறது, கொஞ்ச காலம் வாழ்கிறது, அப்புறம் இறந்து போகிறது. அப்படி தோன்றி வாழ்ந்து இறந்து போவதிலே பிரயோசனம் கிடையாது. தோன்றுதல் வாழ்தல் இறத்தல் என்பது எல்லா உயிர்களுக்கும் இயல்புதான். எல்லா பிராணிகளும் தோன்றுகிறது வாழ்கிறது, அப்புறம் காலம் வந்தால் இறந்து போகிறது. மனிதனும் அதை போல தோன்றுகிறான் வாழ்கிறான் இறந்து போகிறான் என்றால் மனிதனுக்கும் அந்த பிராணிகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும். இப்போ பட்சி ஜாதிகள் மிருக ஜாதிகள் தோன்றுகிறது, அந்த ஜாதிக்கு தகுந்தார் போல வாழ்கிறது, அப்புறம் இறந்து போகிறது. மனிதன் தோன்றுகிறான், இந்த ஜாதிக்கு தகுந்தார் போல வாழ்கிறான், அப்புறம் இறந்து போகிறான். அதனாலே மனிதனுக்கும் அந்த பிராணிகளுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. பிராணிகள் தோன்றுகிறது, அதற்கு இயல்பாயுள்ள குணத்தின்படி வாழ்கிறது, அது வந்து குழந்தை குட்டிகளை பெறுகிறது, அப்புறம் காலம் வந்தாலும் இறந்து போவான். அதே போல மனிதன் தோன்றுகிறான், அவன் மனைவி மக்கள் முதலான போக போக்கியங்களை பெற்று கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இறந்து போகிறான் என்றால் இது ஒரு பெரிய வாழ்க்கை. இந்த வாழ்வை பெரியோர்கள் வாழ்வு என்றே சொல்லுவதில்லை, இது சிறு வாழ்வு. பெருவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. அந்த பெருவாழ்வுதான் கடவுளை அடைவதற்காக வாழ்வது. கடவுளை அடை, நீ வாழ்கிறாயா என்றால் வாழ்கிறேன். எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் அதற்கு ஒரு நல்ல பதில் இருக்கும். லாலா பாட்டைக்கு வருகிறாயா? வருகிறேன். எதற்காக வருகிறாய்? திருவாசகம் சொல்ல வருகிறேன் என்று சொல்லுவோம். சும்மா சுத்தி பார்த்துட்டு போலாம்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாததான். லாலாப்பாட்டை சுத்தி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னா அறிவில்லாத இன்ன காரியத்துக்காக சென்றேன் என்று அந்த காரியம் உயர்ந்த காரியமாக இருக்கணும். அந்த காரியம் உயர்ந்த காரியமாக தாலா பாட்டைக்கு போனேன், சினிமா பார்க்க போனேன் அப்படின்னா அது ஒரு பிரிசு இல்லை, அது ஒரு காரியம். அது போல இந்த ஜென்மம் வந்திருக்கிறது என்றால் இது முன்னே எங்க இருந்தது என்பது தெரியாது. இப்பொழுது இங்க வந்திருக்கோம், எங்கே போவோம் என்பதும் தெரியாது. எங்கே போவோம் என்பதும் தெரியுமா இருக்காங்க சொல்ல முடியாது. எங்கிருந்து வந்தோம் என்றும் சொல்ல முடியாது. நீங்க எந்த ஊர் என்றால் இப்ப இருக்கிற உரை சொல்லு. இங்க முன்னே தெரியாது. அந்த போல எங்கே செல்லுகிறோம் என்று கேட்டாலும் தெரியும், எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்று கேட்டாலும் சொல்ல தெரியாது. அதனால வாழ்கின்ற காலத்திலே பற்ற வேண்டியதை பற்றி பெற வேண்டியதை பெறுவது வாழ்க்கைக்கு லட்சணம். அதனால அப்படி பற்ற வேண்டியது பெற வேண்டியது நமக்கு மேலே உள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் உபகாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற கடவுளை நினைந்து வாழ்தல், கடவுள் திருவடியை அடைதல், இதுதான் கடவுளை நினைந்து வாழ்தல். கடவுளுடைய திருவடியை அடைதல், முடிவிலே நீ எங்கே போகிறாய் என்றால் கடவுளிடத்திலே போவேன் என்று சொல்ல வேணும். கடவுளிடத்திற்கு போவேன் என்று சொல்ல வேணும். இப்ப நதி புறப்படுகிறது என்றால் அந்த நதி எங்கே செல்கிறது? கடலை நோக்கி செல்லும். கடலிலே சங்கம் ஆகிவிடும். இப்படி கடலிலே சங்கம் ஆகிவிட்டால் அது கடல் என்ற பெயரை பெற்றுவிடும். சிறிய நதியும் பெரிய பெயரை பெற்றுவிடும். கடல் நீர், ஆற்று நீர் கடலிலே கலந்து விட்டால் அந்த நீருக்கு கடல் என்றுதான் வரும். அது போல யாரு சிற்றறிவுடையதாயிருக்கிற ஆன்மா பேரறிவுடையதாயிருக்கிற கடவுளோடு கலந்து விட்டால் அதுவும் பேரறிவு புடை பொருளாக மாறுகிறது. அதனாலே வாழ்கிறாய் என்றால் எதற்காக வாழ்கிறேன் என்று கேட்டால் கடவுளை அடைவதற்காக வாழ்கிறேன். அதுதான் லட்சியம். வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் சொல்லும். லட்சியம் இல்லாத குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. அது அப்பர் சுவாமி பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாரதம் மேல நாய் கழிந்த நாளும் பால நாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாரதம் மேல நாய் புரியும் உங்களுக்கு. கோதை மாரதம் மேல நாய் குமாரபுருவன் மேல நாய் கழிந்த நாளும் மெலிவோடு நூப்பு வந்து கோல நாய் கழிந்த நாளும் குறிக்கோடிலாது கட்டேன் சேலுள்ளாம் பலனை வெளி திருக்கொண்டி சரத்துடானே என்பது அப்பர் தேவா. அதனாலே வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய அறிவு செயல் சிந்தனை எல்லாவற்றையும் கடவுளத்துல ஈடுபடுத்தி வாழும். அதனால உலகத்தை விட்டு வாழ்தல், உலகத்துல வாழ்ந்து கொண்டே கடவுளத்திலே தன்னுடைய அறிவு செயல் சிந்தனை எல்லாவற்றையும் செலுத்தி கொண்டிருப்பது. சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்று இல்லார்
அந்தி வண்ணர்தம் அடியவருக்கு அபு செய்வித்து கந்தை கூடுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் என்பது அமர்நீதி நாயனார் கூறான். அதனாலே உயிர்கள் தோன்றுவது முதலாக தாய் கற்பத்தில் இருக்கும் போது 10 மாதமும் துன்பத்தை அடைகிறது, பிறந்த பிறகு துன்பத்தை அடைகிறது, அப்புறம் வயது வந்து உலக வாழ்க்கையில ஈடுபட்ட போது துன்பத்தை அடைகிறது, அப்புறம் கடைசியா ஆயால என்னமா போறான்னா பலரும் வந்து அழ கடைசியா துன்பம். அதுலதான் வந்து அப்படி இல்லாம இது துன்பத்துக்கு இடையிலையும் நிலைத்த இன்பம் தருகின்ற பரம்பொருளை நினைந்து மனம் வாக்கு காயங்களாலே வாழ்த்தி வணங்கி அந்த கடவுளை அடைவதற்கான முயற்சியில வாழ்கின்றதா உண்மையான வாழ்வு. அதைத்தான் சொல்லுகிறாரு மாணிக்க வாசர் இந்த போற்று திருவகவல்ல, இப்படி உலகியல்ல இருந்து அவன் தப்பி ஒவ்வொன்றிலேயும் தப்பி பிழைத்து பிழைத்தும் பிழைத்தும் அல்லவா ஒவ்வொன்றிலேயும் பிழைத்து எல்லாம் கண்டங்கிறார். செல்வமும் கண்டம், தருத்திரமும் கண்டம், கல்வியும் கண்டம். கல்வியில அது இப்ப ஒருத்தன் பெயிலா போயிட்டான்னு வச்சுக்க, உடனே அவன் என்னென்ன துன்பப்படுறான் தெரியுமா? அதே போல எல்லாவற்றிலும் வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி கிடைத்தால் வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி வந்தால் இப்படி வேலையெல்லாம் தப்பி புல்வரம்பாய பல துறை பிழை சிறிய சிறிய துறைகளாயிருக்கின்ற பல வகையான நெறிகளிலே இருந்து தப்பி பிழைத்து அதற்கு மேலே தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாயின் தொடங்குறார். தெய்வம் என்பதோர் சித்தம், இத்தனை கண்டங்களுக்கும் தப்பி பிழைத்து அதற்கு மேலே தெய்வம் என்கின்ற ஒரு எண்ணம் உண்டாகுதல், தெய்வ பொதுப்படம் பொதுப்படம் தெய்வம் என்கின்ற ஒரு சித்தம் உண்டாகுதல், கடவுள் ஒருத்தர். ஏன்னா கடவுள் கண்ணுக்கு தெரியலே இல்ல, கடவுள் நம்ம மாதிரி ஊருக்குள்ள அலைஞ்சுகிட்டாரே இல்ல, கடவுள் உண்டுன்னு நம்புறதுங்கிற சாமானியமா இல்லை. அது எத்தனையோ பிறவிகளிலே கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வந்து அதன் பிறகு ஓஹோ நமக்கு மேல ஒரு பொருள் இருக்கிறது, தெய்வம்ங்கிறது பொதுப்பட, அது தெய்வங்கள் பல, தெய்வங்கள் பல, எத்தனையோ வகையான தெய்வங்கள். பிரம்மன் முதலாக எல்லாரையும் தெய்வங்கள் தான் சொல்லுவோம். பிரம்மனும் தெய்வம், விஷ்ணுவும் தெய்வம், இந்திரனும் தெய்வம், சூரியனும் தெய்வம், சந்திரனும் தெய்வம், காளியும் தெய்வம். அப்புறம் அது கீழே இருக்கிறதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாமே தெய்வங்கள். பிரம்ம விஷ்ணு முதலான மூர்த்திகள் எல்லாமே தெய்வம்னுதான் சொல்றோம். அப்படிப்பட்ட தெய்வங்களிடத்துல பக்தி வந்து அதை விட கீழே இருக்கிற தெய்வங்கள்தான் அதிகமா பக்தி வருது. முதல்ல பலி வாங்குகின்ற தெய்வங்கள், காளிய கருப்பண்ணை மாதிரி இந்த மாதிரியான சிறு தெய்வங்கள் சொல்றது, அப்படிப்பட்ட தெய்வங்களிடத்துல பக்தி உண்டாகி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல வந்து அதுல பல ஜென்மங்கள் போய் அதிலே பல ஜென்மங்கள் அதன் பிறகு ஆகாலே சிவனிடத்திலே பக்தி உண்டு. பல ஜென்மங்கள் அப்படி போய் அதன் பிறகு ஆகாலே சிவனை நினைக்கின்ற பக்தி பல ஜென்மங்களுக்கு பிறகுதான் சமான் வரா. அது இது மாதிரி ஏதாவது வாசனை இருந்து கதை கேட்டாத்தான் வரும், இல்லையா அது வராது. இப்படி பல கோடி ஜென்மங்களை எடுத்து அதன் பிறகு சிவனிடத்தில பக்தி உண்டாகும். அதத்தான் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி பொதுவாக முனிவியலாததோர் பொருள் அது விருதம். முனிவியலாததோர் பொருள்னா சலிப்பில்லாததாய் கெடுதல் இல்லாததாய் இருக்கின்ற ஒரு பொருளை கருதல். சலிப்பில்லாததாய் கெடுதல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு பொருள் என்பதுதான் சிவம். சிவம் ஒன்றுதான் கெடுதல் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் எல்லா தெய்வங்களும் உயிர்கள் வர்க்கமாகினாலே அதற்கு கெடுதல்கள் வரும். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும் மேல்வனை இஞ்சியும். ஆதலால் இவை இலாதான் அறிந்தருள் சிவன் என்று என்பது ஞானசாஸ்திரம். அதனாலே மற்ற தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்ணும் என்றால்

சிவனை பக்தியின் முறையாக செய்து அந்த பக்தியிலிருந்து மாறாமல் இருந்து அந்த பக்தியை முறையாக செய்து அதில நிலைத்து நின்று அதிலே நன்றாக முற்றி பாஸ் பண்ணி அந்த சிவன் அருளை அடைவது என்பது சாமான்யம் அல்ல என்று சொல்லி அடுத்தாற் போல சிவபக்தி வந்துருச்சுன்னா அதை கெடுப்பதற்காக 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் வரும். எதை கெடுப்பதற்காக? சிவபக்தியை கெடுப்பதற்காக. பயிர் நட்ட உடனேயே களை வந்துருது, அப்புறம் பூச்சி வந்துருது, அப்புறம் புகையா வந்துருது, என்னென்னமோ வருது, என்னென்னமோ வருது. விளையறதுக்குள்ளே அந்த பயிருக்கு எத்தனையோ கண்டங்கள், எத்தனையோ கண்டங்கள் விளைஞ்சு வீட்டுக்கு வந்தாத்தான் நிச்சயம். அப்படி அப்படித்தானே இருக்கு. அத்தனை கண்டங்களிலே தப்பி நெல் வருவது போல பல கண்டங்கள், அதாவது 6 கோடி மாயா சக்திகள், 6 கோடி மாயா சக்திகள், அளவில்லாத சக்திகள் கெடுப்பதற்காக, கையாலே அவனுடைய புத்தியை கலைப்பதற்காக, பத்தியை கெடுப்பதற்காக அப்படி உண்டாகும்னு சொல்றத 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கி. 6 கோடி மாயா சக்திகள் அதாவது வேலையை செய்து கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா எப்படி உங்களுக்கு பக்தி நிலைக்கும்? சமானியம் அல்ல, சமானியம் அல்ல. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. அதே சிலவற்றை நமக்கு தெரிஞ்ச சில கெடுதல வரிசையா எடுக்கிறார். நமக்கு தெரிஞ்ச சில கெடுதல்களை ஆத்தமானார் அயலவர் குடி முதலிலே சொல்றார். ஆத்தமானார், ஆத்தமானார்னா நமக்கு வேண்டியவர்களா இருக்கிறவர்களே, நமக்கு சொந்தக்காரங்களேன்னு வச்சுக்கோ, நமக்கு வேண்டியவர்களா இருக்கிறவர்கள் அயலவர் கூடி நாத்திகம் வீசி நாத்தடும்பு ஏறினார். நமக்கு சொந்தக்காரனா இருப்பா, வேண்டியவனா இருப்பா, அவனே என்ன பண்ணுவான்னா, அயால இப்படி எல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு இருக்காதுப்பா, அடே சாமினா ஒரு அளவுதான் இருக்கணும், சும்மா சாமி சாமினா அதையே வேலையா காலத்தை போக்கிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு கோயில் போயிட்டாலே. அதனால கடவுளுங்கிறது அப்படிலாம் ஒண்ணு இல்லை என்று சொல்லுதான் நாத்திகம். நாத்திகம் என்பது வந்து சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, பிறப்பு கிடையாது, கடவுள் கிடையாது, பாவம் கிடையாதுன்னு சொல்றது. அப்படிப்பட்ட நாத்திகத்தை வந்து போதிக்கின்ற ஆசிரியர்கள் பல பேர், நாத்திகத்தை போதிக்கின்ற ஆசிரியர்கள் பலர் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள், அவர்கள் எப்போதுமே இருப்பார்கள். அதனாலே அவர்களால முடிஞ்ச அளவு இதை கெடுப்பதற்காக உபதேசம் பண்ணுவார்கள். அவர்கள் பண்ணுகிற உபதேசம் கடவுளுங்கிறது ஒன்று கிடையாது, கடவுளால ஒண்ணு ஆக போறது, நம்ம முயற்சி பண்ணினா நம்ம பாடுபட்டா தான் பலன் கிடைக்குது, கடவுள் கடவுள் இருந்தா பலன் வந்துருமா என்று சொல்லி கடவுள் இல்லாமையை சொல்லி அந்த பக்தியை கெடுப்பார்கள். நாத்திகம் வீசி நாத்தெலும்பு ஏறி நறுங்கிறார். அந்த அளவுக்கு பேசுறேன் நாத்திகர்கள்லாம் இப்ப கொஞ்சம் குறைவுன்னு பாக்குறேன், கொஞ்சம் குறைவு. முன்னெல்லாம் ரொம்ப பாடு விட்டு பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப பாடு விட்டு பேசிட்டு இருந்தாங்க, ஒன்னும் ஆகல, பேசி ஒண்ணும் ஆகல, அதது பாட்டுல பத்தி வளர்ந்துகிட்டு தான் இருக்குது, வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. நாத்திகம் பேசி நாத்தடும்பு ஏறினர். சுற்றம் என்னும் தொல்வது குழாங்கள் பற்றி அடைத்து பதறினர் பெருகம். சுற்றம் என்று சொல்லுவது நமக்கு சொந்தக்காரர்கள் என்பது, தாயோடு பிறந்தவர்கள், தாயின் சுற்றத்தார், தந்தையுடைய சுற்றத்தார், மனைவியின் சுற்றத்தார் என்று நம்மை சேர்ந்த சுற்றத்தார் சொந்தக்காரர்கள் பந்துக்கள் சொல்லுவோம். அது தொல் பசுக்குழாங்கள்ங்கிறார். தொல் பசுக்குழாங்கள்னா பரம்பரையா சொந்தங்கள் வந்துகிட்டு இருப்பது. பசுக்குழாங்கள்னா வந்து உயிர் வர்க்கங்கள்ல உள்ள ஒரு கூட்டம், அதாவது உயிர் கூட்டங்கள். அது பசு குழாங்கள் என்று சொல்லுகின்றபடியினாலே அது அறிவில்லாமையே குறிக்கிறது. அதை மாத்தி சொன்னோம்னா மாடுன்னு அர்த்தம். பசு அதுக்கு அது என்னன்னு சொல்லுவோம், வேற வேற மாடுன்னு சொல்லுவோம். மாடுன்னு சொன்னா அறிவில்லாமையே குறிக்கிறது. மாடுன்னா செல்வம் ஒரு கூட, அது ஒரு இது வந்து அறிவில்லாமைய குறிக்கத்தான். சுற்ற என்னும் தொல்வசு குழாங்கள் கூட்டங்கள் சொந்தக்காரர்கள் பற்றி அழைத்து, பற்றி அழைத்து என்று சொன்னால் நம்ம மீது அவர்கள் வைத்திருக்கிற பாசம், அந்த பாசத்தினால அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், இப்படி திருநீர் பூசி உருத்திராட்சம் போட்டு சிவனை கும்பிட்டு சிவபக்தியில இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. என்ன காரணம் என்றால், இந்த நூல்களை படிக்காமையினாலும், உயிரினுடைய தன்மையை தெரியாமையினாலும், கடவுளினுடைய தன்மையை தெரியாமையினாலும், நிலைத்தது நிலையில்லாதது நித்திய நித்தியம் தெரியாமையினாலும், இதெல்லாம் தெரியாமையினாலே இப்படி எல்லாம் ஜாமி கும்பிட்டு அடையப்படாதுப்பா. இப்ப நம்ம பெம்பாட்டில ஜாமி கும்பிடலையா, அதனால எப்போ ஒரு தடவை இப்படி ஜாமி கும்பிட வேண்டியதா? இந்த மாதிரி திறந்தோர் இந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் மணி அடிச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு திருநீர் இவ்வளவு எல்லாம் பூசை வேண்டியது இல்லப்பா, உத்தராசம் போட வேண்டியது இல்லப்பா, மாமசம் சாப்பிடாம இருக்கப்படாதுப்பா, சாப்பிட்டா தாப்பா உடம்புக்கு தெம்பு கொடுக்கும், அதுதான் சத்தே கொடுக்கும், அது நம்ம சாமி கடை வெட்டணும்ப்பா, வெட்டலைன்னா சாமி வெட்டி கொடுக்கப்பா என்றெல்லாம் சொல்லி அவர்கள் நம்ம மேல வச்சிருப்பா.

0: அவன் உண்மை தெரியாமையினாலே, உண்மை தெரியாமையினாலே இந்த நெறி அவர்கள் நெறி கெடுதல். அவர் சிவனை வணங்காமலும் சிவனை வணங்காமலும் மற்ற தெய்வங்களை, சித்து பிறக்கின்ற தெய்வங்களை, பேய் விசாரிகளை வணங்கி அதற்கு பலியிட்டு அதற்கு சாராய வச்சு கும்பிடுறவன் வந்து நம்மளை குற்றம்னு சொல்றான். அதான் ஒரு ஆச்சரியமா. நம்மளது உயர்ந்தது சிவநெறி, உயர்ந்த நெறி சிவன் உயர்ந்தோன், சிவநெறி உயர்ந்தது, அதுல வந்து கொண்டிருக்கிற கொள்கைகள் எல்லாமே உயர்ந்தது, எதுவும் தவறான. இது முதல்ல இந்த பழக்கம் வந்துட்டா, இந்த சைவத்திர பழக்கம் வந்துட்டா, தப்பு தவறு செய்ய அதிகபட்சம் வரா. தப்பு தவறு செய்ய மாட்டான், சிகரெட்டு குடிக்க மாட்டான், தண்ணீர் போட மாட்டான், மற்ற கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போக மாட்டான். முதல்ல இந்த கண்டிஷன் சைவத்துக்கு வந்துட்டா, முதல்ல இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். ஒருவனும் வரமாட்டான். இப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து சிகரெட்டு குடினா நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், சிகரெட்டே குடிக்க மாட்டேன்னா அப்புறம் மத்ததெல்லாம் குடிப்பானா? அது மாதிரி இந்த நெறியில வந்தவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துருவார், ஒரு நல்ல பழக்கத்துக்கு வந்துடுவார். முதல்ல மாதாபிதாவை மதிக்கணும், மாதாபிதாவை பூஷிக்கணும், குருவை பூஷிக்கணும், அன்போடு நடக்க போகணும், உயிர்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, தீய காரியங்களை செய்யப்படாது, தீயதை நினைக்கப்படாது, தீயதை பேசப்படாது, கெட்ட வார்த்தைகளை பேச. சைவத்துல இதெல்லாம் முக்கியம். மனம், வாக்கு, காயம் மூன்றும் சுத்தமா இருக்கணும். இப்ப தீய வார்த்தையை பேசணும்னு வச்சுக்கோங்க, வாக்கு அசுத்தமா போயிடும், வாக்கு அசுத்தம். அதே போல் தீயதை நினைத்தால் மனம் அசுத்தம், சீதை செய்தால் தேகம் அசுத்தம். இது எல்லாமே சுத்தம். பேசுவது சிவனை, நினைப்பது சிவனை, செய்வது சிவகாரியம். முதல்ல இந்த நல்ல பழக்க வழக்கம் வந்து கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போக விடாது. ஆகையினால இந்த பழக்க வழக்கம் சுற்றத்தாரனுக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் சுற்றத்தாரனு பிடிக்காம அவர்கள் பரம்பரையா பலகாலம் பழகிய அந்த பழக்கத்தை நீ மேற்கொள்ளாமல் புதுசா இந்த பழக்கத்தை ஏண்டா நீ போய் பழகுன? நந்தனார் அப்படித்தான் எல்லாம் சண்டை போட்டான். நந்தனாரோட பங்காளிகள்லாம் நம்ம தெய்வம் மாறி நமக்கு சேரியில மாறி இருக்கிறான், நம்ம சேரியில மாறி இருக்கிறான். அதுக்கு முப்பூசிய போட்டு வீரன் இருளன் காட்டேறி வெறியல் நுண்டி சாமுண்டி தூரி தூண்டி நல்லெண்ணெய் பெத்தண்ணெய் தொட்டிய சின்ன பாவாராயின் ஜங்கிலி கருப்ப கொக்கு வெட்டியாம் பரமரத்த இப்பேற்பட்ட தெய்வங்களுக்கு முப்பூசைய போட்டு, முப்பூசைய போட்டு, முப்பூசைய புரியுதா? முப்பூசைய போட்டு ஆடு கோழி பன்றி முப்பூசைய போட்டு கள்ள வச்சு சாராயத்தை வச்சு படைச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல அந்த சாமியை ஆடுனம்னா என்ன அதை விட்டு நீ சிதம்பரம் அஞ்சு நம்பர் அஞ்சு இல்லைக்கு போவேன் இல்லைக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் சொல்றதெல்லாம் முறையாடா. நம்ம சாதியில அந்த பழக்கம் உண்டா? நம்ம பெரியவங்கன்னா அப்படி பண்ணிருக்காங்களா? நம்ம பாட்டை போயிருக்கானா அப்ப போயிருக்கானா சிதம்பரம்னு சொல்லலாமாடா என்று எல்லாம் ஜடைக்கிட்ட நந்தனன். அதே மாதிரிதான் நம்முடைய சமுதாயங்கள் இருக்கு, வேற ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது. பேருக்குத்தான் புள்ள மாறுங்கிறான், வந்து செட்டியாருங்கிறான், ஆச்சாரியங்கிறான், இப்படி ஏதோ சாதிக்கு சொல்லிக்கிறான. தவிர அந்த குலத்துக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அதே பழக்கம் தான் இந்த குலத்துக்கு, வித்தியாசமே கிடையாது. அவனும் அந்த கள்ளுச்சாராய மாமிசத்தை வச்சு சாமியை கும்பிடுறான், இவனும் அதே சாமியைத்தான் கள்ளுச்சாராய மாமிசத்தை. என்ன வித்தியாசம்? நீ உசந்த ஜாதிங்கிறதுக்கு அவன் தாழ்ந்ததுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதனாலே நம்முடைய சுற்றத்தார்கள் இந்த சிவநெறியில இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. என்ன எத்தனை பேர் சொல்றான்? நிறைய நாட்டு நேரம் அதிகமா சொல்றதில்லை. சுற்றம் என்னும் தொழில் சுற்றுலாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். ரொம்ப கவலைப்படுவான் பதறினர், ரொம்ப நம்மளை பார்த்து அவன் கவலைப்படுவான். இப்படி நல்லது போனதை தின்னு உடம்ப தேத்தாமட்டியானா அப்படின்னு அவன் கவலைப்படும். அவன் வீணா போட்டாரு, நம்ம கவலைப்படும். சிவனை கும்பிடாம இப்படி வீணா போட்டாரு, இந்த ஜென்மத்தை வீணாக்கிட்டாரு. சிதம்பரம் போகாம இருப்பேரோ ஜென்மத்தை வீணாக கொடுப்போம். மனித ஜென்மம் கிடைப்பது அரிது. ஆகையினாலே இந்த அரிதான ஜென்மத்தில அரிதான பொருளை அடைவதுதானே இயல்பு. அதை செய்யாமல் இவன் வீணா போனானே என்று சொல்லி நாம கவலைப்படுறோம். அவன் நம்மளை பார்த்து கவலைப்படுறான். அதனால பதிப்பு விரதமே பரமாக வீதியிடம் சரதமாகவே சாத்திரங்காட்டு. இது வந்து எப்படி என்ன, கர்ம பிரதிவாதிகள்னு ஒரு மதம். கர்ம பிரதிவாதிகள் அவர்கள் வந்து கண்மமே பலன் தரும், கண்மமே பலன் தரும். கண்ம என்றால் வேள்வி முதலாகிய சடங்குகளை செய்வதே பலனை தரும், விரதமே பலனை தரும் என்று சொல்லி அந்த சரியே கிரிய யோகம்னு சொல்றோம் அல்லவா நம்ம முறையில, சிவபக்தியில சரியே கிரிய யோகம், ஞானம், பூசை, தவம், ஜபம், இது இதெல்லாம் அவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கர்ம பிரதிவாதிகள் அவர்கள் அதற்கு வேண்டிய சாத்திரங்களை காட்டி நூல்களை காட்டி அவர்கள் தான் இந்த மீமாஞ்சகர்னு பேரு. மீமாஞ்சகர்னு இந்த தாறு கவன திருஷின்னு சொல்லுவோம் அல்லவா, வேள்வியை செய்து சிவனை கொண்டு விட்டுவான் புலியை ஏவினவர்கள், முயலகனை ஏவிய, பாம்பை ஏவி, நெருப்பை ஏவினவர்கள் அவர்கள் தான் அந்த கர்ம பிரதிவாதிகள். அதுக்கு ஒரு சாத்திரங்கள் இருக்கிறது. அந்த சாத்திரத்தை காட்டி இப்படி நீ சிவபூஷை பண்ண வேண்டியதில்லை என்று சொல்லி அது தடுப்பார்கள். சிவபக்தி பண்ண வேண்டியதில்லை என்று தடுப்பார்கள். விரதமே பரமாக, பரமாகன்னா அதுவே உயர்ந்தது என்று சொல்லி சரதமாகவே உறுதியாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அறற்றி மலர்ந்தனர். சமயவாதிகள் சொன்னால் சமயங்கள்ங்கிறது எண்ணில்லாத சமயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் தொகுத்து ஆறு வகை சமயம்னு நம்முடைய சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆறு வகை சமயங்களும் 24 இருக்கிறது. புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று 24 வகையாக இருக்கிறது. அதற்கு மேலே தோன்றி இருக்கிற புது புது சமயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. புது புது சமயங்கள்லாம் இப்ப நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு வகையான நிறமுள்ள வஸ்திரங்களை உடுத்தினா அது ஒரு சமயம்.
1: ஒவ்வொரு வகையான நிறமுள்ள வஸ்திரங்களை கட்டினா அது ஒரு சமயம். அது சமயத்திலே சேராது.
0: ஆகையினாலே அப்படிப்பட்ட சமயவாதிகள் எங்க சமயம் தான் உயர்ந்தது, எங்க தெய்வம் தான் உயர்ந்தது, நாங்க சொல்லுகிற கொள்கை தான் உயர்ந்தது என்று சொல்லி அவர்கள் இந்த சைவத்துல இருக்கின்ற சைவ சித்தாந்தியோடு போருக்கு வருவார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக, எங்க மதத்துலதான் உண்மையே இருக்குது, நாங்க சொல்றதுதான் உண்மை, எங்க தெய்வம் தான் உண்மை என்று சொல்லி அவர்கள் சண்டைக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த சமயத்துல அவர்கள் வைத்திருக்கிற உரைப்பு, சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மறைந்தனர். சமயம்னா உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம சமயம் சைவ சமயம்னு சொல்லுவோம். சைவ சிவனை வழிபடுவது, திருநீர் பூசுதல், இந்த நின்னுங்க, இது சைவ சமயம்னு சொல்றது. அதே மாதிரி வைஷ்ணவ சமயம், அதே மாதிரி ஏகாண்மவாத வேதாந்திகள்னு சொல்றது, அதற்கு மேல சமண சமயம், புத்த சமயம், இப்படி இன்னும் பல சமயங்கள். அப்படிப்பட்ட சமயங்கள் எல்லாம் தன்னுடைய சமயத்தை உயர்ந்ததாக சொல்லி கொண்டு எல்லா சமயங்களும் கொண்டிருக்கிற தெய்வம், அந்தந்த சமயங்களுக்கு உரிய தெய்வங்கள், தலைவனாக இருக்கின்ற தெய்வங்கள், இறந்து பறந்து இறந்து போகின்ற தெய்வங்கள் மற்ற சமயங்கள். அது அவரும் ஒப்புக்கொள்ள வேற ஒன்றும் சொல்ல முடியாது, அல்லன்னு சொல்ல முடியாது. அந்த சமய தெய்வங்கள் பிறப்பு இறப்பு உடையதாகும். சைவ சமயத்துல இருக்கின்ற தெய்வம் தான் பிறப்பு இறப்பு இல்லாத, பிறப்பு இறப்பு இல்லாத மங்கள பொருளாகிய சிவன் தான் சைவ சமயத்துக்கு தனிநாயகன். சைவ சமயத்து தனிநாயகன், எல்லா சமயங்களுக்கும் ஒவ்வொரு உயிர் வர்க்கங்களிலே சிறந்தவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள். சைவ சமயத்துக்கு கடவுளாகிய பிறப்பிறப்பு இல்லாததாகிய சிவபெருமான் தான் தலைவர். இதனாலே சைவ சமயம் உயரும். ஆகவே சைவ சமயவாதிகள் தத்த மதங்களில் மதங்களே அமைவதாக அறற்றி மறைந்தனர். அறற்றி மறைந்தனர் என்றால் அவ்வளவு தீவிரமாக அவர்கள் சமயத்தை பேசி நம்முடைய சமயத்தை குறை சொல்லி நீ அதுல இருந்து நீங்குவாயா என்று சொல்லுவார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் ஆதித்த நிலை குரு செஞ்சுடரோன் முதலாகிய தேவர்கள் பஞ்சுடை மேறு

தன் அன்பினோடு ஆயிரம் நாமம் ஜோதியின் உள்ளே சுடரொளியாய் நிற்க

வேத பொருளை விளங்குகிறீரே, ஆ வேத பொருளை

ஒரு கதிராகில் உலாது ஆமே சந்திரன் சூரியன் தார்வரி பூஜனை சந்திரன் சூரியன் தான்வரி

ஈசன் கைலையில் தனிச்சுடராய், கனிச்சுடராய் நின்ற கைலையில் ஈசன் கனிச்சுடராய் நின்ற கைலையில் ஈசன் அனிச்சுடர் மேல் கொண்ட வண்ணமும் ஆனே நேரறிவாக நிரம்பிய பேரொளி போரறியாது புவனங்கள் போய்வரும் தேரறியாத திசையொளியாயிடும்.

தேனிலை நேரறிவார் நாவிக்கண் ஆசி நயன நடுவினும் சுபியோடு ஐந்தும் சுடர்விடு ஜோதிகை தேவர்கள் ஈசன் திருமால் பிரமரும்

ஒன்றும் இரு சுடரா வருணோதயம் துண்டிருள்ளிங்குதல் போல தொலைந்ததே. கடம் கடம் தோறும் கதிரவன் தோன்றில் அடங்கிட மூடில் அவற்றில் அடங்கார் விடங்கொண்ட

பையம் புனலனல் மாறுத வானகம் செய்வ பெரும்பதி தாங்கிய வல்லுயிர் ஐவர்க்கு இடம் இடையாரங்கமே பசு இலக்கள் உண்ணும் அளவில் உணரும் ஒருவனை தன்னு மறைகள் பயிலும் பெறமனை என்னுள் இருக்கும் இளையா விளக்கினை என்னுள் இருக்கும் இளையா விளக்கினை அன்னமயமென்று அறிந்த

போல சுடர் கொண்டு அணிவினை சூவடி செய்ய இடர் கொண்ட பாத இருளர் ஒட்டி நடர் கொண்ட நல்வடி நாடலும் அமே அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணு அற நின்ற கலப்பது உணரார் இணையில் ஈசன் அவன் என்

பெருமையன் ஆயினும் எம்மிரை ஊனே இருமையின் கலந்து அங்குடன் வானோர் அறியும் அளவல்லன் மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவே உண்டு தெளிவன் உரைக்க வியோகமே கொண்டு பயிலும் குணமில்லை ஆயினும் பண்டு பயிலும் பயில் சிவனாதின் கண்டு சிவனு கண்டு சிவனுருக்குள்வர் கருத்துளே மாயா உபாதி வதத்தாகும் சேதனத்து ஆய குரு அருளாலே குரு அருளாலே அதில் தூண்ட ஓயும் உபாதியோடு ஒன்றும் ஒன்றாது உயிர் ஆயதுரியம் புகுந்தறிவாகவே பசு கற்ற பசுக்கள் கதறி திரியினும் கொற்ற பசுக்கள் குறிகட்டி மேலி முற்ற பசுக்கள் ஒரு கூடம் வாழ்வோரும் மற்ற பசங்கள் வரல் பசுதானே கொல்லையின் மேயும் பசுக்களை செய்வதன் எல்லை கடப்பி இறைவன் அடி கூட்டி பல்ல செய்து ஆற்ற மதித்தபின் அல்லது கொல்லை செய் நெஞ்சமே குறிப்பறியாதே போதங்கறிய.

சிவன் என சிவன் என்ன வேறில்லை சிவனார் சிவனாரை அறிகிலரு சிவனார் சிவனாரை அறிந்தவர்

0: தொழில் உள்ளார், நாள்தோறும் ஈசன் நடத்தும் தொழில் உள்ளார், நாள்தோறும் ஈசன் அயந்தூட்டல் நாடினார், நாள்தோறும் ஈசன் நல்லோர் கருள் நல்கதால் நல்கலால் நாள்தோறும் நாடார்கள் நாள்வினை யாழரே, நாள்தோறும் நாடார்கள் நாள்வினையாளரே திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 36 பாடல் முதல் 43 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ரொம்ப எளிமையான பாடல். அப்பனை இதெல்லாம் அருளாளர்கள் எல்லாம் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரம்பே சொல்றாங்களே. அதாவது வாழ்க்கையில இந்த தந்தைன்னு வரும் பொழுது உடலுக்கு தந்தை வேறு, நம்ம உறவு முறையில அப்பான்னு சொல்றோம். உயிருக்கு தந்தை யாருன்னா இறைவன், அது உயிர் தந்தை. கடவுளுக்கு பேரு உயிர் தந்தை. ஞானத்தை வழங்குபவரும் ஞான தந்தை, அதுவும் ஞான தந்தை தானே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எந்தை சனற்குமாரர் என்பார் சிவப்பிரகாசத்துல. எந்தை சனற்குமாரன் ஆரம்பி, எந்தைனா ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு கூட தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்பனை நந்தியை, நந்தினா சிவபெருமானுக்கு உள்ள பேர், நந்தி நாமம் நமச்சிவாயு. ஆறா அமுது, நாம யாருமே ஆறா அமுதுன்னு பேர் வைக்கிறதே கிடையாது. ஐயங்கார் ஆறாமுது ஐயங்கார்னு இருக்கு, இருக்கா இல்லையா? ஆறாமுது ஐயர்னு யாரும் இல்லை. ஏன் ஏன் சிந்திக்கிறீங்க? ஆறாமுதுங்கிறது சைவ சைவ பெயர். நாம் ஆறாமுத விட்டுட்டோம், ஐயங்கார் ஆறாமுத ஐயங்கார்னு பேர் வைப்பாங்க. ஏன் நம்ம வச்சா என்ன ஆறாமுத ஐயர்னு, இல்லை ஆறாமுதுன்னு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் பேர் வைக்கிறதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு, எல்லாம் நெட்டில் பார்க்க வேண்டியா இருக்கு. இல்லை சார், அவங்களே சொல்கிறாங்க சார், 3 எழுத்துல 2 எழுத்துல சுருக்கமாக வைங்க சார். இல்லை நிறையா வந்துருச்சு இப்போ, நியூமராலஜி போய், அஸ்ட்ரோ நியூமராலஜி போய், நியமாலஜி போய், சைனாலஜி கையெழுத்தியல் வந்துருச்சு. அதனால் இந்த கையெழுத்தியல்ங்கிறத கூட இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன், கேட்டு கேட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்கேன். நிறையா வந்துருச்சுங்க. இப்போ பேரெல்லாம் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி படிக்கணுங்க, இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி நல்ல அருமையான பேர் எவ்வளோ இருக்க பாருங்க. இறைவனுக்கு ஆறாமுதுன்னு பேர். தெவிட்டாத இன்பத்தை வழங்குபவன் சிவபெருமான். அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை, இன்கம்பேரபிள் ஒப்பிலி. இறைவனோடு யார் யார் ஒப்பிட முடியுமா? ஒப்பிலி வள்ளல் இலக்கியத்தில் ரெண்டே வள்ளல் தான், அது கடையேழு வள்ளல் அது வேற. அந்த வள்ளல்லையும் முக்கியமாக ரெண்டு பேர் வள்ளல், ஒன்று பாரி இன்னொன்று கர்ணன், அவ்வளவுதான். பாரியும் கர்ணன் தான், பாரி வள்ளல் கர்ணன் வள்ளல். உலகம் இருக்கின்ற வரை ரெண்டு பேர் போல் இருக்கும். சிவபெருமானுக்கு வள்ளல்னு பேர். ஏன்னா வள்ளல் தன்மைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குன்னு ஒன்று வச்சிக்காம கொடுத்துருணும். கந்தர் அனுபூதியில கண்ணுன்னு சொல்லுவார், 4 உபதேசம் கொடுக்குறாரு. அதில் முதல் உபதேசம் கரவாது இடிமின், மனசுக்கு சொல்றாரு, தேறு நீ, நீ தேறி வரணும்னா உனக்குன்னு ஒன்ன வச்சுக்காத, குடுன்னார் அருணகிரினார். நீ ஒன்னு கொடுத்தா ரெண்டு கிடைக்கும், வச்சுக்கிட்டா ஒண்ணுதான் கிடைக்கும். ஒன்னு வேணுமா ரெண்டு வேணுமா? ஒன்னே போருமா? ஒன்னு பெருகும், ஒன்னு ஒன்னே ஒண்ணுதான். கொடுத்து பாருங்க அடுத்தவங்களுக்கு, அப்ப தெரியும். பாரதியார் சொன்னார், ஈத்துவக்கும் இன்பம் சாப்பாடு போற சொல்றாரு, இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்று இருக்கையிலே தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம். சந்தோஷம் எப்ப தம்மா தெரியும், நீங்க கொடுக்கும் பொழுது பெற்றவருடைய மனசு சந்தோஷம் அடையுது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறோம் பாருங்க, அதுக்கு உள்ள இன்பம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லைன்னு பாரதிதாசன். இலக்கியத்தில் ஈத்துவக்கும் இன்பம், ஒருத்தர் கொடுக்கறதுனால நமக்கு வரக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க, அதுதாங்க வள்ளல். அது பாரிக்கும் உண்டு, கர்ணனுக்கும் உண்டு. நம்ம ஒன்றும் வச்சுக்க வேண்டாம், என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சோன்னு தெரியாத அளவுக்கு மறந்துடுவோம். போட்டுருவார் 3 மாதத்துல கோமா ஸ்டேஜில் போட்டுருவார், கொடுக்கக்கூட முடியாது, எங்கே வச்சுங்கிறதும் தெரியாது. இது எதுக்கு இந்த வேலை நமக்கு? அது இருக்கும் போதே எல்லாரும் கொடுத்து சந்தோஷம் பண்ணலாம்ல. ஏன் கொடுத்ததுனால என்னங்க வரப்போகுது? கொடுத்து பாருங்களேன், அதாங்க வல்லல். இதெல்லாம் உணரணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்து பார்க்கணும். ஆர்க்கும் இடிமின்னர் இன்னொரு பாடலை சொல்லுவார், அப்போ சொல்லும் சொல்கிறேன். அதனால் அருணகிரிநாதர் அவனுடைய கந்தர் அனுபூதியில் சொல்லும் பொழுது கரவாது மனனே கேள், கெதி நீ, உனக்கு கெதி வேணுமா கரவாது கொடு, உனக்குன்னு வச்சுக்க வேண்டாம் கொடு. சில பேர் சொல்லுவாங்க கணக்கு மிஞ்சி தானம் தருமா சார், கணக்கு மிஞ்சி தானம் தரும். அவங்கள கேட்டா ஒரு புதிய விளக்கம் ஒன்று கொடுப்பாங்க, என்ன விளக்கம் தெரியுமா? நாம் சாப்பிட்டு நல்லா சுகமா இருந்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு மீதியா கொடுக்கணும், தனக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு மிஞ்சி போனாதான், அது மிஞ்ச போறதே கிடையாது. தாய்மார் ஒரு பாடல சொல்லுவாரு, இந்த கடலையே எழுதி வச்சா கூட மனிதனுக்கு ஆசை அடங்காதுன்னாரு. நாளைக்கு கடலை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருது. ஒரு தாய்மார் பாடல ஒன்று இருக்கு, தனக்கு மிஞ்சி தானம் தரணும்னா நம்ம உடம்ப விட்டு உயிர் போகும் பொழுது ஒன்றையும் கொண்டு போக போறதில்லை, தான் செய்த தானமும் தர்மமும் தான் தனக்கு பின்னால வரும். அடுத்த பிறவிலையாவது நல்லா இருக்கலாம், தனக்கு மிஞ்சுவது தானமும் தர்மம் அதுதான். அதாவது போகர் 7000 ஒரு நூல் இருக்கு, போகர் 7000 நான் முதல் 1000 வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்படி இருக்கு இப்போ. அதில் கண்மகாண்டம்னு வச்சுருக்கேன், கண்மகாண்டம் வினை, இதெல்லாம் கேட்டுங்க. அந்த வினையை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு வியாதி எதனால் வருகிறது அப்படின்னு போட்டிருக்க. எல்லாத்தையும் வியாதி வருது. இந்த காலில் சொன்ன மாதிரி ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருந்தோம்னா நமக்கு ப்ரெஷர் வரும். போன ஜென்மத்தில் யாருடைய குடும்பத்தையாவது பிரித்திருந்தால் அதனுடைய விளைவு இந்த பிறவியை நம் பிறவிகள் நம்மை தாக்கும். அதே ரிஃப்ளெக்ஷன் நிறைய சொல்லலாம். அப்ப கண்மகாண்டத்தில் வினை விதி இது வியாதியை பத்தி நிறைய சொல்றாரு. அப்போ அந்த வியாதியை போக்குறதுக்கு என்ன வழி சொல்றாரு தெரியுமா? தர்மம் செய்யுங்கள். என்னென்ன கண்மத்தினால் என்னென்ன வினையினால் என்னென்ன வியாதி வரும், அந்த வியாதியை போக்குவதற்கு என்னென்ன நிலையில் தர்மம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள்ங்கிற போகர் சித்தர். பேர் திருமூலரும் சொல்றாரு, திருமூலரும் சொல்றாரு. யார் ஒருவர் அறம் செய்யவில்லையோ அவர்களுக்கு ஈலை, ஈலை என்னதுங்க? ஈசன பிள்ளையாவா? ஆஸ்துமா. தர்மம் செய்யாதவங்களுக்கு ஆஸ்துமா வருங்கிறார், பின்னாடி வரும். இந்த திருமந்திரத்தில் பின்னாடி வருது. நாம் எந்த வினையை செய்தோமோ தெரியாது, அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா தர்மம் செய்ய வேண்டும். அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை, இந்த வள்ளலுக்காக சொன்னேன். வள்ளல்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பேர். சிவபெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, தனக்குன்னு வச்சுக்கிறாரா? சிவபெருமான் தனக்குன்னு ஏதாவது வச்சுக்கிறாரா? எல்லாத்தையும் நமக்கு தானே கொடுக்குறாரு. ஊழி முதல்வன், ஊழின்ன இது எத்தனாவது ஊழி தெரியாதா? 12வது ஊழி. 12வது ஊழி நடக்குதுங்க. எப்படின்னா சீர்காழிக்கு ஒவ்வொரு ஊழியிலும் ஒரு பேர். சீர்காழியில் சீர்காழிக்கு 12 பேர், 12வது பெயர் சீர்காழி. சீர்காழி சீர்காழி இல்லை, சீர்காழி. 12வது ஊழி நடக்குது இப்போ. அந்த ஊழி முடிஞ்சு போச்சுன்னா அங்கே சட்டைநாதன் ஒருத்தர் இருக்கார், நம்ம அவரை மட்டும் பார்க்க மாட்டோம், மேலே ஏறி பார்க்கணும். சீர்காழிக்கு போனால் எட்டாவது பார்க்கணும், அவர் மட்டும் உட்காந்துருப்பார். ஏன்னா அந்த ஊழி முடிஞ்ச உடனேயே மீண்டும் அந்த உலகத்தை மீண்டும் படைப்பதற்காக இறைவன் சட்டைநாதராக சீர்காழியில் இருக்கிறான். ஆனால் ஊழிய முதல்வன் சிவபெருமான். ஊழிதோர் ஊழி முற்றும், இங்க சுந்தரர் பாடிட்டு போறார், ஒவ்வொரு ஊழியிலும் இறைவன் இருக்கிறான். ஊழி முதல்வன் எப்பரி சாயினும் ஏத்துமீன். இது என்ன சார், எப்பரி என்னது, எப்பரி சாயினும் ஏத்துமீன், இறைவனை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். அன்பு வழிபட்ட கண்ணப்பர் அன்பினால் வழிபட்டார். ஆகம முறைப்படி வழிபடணுமா, முறைப்படி வழிபடுங்க, அதையும் ஏத்துப்பார். சாரணம் பாடவும் தெரியாது, பூஜை பண்ணவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, பரவாயில்ல. எந்த எது உங்களுக்கு தெரியுமோ, எது உங்களுக்கு முடியுமோ வழிபாடு செய்யுங்கள். சரி, காலையில செய்யறதா மாலையில செய்யறதா, உங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப வழிபாடு செய்யுங்க. என்ன செய்யணும், கையில என்ன இருக்கு அதை கொடுங்க. எப்படி சாயணுங்கிறது விளக்கம் நீளம். ஆகம வழிமுறையில் வழிபாடு செய்த சிவகோச்சாரியாரை விட அன்பு வழியால் இறைவனை வழிபட்ட கண்ணப்பருக்கு முக்தி கிடைச்சது இல்லையா. பாவம் சபரி காட்டுக்குள்ள இருந்தாங்க, ரொம்ப நாள் ராமர் வருவார்னு உட்கார்ந்துருந்தாங்க, அந்த பழத்தை கொடுத்தாரு, ராமர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா, என்னங்க வந்தி பிட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையா, இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார். பாருங்க, பக்தி பெரியதா தொண்டு பெரியதான்னு ஒரு கேள்வி கேட்டா, பக்தியா தொண்டா, இப்படியே பட்டிமன்றம் வச்சிருவோமே, பெரிய பட்டிமன்றம் வச்சிருவோம். வந்தி செய்த பக்தியினால் இறைவனே வந்திக்கு தொண்டராக வந்தார். இறைவனை தொண்டு செஞ்சாருலங்க வேலையாளா வந்து, அப்ப எங்க எது சிறந்து நிக்குது, தொண்டு, தொண்டு சிறப்பு இல்லையாங்க, இறைவனை தொண்டு செய்யலண்ணா எவ்வளவு பெரிய சிறப்பு. ஆனா எப்படி சாயினும் இறைவனை ஏற்றுமின், இது உங்களுக்கு எந்த வழி தெரியுதோ, எந்த முறை தெரியுதோ, எப்ப என்ன தெரியுதோ, அது வழியா இறைவனை வழிபடுங்கள். எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலானே. நீங்கள் எதை நினைத்து வழிபடுகின்றீர்களோ அது உடனடியாக பரிசு கிடைக்கும். ஆனால் பரிசுன்னா என்னது, பயன், பயணியல். சிவஞான போதத்திலே 12வது 100 ரூபாய் பயணியல் தான், பயணியல்லே 12வது 100 ரூபாய் சீவன் முத்தர் நிலை கிடைக்கும், முத்தி கிடைக்கும். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து உட்காந்துருக்கோம், 10 மணிலேருந்து உட்காந்துருக்கோம், எதுக்காக உட்காந்துருக்கீங்க, என்ன பயன், திருமந்திரத்தை கேட்ட பயன், அது ஒரு பயணிகள் தானே. அது போல எப்பரி சாயினும் ஏத்தின் ஏத்தின அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. பாதகத்துக்கே பரிசு வைத்தான், பாதகத்துக்கே பரிசு வைத்தான் இல்லையா. இப்ப நான் பாதகமா செஞ்சோம், சிவனை நினைச்சோம், இன்று ஒரு நாள் சிவ பொழுதாச்சு, இதுக்கு என்ன பரிசு, திருமந்திரம் தான் பரிசு. சிவயோகம் என்ற ஒரு பயிர் தான் உங்களுக்கு பரிசு. யார் இறைவனை எப்படி வழிபடுகின்றார்களோ அதனுடைய நிலை அறிந்து, தன்மை அறிந்து, ஆழம் தெரிந்து, அதற்கு தகுந்தவாறு உங்களுக்கு வெகுமதி பரிசு உண்டு. மேம்போக்கா சாமியை கும்பிட்டீங்கன்னா மேம்போக்கா பலன், ஆழமா சாமியை கும்பிட்டீங்கன்னா ஆழமான பலன். எது உங்களுக்கு வேணும், என்ன செய்வோம் சார், நான் மேம்போக்கா சாமி கும்பிடுவோம் சார், ஆனா பலன் எனக்கு ஆழமா கிடைக்கணும். அத நம்ம இறைவனை வேல் மாதிரி வழிபடணும், வேல் மாதிரி வழிபடணும். வேல் எப்படி இருக்கு, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து அகன்று நுண்ணியன் சுரமா இல்லையா. அது போல ஆழமாகவும் அகலமாகவும் நுட்பமாகவும் இறைவனை வழிபட்டால் நாம் எந்த அளவுக்கு வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு அருளை வழங்குவான் என்று கூறி இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: பதிகம் 4. திருநின்ற செம்மை திருநாவுக்கு அரசர் தில்லையம்பலத்துள் ஆடுகின்ற பெருமான் கடல் வணங்கியிருக்கும் நாட்களில் திருஞான சம்பந்த பெருந்தகையார் திரு அவதாரம் செய்தருளிய திருப்புகலியாம் சீகாழிப்பதிக்கு செல்பொழுதில் திருநாரையூர் பணிந்து போற்றினர் என்பது வரலாறு. அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கடல் வணங்கி அருள் முன்பெற்று பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சியேத்தி செப்பரிய பெருமையினார் திருநாரையூர் பணிந்து பாடிச் செல்வார் என்பது திருத்தொண்டர் புராணம். நாறு பூம்பொழில் நாரையூர் நாயகன் சவுந்தரநாதர் என்ற திருப்பெயர் பெற்றவர். திருமேனி அழகராம் தேவாதி தேவன் திருவனப்பில் உளம்தோய்ந்த திருநாவுக்கு அரசர் அம்மா அடகிரே என்ற மகுடம் தாங்கிய சொற்றொடர் இடம்பெற அற்புதமான திருக்குறுந்தொகைப்பதிகத்தை பாடி அருளியுள்ளனர். நன்னினார் துயர் தீர்த்தலும் நாரையூர் அன்னலார் செய்கை என்ற தொடர் வழிபடுவோர் அன்பை மிகுவிக்கும் என்பது திண்ணம். வீறுதானுடைய எனத் தொடங்கும் திருநாவுக்கரசர் திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருவாலி அமுதனார் அருளிய திருவிசைப்பா. திருவாலி அமுதனார் திருவிசைப்பா ஆசிரியர்களில் 7 ஆவார். பாலரா வாயராம் திருஞான சம்பந்தப் பெருமான் திரு அவதாரம் செய்த சீர்காழிப்பதிக்கு அருகில் உள்ளது ஆலி நாடு. அதன் தலைமையூர் திருவாலி. அந்த ஊரிலே கோயில் கொண்டுள்ள திருமாலுக்கு அமுதனார் என்று பெயர். அங்கே வைணவக்குடி ஒன்றில் தோன்றிய இந்த திருவாலி அமுதனார் என்ற அடியார் சிவபக்தியில் ஈடுபட்டவர். தில்லை கூத்துகந்த பெம்மானை தம் குல நாயகமாகக் கொண்டு அடியார் பக்தி சிவபக்தியில் முதிர்வாராயினார். அதனால் பதிகள் தோறும் சென்று சிவபெருமானுடைய திரு எழில்களை எடுத்து தோத்தரிப்பாராயினார். இவர் பாடியனவாக நமக்கு கிடைத்தவை திருவிசைப்பாவில் உள்ள 4 பதிகங்களாகும். அவையெல்லாம் கோயில் என்ற பொன்னம்பலத்தை பற்றியனவே ஆகும். இவர் மயிலாடுதுறையான மாயூரத்தில் பிறந்ததாகவும் கூறுவது உண்டு. திருவாலி அமுதனார் அருளிய திருவிசைப்பா. கோயில் பண் பஞ்சமம். இந்த பதிகம் இறைவன் திருவுருவை பாதாதி கேசமாகப் போற்றி பாடுகிறது.

தீரா காதல் கொண்ட உமையவளை இடப்பாகத்தில் உடையவன், திருமாலாகிய இடப வாகனத்தில் ஏறி வருபவன், மான் கன்று ஏந்திய தடக் கையன், மேகம் போன்ற நீலகண்டன், நெருப்பு மயமான மடு ஏந்தியவன், மிகப் பெரியவன், சுடுகாட்டு நெருப்பில் அழகாக ஆடக்கூடியவன், அழகிய நீர் நிறைந்த வளமான வயல்கள் சூழ்ந்த தில்லை பொன்னம்பலத்தான். அவனுடைய சிவந்த திருவடிகள் தானாக வந்து என் உள்ளத்தில் இடம் பிடித்து விட்டனவே.

தண்ணீர் தாழ்ந்திருக்க அதில் பொற்றாமரை மலர் மேலே எழுந்து நிற்கும் குளமும், அக்குளத்து நீரில் உள்ள தாமரை மலரை அணைந்து ரீங்காரம் செய்யும் வண்டுகள் மலரில் மோதும் அழகும், பொருந்திய தில்லைப்பதியில் உள்ள பொன்னம்பலத்தில் சிவபிரான் ஆடுகிறான். அந்த பெருமானைக் கண்டு ஆனந்த கண்ணீர் பொங்க தேவர்களும் வித்யாதரர்களும் புகழ்ந்து துதிக்கிறார்கள். இத்தகைய கூத்தப் பெருமானுடைய வீரக் கடல், சிலம்பு, சதங்கை ஆகியவை என்னுள் புகுந்து என் மனத்தில் இடம் பிடித்து விட்டன.

நீண்டு சுருண்ட கூந்தலை உடைய பெண்கள், குயில் போல் கொஞ்சி பேசும் அழகிய மாளிகைகள் நிரம்பிய தில்லைப்பதியில் செல்வ வளமிக்க சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய பெருமான், பெருமை மிக்க மலையரசன் மகளாகிய பார்வதி தேவி வியந்து நின்று தொழுமாறு நடனமாடும் கூத்தன், அவனுடைய மாணிக்கம் போல் அழகுடன் ஒளிவீசும் திரண்ட திருத்தொடைகள் என் சிந்தையுள் புகுந்து அதை தங்கள் இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டு விட்டனவே.

ஆணையை பிளந்து மலையரசன் மகளாகிய உமாதேவிக்கு உண்டான அச்சத்தை கண்டவன். குளிர்ந்த நீர்மிக்க ஆழமான குளங்கள் நிறைந்த தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் சுற்றி வந்து பாயும் புலியின் தோலை தன் இடுப்பில் அணிந்தவன். அதன் மேல் அழகிய கயிற்றை இழுத்து கட்டியவன். அப்படி தொங்கும் கச்சு என்னை தளர வைத்து விட்டதே.

தன் வாக்களை கட்டியுள்ள பந்த பாசங்கள் அற்றுப்போகுமாறு செய்து இயல்பான ஆணவ மலத்தை நீக்கிய பல முனிவர்களோடும் 3000 அந்தனர் வணங்கும் அழகிய தில்லை சிற்றம்பல பெருமான், அவனுடைய செந்தழல் போன்ற திருமேனியும் விளங்குகின்ற அழகான திருவயிரும் அந்த வயிற்றில் உள்ள உந்திச் சுழியும் என் உள்ளத்தில் புகுந்து இடங்கொண்டு விட்டனவே.

குதிரை, யானை இவற்றுடன் தேர்கள் பல ஒன்று சேர்ந்து நெருங்குகின்ற தில்லைப்பதியில் பூங்கொம்பு போன்ற மங்கையருடன் இன்னிசை பாடும் அடியார்கள் மகிழ்ந்து துதிக்கும் சிற்றம்பலப் பெருமானும் ஒலிக்கும் வீரக்கலன் அணிந்த நீண்ட திருவடிகளை வீசி ஆடும் கூத்தனும் ஆகிய பெருமான் மேல் விளங்குகின்ற வயிற்றின் மேல் கட்டப்பெற்ற திரு அறைப்பட்டிகள் என் உள்ளத்தினுள்ளே இடம்பெற்று

படத்தை உடைய பாம்பில் படுக்கும் திருமாலுடன் பிரமனும் பரம்பொருளை அருள்வாயாக என்று பெரிய கைகளை கூப்பி வணங்குகிறார்கள். அவர்களுக்கு அருள் புரியாமல் தீயேந்தி ஆடுகின்றான் சிற்றம்பலப் பெருமான். அவனுடைய திருக்கைகள் நான்கும் திருத்தோள்களும் பரந்த மார்பினில் ஒளி வீசும் அணிகளும் அவற்றுக்கு மேலே விடம் காட்டும் திருக்கழுத்தும் தீவினையேனாகிய என்னை மெலியச் செய்கின்றனவே.

நல்ல சங்குகளுடன் தாமரை மலர்கள் சூழ்ந்த குளங்களை உடைய தில்லைப்பதியில் பெருமை மிக்க மறையோது மந்தனர்கள் வழிபட உலகில் உள்ள ஆன்மாக்கள் உய்ய மகிழ்ந்தாடும் பெருமான் சிற்றம்பலத்தான். அவனுடைய சிவந்த திருவாயின் புன்முறுவலும் திகழும் காதுகளும் அக்காதுகளில் உள்ள குளையுடன் அழகிய தோடுகளும் அல்லவா அடியேனை அன்றே ஆட்கொண்டு விட்டன.

பெருஞ்சினங்கொண்டு வலிமையான முப்புறங்களும் தீயில் அழியும்படி மேறு மலையாகிய வில்லை வளைத்து தணிக்க முடியாத பெருந்தீக்கு உணவூட்டியவன். பெருமைமிக்க ரத்தினங்களை வாரிக் கொண்டு வரும் நீர் நிலைகள் மிக்க தில்லைப்பதியில் எழுந்தருளிய பொன்னம்பலவன். அவனுடைய அழகான இரண்டு திருக்கண்கள், மலர்ந்த திருமுகம், அம்முகத்தில் விளங்கும் நெற்றிக்கண் ஆகியவை என் நெஞ்சில் பதிந்து நிலைத்து விட்டனவே.

பசுக்கூட்டங்கள் தாமரை மலரில் மிதித்து துவைக்கின்றன. கரும்பின் சாறு வயல்களில் பாய்கிறது. கயல் மீன்கள் மனக்குழப்பத்தோடு மடைகளில் பாய்கின்றன. இத்தகைய வளமிக்க தில்லையில் எழுந்தருளிய நடராஜ பெருமானுடைய முறுக்கப்பட்ட பூமாலையோடு தோன்றிய அகத்தி முட்டும் ஊமத்தம் பூவும் பிறைச்சந்திரனும் திகழும் சதாசிவமூர்த்தத்தின் ஐந்து திருமுடிகள் பிரியாமல் என்னுள் வந்து நிற்கின்றனவே.

0: தூய நீராட்டி மலர்களால் அர்ச்சித்து வணங்கும் கைகளை உடையவர்களாய் ஒப்பற்ற பிராணவாயுவை உள் நிறுத்தி விரும்பி உருகிய அன்புடையவர்களாய் தேவர்கள் வணங்க ஆனந்த கூத்தாடுகிறான் தில்லை கூத்தன். அப்பெருமானைப் போற்றி திருவாலி அமுதனார் சொன்ன இப்பாடல்களை பாடித் துதிக்க வல்லவர்கள் இடப வாகனராகிய சிவபெருமான் திருவடிகளை அடைவார்கள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களால் வரும் இடர்கள் தீர்வதற்கும் ஆயுள் பலம் பெருகுவதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் வேயிறு தோழிபங்கன் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு திருப்பதி பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் தாளம் திசிர திருப்புடை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: பணம் இந்த

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
2: திரு நவீன் பஞ்சமம் பதிவையும்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் செக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், அமர்நீதி நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: உனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருவாள். தேனடைந்த மலர்பொழில் பிள்ளையுள் மானடஞ்சை வரதர் பொற்றாள். எழுதருமறைகள் சேராய் இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து சொல்கை தலை மீதேற துளும்புகள் நீரும் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். தொல்லை இருந்திரவு சூழல் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது. எல்லை மறுவாணியளிக்கும் வரவூரின் கோன் திருவாஜகம் என்னும் அருமுக நாவலர் நூல் நிலையத்தில் எப்ப திறந்திருப்பாங்க? சிச்சம்பலம் பெரியோர்களே, ஆனந்த அத்தீத்தம், ஆனந்த அத்தீத்தம் இரண்டு சொற்கள் சேரும்பொழுது வடமொழி புணர்ச்சி தீர்க்க சந்தி என்று பெயர். உயிரும் உயிரும் சேரும்பொழுது அந்த உயிரினுடைய நெடிலாக மாறும். தமிழ்ல வந்து உடம்புடுமை உண்டாகும் என்று ரெண்டு சொல்வது வகரமை உண்டாகும். ஆனந்த வதீதம் என்றாகும். தமிழ்ல சேர சேர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் இலக்கண முறைப்படி சேர வேண்டும். ஆனந்த அதீதம் என்று சொற்களை சேர்ந்து ஆனந்த வதீதம் என்றாகும். வடமொழி முறைப்படி ஆனந்தாதீதம் என்றாகும். ஆனந்தாதீதம் என்றால் என்ன பொருள்? அதீதம் என்றால் ஒன்றிலே அழுந்துவது, ஒன்றை கடந்தது என்பது பொருள். ஆனந்தத்தை கடந்து ஆனந்தத்தை தனக்கு வேறாக அறியும் வரையிலும் அதனை நாம் கடப்பதில்லை. ஆனந்தத்தை நமக்கு வேறாக அறியாமல் நம்மை அந்த ஆனந்தத்திலே இழந்து விட்டோம் என்று சொன்னார். நாம் அந்த ஆனந்தத்திற்குள் அழுந்தி சென்று விட்டோம் என்று சொன்னார். கங்கைக்குள்ளே குடம் முழுகிவிட்டது. கங்கை தனியாக குடம் தனியாக அறியவில்லை. ஒரு குடம் கங்கையை குடத்திலே முண்டு கொண்டு வெளியிலே வந்தால் குடம் வேறு, கங்கை வேறு. ஆனால் குடமானது கங்கைக்குள் தன்னை இழந்து விட்டால் கங்கைக்குள் குடம் கிடக்கும், குடம் தன்னை வேறாக அறியாது. அதை போல கரிகையனின் பரங்கருணை தடங்கடையில் படிவாமாறு அருள் என்று அருகே அந்த பரங்கருணை தடங்களிலே தான் சென்று அமிழ்ந்து விழுந்து விட வேண்டும், அதிலே அமுங்கி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவ்வாறு கிடைக்கின்ற நிலைக்கு காட்ட நிலை என்று பெயர். காஷ்டம் என்றால் ஒரு கட்டை போல அசைவற்று சலனமற்று அதிலே அழுந்து கிடைக்கின்ற நிலைதான் காட்ட நிலை. அந்த நிலையை அதீத நிலை என்று சொல்வார்கள். ஆனந்த பரவசம் என்று 9வது பத்திற்கு பெயர் வைத்தார்கள் பெரியோர்கள். எல்லாம் நம்ம குருநாதர் வைத்த பெயர் இல்லை, பின்னால் வந்து பெரியோர்கள் வைத்தார். அது வந்து பெயரை போலவும் அமையும், அந்த பதிகத்தினுடைய பொருளை குறிப்பாக தருவதைப் போலவும் ஒரு குறிப்பு உரை போலவும் அமையும். ஆனந்தம் என்பது இறைவன் நம்முடைய குருநாதரை ஆட்கொண்டு பிரிந்த பிறகு அந்த பிரிவு தாங்காமல் உயிர் போகின்ற ஒரு அன்பு, அந்த அன்பு தனக்கு வேண்டும் என்று கேட்பது, அதுதான் ஆனந்த பரவசம். எந்த ஆனந்தத்தின் வசமாகத்தான் ஆக வேண்டும். தன்னை ஆட்கொண்டது ஓர் ஆனந்தம். ஆனந்த ஆனந்தத்தின் வசமாகத்தான் இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆனந்தம் இன்றி நம்மால் உயிர் வாழ முடியாது. ஆனந்தத்தின் வசமாக இல்லாமல் நாம் உலகின் வசமாகவோ நம் வசமாகவோ இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆனந்தம் நம்மிடம் இல்லாமலும் நம்மால் உயிர் வாழ முடியும். அந்த ஆனந்தம் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலே உயிர் வாழ்கின்ற நிலை நமக்கு இயலாது, பொருந்தாது. அந்த ஆனந்தத்திற்காக நாம் உயிர் விட்டுவிட வேண்டும் என்ற அந்த அன்பினை வேண்டுகின்றதுதான் 9வது 10. ஆகவே அதே ஆனந்த பரவசம், ஆனந்தத்தின் மயமாக அதன் வசமாக அதன் சார்பாக மாறுதல் என்ற பொருளையே சொன்னார்கள். ஆனந்த அதீதம் என்பது அந்த ஆனந்த பரவசத்தினால் எழுதுகின்ற விளைவு என்ன என்று சொன்னால் அந்த பேரன்பிற்கு பயன் இறைவன் திருவடியே. இறைவன் திருவடியே ஆனந்த அடையமாக இருக்கின்றது. திருவுருளே ஆனந்த அடையமாக இருக்கின்றது. அந்த திருவுருளிலே தோய்ந்து தானும் அதுவும் ஒன்றாக வேண்டும் என்ற அந்த குறிப்பு, அந்த குறிப்பு தான் ஆனந்த அதீதம். அந்த ஆனந்த அதீத நிலையை வேண்டுகின்றார், ஆனந்த பரவசத்தை வேண்டுகின்றார். முன்னாடி ஆனந்த அதீதத்தை இங்கு வேண்டுகின்றார். பாட வேண்டும் நான் பொற்றி நின்னையே, பாடி நைந்தனை குருகினக்கென காட வேண்டும் நான் பொற்றி, அம்பலத்தாடுமின் கலர் போது நாயினின் கூட வேண்டும் நான் பொற்றி, புழு கூடி நிற்கனை பொற்றி, பொய்யெல்லாம் வீழ வேண்டும் நான் பொற்றி என்று எல்லாமே முற்றுமை. எல்லா பொய்களையும் விட்டு நீங்க வேண்டுமா? எல்லா பற்றுகளையும் விட்டு நீங்க வேண்டும். பொய்யெல்லாம் வீழ வேண்டும் நான் பொற்றி, வீடுதந்தருளு என்று கேட்பதனாலே அது ஆனந்த அதிகம் என்று முதல் பாடல் மாறியில்லாதமா.

கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே மாறிலாத மா கருணை வெள்ளமே கருணை கடலே. எந்த ஒரு நீர் வரத்திலே இடையராது நீர் வந்து கொண்டே இருக்கின்றதோ, நீர் ஒழுக்கு நின்றுவிடாமல் பெருகிக் கொண்டே இருக்கின்றதோ அதனை வெள்ளம் என்று சொல்வார். ஓடி நின்று விட்டது என்று அது வெள்ளமாகாது, ஓடிக்கொண்டே இருந்தால் அது வெள்ளம். அதில் அதிகமாக நீர் அதிகரித்தும் வர வேண்டும். பத்ரிநாத்தில் பார்த்த கங்கை அது நிற்பதாக தெரியவில்லை. எத்தனை நாள் போய் பார்த்தாலும் அந்த பாலத்தின் மேல் இருந்து பார்க்கும்போது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது கங்கை வெள்ளம். மேட்டூர்ல இருந்து திறந்து விட்டா கொஞ்ச நாள் நமக்கு வரும் அப்படின்னு நின்றுடும். காவிரி புனல் தனி உருகி வந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானுடைய கருணைக்கு எல்லை உண்டா என்று சொன்னால் எல்லை இல்லை. ஆகவே அதனை கருணை வெள்ளம் என்று சொன்னார். அது உடம்போடு புணர்த்தி நமக்கு அறிவிக்கின்றார். வெள்ளம் என்பது வற்றக்கூடாது. பொதுவாக ஊரிலே பார்க்கின்ற வெள்ளம் வெள்ளமாக காணப்படும் போது வெள்ளமாக காணப்படும், பிறகு வற்றலும் கூடும். ஆனால் என்றும் வற்றுதல் இல்லாததோர் வெள்ளம் உண்டு என்று சொன்னால் அது மாறிலாத வெள்ளம். மாறுதல் என்ற சொல்லுக்கு வற்றுதல் என்று ஒரு பொருள் உண்டு. ஆகவே மாறி இல்லாத மாறுதல் என்பது தல் இற்று தொழிற்பெயர். வற்றுதல் என்பது பொருள். அந்த தல் என்ற தொழிற்பெயர் விகுதி, அந்த விகுதியை எடுத்து விட்டால் அது முதல்நிலை தொழிற்பெயர் என்று பெயர். மாறு என்று சொன்னால் முதல்நிலை தொழிற்பெயர். மாறு என்றாலும் மாறுதல் என்ற பொருள் தான். மாறு என்று ஒரு ஏவல்வினை உண்டு, சேஞ்சின், அது அந்த பொருள் இல்லை. மாறு என்பதும் மாறுதல் என்ற பொருளை முதல்நிலை தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர் விகுதி இல்லாமல் முதல் நிலையாகவே பகுதி நிலையிலேயே இருக்கின்றது. மாறு இல்லாத என்றால் மாறுதல் இல்லாத, வற்றுதல் இல்லாத. கருணை வெள்ளம் வெள்ளமாக, நீர் வெள்ளம் வெள்ளமாக காணப்படும் போது வற்றுதல் இன்மை தெரியும். ஆனால் அந்த நீர் வெள்ளம் வற்றினாலும் வற்றும். ஆனால் இந்த கருணை வெள்ளம், இறைவனுடைய கருணை வெள்ளம் என்பது என்றைக்கு போனாலும் பெருமானத்தில் கருணை உண்டு. இல்லை எனக்கு கொஞ்சம் கருணை குறைஞ்சு போச்சு அப்புறமா சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு பெரிய வெள்ளலா இருந்தா கூட அவர்கிட்ட நம்ம ஒரு ரசீது புசதி எடுத்துட்டு போறோம், இப்போ கொஞ்சம் சிரமமா இருக்குது, நீங்க அடுத்த மாசம் வாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர. ஆனா பெருமான் சொல்ல மாட்டேன். கொடி சுண்ட போனா கூட நாளைக்கு வாங்க சொல்லலாம். என்ன காரணம்னா மனித இயல்பு. அவன் அந்த நிலைமைக்கு வந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. சொல்லி பெருமானுக்கு அதே மாதிரி பழக்கம் உண்டான்னு கேட்டா இல்ல. இதை யார் சொல்றாரு? பின்னை என்னார் பெருமான் அடிகளேன்னு தேவாரத்துல சொல்றாங்க. சம்பந்த பெருமான் சொல்ற பின்னை என்னார் பெருமான், நாளைக்கு வார்னு சொல்ல மாட்டார் சுவாமி. கடவுர் மயான், இன்றைக்கே அவர் அருள் செய்வார் என்று பார்க்கின்றோம். பின்னை என்ன பெருமாடிகளே சம்பந்தரா அப்புறம் சம்பந்தர். அவர் பெருமான் நாளைக்கு வார்னு சொல்லாததுனாலே அவர்கிட்ட கருணைக்கு குறைவு இல்லைன்னு தெரியும். கருணை வெள்ளம் என்பதற்கு உடம்புடு புணர்த்துகின்ற அடை மாறிலாத கருணை. அந்த கருணை வெள்ளம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மகத்துவம் பொருந்தியது. சிறிதொரு கைமாற்றினை எதிர்பாராத கருணை, இயல்பான கருணை. இன்னொருவர் பிறருடைய தூண்டுதலை எதிர்பாராத கருணை. ஒரு வள்ளல்கிட்ட நம்ம போறோம், ஐயா வள்ளல், ஆனா அவருக்கு என்ன முன்னாடி தெரியாது. ஐயா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நம்ம மாதிரிதான், ஆனா அவருக்கு வேண்டியவர். இவர் நல்ல ஒரு, இவர் வந்து கேட்டாதா கொடுங்கன்னு அவர் சொல்றார். ஒரு சிபாரிசன் அடிப்படையில் அவர் கொடுக்கிறார். அது யார நம்பி கொடுக்கிறாரு? பிள்ளை போய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு பிள்ளைல இருக்கிற நம்பிக்கையில முன்பு நிறையாதவருக்கு அவர் கொடுக்கிறாரு. அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒரு கண்டிஷனல் கருணை இருக்கின்றது. உலகத்தில் எல்லாத்தையும் இருக்கு, இன்னார் நமக்கு வேண்டியவர், அவர் சொல்வதனால இன்னதை செய்வோம் என்று அன்பு கொண்டு செய்கின்றார்கள். அவ்வாறு இறைவன் செய்வதில்லை. யாருடைய தூண்டுதலும் இல்லாத பொருள் இறைவன். இறைவனிடத்தில் சிபாரிசு செல்ல ஒருவர் சொல்லி இறைவன் கேட்க வேண்டும் என்பது இல்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே அது மாக்கருணை என்று பார்க்கின்றோம். அவனுடைய கருணை இயல்பானது. பெருமானத்தில் கேட்டாலே போறோம். இவன் கேட்க மாட்டானா என்றவன் இருக்கின்றான் கொடுப்பதற்கு காத்துக்கொண்டு. அவனை கேட்டால் போதும் கொடுத்து விடலாம் நிலைமையில இருக்கிறார். தொட்டால் போதும் ஷாக் அடிச்சுடலாம். கரண்ட் இருக்கு, லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க. அந்த ஒயர்ல கரண்ட் போயிட்டே இருக்கு. யாராவது தொடமாட்டாங்களா அவங்க உடம்புக்குள்ள போவோம். அது போல பெருமான் யாராவது கேட்டால் கொடுத்து விடுவோம்னு வச்சுட்டு இருக்கிறாரு. ஆகவே யாரும் கேட்பதில்லை என்பதுதான் குற்றம். மாக்கருணை என்பது இயல்பாக பெருமானுக்கு இருக்கின்ற கருணை, வற்றாத கருணை. அப்படிப்பட்ட வெள்ளமாக வந்து நம்மை சேர்கின்ற கருணை, அப்படிப்பட்ட கருணையை வடிவமாக இருக்கின்ற பெருமானே. கருணையாகின்ற வெள்ளத்தை கொண்ட பெருமான் அந்த கருணையே வடிவமாக இருக்கின்றான் என்பதனால, கருணை வேறு இல்லை, அவன் வேறு இல்லை என்பதனால அவருடைய கருணையே அவனுடைய வடிவமாக இங்கு உபசரிக்கின்றார். பெருமானே நீரே கருணை, நீர் வேறு இல்லை, கருணை வேறு இல்லை. நானே போய், நான் வேறு இல்லை, நீ வேறு இல்லை. நானே போய் என்பதைப் போல பெருமானே கருணை. பெருமானிடம் கருணை இருக்கின்றது சொன்னா அது இல்லாமலும் போகலாம். ஆனால் அப்படிப்பட்டவர் இல்லை பெருமான். பெருமானே கருணை என்பதனால அவரிடத்துல கருணை இல்லாமல் போகாது. மாறிலாத மா கருணை வெள்ளமே. இன்னொரு பொருள், மாறுதல் என்பது குணம் மாறுதல், குணம் கெடுதல், சேஞ்சிங். கருணையோடு இருந்த பெருமான் சிரிகின்றான் என்று ஒரு நிலை வருமா என்று சொன்னால் வாராது. பெருமான் வந்து எப்போதுமே கருணையுடையமாகத்தான் இருக்கின்றான், அவனுக்கு சீறுதல் இல்லை. ஆகவே மாறிலாத மா கருணை வெள்ளம் என்று சொன்னால் பெருமான் தன்னுடைய குணம் என்றைக்குமே மாறாதவன் என்று ஒரு பொருள். மூன்றாவது ஒரு பொருள்,
மாறு என்பது இணை. பெருமாளுடைய கருணைக்கு இணையாக உலகத்திலே ஒருவருடைய கருணையை சொல்ல முடியுமா? அம்மா எல்லாம் நம்ம ரொம்ப அன்பா தான் வளர்த்திருக்காங்க, ஆனா தாயினும் நல்லவன் சங்கரன் என்று சொல்வதனால பெற்ற தாயினும் இனியன் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமாளுடைய கருணைக்கு இணையாக இன்னொரு கருணை கிடையாது. மாறு என்றால் இணை, இணையில்லாத கருணை. நான்காவது பொருள், பெருமாளுடைய கருணைக்கு அந்த கருணையை பெற்றுக் கொண்டவர்கள் பிரதி உபகாரம் செய்ய முடியுமா என்றால் முடியாது. கைமாறி இல்லாத கருணை, மாறி இல்லாத கருணை என்றால் கைமாறி இல்லாத கருணை. பெருமாளிடமிருந்து கருணையை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த கருணைக்கு பலராக இன்னதை செய்வோம். ஒரு நாள் உழவார செய்து ஒரு திருவாசக பாரணம் பண்ணுவோம், பெருமான் செய்த கருணைக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம கடன் தீர்த்துக்கலாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாறில்லாத மாக்கருணை வெள்ளமே, மாறில்லாத மாக்கருணை வெள்ளமே, வந்து முந்தீனின் மலர்கொள் தாளினை, வேறிலா பதப்பரிசு பெற்ற நின்மை என்பது. உன்னுடைய மலர்கொள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்ற நின்மை என்பர். பெருமானே உன்னுடைய மெய்மை என்பர். மெய்மை என்பது ஒரு பண்பு, அந்த பண்பினை கொண்டது அவருடைய அன்பு. அந்த பண்பு வேறு இல்லை, அவர்கள் வேறு இல்லை என்று இங்கு அருள்கின்றார். மெய்மையே வடிவான அன்பர்கள், மெய்மை என்பர்கள், மெய் என்பர்கள் என்பது பொருள். ஒரு பண்பினை, ஒரு பண்புக்கு உரிய பண்பு என்று சொல்வார்கள். பண்பினை பெற்றவன் பண்பு. அந்த பண்பியோடு சேர்த்து சொல்லும் பொழுது பண்பு பெயர் முழுவதும் வராது. அப்ப வந்து மெய்மை அன்பர் என்று சேரும்போது மெய் என்பர் என்றாகும். ஆனால் இங்கு மெய்யர் என்று ஆகாமல் மெய்மை என்பர் என்றே பயன்படுத்தியிருக்கிறார். மெய்மையே வடிவமாக இருப்பவர்கள், அவர்களுக்கு மெய்மை என்பது ஒரு சிறப்பு இலக்கணம் இல்ல, அவருடைய அந்த மெய்மை என்பது அவருடைய வடிவமாக ஆகிவிடுகின்றது. மெய்மை வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு இழக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை அவர்களுக்கு, அவருடைய உருவமாகவே அது ஆகிவிட்டது. அதுவும் அவர்களுக்கு மாறிலாத நிலை வந்து விட்டது. அதாவது அந்த மெய்மையிலிருந்து அவர்கள் அந்த அதான் அதீத நிலை, காட்ட நிலை. எங்கு சென்று விட்டால் மீண்டும் வர முடியாதோ. ஒரு பண்பினை பெற்றவன் அதிலே அழுந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பண்பினை அவனால் இழக்க முடியாது. அதுபோல மெய்மையாகின்ற பண்பினை பெற்றுக்கொண்டு அழுந்தி பெற்றுக் கொண்டு விட்டார்கள், அந்த பண்பினை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதனால அந்த பண்பையே அவர்களாக இங்கு கூறுகின்றார். மெய்மை அன்பர், மெய்மையே வடிவாகின்ற அன்பர். மெய்மை என்பது அன்பு, பெருமானிடத்தில் இருக்கின்ற மெய் அன்பு. அந்த வடிவமாக இருக்கின்ற அன்பர்கள் வந்து முந்தி நின் மலர்கள் தாயினே வேலா பத பரிசு பெற்றார்கள். பெற்ற நின் மெய்மை அன்பர் நின் உன் மெய்மை மெய்தினார். அந்த பரிசனை பெற்றார்கள், அதன் காரணமாக அதன் அடிப்படையிலே உன்னுடைய மெய்மையாகின்ற உண்மைத்தன்மையை அவர்கள் மேவினார்கள். நான் இறைவனை சார்ந்திருக்கின்ற உயிர் தான் உண்மையான உயிர், அது தன் உண்மை உயிர் என்பதை அறியும். ஏனைய உயிர்கள் பிறந்து இறப்பதனால பொய்யோ என்று கருதக்கூடும், பொய்யின் சார்பினை பெறுவதனால யானே பொய் என்று கருதக்கூடிய நிலை அதற்கு உண்டு. மெய்யினை சார்ந்திருக்கின்ற உயிரானது மெய்வடிவமாக இருப்பதனால இந்த மாறாத இயல்பு வந்து அமைகின்றது. சிவமாகின்ற தன்மை வந்ததுனால அவர்கள் மெய்மை மெய்தார்கள், உன்னுடைய சிவமாகின்ற தன்மையை அடைந்தார்கள், பொருந்தினார்கள். எப்படிப்பட்ட தாளினை வந்து அவர்கள் பெற்றார்கள், அந்த என்ன பதத்தினை பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். என்னுடைய மலர்கொள் தாளினை என்று சொன்னார். மலர்கொள் தாளினை என்பதுக்கு என்ன பொருள் பார்ப்போம். கொள் என்பது ஊம உருதா கொள்ளலாம் அடிப்படையில். மலர்கொள் தாளினை, மலரை போன்ற இரண்டு திருவடிகள் என்று. அடுத்தது மலர்கொள் தாளினை, அடியவர்கள் பூசிக்கின்ற மலர், அந்த மலரையெல்லாம் ஏற்கொள்கின்ற தாளினை. இன்புற்றார் இட்டபூ ஏறும்படி. அப்ப அடியவர்கள் வந்து இறைவனை பூசிக்கின்றார்கள், அந்த பூசினையிலே அவர்கள் செலுத்துகின்ற மலர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற தாளினை. அப்ப மெய்யன்பர்கள் இடுகின்ற அந்த மலர்களை தாளினை ஏற்றுக்கொள்ளும். ஏனையோர் இருக்கின்ற பூவினை ஏற்றுக்கொள்ளாது, காலில் விழுந்துடுமோ என்று சொல்லி காலை இழுத்துக் கொள்ளும். பக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நற்க நிற்பன் அவர் தம்மை நாணியை வெட்டப்பட்டு கால் மேலே விழுந்துட போவதோ காலை இழுத்துப்பாரு. ஆனா மெய்யன்பர்கள் இடுகின்றனை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொள்வது எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்னா, கண்ணப்பர் இடுகின்ற பூவினையே மெய் முழுதும் ஏற்றுக்கொண்டார் பெருமான். அவன் பலையால் இட்ட பூ என்று சொல்லி அன்போடு அதனை ஏற்றுக்கொண்டார். மலர்கொள் தாளினை, அன்பர்கள் பூசிகளை இடுகின்ற பூவினை ஏற்றுக்கொள்கின்ற தாளினை. மலர், மலர்தல் என்பது தள்ளிற்று தொழிற்பெயர். அது தள்ளுன்ற அந்த விகுதி போய் மலர் என்று முதல் நிலையாக நிற்கும். மலர் என்றாலும் மலர்தல் என்றாலும் ஒன்றுதான். மலர் கொழி தாளினை, மலர்தலை கொள்கின்ற தாளினை என்றால் தோன்றுகின்ற திருவடி. அன்பர்கள் எங்கு நினைத்தாலும், எங்கே இருந்து நினைத்தாலும் அங்கே வந்து தோன்றும். கழிப்பாளி தேவாரத்துல நம்பியார் சொல்றார், எங்கேனும் இருந்து நடிகே உடனே நினைந்தால் என் உடன் உடனாகி நின்று அருள்கின்ற பெருமானே. ஆகவே அடியார் பெருமக்கள் எங்கு இருந்து நினைத்தாலும் அங்கு வந்து தோன்றுகின்ற திருவடி என்பதனால மலர்கொள், மலர்தலை கொள்கின்ற, தோன்றுதலை செய்கின்ற, எவ்விடத்தும் காணப்படுகின்ற திருவடி. எவ்விடத்தும் இருக்கின்ற திருவடி என்பதனால எவ்விடத்தும் காணப்படும், காணுபவர்க்கு காணப்படும், காணுகின்ற தகுதி கொண்டவர்களுக்கு அது எவ்விடத்தும் காணப்படும். கல்லிலும் காணப்படும், தூணிலும் காணப்படும் என்று பார்க்கின்றோம். அதனாலதான் அது என்ன பண்ணது, கமரிலும் காணப்பட்டது. யாருக்கு? அறிவால் தாயிருக்கு. கமரிலும் காணப்பட்டது என்று மலர்கொள் தாளினை. மலர்கொள் தாளினை, உலகங்கள் மலர்தலை கொள்கின்ற தாளினை, மலர்த்துதலை கொள்கின்ற தாளினை. அப்ப பூவகை உலகங்களும் பெருமானுடைய திருவிழிலேயே தோன்றுகின்றன. மலர்தல் என்றால் தோன்றுது. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாங்க பெரியவரான முதல் பாடல்ல
மலர் சிலம்படி என்பது உலகங்கள் மலர்கின்ற சிலம்படி, மலர்கள் உலகங்கள் மலர்களை கொள்கின்ற திருவடி. அப்ப நீலமேனி வாழ்கை வாகத்து ஒருவன் இருத்தால் நிகழ்த்தி ஊகை உலகம் முகிழ்த்தன முறையே என்பதனால எல்லா உலகங்களும் தோன்றுகின்ற திருவடி, எவ்விடத்தும் அடியார்களுக்காக அன்போடு தோன்றுகின்ற திருவடி, எவ்விடத்தும் எப்பொழுதும் தோன்றதுனால சத்தியோஜாதன் பேரு, மலரை போன்ற திருவடி, இன்புற்றார் இட்ட

பாலுக்கு மட்டும் காசு வாங்கிக்க, தண்ணிக்கு காசு வாங்கிக்காதுன்னு சொன்னா கேட்பாங்களா? பாலோடு சேர்ந்து தண்ணீர் என்ன ஆயிட்டது? பாலாகி விட்டது, அதான் வேறு இல்லாத நிலை. அதனால அதற்கும் பாலுடைய கௌரவம் வந்துருது என்று மறுக்கின்றோம். அதுபோல இரண்டரை கலத்தல், பிரிக்க முடியாத வண்ணம் கலந்து விடுதல். ஜீவன் சிவனோடு இரண்டரை கலந்து விட்டான் என்று சொன்னால் ஜீவனும் சிவனாகவே கருதப்படுவான் என்று பார்க்கிறோம். வெள்ளப்பாகில இருக்கின்ற நீரும் இனிக்கும். அது வெள்ளம் வந்து அதனுடைய அணு முழுவதும் அது கலந்து விட்டதுனால அது இனிக்கும் என்று பார்க்கிறோம். அதே போல இங்க வந்து பெருமாளுடைய மரபுகள் தாழினை வேறிலா பதம், பதம் என்றால் பக்குவம். தன்னுடைய மனமொழி மெய்களினாலே இறைவனையே 24 மணி நேரமும் இடையறாது அந்த பெருமானிடத்திலே மனமொழி மெய்களை அர்ப்பணித்து விட்ட தன்மையினாலே, மனதினால் அவனையே நினைப்பது, வாயினால் அவனையே பேசுவது, அந்த உடம்பினால் அவனுக்கே தொண்டு செய்வது என்று அந்த முக்கரண சுத்தியினாலே இறைவனுடைய தொடர்பு கொண்டால இறைவனை சார்ந்த விட்டார்கள். அறவே நின்னை சார்ந்தடியார், முழுமாக இறைவனையே சார்ந்திருக்கின்ற தன்மையினாலே அவர்களுக்கு ஒரு பதம், பதம் என்றால் பக்குவம், பக்குவம் வருகின்றது. அந்த பக்குவம் என்னன்னு சொன்னா இறைவனுடைய திருவடியாகின்ற திருவுருள், அந்த திருவுருளிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத நிலை. திருவுருள் வேறு, தாங்கள் வேறு, திருவடி வேறு, தாங்கள் வேறு என்று பிரித்துக் கொள்ள முடியாத நிலையை அடைந்து விட்டார்கள். அந்த நிலையை அடைந்த அடியார்களை தான் அடிகள் என்று சொல்வார்கள். அபூதி அடிகள், நமிநந்தி அடிகள், திருவடியிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத நிலையில இருக்காங்க. அதனால அவர்களுக்கு திருவடியினுடைய பெயரே அவங்களுக்கு அடிகள். அதை வந்து விளக்கிறார் அப்பர் பெருமான். பெருமானுடைய திருவடியாகின்ற மலரையே திருமுடியிலே கொண்டவர் அப்பூதடிகள். குஞ்சிப்பூ குஞ்சிப்பூவாய் அப்பூதி, அஞ்சிப்பூவை களிமலையை அலுவலம் அப்பூதி, குஞ்சிப்பூவாய் என்ற சேவடி என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமானுக்கு அடிகள் என்று பெயர், திருவடி வடிவமாக இருப்பதனால. அந்த திருவடியிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத அதோடு இரண்டரை கலந்திருப்பதனால அடியார்களுக்கும் அடிகள் என்று பெயர். எல்லா அடியார்களுக்கும் அடிகள் என்று பெயர் கிடையாது. அவ்வாறு இரண்டரை கலந்த தூய அன்பினை பெற்றவர்களுக்கு அடிகள் என்று பெயர் வருகின்றது, தண்டி அடிகள். அப்ப வந்து இவர்கள் அதாவது வந்து ஜீவன் முக்தி அடைந்தவர்கள். உடம்புதான் இருக்கு, உலகத்துல ஈடுபட்டிருக்கே தவிர மற்றபடி மனம், மனமொழி மெய் முழுவதும் இறைவிடத்திலே அர்ப்பணித்து விட்டவர்கள், ஒப்படைத்து விட்டவர்கள். அறவே நின்னை சார்ந்த அடியார், அற்றவருக்கு அற்ற சிவன், சிவனுக்கென்று அவர்கள் தங்களை அற்றார்கள், இழந்தார்கள். சிவனும் அவர்களுக்கென்று தன்னை கொடுத்து விட்டான், அதான் அற்றவருக்கு அற்ற சிவன். அந்த நிலையிலே இருக்கின்ற அடியார்கள் அந்த அதான் பக்குவம், மலர்கொழி தாழினை வேறிலா பதம், அந்த பக்குவம், பத பரிசு பெற்ற அதனை தங்களுடைய இயல்பாக பெற்ற, திருவடியிலிருந்து தங்களை பிரித்து உணர முடியாத பக்குவத்தினை தங்களுடைய சுபாவம் இயற்கை இயல்பாக பெற்றிருக்கின்ற மெய்மை அன்பர், அது அந்த இதுதான் அவர்களுக்கு இலக்கணம். திருவடியிலிருந்து தங்களை பிரித்து அறிய முடியாத நிலை, அந்த நிலையிலே இருக்கின்ற அடியார்கள் தான் மெய்மையான அடியார்கள், மெய்யன்பர்கள், மெய்மை அன்பர். அதன் பயனாக, அந்த இயல்பின் பயனாக எதை அடைந்தார்கள்? சிவமாகவே ஆகிவிட்டார்கள். உன் மெய்மை மேவினார், அவர்கள் இரண்டரை கலந்து சிவமாக அவர்களை வரும்போது பார்க்கப்படுகின்ற சிவம் என்று பார்க்கலாம். சிவத்தை கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு மெய்யடியார் நம் வீட்டிற்கு வந்தால் சிவனாகவே அவரை கருதலாம் என்று அவர்களுக்கு செய்கின்ற தொண்டு சிவனுக்கு செய்கின்ற தொண்டாகவே அப்பதான் நடமாடும் கோயில் என்று அவர்கள் சொல்லுவார். நடமாடுகின்ற கோயில், கோயில் நம்ம வீட்டுக்கு வராது, அடியார் இடத்திலே அவர்கள் வரும்பொழுது கோயிலே நம் வீட்டிற்கு வருவதை போல அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் திருமேனி இறைவன் உரைகின்ற கோயிலாக ஆகியுள்ளது. மெய்மை அன்பர், உன் மெய்மை மேவினார், உன்னுடைய சிவமாக இந்த தன்மையை பொருந்தி விட்டார்கள், இனி அதிலிருந்து அவர்கள் மீண்டு வரமாட்டார்கள். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நான் வந்து என்னை நீ வந்து கைவிட்டு விட்டாய், நான் வந்து அதனால் கடையனாயினேன், கடையவரிலும் மிகவும் கடையனாயினேன், எப்படி ஆயினேன் என்று சொன்னால், ஈரில்லாத நீ எளியாகி வந்து பெருமானே இயல்பாக கடையவர்கள் கயவர்கள் உண்டு, அவர்கள் உன் அருளை பெறவே மாட்டார்கள். அவ்வாறு இல்லாமல் உன் அருளை பெற்று இழந்த நான் அவரிலும் கடையனாயினேன், கடையன் ஆயினேன் என்பதனால என்னை போல இன்னொரு கடையன் கிடையாது, கடையரிலும் மிக தாழ்ந்த கடையன் ஆயினேன், இவ்வாறு நான் ஆகிவிட்டேன். கழுதை தெரிந்து கட்டணமானதைப் போல நான் கடையரிலும் கடையன் ஆயினேன், நான் பட்ட கீழ்மை இது. இன்னும் கீழாக ஒருவர் செல்ல முடியாது. என்ன காரணம்? நின் திருவுருளை பெறாத கடையராய் இருப்பதும், நின் திருவுருளை பெற்ற பின் அதனை இழந்து அக்கடையோரிலும் மிகவும் கடையனாக ஆகினேன். எப்படிப்பட்ட கருணையை நீ செய்தாய்! ஈரில்லாத நீ, எல்லையே இல்லாத நீ, ஈரில்லாத இன்பம் நம்மிடம் வந்து தங்கும் சொல்றார் பின்னாடி கூட. மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனின்றி வழியடைத்து அமுதே உரி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெரும் துயிலே சிவனே, ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்பது எல்லையில்லாத புண்ணியத்தின் பயனாக அடைகின்ற பதங்கள் உலகங்கள். அந்த உலகங்களையெல்லாம் கடந்து இருப்பது மேலான உலகமாகின்ற சிவலோகம், அங்கிருக்கின்ற பெருமான். அதாவது எல்லையில்லாத புண்ணியத்தின் விளைவாக அடைகின்ற உலகம், அதான் ஈரில்லாத பெருமான். ஈரில்லாதவன் என்று சொன்னால் அவனை அடைவதற்கு ஒரு புண்ணிய எல்லை கிடையாது, எல்லையில்லாத புண்ணியம் செய்தவர்கள் தான் அவனை அடைவார்.
இடையராது புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையில் தான் இறைவனை விட்டு பிரியாது.

0: ஏற்படும். ஏனைய புண்ணியங்களுக்கெல்லாம் ஈறு கொண்ட பலன் தான் கிடைக்கும். அதாவது அழிகின்ற உலகங்களே பயனாக கிடைக்கும். அழிவில்லாத புண்ணியத்தை சிவபுண்ணியங்களை இடையராக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அழிவில்லாத சிவலோகம் கிடைக்கும். அந்த சிவலோக வடிவமாக இறைவன் இருப்பதனால அவன் ஈரில்லாத அவன் அளிக்கிற இன்பம் ஈரில்லாத இன்பம். ஆகவே அதனை அடைவது யாருக்கும் முடியாது. ஆனால் அதனை ஒருவர் அடைகின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் நம்மாட்டு செய்கின்ற அன்பு. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. ரொம்ப பெரியவரா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரியவர், அவர்கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. இருந்தாலும் அவர் நமக்கு தகப்பனர், அதனால அவர் நம்ம வந்து நெருங்குவர். அப்படி பழங்காலத்துல ரொம்ப மரியாதையா எல்லாரும் இருந்திருக்காங்க. இந்த காலத்துல அப்பாவை யாரும் மதிக்கிறது இல்ல, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. எங்க தகப்பனார்லாம் வந்து வீட்டுக்கு வந்தா அவர் சொல்ற வரையும் நாங்க உட்கார மாட்டோம். அதே போல அவங்க தகப்பனார்ல அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவர்களா வந்து நம்மிடம் நெருங்குவார்கள். என்ன காரணம்னா அவர்கள் அன்பு கொண்டவர்கள். ஆகவே இறைவன் அப்படிப்பட்டவன் தான், எந்த உயிரும் அவனை சென்று அடைய முடியாது. ஏன்னா அவன் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்து இன்பம். இருந்தாலும் அவன் என்னுடைய அன்பு என்பதனால என்னிடத்திலே அன்பு செய்கின்ற பெருமான். அன்பு என்பது என்னிடத்தில் அன்பு செய்வது என்னுடைய அன்பு. மை லவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அப்படியே தமிழில் சொல்றார் என்னுடைய அன்பு. மை லவ் என்று சொல்வது நம்மிடம் அன்பு செய்பவர்களை. அதுபோல என்னுடைய அன்பு என்று சொல்வது என்னிடத்திலே அன்பு செய்கின்ற இறைவன். என்னிடத்திலே அன்பு செய்கின்ற இறைவன் என்னுடைய அன்பு. அவன் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமாக இருந்தாலும் கூட அவன் என்னுடைய அன்பாக இருப்பதனால அவனை நான் எளிதில் பெறுவேன் என்பது பொருள். இல்லாத நீ, எல்லையே இல்லாத நீ, அதாவது உன்னை அடைவதற்கு எந்த புண்ணியமும் பற்றாது. எல்லையில்லாத புண்ணியம் செய்வதில் தான் உன்னை நெருங்குவார்கள். அப்படிப்பட்ட நீ இல்லாத நீ, எளியாகி வந்து மிகவும் எளியவனாக வந்து அரியவனாக இருக்கின்ற நீ, எளியவனாக வந்து இயல்பிலே அரியவனாகிய நீ, செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் குழு புல் வரம்பின்றி யாருக்கும் வருவர்களாக இருக்கின்ற அரியாகின்ற நீ, உன்னுடைய இயல்பினாலேயே நீ எளியாகி வந்து ஆகுதல் ஆக்கச் சொல்வதனால இறைவன் முனைந்து செய்கின்றான். இவனுக்கு அருள் செய்வோம் என்று அவன் திருவுள்ளத்திலே குறிப்பு ஏற்படுகின்றது. ஆகவே அவன் முனைந்து தன்னுடைய அருமையை கருதாது எளியவனாக ஆகின்றான். எளியை ஆகி வந்து ஒளி செய் மானுடம் ஆக நோக்கியும், இரண்டு பொருள் இது. ஒளி என்றால் ஞானம், செய்தல் என்றால் அதனால் செய்யப்படுதல், அதாவது அதோடு பொருந்துதல். ஒளி செய் மானுடமாக யான், ஒளி செய் மானுடமாக நீ என்னை நோக்கியும், நான் அறிவு அறிவை பெறுவதற்காக என்னை நீ கருணையோடு தீட்சித்தும், நயன தீட்சை செய்தும். இவனுக்கு நல்லறிவு உதயமாகட்டும், இவனுக்கு சிவஞானம் இவனிடத்திலே உதிக்கட்டும், நலம் என்பது சிவஞானம், அந்த நன்மை இவனிடத்திலே வந்து பொருந்தட்டும் என்று பெருமான் திருத்தினாலே எண்ணி தன்னுடைய திருக்கடைக்கண்ணாலே என்னை கடைக்கணித்தார் நோக்கியும். ஆக ஒளிசை மாறிடம் யானாக என்னை நோக்கியும். ஒளிசை ஆக என்ற சொல் வந்து ஆகி என்ற சொல் ஆக என்று தெரியும். ஒளிசை மானுடமாகி நோக்கியும் பெருமான் எவ்வாறு எளியனாகினான் என்று சொன்னால், ஞானமே வடிவாகின்ற மனித வடிவத்திலே வந்து எளியனாகினான். அவன் எளியனாகினான் என்பதற்கு அந்த என்ன பிரமாணம், எதனை கொண்டு நான் அவன் எளியனாகினான் என்று சொன்னேன் என்று சொன்னால், அவன் ஒளி மிகுந்த ஞான ஆசிரியனாக என்னிடம் வந்தான். ஒளி என்பது ஆசிரியனுடைய ஞான ஒளி. பெருமான் என்னைப் போலவே மானுட வேடத்தில் வந்தான். ஏன் அவன் மானுட வேடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், அப்போதுதான் அத்தனை அவனை நாம் நெருங்குவோம். மானை காட்டி மானை பிடிப்பார்கள் என்று சொல்ல, ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வேடன் என்ன செய்வான், இன்னொரு மானை வச்சிருப்பான். அந்த மானுடைய கணைப்பை கேட்டு இந்த மான் அருகிலே வந்து வலையில விழுந்துவிடும். ஒரு மான் கூப்பிடுவதை தான் ஒரு மான் நம்பி வரும். ஏதோ ஒரு மான் நம்மளை கூப்பிடுது அப்படின்னு நினைச்சுட்டு இந்த மான் நம்பி போய் வலையில விழும். ஒரு புலியை வச்சிருந்த மானை பிடிப்பாங்களா, வேடன் பிடிக்க மாட்டான். என்ன, புலியினுடைய உடம்பு வாசனையே மானுக்கு தெரியும். அது சுத்தம் முத்தம் அந்த வாசனை தெரிஞ்சாலே ஓடிவிடும் என்று பார்க்கின்றோம். மானை காட்டி மானை பிடிப்பதை போல பெருமான் என்ன பண்றாரு, மனித வடிவத்திலே ஆசிரிய கோலத்தோடு எழுந்து கொள்கின்றார். அச்சமின்றி பழகுவதற்காக அவர் உடனிருந்து பழகின்றார். அந்தமில்லா அரியனாய மருந்தருளியும். இந்த திருப்பெருந்துறையில பெருமான் செய்த அருள் என்ன, அங்கிருக்கின்ற நம்பியார்களுக்கெல்லாம் வேதத்தையும் பொருளையும் சொல்வதற்காக எல்லையில்லாத காலம் அவர்களோடையே இருந்தாராம். அவர் அது ஒரு பெருமை. எல்லா ஊர்லயும் சாமி வருவாரு, மறைஞ்சிருவாரு, எத்தனை நாள் கூட இருப்பாரு. மதுரையில கூட ரொம்ப நாள் கூட இல்லை. ஒரு நாள் விறகு வித்தாரு, ஒரு நாள் பணம் கிடைக்குன்னு சொன்னாரு, ஒரு நாள் வளையல் வித்தாரு, எல்லாம் கொஞ்ச நேரம் தான், அவ்வளவுதான். திருப்பெருந்துறையில கூடவே பல நாள் இருந்தார். அது திருவாசகத்துல சொன்னார், அந்தமில் நந்தம்பாடியில் நான்முறையோனாய் அந்தமில் ஆரியனாய மருந்தளின் எல்லை இல்லாத காலம் ஆசிரியனாக விற்றிருந்தான். அந்த ஆசிரியனாக விற்றினால் அவன் மறைந்தான். மறைந்த போதுதான் இவர்கள் வந்து வந்தது ஆத்மநாதரே என்று இவர்கள் அறிந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த பிரிவு தாங்காமல் அன்று இரவு உண்ணாதும் உறங்காதும் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு பூசை பண்றாங்க. என்ன மாதிரி சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பெருமானுக்கு சமைக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே நம்பியார் தான், ஒரே ஜாதி தான். அந்த ஜாதியிலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கு யார் வந்து சாப்பிட்டு விட்டார்களோ அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இனிமே பெருமானை தொட்டு பூசிக்க வேண்டாம், ஆனால் இந்த உண்ட குற்றம் நீங்குவதற்காக பெருமானுக்கு உணவு தயாரியுங்கள். அவங்க வந்து மடப்பள்ளியில அவங்கதான் சமைப்பாங்க. இதே மாதிரி ஒரு தலம் உண்டா உலகத்துல கிடையாது. அப்ப பெருமான் வந்து எளியனாகி வருவது எப்படின்னா மனித வடிவத்திலே வருவது. இந்த அந்தனமாகி வந்தீங்கே அழகிய சேவடி காட்டி என் தமராமிவன் என்று இங்கு என்னையும் மாட்டுந்தொருளும் செந்ததல் போல் திருமேனி தேவர் பிரான் என்று சொன்ன. அப்ப ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்றால் ஒளிசை மானுடமாகி நோக்கியும் எளியாகி எங்கனும் எளியாகி ஒளிசை மானுடமாகி ஞான ஆசிரியர் ஒளி என்பது ஞான ஞான ஆசிரியனாகி ஞான ஆசிரியனாக இரண்டு கைகளோடு மனித வடிவத்திலே வந்து அவ்வளவு எளியனாகி வந்து என்னை நோக்கியும் எனக்கு கருணை கண் பார்த்தும் கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன். அவ்வாறு நீ பெருங்கருணை செய்தும் வலிய நெஞ்சத்தை கொண்டவன் உன்னை இழந்து வாடுகின்றேன். இல்லாத இதுவும் கீரி என்பது முதல்நிலை குறிப்பெயர். கீறுதல் என்பதுதான் கீரனாயிருக்கு. அப்ப கீரை இல்லாதன்னா கீறுதல் இல்லாத கீறுதல் முடியாதன்னு, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் சர்ஃபேஸ் ஒரு கோடு கூட அதை போட முடியாது, கீறக்கூட முடியாது, அதை பிளக்க முடியாது. பிளக்க முடியாத கடுமையான ஒரு பொருள், அதை உடைக்க முடியாது, பிளக்க முடியாது. அது வன்பராய் முருடுக்கு முருடு ஒக்கும் என் சிந்தை. திருப்புராய் துறையில அந்த பராய் என்ற அந்த மரம் தான் அங்க வந்து தலைவிருஷம். அந்த தலைவிருஷமும் இருக்கு, பராய் மரங்களும் இருக்கு. கோயிலே ஒருத்தர் வந்து ஒரு மரங்களை வெட்டிட்டு இருக்காரு, ஒரே ஒரு கட்டையை மட்டும் வெட்டல, அது பராய் முருடு வெட்டல, பிறகு வெட்டுறவர். நானும் எங்க ஆசிரியர் தான் போயிருக்கிறோம், தேவாரம் போட்ட ஆசிரியர். உடலே எல்லாத்துலயும் வைக்கிறாரு, இதுல வைக்க மாட்டேங்கிறாரு. இது இது பராமரிடுங்க அப்படின்னாரு. ஏங்க இத வெட்ட வேண்டியதுதானே, இதை வெட்டினா கோடாலி திரிச்சிடும், கோடாலினால அத ஒரு அடி போட்டா இரும்பு தெரிக்குமே தவிர அது தெரிக்காதா. அப்படிப்பட்ட மென்மையான மனம், வன்பராய் முருடுக்கும் சிந்தை. அப்படி அப்படிப்பட்டது பராய் முருடுதான். பராய் என்ற ஒரு மரத்தினுடைய அந்த கட்டை முருடுனா கட்டை, அந்த கட்டை தான் அப்படிப்பட்ட வலிமையானது. அது ஃபைபர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் கீரில்லாத நெஞ்சு, அதை வந்து கீரவே முடியாது, உடைக்க முடியாது நெஞ்சு. உடைச்சான்னா உள்ள நுழையலாம். அப்படிப்பட்ட மனதையும் பெருமான் என்ன பண்ணாரு, கல்லை பிசிந்து கனியாக்கி தன் குருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிவார். அவரால் முடியாது இல்ல, நம்மால் முடியாது என்பது அங்கு பொருள். உலகத்திலே இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது, அது அந்த நெஞ்சத்தை கீற முடியாது. கீரில்லாத நெஞ்சு உடைய நாயினேன் என்றால் கீற முடியாத நெஞ்சினை கொண்ட நாய் என்று தன்னை சொன்னார். என்ன காரணம்னா, நாயெல்லாம் செய்யி அறியும், செய்யி அறியாத ஒரு நாய் நான், ஆகவே நாயினும் வேறானவன். அப்படிப்பட்ட ஒரு நாய். ஏனைய நாய்களை இந்த சாதாரண நாயின்னு என்ன சொன்னா அந்த நாய்க்கெல்லாம் கோவம். சாதாரண ஒரு நாயை போல இந்த நாயின்னு சொல்லிட்டா நாங்க என்ன இவனை போலவா மட்டமாவா இருக்கணும், அந்த நாய்கள் கோவித்துக் கொள்ளும். ஆகவே அதுல இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக கீரில்லாத நெஞ்சு உடைய வேறோர் நாயினேன், நான் கடையன் ஆயினேன், மிகவும் மட்டமாக மாறினேன். பட்ட கீழ்மை இது, நான் அடைந்த படுதல் அடைதல், நான் அடைந்த கீழ்மை என்பது மிக மட்டமான குணம் இது என்பது செய்யப்படும் பொருள். அது அந்த அந்த பயனிலே வரவேற்றுக் கொள்ள வேண்டும். நான் பட்ட கீழ்மை இது, இவ்வளவு மோசமாக நான் ஆகிவிட்டேன் பெருமானே. உன்னை பிரிந்திருக்கின்ற இந்த காலத்திலே நான் இவ்வளவு மோசமாக ஆகிவிட்டேன். ஆகவே உன் மெய்மை என்பர் எந்த எழுதினாரோ, நீயோ மாறிலாத கருணை வெள்ளம், அந்த வெள்ளத்தை மீண்டும் என் மீது பாய்ச்சி அந்த மெய்மை என்பர் மேவிய மெய்மையை நானும் முறையாக வந்து அடையுமாறு நீ கருணை கண் காட்ட வேண்டும் என்பது குறிப்பிட்டோம். மை இளங்கினர் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்டது வந்து முந்தி அப்படின்னு இருக்கு. அது அந்த ஒரு சிறப்பு என்ன, அந்த மெய்மை என்பர் உன் மெய்மை மேவினார், உன் மலகுள் தாழினை வந்து முந்தினார், நின் மலகுள் தாழினை வந்து அதனை வந்து அடைந்து முந்தி என்றால் எனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நான் அடைவதற்கு முன்பாக அவர்கள் அடைந்தார்கள், என் கண் முன்பாக என்றும் கொள்ள நான் வாழாதிருப்ப அவர்கள் அடைந்தார்கள். வந்து முந்தி என் மலகுள் தாழினை வெறியிலா பத பரிசு பெற்றார்கள், அதன் மூலம் நின் மெய்மை நெய்கிறார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த கொங்கு நாட்டு தல திருப்புகள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் பூவனத்தவன் புண்ணியன், பாடியவர் தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருக்குடந்தை திருப்பதியம் திருநாவுக்கரசு பெருமான் அருளியது திருக்குறும்புகை.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலே அமைந்த 3வது திருப்பதிகம், திரு காணாட்டுமுள்ளூர் பண்வரிசையிலே 40வது திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 31வது திருப்பதிகம் கண்டப்பத்து திருத்தில்லையில் அருளி செய்தது நிறுத்த தரிசனம் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இது. இதற்குரிய ராகம் செஞ்சுருட்டி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஒரு திருவடி அடையணுங்கிற அந்த எண்ணத்தினால் தானே இவ்வளவு பாரும் பண்றோம். அப்படி காண்பாரோ, நம்முடைய திருக்கல் திப்படியார்ல தான் இருக்குது. அதுக்காக தான் 14 சாத்திரம் படிக்கணுங்கிறது. திருக்கல் திப்படியார் ஒரு அருமையான வாக்கு இருக்கு. இந்த திருக்கல் திப்படியார்லாம் நம்ம இவங்க திருவாவூர்ல பாடமா இருக்குல்ல, எல்லா நூலுமே பாடம் வச்சிருக்காங்க அல்லவா. ஒரே ஒரு வெண்பா, அந்த வெண்பாவில பின்னிரண்டடி அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதவும் அவரதம் கருத்துக்கு சேயனாய் தான். ஒரு ஒரு வெண்பா ஞாபகம் இருக்கா? அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் தன்பால் ரொம்ப அன்பாக இருக்கிற அறிவுரை எல்லாம் ஆடுவது ஆண்ட பெருமான் கூட எப்படி அவனை அந்த அன்பரை ஆண்டுகிறார் என்று சொன்னால், அவரதம் கருத்துக்கு சேயனாய் தான். அவங்க கருத்தளவில் நின்ற மாட்டார் ஆண்டவன். இவங்களுக்கு இன்பம் கொடுப்பார், மற்றதெல்லாம் செய்வாரு தவிர, ஆனா இவர்களுக்கு கொடுக்கிற இன்பம், இவர்களுக்கு கொடுக்கிற அந்த பெருமான் அவ்வளவுதான், அந்த அளவுல தான் அவனுக்கு அவருடைய ஆற்றலும் அந்த கருணையும் எங்கேயோ இருக்கு. அதுல ஒரு சிறு பகுதியே நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு இப்படி சொன்னா விளங்குதா? விளங்க மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. தெரியும் திருக்கல்ட்டு பிடியாரு ஆசிரியர் இருக்கு. இங்க வாப்பா, நீங்க எல்லாம் வந்து எப்படி இதுக்கெல்லாம் போயிருங்களா? வந்து அடியார் கூட்டமெல்லாம் அடிக்கடி வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போய் சிவனடியார் திருக்கூட்டம் அழைச்சிட்டு போய் நீங்க வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வரீங்கல்ல. சரி, ஆடி அமாவாசை நாளைக்கு ராமேஸ்வரம் போறீங்க, போனதா வைத்துக் கொள்ளுங்க. போனோம், போனா அருமையா நம்முடைய கோவிலுக்கும் கடலுக்கும் நடுப்புற நம்ம திருப்பனந்தால் மடம் இருக்குது, மடம் இருக்குது. அதனால நடுவில் இந்த மடம் இருக்கு. எனவே இந்த பிறகு இதுன்ட்டு இப்படி கடல்ல குளிக்கலாம், வேணா உடைய மாத்திக்கலாம், இப்படியே கோயிலுக்கு போகலாம், வழிபாடு செய்யலாம். அப்படி ஒரு அமைப்பு எங்க ராமேஸ்வரத்துல திருப்பனந்தாள் மடத்துக்கு அப்படி ஒரு மடம் இருக்குது நடுவில். அதனால நாங்க இதெல்லாம் பல முறை போக முடிஞ்சது, வர முடிஞ்சது. இல்லைன்னா எங்க போக முடியுது? முடியாது. எனவே இப்ப நீங்க போய் அங்க குளிக்கும் போது ராமேஸ்வரத்துல குளிக்கிறீங்க. குளிக்கும் போது ராமேஸ்வரத்துல குளிக்கும் போது கடல் அலையே இருக்காது, அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து வெறும் குளத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்னும் அடிச்சிட்டு போகுது போகாது, ஒரு குளத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற எந்த எல்லா இடங்களிலும் கடினம். திருச்செந்தூர் கேட்கவே வேணாம், கன்னியாகுமரி கேட்க வேணாம், அங்கெல்லாம் நம்ம அப்படியே மலை மோதும். ஆனா இங்க வர மட்டும் இருக்கு. சரி, நீங்க அருமையா ராமேஸ்வரத்துல நல்லா அருமையா ஒரு அரை மணி நேரம் இருந்தே குளிக்கிறீங்க. ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உப்பு இல்லவா, அதனால குளிச்சுட்டேன். உங்களை இங்க இருந்து வந்தவனே, திருவண்ணாமலை வந்தவனே, ஐயா நீங்க எல்லாம் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தீங்க, ஆமையா ஏதோ கூட்டு வச்சு ஆண்டவன் போயிட்டு வந்தோம், ஆடி அம்மாவாசை அன்னைக்கு போயிட்டு நல்ல வழிபாடியா எல்லாம் குடல்லாம் எல்லாரும் சௌகரியமா வந்து சேர்ந்த ஐயா, ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு தெரியும் கடலை பத்தி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆளி நாள் தெரியும். கடல்ல போய் நான் குளிச்சிட்டு வந்திருக்கிறது உண்மை சத்தியம், அதுல ஒன்னும் மாற்றம் இல்ல. ஆனா கடலை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்ன, தெரியுமா? தெரியுமா? நீங்க ஒண்ணு சார், நாங்க போய் இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டோமா, இருந்து போய் வடக்கையோ கிழக்கையோ நோக்கி முழுகணும்னு சொன்னாங்க. அப்படி முழுகணுமா? முழுகி உடம்பு தேய்ச்சோம், கொஞ்ச நேரம் இருந்தோம், பொத்துன்னு எடுத்தா இடுப்புல தலைய தோட்டிட்டு வந்துட்டோம் சார், கடலை பத்தி எங்களுக்கு தெரியுமா? அப்ப கடல்ல முழுகினது உண்மை, ஆனா கடலை பற்றி தெரியாது இருப்பதும் உண்மை. அது போலத்தான் யாருக்கு சொல்றேன், ஞான சம்பந்தர் போன்றோர், நாவுக்கரசர் போன்றோர், மணிவாசர் போன்றோர்களுக்கு ஆண்டவன் அருள் செய்தது உண்மை. ஆனால் அந்த அருள் செய்ததுனாலே அவருடைய அறிவினுடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டவர் ஆண்டவர், அறிவின் உட்பட்டவர். அவர் எங்கேயோ இருக்கிறார், இவங்க ஒரு அளவுல அந்த போய் அருள் பெற்று இவங்க அருள் பெற்றது உண்மை, நாம கடல்ல குளிச்சது உண்மை, அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. ஆனால் அது ஒண்ணு நம்ம எனக்கு வந்து கடலை தெரியும் பொழுது, அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் தன்பால் அன்பு செய்த அந்த அந்த அறிவர்களுக்கு ஆண்டவன் அருள் தந்தது கூட ஏதோ அவங்க கருத்தளவுல இல்லைவான், கருத்துக்கு சேயனாய்க்கான். அவங்க கருத்தளவுக்கு நாம் பெற்ற இன்பம் வையகம் என்று சொல்லி அவங்க அருமையா அந்த இன்பத்தை பெற்றார்கள், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் பெற்ற அனுபவம் தான் ஆண்டவனுடைய அனுபவம் என்று சொல்றது. ஆண்டவனமும் எங்கேயோ இருது, எங்கேயோ இருது. அவரவர்களும் பெறுகிற அனுபவம் எங்கேயோ இருது. விளங்குதா? அருமையா திருக்கிறது. அதனால் தான் இங்க பாருங்க, இப்ப விரவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய் அன்பின் அடியார்கள். நல்ல அன்பினுடைய அடியவர்கள் எல்லாம் உமையொரு பாகனாக இருக்கின்ற உன்னை ரொம்ப அருமையாக வணங்குவார்கள், வாழ்த்துவார்கள் அல்லவா. ஆனாலும் அவர்களுக்கும் அரிதாக இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப இறை அனுபவத்தை விளைக்கிறார். இந்த இடத்துல எது போடணும்? திருக்கல் பிள்ளையாருடைய அந்த சிந்தனை வந்தால் தான் நமக்கு ஓரளவு விளங்குது, இல்லைன்னா விளங்காது. அது எது? கடல் எல்லை போய் குளிக்க போய். எனவே இவ்வாறு அந்த அருமையான பாட்டு அமைந்திருக்கு. வேனில் வேல்மல் அரியாணி யாவர்க்கும் அம்பரவ அம்பலத்தியம் பெரியாணி, அரியாணி யாவர்க்கும் யாவர்க்கும் அரியா. அப்ப என்ன கேட்டது? நல்ல வீடு பேரடைகின்ற பக்குவமுடையவர்களுக்கு கூட அவன் அறியவன் தான். ஏ முழுமையாக அவன் அறிவு வந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவான் அல்லவா, அறியவன். அப்படி யாவர்க்கும் அரியாணி யாவர்க்கும் அம்பரவா எல்லோருக்கும் மேலாக இருக்கிறானாம். அம்பலத்தியம் பெரியாணி தில்லையிலே அம்பலத்திலே வீற்றிருக்கின்ற பெருமானாக இருக்கிறான். சிறியேனை ஆட்கொண்ட பெய்களுக்கு இந்த மிகச்சிறியவனாக இருக்கிற என்னை இந்த திருவடிதான் ஆட்கொண்டது. அப்படிப்பட்ட அருமையான திருவடிக்கு நான் என்ன செய்யணும்? என்னென்னவோ செய்யணும், எதுவும் செய்யலையே, எதுவும் செய்யலையே அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கொண்ட அந்த திருவடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, விரையார்ந்த மலர் தூவேன். ஆண்டவனுக்கு அணிகின்ற மலர்கள் எப்படி இருக்கு கேட்டா, விரை விரைன்னா வாசனை, நல்ல நறுமணமிக்க பூக்களா இருக்கும். ஆனா அவன் ஏற்றுக்கொள்வது வெறும் பச்சிலையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவான், அது வேற விஷயம். ஆனா நாம செய்வது எப்படி இருக்கு கேட்டா, நல்ல மலர்களாக, வாடா மலர்களாக, நல்ல மனமுடைய மலர்களாக இருக்கும் அல்லவா. நாம் இப்ப விருந்தாடி தான் வர்றாங்க, ஐயா ஐயா ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு, ஒற்றமுள்ள தண்ணி மட்டும் கொடுங்க, தண்ணி மட்டும் கொடுங்கிற வச்சுங்க. சரி, அவர் கேட்கறது தண்ணி தான், வெறும் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க. மீள தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நான் வந்து உங்களை பாக்கணும்னு நினைச்சேன். அடாரா நல்லா மாறீங்களா, வீட்டுல நல்லா இருக்காங்களா, நான் இதோ போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தண்ணி மட்டும் கொடுங்கன்னு தண்ணி குடிச்சிட்டு சரி போட்டு விட்டுவீங்களா? அவருடைய பண்பு வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு போறேங்கிறது, நம்முடைய பண்பு நல்ல கதை போங்க. என்னப்பா இது இட்லாம் எல்லாம் ஆயிட்டுதே, உட்காருங்க உட்காருங்க, நீங்க ஒரு ரெண்டு நாள் தங்கணும், ரொம்ப அவசரமா இருந்தா ஒரு டிஃபனாவும் சாப்பிட்டு போங்கய்யா. என்னய்யா நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபன் கொடுக்கறது நல்லதா? சரி சரி ஒரு டம்ளர் தண்ணியோடவே சரி போட்டுவாங்கிறத. அது போல ஆண்டவன் வந்து யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, வெறும் பச்சிலையை போட்டா கூட போதும்தான், அது அவனுடைய திருவுள்ளம். ஆனால் நாம் என்ன செய்யணும்? விரையார்ந்த மலர் தூவேன், நல்ல நறுமணமிக்க மலர்களை கொண்டு வழிபாடு செய்யணும். உன்னுடைய திருவடிக்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டுமே, நான் செய்யவில்லை. விரையார்ந்த மலர் தூவேன் வியந்து அலரேன், வியந்து அலரேன். என்ன வியந்து? எவ்வளவு பெரிய பெருமான், எவ்வளவு கீழாக இருக்கிற எனக்கு எவ்வளவு மேலான அருளை செய்தான் என்று வியந்து வியந்து பார்க்க வியப்பல் வியப்பு. உலகத்திலேயே ஒரு அதிசயம் உண்டென்றால் எல்லாம் அல்ல பெருமான், ஒன்றுமே தெரியாத எனக்கு ஆட்கொண்டானே அதுவே ஒரு பெரிய பெருமை என்று என்ன பண்ணணும்? உன்னை அலறணும், நீதான் எனக்கு எல்லாம் என்று. அப்படி வியந்து அலறேன் நயந்து உருகேன், உன்னை விரும்பி உருகவும் இல்லை. என்னது? தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே. இப்படி ஒரு ஆள் எவ்வளவோ பெருங்கருணை செய்தும் பெருமான் செய்தும் கூட அவருக்கு ஒரு மலரை தூக்கி போடவோ அல்லது ஒரு மனசிலால் நினைக்கவோ கூட இல்லைன்னு சொன்ன அவன் இருந்தன்ன இறந்தன்ன. அவியனும் வாழினும் என் திருவள்ளுவர். அவன் வாழ்ந்தா என்ன செத்த என்ன போடான்ட்டு, அது மாதிரி நான் வந்து இருந்தேன்னு அல்லது இறந்தேன்னு ரெண்டும் ஒண்ணுதான் என்று தன்னைத்தான் சிறுமையாக கருதுகிறார். அவர் ஒண்ணும் அப்படி ஒன்னும் பக்தர் அல்லாம இல்ல, ஆனால் தனக்கு செய்த பெருமைக்கு கருணைக்கு தாம் ஒன்றுமே செய்யலையேன்னு ரொம்ப சிறுமையாக நினைக்கிறார். இப்படி எல்லாம் அருமையான பாடல்கள் எல்லாம். வேனில் வேல் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பாணிஞ்சே. இது நெஞ்சை நேராகவே நோக்கி சொல்லுகிறார். என்ன நோக்கிறார்? வேனில் வேல் மலர்கணைக்கும். வேனில் வேல் அது யாரு? வேனிற் காலத்து வேல் மன்மதன் அர்த்தம். வெறுமன் அந்த வேனில் எடுத்துட்டு வெறும் வேல் என்று சொல்லிட்டு யாரு குறிக்கும்? முருகனை குறிக்கும். எனவே வேள் என்ற பொதுமை மன்மதனையும் குறிக்கும், முருகப்பெருமானையும் குறிக்கும். வேனில் வேல் என்று சொல்லிவிட்டா அவற்ற யாரு? மன்மதன். அந்த வேனில் வேல் மலர்கணைக்கும் அதான் முருக வேள் என்றெல்லாம் பெயர் வைக்கிறாங்களே. இந்த வேள்ங்கிறது ஆடவர்கள மிகச்சிறந்தவர்களுக்கு தான் வச்சுக்கணும். எது இந்த வேள் என்பது? யார் சொன்ன? இலக்கணம் சொல்லுது. வேள் குறிசில் ஆடு இன்னன ஆண்பார்ல சிறப்பான பெயர். விடலை கோ வேள் குறிசில் இதெல்லாம் மிகச்சிறந்த ஆடவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெயராம். ஒரு காலத்துல தமிழ வேள்னு யாருக்கு பட்டம் கொடுத்தது? உமாமேஸ்வரம் பிள்ளைக்கு. அடுத்தாப்புல பிடிஆர் கொடுத்தது, மதுரையில பிடி ராஜனுக்கு தமிழ வேள் பிடி ராஜன் கொடுத்தது. பார்த்தீங்களா, இந்த வேள்ங்கிறது உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். நம்ம எல்லையில பார்க்கும்போது கரண்டேல உமாமகேஸ்வரம் பிள்ளை கொடுத்து, அப்புறம் பி டி ராஜன் அவரு கொடுத்து. வேள் குறிசில் இன்னன ஆண் பெயர் ஆகும் என்றெல்லாம் நன்னூலார் சொல்லுகிறார். அதனால முருக வேள் காம வேள் என்று சொன்ன ஏன்னு கேட்டா, இந்த வேள்ங்கிறது அழகுங்கிற வகையில பார்க்கும்போது மன்மதனை சொல்லுகிறோம், அல்லவா? அருள் என்ற வகையில பார்க்கின்ற பொழுது பெருமானி முருகப்பெருமானை சொல்லுகிறோம் முருக வேள் என்று. எனவே வேனில் வேல் மலர் கணிக்கும், அது கூட வேனில் வேல்னு ஏன் பேர் வந்தது கேட்டா, இந்த அதெல்லாம் இலக்கணம் தான். இதெல்லாம் பாடா போன இலக்கணம் வந்ததுன்னா நல்லது. இந்த இளவேனிற் காலம் இருக்குதே அதுதான் ரொம்ப அருமையான காலம்னு பேர், இன்பத்துக்கு சிறந்தது. இப்ப நாங்க நம்ம எல்லாம் மனைவி அழைச்சிட்டு போங்க எப்ப போகணும்னு கேட்டா, இது மாதிரி மழை பெஞ்சா போக முடியுமா? நான் போய் ரூம் எடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதனால ஐப்பசி கார்த்தியை போக கூடாது, மாரளி மாசம் தை மாசம் போக கூடாது, நடுக்கும் குளிர். பின்ன எப்ப போறது? தை மாசி அதுல கூட வந்து என்னன்னு கேட்டா கொஞ்சம் பின்பணி இருக்கும். பின்ன எப்ப போகணும்? சித்திர வைகாசியிலதான் போகும். சித்திர வை ஏன்? அது இளவேனிற் காலம். இளவேனா வேனில் வந்து இன்னும் வெப்ப காலம் வந்து ஆணி ஆடிதான் ரொம்ப கடுமையான வெயில். சித்திர வைகாசி கொஞ்சம் லேசா இருக்கும் இல்ல. ரெண்டாவது நீங்க என்ன தமிழனுடைய அந்த எண்ணம் பாத்தீங்களா, ஐப்பசி கார்த்திகை இது ரெண்டு மாசம் நல்ல மழை கொட்டும் சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து கார்காலம், அடுத்தது கார்காலம் ஆவணி புரட்டாச்சு, ஐப்பசி கார்த்திகை குதிர்காலம், குதிர்காலம் மழை பெய்யற காலம் அல்லவா ஐப்பசி கார்த்திகை. மார்கழித்தை முன்பணி, மாசி பங்குனி பின்பணி. எனவே இந்த கார்காலமாக அப்படியே மேகமெல்லாம் மூடி இருக்கிறது ஆவணி புரட்டாச்சு போய், அப்புறம் அருமையா கொட்டா கொட்டுற மழை காலம் வந்து, அப்புறம் மழை நீங்கி போய், அப்புறம் அருமையா

பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டோம், இது ஒண்ண வைக்காம விட்டோம், எத்தனையோ விட்டோம் விட்டோம், அதனால போயிட்டோம். அதனால அப்படிப்பட்ட அருமையான காலத்துல தண்ணீர் பத்தி கவலையே இல்லாத மலைத்தலைய கடற்காவிரி என்றானி சங்கப்புலவன். சங்கப்புலவன் எப்பா நம்ம காவிரிக்கு எது தொடக்கம் எது இறுதினர், மலைத்தலைய கடற்காவிரி. நாளே சொல்லல முடிஞ்சுட்டான். மலையை தலையாக கொண்டிருக்குது, கடலை காலாக கொண்டிருக்குது. அப்ப எங்க குடகுமலை தலை, பூம்புகாரில் இருக்கிற கடல் அது வால். எனவே மலைத்தலைய கடற்காவிரி தங்கலைக்கு. இதுக்கு ஒரு தாத்தா வேணும் அன்னைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு, இத்தனை மனுஷன் கொடுக்கணும், இத்தனை தான் கொடுக்கணும்னு ஏன் ஆச்சு? எத்தனையோ இழந்தோம், இது ஒண்ணு இழந்தோம், எதை வச்சு வாழ்ந்தோம், ஒண்ணும் இல்லை. ஆண்டவன் தான் காக்கணும் தமிழன். அதனால எனவே அப்படிப்பட்ட அந்த இளவே நீர் காலத்தினால எப்படி இருக்குன்னு கேட்டாரு. எங்க பார்த்தோ நல்ல பசும்புல் இருக்குமா, அந்த பசும்புல் எப்படி இருக்குன்னா தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் அப்படி லேசா போயிட்டு இருக்கும், லேசா போயிட்டு இருக்கும், முழுமையா இருக்காது, லேசா போகும். அது மாதிரி இருக்கிற அந்த இளவே நீர் காலத்துலதான் கணவன் மனைவியரிடையே ஒரு நல்ல இன்ப இது மாதிரி வந்து வெளியில போக அரைச்சிட்டு போக வர எல்லாம் உறவெல்லாம் இருக்குமா. அதெல்லாம் நச்சினார்க்கினியர்னு ஒருவர் தொல்லாப்பியது உரலில் நச்சினார்க்கினியர். அவரை விரும்பினவங்களுக்கு நல்லவன், வேண்டாதவன் அடையாண்டா ஒரே அடி உடம்பு எழுதுறான். எங்க செட்லயே ஒரு ஆள் இருந்தது தெரியும் அவருக்கு, சென்னையில இருந்து ஓய்வு பெற்றார் என் கிளாஸ்மேட்டு. என்ன பண்ணுவான்னு கேட்டா மற்ற நாள்லாம் படிக்க மாட்டான். அந்த தேர்வுன்னு தொடங்கிட்டாங்கன்னா தினமும் நாலு மட்டை வேணும், நாலு மட்டை வச்சு உறிஞ்சுக்கிட்டு சரிங்களா. அது வரைக்கும் படிச்சு விட்டாதான் தொடர்றதும் இல்லை. அதனால உடனே இப்ப ராத்திரி 10-11 மணிக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவான். ஏன்ப்பா சுந்தரம், இந்த ஒரு சூத்திரத்துக்கு இவ்வளவுண்டு சூத்திரம் இருக்கு, இவ்வளவு எழுதுறானுங்க, இவ்வளவு எழுதுறானுங்க, எவன் தான் அந்த பணமட்டையை வெட்டி போட்டானோ. அப்ப காகிதம் எல்லாம் இல்ல, காகிதம் கிடையாது, எல்லாம் படவடையெழுத ரொம்ப கடினமானது. ஆராய்ச்சி பண்ணுவான் ராத்திரி 11 மணிக்கு, ஏன் இவ்வளவுண்டு சூத்திரம், இதுக்கு இவ்வளவா எழுதுவான், எவன் தான் பணமட்டையை வெட்டி போட்டானோ. அப்படிமா நீ எல்லாம் படிச்சு தொலைச்சிருப்ப உடக்கா, ரொம்ப சிரமப்பட்டு அதான் அந்த அதுல முன்ன படிச்சிருக்கணும், தினமும் படிச்சிருந்தா நல்லா இருக்கும். அது எல்லா விட்டுட்ட பிற படிச்சோம்னா அதுதான் அப்பெல்லாம் என்ன பெரிய பலு பொருளாதாரம்னா அவ்வளவு பெருசு இருக்கு, முழுதும் இருக்கும். நீங்க இது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, பல முறை படிச்சிருந்தா நீங்க உடனே ரிவிஷன் பண்றதுக்கே சாயந்தரம் 6:30 உட்கார்ந்தா 8 வரைக்கும், 8 சாப்பிட்டுட்டு 8:30 கை கழுவுன இங்க பிடிச்சிருந்தோம் பிடிச்சிட்டு 8:30 அந்த 6:30 சமயம் தான், 9:30, 11:30, 12:30, 3:30, 4:00 தான் முடிக்கலாம். ஒரு தரம் சுவாமி பாக்குறத பெறுவது யாரும் இவ்வளவு பெருசு இல்ல. இது அன்னைக்கு பார்த்து பிரயோஜனம் இல்ல, அன்னைக்கெல்லாம் இங்க இருக்கணும், இது சும்மா அப்படி அன்னைக்கு ரெஃபரன்ஸ் அப்படியே அதெல்லாம் இருக்கான்னு அப்படி பார்த்துட்டே வரணும். அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், சரிய நாள் நாளுக்கு படுத்த உடனே 6:00 எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிடலாம் தானா, நாமா எந்திரிக்கிறோம். விதி நின்றது புடற்பிடித்து உந்த நின்றது என்றானே கும்பகர்ணன். அது மாதிரி தேர்வு நின்றது புடற்பிடித்து உந்த நின்றது, அதனால் 6:00 தானா முடி போகுது. குடிச்சு குடிச்சு 7:00 கருகலா இருக்குமோ அந்த இடத்த மட்டும் ஒரு 10 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டோம். எட்ட 9 ஆச்சுன்னா சரி, நேரம் நெருங்க நெருங்க புத்தகத்தை தூக்கி வச்சிருந்தது. ஐயோ ஆ ஊங்க கூடாது. அப்படி 9:30 அப்படி போகும்போது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு போகணும். எந்த கேள்விதான் கேட்டு போறானே அப்படி போகணும். 6:30 கஞ்சம் திருத்தினா கூட 95 போகணும் போற அப்படி வரணும். ஆமா அப்ப 2 வருஷம்ல முருகா முருகா அப்படிலாம். அதனால அங்க அவர் எழுதினார் இறைவே நீர் காலத்தை பத்தி. இன்னுமே எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இது பாருங்க, நீ பாட்டா வசனமானு தெரியாது, பார்த்தா பாட்டு மாதிரிதான் இருக்கும். ஆனா அவர் உடனடியா எழுதினார், அதனால வசனமா எழுது மாதிரி நினைச்சுட்டார். தெல்லறல் யாற்று திரைமணல் அடைகரை, தெல் அறல் யாற்று தெல்லறல்னா தெளிந்த மணலாம், அந்த மணலை உடைய அந்த ஆறு தெல்லறல் யாற்று திரை மணல் அடைகரை அங்கெல்லாம் திட்டத்திட்டா மணல் இருக்கும், சிலது அப்படியே வரிசையா போயிட்டு இருக்கும். வண்டு வரிபாட தன்போதலந்து தாதும் தளிரும் மேதகத்துவந்தை, பல்பூஞ்சோலை பன்மலர் ஆற்றமுடு செவ்விதி தெண்டல் நொவிதிட்டாகி உயிர்கூ குரலும் பயில்வதன் மேலும் நிலவும் சாந்தும் நிலவும் சாந்தும் பலவும் பொருளும் இன்பம் விளைக்கும் நண்பொருள் பிறவும் இன்பம் விளைக்க நண்பொருள் போலவும் இன்னைய போலதல்லாது இளவேனிற்கு

0: காலத்து பொழிவுடையாடியும் புதுப்பூ பெய்தும் அருவியாடியும் முன்னர் விளையாட்டு நிலந்தை பற்றி பிரிந்த கடத்தி மெலிந்துரைக்கும் கிளவி பயந்து வருதலானும். அப்பா ஒரு காரணம், ஏன் இடைவேனிற் காலம் சிறப்புங்கிறதுக்கு ஒரு காரணம் இது. இப்ப இது வரைக்கும் சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், இதெல்லாம் ஒரு காலத்துல அப்படியே எழுதினாதான் மதிப்பெண் போட்டாங்க. வெறும் கயிறு விட்டாலும் வெறும் கயிறு தான், பார்க்கவே மாட்டான். ஒரு அடி அடிப்பேன், பக்கத்துல ஜீரோ போட்டு மேல நெக்ஸ்ட் தூக்கி வைக்கணும், இதால தூக்கி போட்டு. பாடி கார்டு மார்க்னு பேரு. என்ன பாடி கார்டு மார்க்னா, ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கோடு போடணும், இல்லைன்னா முன்னால ஒரு ஒன்பது போட்டான்னா 99 ஆயிடுமே. அதுக்காக பாடி கார்டு மார்க்னு பேரு. எது வரைக்கும், ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும், 12, 13 அதுக்கு மேல ஒரு எண் சேர்க்க முடியாது, அதனால 10 வரைக்கும். அதனாலதான் பாடி கார்டுமா இருக்கு. அதனால என்ன, 4 வாங்கி இருப்பான், இந்த 4-5 தரம் தேர்வு சந்திப்பான், போடான்ட்டு எப்ப சந்திப்பானோ என்ன மாதிரிதான், அப்படிதான் போறோம். அப்படி எல்லாம் இருந்த காலம் ஒரு காலம், அதனாலதான் அப்படி படிக்கவும் முடிஞ்சது. இல்லைன்னா முடியுமா சிவசிவ? ஆனா அந்த வேனில் வேல், அப்படிப்பட்ட வேனிற்காலம், தெண்டல் யாற்று தெரிமணல் அடைகரை வண்டு வழிபாட தன்போதலந்து தாதுங்களிலும் மேதகத்துவண்டி பல்வும் சோலை பன்மலாற்று மொழி சிறிதி திண்டல் நொபிதிற்றாகி குயில்கோக்குரலும் பயில்வதன் மேலும் இருக்கிற அந்த இளைவேனிய காலம். யார் சொத்து இது? நச்சினார்கிடீர் சொத்து அப்படின்னு போட்டது அல்லவா? அந்த மாதிரி காலத்துலதான் நம்ம இப்ப பெரும்பாலும் கூட பாருங்க, எங்கேயாவது வெளியில நம்ம டூர் போறதுன்னா அப்பதான் இன்ப செலவு அப்பதான் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா சித்திரமா ரொம்பவும் வெயில் காலம் வந்தாலும் முடியாது, ரொம்பவும் பனிகாலம் வந்தாலும் முடியாது. என்னைக்குமே மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர். அதாரால நீங்க எந்த ஒண்ணுக்கு வைத்துக் கொண்டாலும் சரியா வரும். இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும், நீங்க எந்த ஒண்ணு எடுத்துங்க, வேஷ்டி மிகினும் குறையினும் நோய் செய்யும், சட்டை மிகினும் குறையினும் நோய் செய்யும், பாடி மிகினும் குறையினும். ஆமா ரொம்ப தொடர்ந்து சொன்னா என்னையா தாத்தா பாடியா இருக்குமா, போடவே முடியல கழுத்திலேயே இறங்கலன்னு வச்சுக்க, என்னையா குழந்தை வாங்கிட்டு இருக்கேம்மா, மிகினும் குறையினும் நோய் செய்யும், பண்ற மோதிரம் மிகினும் குறையினும் நோய் செய்யும், சாப்பிடுற சாப்பாடு மிகினும் குறையினும் நோய் செய்யும், தலையை சீவுறது குறையினும் மிகினும் நோய் செய்யும். இவ ஜீவ இப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் தான் இருந்தார், அவர் தான் திருவள்ளுவர். அதையும் காத்துல பிறகு விட்டுட்டோம். வேனில் வேல் மலர் கணைக்கும், அப்படிப்பட்ட மன்மதனுடைய அந்த மலராகிய அம்பு அவனுக்கு. வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணரார் கண்ணியர்க்கும், வெண்மையான அந்த பற்கள், சிவந்த வாய், அப்புறம் பாணரார் அப்படின்னா பால் போன்ற அந்த சொல்லினை உடையவராம் நல்லவா திருவள்ளுவர். பாலோடு தேன் கலந்தே பனிமொழி வாழையிடு ஊறிய நீர், வெறும் பால் இவர் பாணலார்னார், பாலோடு தேன் கலந்தே எது என்ன பனிமொழி வாழையிடு ஊறிய நீர், இன்பத்து பால்ல இன்பமாவும் சொல்லி வச்சிருக்காரு அருமையா. ஆகவே பானலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பானிஞ்சே, இப்படி மன்மதனுடைய அந்த அம்புக்கும் அதனால பெண்களுடைய பார்வைக்கும் இந்த ரெண்டுக்கும் பதித்து உருகிறாய நெஞ்சே. ஊனலாம் நின்றுருக பூந்தாண்டான், இது தேவையில்லாத ஒண்ணுக்கெல்லாம் ஒரு கால எல்லையிலதான் இருக்குது இதெல்லாம். ஆமா இதெல்லாம் பதித்து உருகின்றது ஒரு காலம், அப்புறம் 20-30, 25-36 வருது. தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து வரும்போது சொல்லும் போது என்னன்னு கேட்டா, எங்க மாசரு பொண்ணே வலம்புரி முத்தேனா? ஆமா மாசரு பொண்ணே ஆகுது, வலம்புரி முத்தே ஆகுதுமா. எப்ப 45 ஆளுங்க, எல்லாம் ஒரு கால எல்லையில் தான் மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு வரையல். எனவே ஒரு கால எல்லைக்குள் போகின்ற ஒரு சிற்றின்பத்துக்கெல்லாம் இவ்வளவு தூரம் உருகினே. ஆனால் நிலையான இன்பமாக இருக்கிறது எதற்கு? ஊனலாம் நின்றுருக புகுந்தாண்டான், இந்த ஊனெல்லாம் உருகுமாறு அவன் நமக்கு அந்த புகுந்து ஆண்டான். என்ன புகுந்து? என் உள்ளத்தில் புகுந்து ஆண்டான் இல்லவா. எங்கே திருப்பெருந்துறையிலே நான் வருகின்ற பொழுது தான் எனக்கு முன்னே எழுந்தருளி வந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து ஆட்கொண்டான் இல்லவா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே, அப்படி புகுந்தவன் ஒரு நிமிஷம் கூட என் நெஞ்சை விட்டு நீங்க மாட்டான் கண்ணிமிஞ்சு மூடுறதுல கூட போக மாட்டான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே, இப்படி ஊனலாம் நின்றுருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான். இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? என் உள்ளத்துல இருக்கிறான், ஆனா நீ புறப்பார்வையா பாக்கணும்னு சொன்னா அவன் இன்னைக்கு கைலாயத்துல இருக்கான் வானுளான். ஆனா நீ ஒண்ணுமே தெரியாம நெஞ்சே காணாய் நீ வாழா வாழ்கின்ற மாழ்கின்றாயே. நீ இவ்வளவு தூரம் பூந்தாண்ட பெருமான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காது இருக்கின்ற பொழுது கூட நீ வெறும் பயனற்ற வாழ்வு வாழ்கிறியப்பா என்னைக்கு நினைப்பேன் என்று சொல்லி தன் நெஞ்சை மீண்டும் எடுத்து புலந்து உரைக்கிறார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வாழ்கின்றாய். நீ வாழ தெரியாத நெஞ்ச ஆனா வாழ்ந்து விட்டு இருக்கிற பேர்ல என்ன நீ வாழ்றேன்னு பேர் அல்லவா வாழ்கின்றாய். ஆனா என்ன செய்யற உண்மையில வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். நிச்சயம் இப்படியே இருந்தேன்னு சொன்னா கொடுமையான வலிய வினைகள் வந்து உன்னை தாக்கி நீ என்ன இதுவே நீ தொழிலா இருந்த இருள் சேர் இருவினையும் தேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு. இந்த இருவினை கொள்கையை நாம் இன்னைக்கு சொல்றோமே இருவினை கொள்கையை திருவள்ளுவர் போற போக்கல போற போக்கல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு என்று சொன்னார். எவனொருவன் பெருமானுடைய புகழை விடாமல் சொல்லுகிறான் அவனிடத்துல இருள் சேர் இருவினையும் சேரா வினை நீக்கம் செய்வான் வினை நீக்கம் செய்வான் என்றெல்லாம் வினை நீக்கம் வினை உண்மை இவற்றை எல்லாம் சொல்லியிருக்கு. சித்தாந்த சாஸ்திரம் நமக்கு வந்து 12-13 வந்ததே தவிர ஒரு நூல் வடிவில் வந்தது கருத்துக்கள் நூல் வடிவில் வருவதற்கு அத்தனை காலமாச்சே தவிர நூலின் கருத்துக்கள் கல்தோன்றி மந்தோன்றா காலத்திலேயே இன்னைக்கு இருக்கிற நூல்ல தொல்காப்பியம்னா அங்கிருந்து. அதனால வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் கொடுமையான வினைக்கு ஆளாகி நீ அதிலேயே அழுந்த போகிறாய். ஆடாமல் காப்பானே அந்த வினையில இருந்து நீ அந்த மாதிரி ஆழ்ந்து விடாமல் உன்னை காப்பதற்கு ஒருவன் உண்டென்றால் அது இறைவன் தான். அவன் என்ன பண்ணணும் ஏத்தாதே விடாமல் வணங்கும் அதான் பொருள் சேர் புகழ் புரிதல். இப்ப பெருமானை வணங்க வேண்டும் என்பது சொன்னது ஒரு குரல் எது கோழில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை அது உடம்பால வணங்கணும்னு சொன்னார். வாயினால பெருமானை சொல்லணும்னு போகணும்னர் அது எது பொருள் சேர் போல் புரிந்தார் மாட்டு. அவனுடைய போல் ஒன்றுதான் பொருள் சேர் புகழ்னர். நம்ம புகழ்னா பொருள் இல்லாத புகழ்னர். பொருள் என்ன பொருள்னா விளங்காது அர்த்தம் இல்லாத புகழ்னா விளங்குது. ஆமா ஆனா அர்த்தமுடைய புகழ்னா தான் விளங்குது பொருள் செயற் போல்னு விளங்கல. ஏன் நாம் தமிழன் நாம் மொழி தமிழ் அதனால விளங்கல. பொருள் செயற் புகழ் அருமையான தமிழ்ல சொன்ன அதற்கெல்லாம் உண்மையிலேயே இப்ப இவங்கெல்லாம் நம்ம பாடநடத்தும் போது அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். சும்மா இப்ப நேரத்தை இன்னைக்கு எல்லாம் ஒரு எழுத ஆரம்பிக்குது இதெல்லாம் என்னத்து பண்ண போகுது என்ன பண்ண போறீங்க அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன என்ன எழுவீங்க பொருள் செயற் புகழுக்கு என்ன எழுவீங்க ஒண்ணு வேண்டாம்பீங்க அவர் கடல் வாழ்த்து அவர் பாடினது இல்லைங்க. ஏன்னா நேரா போன் வந்தது இவங்க கிட்டதான் என்ன ஹலோ முதல் திருவள்ளுவர் திருக்குறள் ஆம் முதல் அதிகாரம் திருவள்ளுவரால் பாடப்பட்டது அன்று என்று போன் வந்த உங்களுக்கு 1330 அருங்குறளும் பாயிடத்தினோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய்கேக்கன் உள்ளளவோ மண்ணு தொழிற்புறவராய் விட்டிருக்கலாம் இங்கே விட்டு வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமீ. ஏதோ நீ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு பேருவது இருக்கு ஆனா நீ எல்லாம் வாழ்வதில்லை. ஏன் திருவள்ளுவர் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன். இப்ப வாழ்க்கை ரெண்டு இருக்கு என்ன இருக்கு வாழ்வாங்கு வாழ்வது ஒண்ணு இருக்குது ஏதோ வாழ்றோம்னு இருக்குது. ஏதோ ரெண்டு போட்டோம் இன்னைக்கு பொழுது போச்சு இன்னைக்கு என்ன பார்த்தேதி 11-18 போச்சு போ நாளைக்கு 13 அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கைக்கும் வாழ்வாங்கு வாழ்தல் என்பதற்கும் வேற்றுமை உண்டு. அதனால் நீ வாழ்வது எப்படின்னு கேட்டா வாழ்வாங்கு வாழ்லியப்பா வாழ்கின்றாய் நெஞ்சமீ. என்னமோ ஆடு மாடு வளரலையா அது போல நீ போற வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய். இப்படி எல்லாம் இந்த பிறவியாகிய அந்த கடலிலே ஆழாமல் அழுந்தி விடாமல் உன்னை காப்பதற்கு ஒரே ஒருவன் தான் உண்டு. ஆழாமல் காப்பானை அவன் யார் இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்துவர் அந்த இறைவனாகிய ஒருவனின் முக்கியம். அப்படி ஆழாமல் காப்பான் அந்த பிறவிக்கடல்ல அழுந்தி விடாமல் காக்கின்ற ஒரே ஒரு தன்மையாளன் பெருமான் தான். அவனை ஏத்தாதே. ஒன்னும் வழிபாடு செய்யாமல் சூழ்கின்றாய் கேடு. என்னமோ உன் தலையில எடுத்து நான் எங்க பிறந்தன போறப்பா, நீ கேடு தலையில வச்சு வாரி கட்டிக்கிறா, கேடு உனக்கு, உனக்கு கேட்டு நீயே சூழ்ந்து கொடுக்குறாய். கேடு உனக்கு சூழ்கின்றாய். அதனால மட்டுமல்ல, என்ன என்ன ஆகினாரு, கேடு உனக்கு சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன், பல்காலும் வீழ்கின்றாய். எங்கே நீ அவல கடலாய வெள்ளத்தே. அவலம்னா துன்பம், துன்பம் நிறைந்த பெரிய வெள்ளத்துலதான் நீ ஒவ்வொரு நாளும் தான் செய்கிறேன். எனவே இவற்றையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், திருக்கோயில் தூக வேண்டும், மெழுக வேண்டும், பூமாலை புனிதல் வேண்டும், பெருமானை வாயார வாழ்த்த வேண்டும், இடைவிடாது நினைத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் அல்லது இந்த போக்குத்தான் உனக்கு சரியான வாழ்வினை தராது என்று சொல்லி இந்த அமைப்பை நிறைவுபடுத்தினார். இது அறிவுறுத்தல் என்ற பகுதி. இது நெஞ்சை நோக்கி சொன்னதும் நெஞ்சை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னதுமாக என்று தரமா இருக்கு. இருந்தாலும் அவருடைய நெஞ்சுக்கல்ல இதெல்லாம், நம் போன்றவர்களே நெஞ்சுக்கு என்பதை பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திரு அம்மானை

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 78வது பதிகம் 3வது பாடல் மாட்டினேன் மனத்தை. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை குறைந்த திருநேரிசை.